நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி இன்று சகவரிடம் 1948 அஸ்வின மாதம் 4ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 26ஆம் தேதி சனிக்கிழமை நேரம் 5:49:36 மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்றைய காலை ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது.

நாளொரு குரல். இன்று ஒப்புரவு அறிதல் என்ற அதிகாரத்திலிருந்து 214வது குரல் இடம்பெறுகிறது. ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். பொருள்: ஒப்புரவை அறிந்து போற்றி பிறருக்கு உதவியாக வாழ்கின்றவன் உயிர் வாழ்கின்றவன் ஆவான், மற்றவன் செத்தவருள் சேர்த்து கருதப்படுவான். நாளொரு குரல் கேட்டீர்கள். நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று நம்முடைய வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் என் பத்ரி அவர்கள். படிப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். கால்நடைகளுக்கு சுய மருத்துவ சிகிச்சையால் ஏற்படும் பக்க விளைவுகள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம். மழைக்காடுகள் பூமி தாயின் சுவாசம் தொடர்ச்சி வழங்குபவர் சி சுரேஷ் அவர்கள். 7:00 சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை நினைவலைகள். அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, டயாபெட்டிக் நியூரோபதி சர்க்கரை நோயால் ஏற்படும் நரம்பு பாதிப்பு குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா, 8:20 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை, ஜே பி கீர்த்தனா அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், வி எஸ் ராகவன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை ஏஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம், 11:02 நேர் நேரம். தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி தலைப்பு அன்பு எனும் ஆயுதம். நெறிப்படுத்துகிறார் சசிகலா அவர்கள். 12:00 துலாக்கோள், நேயர் கருத்து மடல்கள். 12:15 இசைப்பயிற்சி, கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், கற்றுக்கொள்பவர் பி மாதவி. 12:30 பன்னிசை மாலை, என் சி சவுந்தரவள்ளி அவர்கள் பாடிய ஆழ்வார் பாசுரங்கள். 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். பகல் 1:00 மகளிர் நேரம், தொலைபேசி வழி நேர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழிபெயர்ச்சியில் பிரெஞ்சு பாடம், ஆசிரியர் கே ஸ்ரீதேவி அவர்கள், மாணவி எஸ் சாதனா. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல், ஆரோக்கிய மனோஜ் அவர்கள் வயலினிசை கேட்கலாம், வி வசந்தராஜா அவர்கள் மிருதங்கம். மாலை 4:00 சிட்டுக்குருவி, திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை இளையராஜா, கதை ஆர் செல்வராஜ், திரைக்கதை வசனம் கவிஞர் வாலி, இயக்கம் தேவராஜ் மோகன். 5:00 இளைய பாரதம், கல்லூரி மாணவர்கள் பங்குபெறும் சர்வதேச அணு ஆயுத ஒழிப்பு தினத்தை ஒற்றிய சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்பவர்கள் எம் ஸ்ரவந்தி, கே சந்தோஷ்குமார், எஸ் வி யோகேஸ்வரன், எஸ் அக்ஷயாஸ்ரீ ஆகியோர். நிகழ்ச்சி அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள், நிகழ்ச்சி தொகுப்பாளர் எம் எஸ் நிவேதஸ்ரீ. 5:30 சின்னஞ்சிறு கிளிகள், புதுச்சேரி முருங்கப்பாக்கம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்ஸ்வை நிகழ்ச்சியின் முதற் பகுதி. 6:00 திரையிசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:35 முதல் 8:58 வரையிலும் திரையிசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. மழைக்காலங்களில் சம்பா நெற்பயிரில் ஏற்படும் நோய்களும் அதனை கட்டுப்படுத்தும் முறைகளும் குறித்து பயிர் நோயியல் துறை நிபுணர் முனைவர் எம் தேவநாதன் அவர்கள் வழங்கும் உரை. விதைப்பந்து தயாரித்தல் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி விதை அறிவியல் துறை இணை பேராசிரியர் வி அலெக்ஸ் ஆல்பர்ட் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8:00 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை முன்னிட்டு

சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு. 9:15 ஸ்பாட்லைட், டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் வித்வான் சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கத்தில் வழங்கும் லய விஞ்ஞாசம். வித்வான் சின்ன வெங்கடசுப்பையா அவர்கள் தவில் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2:00, 3:05 இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியில் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00, 11:00, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி எஃப்எம் ரெயின்போ 102.8 என்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகளில் சில. காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02, 8:30 நம்ம பொதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சாண்ட்ரின். 8:55 சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர்வேற்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 முதல் 11:30 வரை மற்றும் 11:47 முதல் 12:00 வரை மெலடி மேஜிக். 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 டெல்லி ஏஞ்சல். 12:02 பேசுங்க தோழா. 12:50 போயின பக்கங்கள் மேக்சிம் கார்கே அவர்கள் எழுதி, தோமசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 கல்லூரி பூக்கள். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. மாலை 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ராஜே தமிழ் வேளன். 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை தி பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 10:00 வரையிலும், 10:20 முதல் 11:00 வரையிலும் தேன் சிந்து தேவானம். 10:00 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 குறித்த அன்றாட நிலவரம் டெல்லி ஏஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 102.8 எஃப்எம் ரெயின்போவில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே காலை 7:00 முதல் பகல் 1:00 வரை மணிக்கொரு முறையும், பின்னர் இரவு 7:08 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். நேர்கள் இதுவரை நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள்.

0: Is for all. The General Assembly brings together presidents, prime ministers, and senior representatives from all 193 UN member states who will outline their priorities and positions on major international issues. According to the United Nations, the 81st session will focus on revitalizing global cooperation, advancing the Sustainable Development Goals, and promoting collective action for peace, dignity, and equality. The UN General Assembly's high-level week also featured discussions on global conflicts, development, climate change, humanitarian challenges, and other pressing international issues. The general debate is expected to provide a major platform for the leaders to present their foreign policy priorities and engage on key global developments. External Affairs Minister S. Jaishankar has raised concerns over repeated attacks on commercial shipping and seafarers in the Gulf, Red Sea and Black Sea, saying that the attacks were no longer exceptional occurrences. Dr. Jaishankar was addressing the inaugural meeting of the Group of Friends on Safety and Security of Shipping and Seafarers during the 81st session of the United Nations General Assembly in New York. The External Affairs Minister announced a new initiative by India and Liberia together to draw greater attention to the safety and security of ships and seafarers. He said India, a source of seafarers, and Liberia, the world's largest shipping registry, have joined hands to strengthen maritime safety and security. The initiative aims to establish a consultative framework to enhance maritime security and ensure that key stakeholders have a greater voice in discussions on this sector. The Office of the Chief Electoral Officer, CEO Delhi, has directed all the district election offices to organize special camps for enrollment of young electors at colleges, universities, and other educational institutions across Delhi on 29th and 30th of this month as part of the Special Intensive Revision 2026. Students between age 18 to 25 eligible for registration will be assisted by BLOs to fill forms 6 for inclusion in the electoral rolls. Prime Minister Narendra Modi has congratulated Gulveer Singh on winning the silver medal in the men's 10,000-meter event at the Asian Games in Aichi, Nagoya, noting that he continues to make the country proud on the podium following his bronze earlier in the competition. The Prime Minister lauded his fine performance and stated that his perseverance and progress will inspire young distant runners across India. And that is the end of this news bulletin.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் என். பத்ரி அவர்கள்.
3: நாம் ஒவ்வொருவரும் அன்றாடம் வாழ்வில் முன்னேறவே விரும்புகிறோம். ஆனால் இயல்பாகவே நம்மிடம் நிறைந்திருக்கும் சோம்பல் குணம் நம் வாழ்வில் முன்னேற்றத்தை வெகுவாக தடுக்கிறது. நாம் செய்ய நினைக்கும் ஒரு செயலை தாமதிக்காமல் தொடங்கி அதன் போக்கில் பயணிக்க துவங்குவது மட்டுமே நமது சோம்பலை போக்க உதவும். நாம் தொடர்ந்து ஏதாவது ஒரு பணியை செய்து வரும்பொழுது அது எதுவாக இருந்தாலும் நம்மால் முன்னேற முடியும். வாழ்வில் நமது உழைப்பு மட்டுமே நமக்கு முன்னேற்றத்தை கொண்டு வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமது வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் எந்த வயதிலும் எந்த நிலையிலும் விருப்பமான ஒரு பணியினில் நாம் ஈடுபடலாம். எப்போதும் நமக்கு முன்னால் நிறைய நேரம் உள்ளது என்பதை உணர்ந்து வினையாற்றுவது மிகவும் நல்லது. எதையும் செய்யாமல் இருப்பதை விட தாமதமாக செயலாற்றுவது ஒரு தவறே அல்ல. சோம்பல் என்னும் சொல் மந்தம், சோர்வு, சுணக்கம், நெடுநீர், மடி என்றெல்லாம் கூட அழைக்கப்படுவது உண்டு. மந்தம் நம் செயலில் வேகம் குறைவாக இருப்பதை குறிக்கிறது. சோர்வு உடல் அல்லது மன ரீதியான செயல்திறன் குறைவாக இருப்பதை குறிக்கிறது. சுணக்கம் ஒரு செயலை செய்ய தயங்குவது அல்லது தாமதப்படுத்துவது. நெடுநீர் அதிக நேரம் தூங்குதல் அல்லது ஓய்வெடுத்தல். மடி சோம்பலுடன் தொடர்புடைய ஒரு சொல். உடல் ரீதியான

செயல் ரீதியான குறைவை இது குறிக்கிறது. இந்த வார்த்தைகள் அனைத்தும் சோம்பல் என்ற சொல்லின் வெவ்வேறு அம்சங்களை குறிக்கின்றன. எந்த வேலையையும் செய்யாமல் தூக்கத்திலேயே பாதி நேரத்தை கழிப்பவர்களை சோம்பேறிகள் ஆவார்கள். இவர்கள் தனக்கான வேலைகளை கூட மற்றவர்கள் செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டிருப்பார்கள். எந்த கவலையும் சிந்தனையும் இல்லாமல் தூக்கத்திலேயே பாதி நேரத்தை கழித்து சொகுசு வாழ்க்கையை விரும்பவர்களாக சோம்பேறிகள் இருப்பார்கள். அதிலும் கனவு காண்பது இவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றாகும். நம் ஆற்றலை மழுங்கடைய செய்யும் செயலே சோம்பேறித்தனம் எனப்படுகிறது. இதை ஒரு வியாதியாக கருத முடியாது. ஆனால் சோம்பேறித்தனத்தை தவிர்க்க சில எளிய வழிகளை கடைபிடிப்பதன் மூலம் நம் உள்ளே புதைந்துள்ள எல்லையில்லா ஆற்றலை நாம் புதுப்பித்து கொண்டு செயல்பட முடியும். நாள்தோறும் உடற்பயிற்சி, தியானம் ஆகியவற்றை செய்வதன் மூலம் நமது உடல் புத்துணர்ச்சி அடையும். இது நாள் முழுவதும் நமது பணியினை செய்ய தேவையான ஆற்றலை தரும். மேலும் இது நம் மனதில் ஒரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். சிலர் தினமும் ஒரே வேலையை செய்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு சலிப்பு ஏற்படலாம்.

0: புதுப்பித்து கொண்டு செயல்பட முடியும். நாள்தோறும் உடற்பயிற்சி, தியானம் ஆகியவற்றை செய்வதன் மூலம் நமது உடல் புத்துணர்ச்சி அடையும். இது நாள் முழுவதும் நமது பணியினை செய்ய தேவையான ஆற்றலை தரும். மேலும் இது நம் மனதில் ஒரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். சிலர் தினமும் ஒரே வேலையை செய்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு சலிப்பு ஏற்படலாம். இது அவர்களுக்கு சோம்பேறித்தனத்தை அதிகப்படுத்தலாம். இம்மாதிரியான நேரத்தில் நமக்கு பிடித்தமான மாற்று செயல்களை சிறிது நேரத்தை ஒதுக்கினால் நம் ஆற்றல் மேம்படும். சோம்பி திரியல் என்பது ஔவையார் எழுதிய ஆத்திச்சூடி பாடலில் வரும் ஒரு நீதி பழமொழியாகும். இதன் பொருள், முயற்சியின்றி சோம்பேறியாக திரியாதே, உழைப்பின்றி வீணாக நேரத்தை கழித்து கொண்டிருக்காதே என்பதே ஆகும். நாம் எப்போதும் சுறுசுறுப்பாக இருந்து பயனுள்ள செயல்களில் ஈடுபட வேண்டும். எந்த செயலையும் செய்யாமல் சோம்பேறியாக இருப்பதும் பயன் தராத செயல்களில் நேரத்தை செலவிடுவதும் தவறு. உழைத்து முன்னேற வேண்டும். நமது சோம்பேறித்தனத்தால் நமது வாழ்க்கையை வீணாக்கக்கூடாது என்பதுதான் இதன் முக்கிய நீதியாகும். திருவள்ளுவரும் தம் திருக்குறளில், ஊழையும் உப்பக்கும் காண்பர், உழைவின்றி தாழாது முயற்றுபவர் என்கிறார். சோர்வு இல்லாமல், தளராமல், இடைவிடாமல் முயற்சி செய்பவர்கள் விதியையும் தோல்வியடைய செய்வார்கள் என்று வள்ளுவம் போதிக்கிறது. ஒரு கடினமான இலக்கை அடைய தோல்வி பயமின்றி சோர்வடையாமல் தொடர்ந்து உழைப்பவர்கள் அந்த விதியை வென்றி வெற்றியடைவார்கள். எனவே இனியாவது சோம்பல் வழி மறப்போம். உழைப்பின் வாரா உயர்வுகளில் இல்லை என்பதை உணர்வோம். வாழ்வில் உயர்வோம். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்பதற்கு ஒரு முன் உதாரணமாய் திகழ்வோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் என். பத்ரி அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:15. நேயர்கள் இனி கேட்கலாம் பக்தி மனம் வீசும் தெய்வீக ராகம். தொடக்கமாக வாணி ஜெயராம் பாடியிருக்கும் பாடல்

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, புரட்டாசி திங்கள், 9 நாள், சனிக்கிழமை. நேரம் 6:35. நேயர்கள் கேட்கவிருப்பது, உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் கால்நடைகளுக்கு சுய மருத்துவ சிகிச்சையால் ஏற்படும் பக்க விளைவுகள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்

0: கருத்தமுத்து, எப்பா கருத்தமுத்து,
1: யாரு எதிரில் வர்றது? காத்தமுத்து மாதிரி தெரியுது.
0: எப்பா நான் காத்தமுத்து தான்ப்பா.
1: ஆமாம் ஆமாம் ஆமாம்ப்பா. வா காத்தமுத்து, வா. எப்படி இருக்க?
0: நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும். மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னில்ல?
1: ஆமாம்.
0: ரெண்டு நாள் ஆகுது. மாடு எப்படி இருக்கு, என்ன ஏது, என்கிட்ட ஏதாவது சொன்னியா?
1: உங்கள்கிட்ட சொல்லலாம்னு தான் பார்த்தேன். என் வீட்டில் இருக்கிற பொன்னம்மா பாட்டி என்ன செஞ்சது, போய் மருந்துகளில் போய் மருந்து வாங்கிட்டு வந்து மாட்டுக்கு வைத்தியம் பாருன்னு சொல்லிடுது.
0: சரி சரி, நீ என்ன பண்ண?
1: நான் போயிட்டு மருந்து கடல கேட்டேன், மருந்து கொடுத்தாரு, மாட்டுக்கு வந்து போட்டேன்.
0: சரி சரி, மாட்டுக்கு போட்டேன். எத்தனை நாளாக போட்டேன்?
1: நீ சொல்கிற மாதிரி ரெண்டு நாளாக போட்டுன்னு
0: வரேன். இப்போ எப்படி இருக்கு மாடு?
1: இப்பயும் அப்படியே தான் இருக்குது.
0: ஏன்பா, இந்த சுய மருத்துவத்தை மனுஷங்களே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க.
1: ஆமாம் ஆமாம், மெடிக்கலில் போய் கேட்டால் கூட டாக்டர் மருந்து சீட்டு இருந்தால் தான் கொடுப்பேன்னு சொல்கிறாரு.
0: சரி, அப்படி இருக்கிறப்ப ஆறு அறிவு இருக்கக்கூடிய நம்மளே நமக்கு என்ன உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சும் நம்ம மருந்து கடையில் போய் நேரடியாக வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது,
1: ஆமாம்,
0: நம்ம மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா அது வாயை திறந்தா எனக்கு இன்ன நோய் இருக்குன்னு சொல்ல போகுது?
1: சொல்லாது.
0: நம்மளா பார்த்து தானே தெரிஞ்சுக்கிறோம்.
1: ஆமாம்.
0: அப்போ நாமளே சுய மருத்துவம் பண்ணலாமா?
1: நீ சொல்கிற மாதிரி காத்த முத்த, மாட்டை ஆஸ்பத்திரிக்கு நான் அழைச்சின்னு போனோம், இதெல்லாம் செலவு நிறைய இருக்குது இல்லை?
0: அப்போ அந்த செலவை பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு நாமளே கொடுக்குற மருந்துனால ஏதாவது பக்க விளை

0: வந்ததுன்னா என்ன பண்ணுவ?
1: எனது பக்க விளைவுதான். ஏமா மருந்து கொடுத்தா பக்க விளைவு ஏன் வருத?
0: அப்பா நாமளே மருந்து கொடுத்தோம்னா பக்க விளைவு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குப்பா.
1: அப்படியே சொல்ற, இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்லு.
0: ஏப்பா கருத்தமுத்து, மருத்துவரோட பரிந்துரையின்றி
1: சரி
0: நாமளாவே சிகிச்சை மேற்கொள்ளும் போது அதை தான் நம்ம சுய மருத்துவம்னு சொல்றோம். கால்நடைகளில் ஏற்படும் கழிச்சல், காய்ச்சல், செரிமான கோளாறு, அசை போடாமல் இருக்கிறது, அப்புறம் உட்புற வெளிப்புற ஒட்டுண்ணிகளுடைய தாக்கம், இது போன்ற பிரச்சனைகளுக்கு பொதுவாக நம்மளை மாதிரி இருக்கிறவங்க சுய மருத்துவம் மேற்கொள்கிறாங்க. நாம் அதிகமாக மருந்து கொடுத்துட்டாலும் நம்ம கால்நடைக்கு ஆபத்து.
1: ஆமாம்,
0: இப்போ ரெண்டு நாள் மூணு நாள் தான் மருந்து கொடுக்கலான்னா நம்ம பாட்டில் ஒரு அஞ்சு நாள் கொடுத்தோம்னா அதனுடைய பக்க விளைவுகள் கால்நடைக்கு இருக்கும். அப்புறம் வைரஸ், பாக்டீரியா இந்த மாதிரி நுண்ணுயிர் எதிர் மருந்துகளை பரிந்துரைக்கப்பட்ட அளவு அப்புறம் அதனுடைய காலம் இதை விட கம்மியா நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுங்க, அந்த வைரஸோ பாக்டீரியாவோ எதிர்ப்பு தன்மை ஏற்பட்டு அப்புறம் பின்வரும் காலங்கள்ல கால்நடைகளுக்கு ஏதாவது நோய் வந்ததுன்னா அதை நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாத நிலைமைக்கு போயிடும்.
1: ஐயோ
0: ஏப்பா, பாக்டீரியா வைரஸ் எல்லாம் எதிர்ப்பு தன்மையோட உண்டாயிடுச்சுன்னா அப்புறம் அவைகளை கண்ட்ரோல் பண்றதே கஷ்டம்ப்பா.
1: ஆமா,
0: அதனால டாக்டர் என்ன பரிந்துரை சொல்றாரோ அந்த அளவுக்கு தான் நம்ம மருந்தை கொடுக்கணும்.
1: காத்தமுத்த, பக்க விளைவுகள் சொன்ன, வேற ஏதாவது இருக்கா?
0: இருக்குப்பா. நம்ம கால்நடை வளர்க்குறவங்க கால்நடை மருத்துவர் இல்லாம கால்நடைகளுக்கு நாம வந்து மருந்து கொடுத்தோம்னா அதிக அளவுக்கு நாமளே மருந்தை கொடுக்கும் போது கால்நடைகளோட வயிற்று பகுதியில புண்ணு ஏற்பட்டுரும்ப்பா.
1: ஐயோ,
0: நமக்கே அது தெரியாது. அப்புறம் பின் விளைவா நம்மளுடைய ஆடு மாடு என்ன செய்யும்? சரியா சாப்பிடாது, தீவனம் எடுக்காது, உடம்பு இளைச்சி போயிடும், உயிருக்கே ஆபத்தும் கூட உண்டாயிடும்ப்பா.
1: ஐயோ, இப்பதான் 5000 கொடுத்து ஒரு மாட்டை பிடிச்சுன்னு வந்து வீட்டுல வச்சு வளர்க்கறான்.
0: எப்பா முறையா வளர்க்கணும்ப்பா, மருந்தெல்லாம் நாமளே கொடுக்க கூடாது.
1: சரி சரி,
0: கால்நடை மருத்துவருடைய பரிந்துரை இன்றி அதிகப்படியான நுண்ணுயிர் எதிர் மருந்துகளையும் கால்நடைகளுக்கு கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தோம்னா வயிற்றில் உள்ள செரிமானத்திற்கு உதவும் நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்குல்ல, அதெல்லாமும் அழிஞ்சு போய் மாட்டுக்கு செரிமான பிரச்சனை, ஆட்டுக்கு செரிமான பிரச்சனை ஏற்பட்டுரும்.
1: என்னடா இது,
0: இவ்வளவு விஷயம் இருக்குப்பா.
1: ஆமா, நீ சொல்லவாதான் நான் யோசிச்சு பாக்குறேன்.
0: அதே மாதிரி உடம்புடைய உள்பகுதியில உட்புற ஒட்டுண்ணி இருக்குன்னு வச்சுங்க.
1: ஆமா,
0: அதை கட்டுப்படுத்துறதுக்கு நாம என்ன செய்யறோம்? குடற்புழு நீக்க மருந்து கொடுக்கறோம்.
1: ஆமா கதமுத்து, நீ சொல்ற மாதிரி என் கண்ணு குடிக்கலாம் 3 மாசத்துக்கு கரெக்டா கொடுத்துட்டே வரான்.
0: அப்பா அது மாதிரி கொடுக்காதப்பா, நீ கொடுப்பேன்னு தெரிஞ்சுதான் நான் இதை சொல்ல வந்தேன்.
1: அப்படியா? ஆடாடா, என்ன அது?
0: பொதுவா அல்பண்டசால் மருந்துகளை தான் நம்ம குடற்புழு நீக்கத்துக்கு கொடுக்கறோம்.
1: ஆமா காத்தமுத்த, மாட்டு டாக்டரும் இந்த மருந்து தான் சொன்னாரு, அதான் நானும் கொடுத்துன்னு வரேன்.
0: எப்பா அவர் சொல்லும் போது மாடு பிரெக்னண்டா இருக்கா இல்ல வந்து சாதாரணமா இருக்கா, கண்ணு குட்டி எந்த லெவல்ல இருக்கு, எவ்வளவு கொடுக்கணும் இதெல்லாம் பார்த்து சொல்லுவாரு.
1: ஆமா,
0: நாமளா கொடுத்துட்டோம்னா நம்ம அதெல்லாம் கவனிக்காம விட்டோம்னு வச்சிங்க, செனமாடு ஒரு 3 மாசத்து மாடா இருக்குதுன்னு வச்சிங்க, அந்த நேரத்துல போய் நம்ம அல்பண்டாசால் வகை மருந்துகளை கொடுத்தோம்னா செனையே அப்படியே கலங்கி போய் கரு இல்லாம போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குப்பா.
1: ஐயோ, மாடு கண்ணு போட்டாதான் நமக்கு லாபம்.
0: ஆமாப்பா, வருஷத்துக்கு ஒரு கண்ணு போட்டாதான் நமக்கு நிறைய பால் கிடைக்கும்.
1: அதானே,
0: கண்ணு குட்டியும் கிடைக்கும். அந்த கண்ணு குட்டி வளர்ந்ததுன்னா அது கிடேரி கண்ணா இருந்தா திருப்பியும் நமக்கு பசுமாடு கிடைச்சிரும்.
1: ஆமா,
0: கால கண்ணுட்டியா இருந்தா அதை கொஞ்சம் வளர்ந்த பிறகு நம்ம வித்துரலாம்.
1: ஆமா,
0: எவ்வளவு பலன் இருக்கு.
1: ஆமாப்பா,
0: அப்ப நாமளா வந்து குடற்புழு நீக்க மருந்த குடுக்கலாமா?
1: குடுக்கூடாது.
0: இதேதான்ப்பா ஆடுகளுக்கும், செனையுற்ற ஆடா இருந்ததுன்னா நாம இந்த மாதிரி குடற்புழு நீக்க மருந்துகளை அந்த ஆடுகளுக்கு கொடுக்கும் போது மருத்துவருடைய ஆலோசனைப்படி தான் நம்ம கொடுக்கணும்.
1: கண்டிப்பா.
0: அப்புறம் வெளிப்புற ஒட்டுண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம நீக்கணும் அப்படின்னா பொதுவா டெல்டா மெட்ரின் இந்த மாதிரி மருந்துகளை தான் நம்ம கொடுக்கறோம்.
1: சரி,
0: இது கடையிலேருந்து வாங்கி நம்ம நிறைய பேர் பயன்படுத்துறாங்க. ஆனா இந்த மருந்துகளை பயன்படுத்தும் போது நல்ல காற்றோட்டம் உள்ள திறந்த கொட்டிலில் கறவை மாட்டின் மீது பூசணும்.
1: ஓஹோ,
0: இத பூசுறப்ப நம்ம ஒன்னு கவனிக்கணும்ப்பா.
1: என்னதுப்பா?
0: தலைப்பகுதியை தவிர்த்து பிற இடங்கள்ல நல்லா தடவி விடணும்.
1: ஓஹோ,
0: ஒருவேளை இந்த மருந்துகளை மாடுகள் தவறுதலா நக்கிடுச்சுன்னு வச்சுங்க,
1: சரி,
0: பக்க விளைவுகள் பயங்கரமா இருக்கும்ப்பா.
1: என்னப்பா இப்படி சொல்ற? என்ன பக்க விளைவுகள் வரும்?
0: எப்பா கால்நடைகளுடைய உடல்ல நடுக்கம் வரும், தடுமாற்றம் வரும்,
1: ஐயோ,
0: அதிக உமிழ்நீர் சுரந்துகிட்டே இருக்கும், அப்புறம் மூச்சு விடுறதுலயும் பிரச்சனை வந்து சுவாச கோளாறு வந்துடும்.
1: என்னடா இது,
0: இவ்வளவு விஷயம் இருக்குப்பா. அதனால எப்போதுமே மருத்துவரோட பரிந்துரை இன்றி நாம மருத்துவம் செய்யறத முதல்ல தவிர்க்கணும்.
1: கரெக்டா சொன்னப்பா.
0: இன்னொன்று முக்கியமான

0: மான விஷயம்ப்பா.
1: உன்ன மருக்குதா?
0: ஆமாப்பா, இந்த வைரஸ் பாக்டீரியா அந்த மருந்துக்கு நான் சொல்லிடணும் இல்லையா உன்ட்ட?
1: ஆ, சொல்லு சொல்லு சொல்லுப்பா.
0: அதாவது இந்த வைரஸ் பாக்டீரியாவுக்கு எதிர் உயிரியா நம்ம மருந்துகள் கொடுக்கணும். இதெல்லாம் பார்த்து தான்ப்பா அந்த நுண்ணுயிர் எதிர் மருந்தை நம்மளோட கால்நடை மருத்துவர்கள் கொடுப்பாங்க.
1: ஓஹோ,
0: அதனால இதெல்லாம் நம்ம கவனிச்சு மருந்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தாவே முடிஞ்ச வரைக்கும் கால்நடை மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு தான்ப்பா நம்ம செய்யணும். நாமளா சுய மருத்துவ சிகிச்சை செய்யறது நல்லதே கிடையாது. கால்நடைகளுக்கு அது பெரிய பாதிப்பை உண்டு பண்ணிடும். நீ முதல்ல என்ன பண்ற, உன் மாட்டை ஒன்னு ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போ, அல்லது மாட்டு டாக்டரை வீட்டுக்கு வரவை. இதுல ஏதாவது ஒன்ன செஞ்சு மாடை நல்லபடியா காப்பாத்துற வழியா பாருப்பா கருத்தமுத்த.
1: கண்டிப்பாப்பா, நீ சொன்ன ஆலோசனைப்படி நான் மாட்டு டாக்டர் வீட்டுக்கு அழைச்சு மருத்துவம் பாக்குறேன்ப்பா.
0: சரி சரி, இந்த ஒரு சிப் வாழைப்பழத்தை எடுத்துட்டு போ.
1: சரி.
0: இது மொந்தம் பழம், இது நல்லா குளிர்ச்சியான பழம், வீட்டுல இருக்கிறவங்க சாப்பிடுங்க.
1: சரி.
0: ஏன்னா இந்த காலத்துல இது ஏத்த பழம்.
1: ஆமாப்பா. காத்த மூத்த, பொதுவா நான் தான் உங்களுக்கு ஏதாவது கொடுப்பேன்.
0: ஆமா,
1: இன்னைக்கு நீயே மொந்த பழம் எனக்கு கொடுத்துட்டுப்பா.
0: ஆமாப்பா, வீட்டுல நிறைய இருந்துச்சு, உன் நினப்பு வந்துச்சு.
1: சரி,
0: வரும்போது எப்படியும் ஏத்தாப்புல நீ வருவான்னு எனக்கும் தெரியும், அதான் எடுத்துட்டு வந்தேன். சரி, நான் போயிட்டு வரட்டுமாப்பா?
1: ஆ, பார்த்து போயிட்டு வாப்பா.

நேயர்கள், இதுவரை உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் கால்நடைகளுக்கு சுய மருத்துவ சிகிச்சையால் ஏற்படும் பக்க விளைவுகள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள், சென்னை அஞ்சல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். கிராமப்புறங்களில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீர் பாதுகாப்பின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த பரணிகா இளங்கோவனுக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் பிரச்சாரங்களில் பள்ளி மாணவர்களை ஈடுபடுத்தும் தாவேகாவின் செயல் கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி கூறியுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். கிராமப்புறங்களில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வாரணாசியில் நடைபெற்ற சேவை உறுதிமொழி பேரணியில் பங்கேற்றவர்களுடன் காணொலி மூலம் அவர் கலந்துரையாடினார். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதிலும் உள்ள பெண்களின் சுயசார்பு மற்றும் பொருளாதார நிலை மேம்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். சமூக மாற்றத்திற்கு சேவை மற்றும் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளின் முக்கியத்துவம் குறித்து அவர் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் அனைவரது பங்களிப்பும் அவசியம் என்று அவர் கூறினார். சமூக சேவையில் எண்ணற்ற இளைஞர்கள் பங்கேற்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார். நீர் பாதுகாப்பின் அவசியம் குறித்து மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நீர் பாதுகாப்பு குறித்த சர்வதேச கருத்தரங்கில் நிறைவுரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். நீர் பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகளில் மக்கள் பங்கேற்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். நீர் பங்கீடு தொடர்பான விவகாரங்களுக்கு நாடுகள் மற்றும் நிறுவனங்கள் பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண வேண்டும் என்று அவர் கூறினார். நீர் பாதுகாப்பின் முக்கியத்துவம் குறித்தும் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்தும் திரு சி ஆர் பாட்டீல் பட்டியலிட்டார். புலிகளை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற புலிகள் பாதுகாப்பு பயிலரங்கில் கலந்து கொண்டு பேசிய அவர், வனத்துறை மற்றும் உள்ளூர்வாசிகளுக்கு இடையே இணக்கமான உறவை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். வனவிலங்குகள் பாதுகாப்பில் அறிவியல் பூர்வமான செயல்முறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். நாட்டில் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 800 ஆக அதிகரித்துள்ளதாக

0: மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறினார். புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையின் 71வது நிறுவன தின விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்கள் 130,000 அதிகரிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மருத்துவ படிப்பிற்கான இடங்களை மேலும் 75,000 உயர்த்த மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பணி போற்றத்தக்கதாக உள்ளது என்று திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறினார். ஆரோக்கியம் என்பது உடல் மற்றும் மனநலனை மையமாக கொண்டது என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற சுகாதார மற்றும் நல்வாழ்வு குறித்த மாநாட்டில் உரையாற்றிய அவர், கடந்த 10 ஆண்டுகளில் நவீன மருத்துவ வசதிகளுடன் ஆயுர்வேதம், யோகா மற்றும் நல்வாழ்வு மையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். சுகாதார சேவைகள் சார்ந்த சவால்களை எதிர்கொள்வதில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். நடைமுறைக்கு ஏற்ற தீர்வுகளை உருவாக்குவதில் மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், தொழில்துறையினரிடையே ஒத்துழைப்பு அவசியம் என்று டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் போல்வால் பிரிவில் வெண்கலப்பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த பரணிகா இளங்கோவனுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சியால் இந்த வெற்றியை பெற்றுள்ள அவரது சாதனையை பாராட்டியுள்ளார். அவரது இந்த வெற்றி இளம் வீரர்களுக்கு புதிய நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் அளிக்கும் என்று திரு விஜய் கூறியுள்ளார். பதக்கம் வென்ற அவருக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சாதனைகள்.
0: தேர்தல் பிரச்சாரங்களில் பள்ளி மாணவர்களை ஈடுபடுத்தும் தாவேக்காவின் செயல் கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தேர்தல் பணிகளில் சிறார்களை ஈடுபடுத்துவதற்கு எதிரான தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை அரசியல் கட்சிகள் கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பிரச்சாரத்தின் போது சிறார்களை ஈடுபடுத்தும் கட்சிகள் மீது குழந்தை தொழிலாளர் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் முன்னுரிமை குடும்ப அட்டைதாரர்களின் ஆதார் விவரங்கள் சரிபார்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதன்படி ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பங்களுக்கு தடையின்றி உணவுப் பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் கடந்த 2023 அக்டோபர் மாதம் முதல் மின்னணு முறையிலான சரிபார்ப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மின்னணு சரிபார்ப்பு நடவடிக்கையை 100% நிறைவு செய்யும் வகையில் இன்று மாநிலத்தில் உள்ள அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த சிறப்பு முகாம் காலை 9 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெறும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இடைத்தேர்தல் நடைபெறும் மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் இந்த முகாம்கள் நடைபெறாது. யுபிஐ பயன்பாடு இல்லாத தினத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற எவ்வித அழைப்பும் விடுக்கப்படவில்லை என்று அகில இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பு தெளிவுபடுத்தியுள்ளது. இது தொடர்பாக அந்த கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில், அக்டோபர் 2 தேதி நாடு தழுவிய யுபிஐ பயன்பாடு இல்லாத தினமாக கடைபிடிக்க வேண்டும் என்று ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை மற்றும் இரவு நேரங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். ஜெர்மனியில் கட்டாய ராணுவ சேவையை மீண்டும் அறிமுகப்படுத்தும் அந்நாட்டு அரசின் முயற்சிகளுக்கு எதிராக பள்ளி மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். மொரோக்கோவில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான சூழல் ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் பலோச்சிஸ்தான் மாகாணத்தையொட்டிய எல்லைப்பகுதியில் அந்நாட்டு ராணுவம் நடத்திய தாக்குதலில் ஆப்

0: ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த பலர் உயிரிழந்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் கிரேட்டர் நொய்டாவில் சர்வதேச வர்த்தக கண்காட்சியை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேற்று தொடங்கி வைத்தார். தில்லியில் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் இம்மாதம் 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது. ஜெருசலம் புனித பயணம் மேற்கொள்ளும் கிறிஸ்துவர்களுக்கு மானிய உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நேற்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தனியார் கல்லூரியில் பள்ளி மாணவர்களுக்கான உயர்கல்விக்கான வழிகாட்டு முகாம் நேற்று நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களை அதிகரிக்க வேண்டுமென்று விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்தில் சுகாதாரமற்ற முறையில் செயல்பட்டு வந்த 3 கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது. பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேம்பாட்டுத் திட்டங்களை மேற்கொள்ள ஏதுவாக 61 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. மொஹாலியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 9 விக்கெட் இழப்புக்கு 362 ரன் எடுத்தது. 363 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்த இந்தியா ஏ அணி 48.2 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 364 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இந்தியா பனாமா அணிகளுக்கு இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி டிராவில் முடிந்தது. பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் 2 அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிராமப்புறங்களில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீர் பாதுகாப்பின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த பரணிகா இளங்கோவனுக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் பிரச்சாரங்களில் பள்ளி மாணவர்களை ஈடுபடுத்தும் தாவேக்காவின் செயல் கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி கூறியுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:55.
2: நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
3: மழைக்காடுகள் பூமி தாயின் சுவாசம். தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் சி சுரேஷ் அவர்கள்.
4: வணக்கம். ஒரு பொழிலின் தரையடுக்கு. சூரிய ஒளியே படாத எப்போதும் இருண்ட ஈரப்பதம் நிறைந்த பகுதி இது. விழுந்த இலைகள், உடைந்த மரக்கிளைகள் அனைத்தும் இங்குள்ள காளான்கள், கரையான் மற்றும் நுண்ணுயிரிகளால் நொடியில் மக்கிப்போய் உரமாக்கப்படுகின்றன. யானைகள், காட்டெருமைகள், புலி போன்ற பெரிய விலங்குகள் இந்த தரையடுக்கை பயன்படுத்துகின்றன. பூமிக்கு பொழில் செய்யும் அற்புதங்கள். நேர்களே, ஏதோ தூரத்தில் இருக்கும் அமேசான் காடு அழிந்தால் நமக்கென்ன என்று நாம் அசட்டையாக இருந்துவிட முடியாது. மழை காடுகள் நமது அன்றாட வாழ்க்கையோடு நேரடியாக தொடர்புடையவை. அமேசான் மழைக்காடு மட்டுமே உலகின் மொத்த ஆக்சிஜன் தேவையில் கணிசமான பங்களிப்பை வழங்குகிறது. இதனால்தான் அதை பூமியின் நுரையீரல் என்று அழைக்கிறோம். வளிமண்டலத்தில் உள்ள அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி உலக வெப்பமயமாதலை தடுக்கும் மிகப்பெரிய அரணாக மழைக்காடுகள் செயல்படுகின்றன. நவீன மருத்துவத்தில் பயன்படுத்தப்படும் புற்றுநோய் மருந்துகள் உட்பட கிட்டத்தட்ட 25% மருந்துகள் மழைக்காட்டு தாவரங்களிலிருந்தே கண்டறியப்பட்டுள்ளன. ஆனால் நாம் இதுவரை 1% குறைவான தாவரங்களையே முழுமையாக பரிசோதித்திருக்கிறோம். மீதியுள்ள 99% தாவரங்களில் மனித குலத்தின் பல நோய்களுக்கான மருந்துகள் ஒளிந்திருக்கின்றன. மழைக்காடுகள் தங்களின் ஆவியாதல் செயல்முறையின் மூலம் மேகங்களை உருவாக்கி உலகெங்கும் மழை பொழிய காரணமாகின்றன. மழைக்காடுகள் அழிந்தால் உலகளாவிய மழைப்பொழிவு பொய்த்துவிடும். இத்தகைய இணையற்ற பொழில்களை நாம் இன்று எவ்வாறு நடத்துகிறோம் தெரியுமா? ஒவ்வொரு நிமிடமும் பல கால்பந்து மைதானங்களின் அளவிற்கு இணையான மழைக்காடுகள் உலகளவில் அழிக்கப்பட்டு வருகின்றன. மரங்களை வெட்டுதல், பாமாயில் மற்றும் சோயா விவசாயத்திற்காக காடுகளை தகர்த்தல், சுரங்கப் பணிகள் மற்றும் சாலைகள் அமைத்தல் போன்ற மனித சுயநல

0: நடவடிக்கைகளால் மழைக்காடுகள் மெல்ல மெல்ல செத்துக்கொண்டிருக்கின்றன. காடுகள் அழிக்கப்படும் போது அதில் வாழும் ஆயிரக்கணக்கான அரிய உயிரினங்கள் தங்களின் வாழிடத்தை இழந்து முற்றிலுமாக அழியும் நிலைக்கு தள்ளப்படுகின்றன. அத்துடன் காடுகளுக்குள் பல தலைமுறைகளாக இயற்கையோடு ஏய்ந்து வாழ்ந்து வரும் பழங்குடி மக்களின் வாழ்வியலும் கலாச்சாரமும் நசுக்கப்படுகின்றன. பாதுகாப்போம் பொழிலை. நேர்களே, இந்த இயற்கை செல்வத்தை மீட்டெடுக்க நாம் என்ன செய்யப்போகிறோம்? அரசாங்கங்களும் பன்னாட்டு அமைப்புகளும் சட்டங்களை இயற்றினாலும் தனி மனிதனாக நமக்கு இதில் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. காகித பயன்பாட்டை குறைத்தல் மற்றும் மறுசுழற்சி செய்தல், மழைக்காடுகளை அழித்து உருவாக்கப்படும் வணிகப் பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்த்தல், மரக்கன்றுகளை நட்டு நகர்ப்புற பசுமையை அதிகரித்தல், காடுகளின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை நம் அடுத்த தலைமுறையினருக்கு கற்பித்தல், மரங்களை காப்போம், மழையை பெறுவோம் என்பது வெறும் முழக்கமல்ல, அது நமது எதிர்கால சந்ததியின் வாழ்வியல் தேவை. பொழில் செழித்தால்தான் பூமி குளிரும், பூமி குளிர்ந்தால்தான் மனிதகுலம் வாழும். இயற்கையை நாம் நேசித்தால் இயற்கை நம்மை உயிரோடு காக்கும். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். மழைக்காடுகள் பூமி தாயின் சுவாசம் தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் சி. சுரேஷ் அவர்கள்.
2: சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லுன்னு குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:00. சிந்தனை மலர். சவால்கள் வரும்போதுதான் நாம் நினைந்திராத திறமைகள் நம்மிடையே ஒளிந்திருப்பதை உணர்வோம். டோரா ஆல்பர்ட் என்ற அறிஞரின் சிந்தனை இது. சவால்கள் வரும்போதுதான் நாம் நினைந்திராத திறமைகள் நம்மிடையே ஒளிந்திருப்பதை உணர்வோம். டோரா ஆல்பர்ட் என்ற அறிஞரின் சிந்தனை இது. சிந்தனை மலர் கேட்டீர்கள்.
4: உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
3: நேயர்களின் நினைவிற்கு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11:00 மத்தியாலை 1115 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்தியாலை 1115 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஆர் ஆப்பிலும் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:02. புதுவை புதுமை.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: நேர்களுக்கு வணக்கம். நினைவலைகள்

0: நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்னோடு கூட இணைந்திருக்கிறார் பார்த்திபன். வணக்கம் பார்த்திபன், உங்களை பத்திய ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்களேன்.
1: மேடம், நான் சென்னையில இருந்து ஊரப்பாக்கம் பார்த்திபன் பேசுறேன். நான் வந்து தற்போது ஒரு 10 வருஷமா பாதுகாப்பு பணி செய்யறேன். வானொலி கடந்த ஒரு 30 ஆண்டுகாலமா வானொலி கேட்டு வருகிறேன். ஓய்வு நேரத்துல வந்து கவிதை எழுதுறது, வானொலிக்கு கடிதம் எழுதுறது, அது மாதிரி ஓய்வு நேரத்துல ஏதாவது என்ன முடிஞ்ச ஏதோ டைம் கிடைக்கும் போது எழுதுவேன். நம்ம நிகழ்ச்சி வந்து பாண்டிச்சேரி எப்பவுமே தொடர்ந்து கேட்டுன்னு இருக்கேன். இது வரையும் 3வது தடவை நிகழ்ச்சி நான் கலந்துக்கிறேன். இந்த நினைவு நிகழ்ச்சியில ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் கலந்து போனான்னு நினைச்சுக்கிட்ட பாக்கல. திடீர்னு கூப்பிட்டோன்னு அதிசயமா இருந்து கூப்பிட்டீங்கன்னு எதிர்பார்த்தே நினைச்ச மாதிரி கூப்பிட்டீங்க.
0: ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க கடிதம் எழுதியிருந்தீங்க.
1: ஆமா.
0: இப்போ உங்களுக்கு மறக்க முடியாத நினைவுகள் அப்படின்னு என்ன இருக்குது, அதை பத்தி ஷேர் பண்ணுங்களேன்.
1: எனக்கு வந்து என்னுடைய 6 வயது நண்பர் சிந்தாதி பட்டி யுவராஜின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர். அவரு கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷம் நண்பர். அவரு சின்ன வயசுல இருந்து நாங்க எங்க போனாலும் ரெண்டு பேருமே ஒன்னா ஸ்கூலுக்கு போறது, சினிமா படத்துக்கு போறதுல இருந்து கல்யாணத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு எங்க போனாலும் ரெண்டு பேரும் ஒன்னா போவோம். ஒரே கலர் ட்ரெஸ் போடுவோம். இப்போ சினிமா படம்லாம் புதுசா வருதுன்னா அந்த ஹீரோ என்ன ட்ரெஸ் போடுறாரோ அதிசயபுரிய, ரஜினி என்ன ட்ரெஸ் போடுறாரோ அதே ட்ரெஸ் போடுவோம், விஜய் என்ன படத்துல என்ன ட்ரெஸ் போடுறாரோ அதே ட்ரெஸ். அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே ரெண்டு பேரும் ஒன்னா ரெட்டையர் மாதிரி இருப்போம் நாங்க ரெண்டு பேரும். இருந்தாலும் எங்க போனாலும் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா போவோம். கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷம் ஃப்ரெண்டு. இப்போ 2023 தான் ஒரு ஆஸ்மா வந்து இறந்துட்டாரு. அதனால அவர் இல்லாதது ஒரு 3 வருஷமா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. எவ்வளோ நண்பர், எனக்கு 500 நண்பர் இருக்கிறாங்க. 500 நண்பர்ல அவரு ஒரு நண்பர். இருந்தாலும் அவரு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், குடும்ப நண்பர்னு சொல்லலாம். இப்ப அவர் இல்லாதது ஒரு கை வடிஞ்ச மாதிரி இருக்குது. எந்த ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் எனக்கு கூடாமல் போக மாட்டாரு. அதே மாதிரி நான் எங்க போனாலும் அவரு விடாம வீட்டுமாவும் போக மாட்டேன். எங்க போனாலும் நான் தான் அவரை குடும்பவன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வானொலி பேசிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.
0: சரிங்க, உங்க நண்பருன்னு சொன்னீங்க, எங்க அறிமுகமானாரு?
1: அவர் வந்து நான் வேலை செய்யும் போது சிந்தாதிப்பேட்டில் வந்து பைக் மெக்கானிக்காக இருந்தேன். எனக்கு 19 வயசு இருக்கும். அப்போ வந்து எங்க கூட வந்து வேலை செய்யும்போது அவரு ஒரு வேலை செய்வோம், நான் ஒரு வேலை செய்வேன். அப்போ அறிமுகமானவர். இப்போ எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் என் கூட தான் இருந்தார். இப்போ தான் ஒரு 2023 தான் இருந்துட்டார். அவர் கூட பிறந்தவங்க 6 அக்கா, ஒரே தங்கச்சி 6 அக்கா. அந்த 6 அக்கா கேட்பாங்க, நாங்களாம் இருக்கிறோம் என்னெல்லாம் விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் பின்னாடியே குடும்ப அவரு கூட சுற்றி நிற்கிறேன்னு எல்லாரும் அவரை திட்டுவாங்க. அப்போ கூட சரி, யாரு கூடயும் போக மாட்டார், என் கூட தான் வருவார். எங்க போனாலும் என் கூட தான் வருவாரு. எங்க ஒரு சினிமாவுக்கு போனாலும் சரி, ஒரு ட்ரெஸ் எடுத்தாலும் சரி, ஊருக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் என் கூட தான் வருவாரு. 1999 23 வரைக்கும் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தார் அவர்.
0: ஓகே, உங்க ரெண்டு பேர் வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம்னு ஏதாவது இருக்கா?
1: ஃபர்ஸ்ட் அவருக்கு தான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருந்தாங்க. அவர் வந்து என்ன சொன்னாரு, இல்ல எனக்கு ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் நான் பண்ணிக்க மாட்டேன், அவருக்கு சொந்த வீடுலாம் இருக்குது, அவங்க அக்கா பொண்ணு ரெடி ஆகுறாங்க கல்யாணம் பண்றதுக்கு, அவங்க கல்யாணம் பண்ண சொல்லி 5 வருஷமா கேட்டுக்கிறாங்க. நான் வந்து சொன்னேன், இல்ல எனக்கு ஆகும்போது ஆகட்டும், நீ ஃபர்ஸ்ட் பண்ணிக்கணும், இல்ல இல்ல நான் உனக்கு பண்ணாதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு கல்யாணம் ஆகி 3 மாசத்துக்கு அப்புறமே தான் அவர் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாரு. அந்த அளவுக்கு மறக்க முடியாத நிகழ்ச்சி.
0: அவரு தான் துணை மாப்பிள்ளையா உங்களுக்கு?
1: துணை மாப்பிள்ளைன்னு சொல்லலாம். இருந்தாலும் வந்து ஒய்ஃபுடைய அண்ணங்கிறாரு, அவரு தான் துணை மாப்பிள்ளையா வந்தாரு. இவர் வந்து எங்க போனாலும் நைட்டு ஃபுல்லா 3 நாள் என் கூட தான் இருந்தார். 1 நாள் முன்னாடி ஊருக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்து போய் கூடிய மாட எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு கல்யாணம் முடியறவங்க என் கூட தான்
0: இருந்தார். சரி, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க வேற ஏதாவது நினைவுகள் இவரை பத்தி?
1: இவரை பத்தினா மொத்தம் 13 பசங்க. 13 பசங்கள்ல இவர் வந்து 6வது பையன். இவர் வந்து எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவரு அவங்க வீட்டுல வந்து அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, இவ்வளவு பசங்கள்லாம் வந்து பார்த்திவ மாதிரி ஒரு பொண்ணு என் வயிற்றுல பறக்கலையே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
0: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. வேற ஏதாவது நினைவுகள் ஷேர் பண்ணணும்னா அவரை பத்தி சொல்லுங்க.
1: அவர் வந்து ஏஜ்ல படிக்கலாம் தெரியாது, 6வது வரைக்கும் தான் படிச்சாரு. வேலை விஷயமா எங்க போனாலும் ஊருக்கு, பெங்களூருக்கு, திருவண்ணாமலை அந்த மாதிரி வெளி ஊருக்கு எங்க போனாலும் என்னதான் குடும்பம், எல்லாமே அவருக்கு ஏ டு இஜட் நான் தான். பேங்க் ஒர்க்கா இருக்கட்டும், வண்டி ஓட்டுறதா இருக்கட்டும், ஊருக்கு போறதா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம்னாலும் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா போவோம். அவருக்கு எது தெரியலாம் நான் தான் கூட இருந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுவேன். சினிமாக்கு ஒரு படம் விடாம எந்த படம் ரிலீஸ் ஆகுதோ ஃபர்ஸ்ட் நாளே ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். இந்த அளவுக்கு சினிமா பத்தி அந்த டைம்.
0: சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த லூட்டியும் அடிக்கலையா?
1: அதான் வந்து எந்த லூட்டினா அவருக்கு வந்து வீட்லயே வேலை செய்யறாரு. நம்ம ஆட்டோக்கு ஆர்ன் எல்லாம் வருதுல, அதெல்லாம் வீட்லயே தயார் பண்றவரு. அதிகமா வரமாட்டார், நாத்திக்கும் 1 நாள் தான் என் கூட வருவாரு. 6 நாள் வீட்லயே தான் வேலை அவருக்கு. நான் தான் அடிக்கடி வெளியூர் எல்லாம் போயிடுவேன். அடிக்கடிக்கு நான் போகும்போதுலாம் அவரை கூட்டு போயிடுவேன். எங்கெல்லாம் திருப்பதி போக, இது ஊட்டி கொடைக்கானல் எங்க போனாலும் நான் தான் அவரு கூட்டு போவேன். அவருக்கு எங்கேயுமே இடம் தான் தெரியாது, எல்லாத்துக்கும் நான் தான் கூட்டு போவேன். எங்க போனாலும் ரெண்டு பேரும் ஒன்னா தான் போவோம். சினிமாக்கு போனாலும் சரி, ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் சரி, நாங்க ரெண்டு பேரும் தான் போவோம். எங்க போனாலும் எல்லாம் மறக்க முடியாது நிகழ்ச்சி. அதுதான்.
0: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப அவருக்கு டெடிகேட் பண்றதுக்கு இல்ல அவருக்காக அர்ப்பணம்.

0: ஒரு பாடல் போடணும் அப்படின்னா என்ன பாடல்?
1: நண்பனே எனது உயிர் நண்பனே, சட்டம் படத்துல இருந்து கமல் பாட்டு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, அதனால இந்த பாட்டு போட்டுடலாம்.
0: சரி, நல்லதுங்க, மகிழ்ச்சி.
1: மகிழ்ச்சி,
0: நன்றி.
1: நன்றி மேம், நன்றி மேம்.

0: நேர்களை மீண்டும் அடுத்த வாரம் நினைவலைகள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி.

0: என் 4 இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
3: ஆமா அண்ணே.
4: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
3: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல இரவு

0: காலை 7-2 கேட்கலாம். நினைவலைகள் உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினே தெரியும், அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
2: ஆமா அண்ணே.
3: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது, எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
2: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
4: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
5: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
6: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
7: தமிழில் செய்திகள்.
8: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். சர்வதேச கடல் பகுதிகளில் தடையற்ற வர்த்தக போக்குவரத்து உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா மலேசியா இடையேயான உறவு வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியை பராமரிப்பதில் குவாட் உறுப்பு நாடுகள் உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீனாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று அமெரிக்கா கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மாரத்தான் ஓட்டத்தில் இந்தியாவின் சவான் பர்வால் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். சர்வதேச கடல் பகுதிகளில் வர்த்தக கப்பல்கள் மற்றும் ஆளுமைகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். நியூயார்க்கில் நடைபெற்ற ஐநா பாதுகாப்பு சபை கூட்டத்தில் உரையாற்றிய அவர், முக்கியத்துவம் வாய்ந்த கடற்பகுதிகளில் செல்லும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவது கண்டனத்திற்குரியது என்று கூறினார். இதுபோன்ற தாக்குதல்களால் பல்வேறு நாடுகள் பாதிப்புக்குள்ளாவதாக அவர் தெரிவித்தார். தடையற்ற கப்பல் போக்குவரத்து உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக்கொண்டார். இந்தியா மலேசியா இடையேயான உறவு வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அந்நாட்டின் 69வது சுதந்திர தின நிகழ்ச்சியில் பங்கேற்றது மகிழ்ச்சியை அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த தினத்தையொட்டி இந்தியா சார்பில் அந்நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியை பராமரிப்பதில் குவாட் உறுப்பு நாடுகள் உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த கடற்பகுதியில் கண்காணிப்பு பணிகளை உறுப்பு நாடுகள் தொடர்ந்து மேற்கொள்வதென இந்த அமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குவாட் அமைப்பின் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையிலான இதுபோன்ற நடவடிக்கைகள் அதன் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூர், நாகாலாந்து மற்றும் அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் என அறிவிக்கப்பட்ட இடங்களில் ஆயுதப்படையின் சிறப்பு அதிகாரங்கள் சட்டம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது அக்டோபர் 1 முதல் அடுத்த 6 காலத்திற்கு செயல்பாட்டில் இருக்கும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மணிப்பூரில் இம்ஃபால், லாம்ஃபால், சிட்டி உள்ளிட்ட 13 காவல் நிலையங்களின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட பகுதிகளை தவிர மாநிலம் முழுவதும் இந்த சிறப்பு சட்டம் நீட்டிக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. நாகாலாந்தில் திமா

0: பூர் நியூலான் உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கும் அசாம் மாநில எல்லையை ஒட்டியுள்ள நம்சாய் மற்றும் சாங்லாங் லாங்டிங் ஆகிய மாவட்டங்களிலும் இந்த சிறப்பு சட்டம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது நாளை இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். அருணாச்சல பிரதேசத்தின் கலை மற்றும் கலாச்சாரத்துறை ஏற்பாடு செய்துள்ள சோம்நாத் யாத்திரையை அம்மாநில முதலமைச்சர் திரு பேமா காண்டு நேற்று தொடங்கி வைத்தார். ராஜீவ்காந்தி பல்கலைக்கழகம், NIT உள்ளிட்ட பல்வேறு கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த 40 பேர் இந்த யாத்திரையில் பங்கேற்கின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: சீனாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக நடவடிக்கைகளில் எவ்வித மாற்றமும் இன்றி அடுத்த 2 மாதங்களுக்கு தொடர்ந்து மேற்கொள்வதென முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஈரானுடனான மோதல் குறித்தும் இந்த பேச்சுவார்த்தையின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இதனிடையே மனிதகுலத்திற்கு பயனளிக்கும் வகையில் தொழில்நுட்பம் சார்ந்த நடவடிக்கைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் 7 நாள் செயல் திட்டத்தை ஈரான் முன்மொழிந்துள்ளது. நியூயார்க்கில் செய்தியாளர்களிடம் பேசிய ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்ஷி இதனை தெரிவித்தார். விரோத போக்குகளை கைவிட்டு ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளதாக அவர் கூறினார். கடந்த ஜூன் மாதத்தில் வாஷிங்டன் டெஹ்ரான் இடையே மேற்கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளை செயல்படுத்துவதை இத்திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்கவும் நீரிணை பகுதியில் விதிக்கப்பட்டுள்ள தடைகளை முடிவுக்கு கொண்டு வருவது உள்ளிட்ட முக்கிய நிபந்தனைகளை அமெரிக்கா நிறைவேற்ற வேண்டும் என்று திரு அப்பாஸ் அராக்ஷி அமெரிக்காவை கேட்டுக் கொண்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் அம்பேத்கர் சிலை வளாக மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 403 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அந்த திட்டத்தின் முதற்கட்டமாக 403 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் தலா 10 இடங்களில் மொத்தம் 4030 சிலை வளாகங்கள் மேம்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள சிலைகளுக்கு பாதுகாப்பு அளிப்பதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். இத்திட்டத்தை இந்த ஆண்டின் இறுதிக்குள் நிறைவு செய்ய அம்மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. அதிகரித்து வரும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு காரணமாக ஒட்டுமொத்த தொழிலாளர்களின் செயல்திறன் அதிகரித்துள்ளதாக சர்வதேச செலவாணி நிதியம் கூறியுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள ஆய்வறிக்கையில் வளரும் நாடுகளில் தொழிலாளர்களின் செயல்திறன் 3.8% வரை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளரும் நாடுகளிலிருந்து காப்புரிமை கோரி விண்ணப்பிக்கப்பட உள்ள தரவுகளின் அடிப்படையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சர்வதேச செலவாணி நிதியம் கூறியுள்ளது. உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர், மத்திய பிரதேச மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று அதி கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பீகார், இமாச்சல பிரதேசம், ஜார்க்கண்ட், ஒடிசா, மேற்கு வங்கத்தின் இமயமலையை ஒட்டியுள்ள பகுதிகள் மற்றும் சிக்கிம் ஆகிய இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப், மத்திய பிரதேசம், விதர்பா, ஆந்திர பிரதேசம், கேரளா, மாஹே, தெலங்கானா, அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் சவான் பர்வால் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவு மாரத்தான் ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை வென்று வரலாற்று சாதனை படைத்தார்.

0: உள்ளார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 10 வெள்ளி, 12 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றுள்ளது. மொஹாலியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 9 விக்கெட் இழப்புக்கு 362 ரன் எடுத்தது. 363 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்த இந்தியா ஏ அணி 48.2 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 364 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இந்தியா பனாமா அணிகளுக்கு இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி டிராவில் முடிந்தது. பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்தன. உலக செஸ் ஒலிம்பியாட் சாம்பியன் போட்டியின் ஓபன் பிரிவு ஆட்டத்தின் 9வது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 1.5 புள்ளிகளுடன் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச கடல் பகுதிகளில் தடையற்ற வர்த்தக போக்குவரத்து உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா மலேசியா இடையேயான உறவு வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியை பராமரிப்பதில் குவாட் உறுப்பு நாடுகள் உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீனா உடனான வர்த்தக பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று அமெரிக்கா கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மாரத்தான் ஓட்டத்தில் இந்தியாவின் சவான் பர்வால் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் டயபெட்டிக் நியூரோபதி என்னும் சர்க்கரை நோயால் ஏற்படும் நரம்பு பாதிப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள்.
4: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் டயபெட்டிக் நியூரோபதி, அதாவது சர்க்கரை நோயால் ஏற்படக்கூடிய நரம்பு பாதிப்பு. டயபெட்டிஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து உடம்பில் இன்சுலின் என்ற ஒரு ஹார்மோன் குறையிறதுனால ரத்தத்தில் சர்க்கரை அளவு மாறுபடுறதுனால வரக்கூடிய ஒரு நோய். இதில் அதிகமான சர்க்கரை அளவு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வந்து உடம்பில் இருக்கிற முக்கியமான ஒரு சில புரதச்சத்து கூட போய் பைண்ட் ஆகிட்டு தேவையில்லாமல் ரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்படுத்துதல், நரம்பு மண்டலத்தை பாதிப்புகள், அதுமாதிரி ஒரு சில பிரச்சனைகளை உண்டாக்குது. அதனால் ஏற்படக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயபெட்டிக் நியூரோபதி. ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இது பெருசாக இருக்காது. பட் ஒரு 5 வருஷமோ இல்லை 10 வருஷமோ டயபெட்டிஸ் இருந்துகிட்டே இருக்கிறவங்க, ஆரம்ப காலத்தில் டயபெட்டிஸ் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தவங்களுக்கு, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். இது யூஸ்வலாக எப்படி ஆரம்பிக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து கால்களில் எரிச்சல், ஊசி குத்துவது போன்ற உணர்வு, மின்சாரம் பாய்வது போன்ற உணர்வு, கூச்சம், உணர்வின்மை, சம்டைம்ஸ் வந்து மாதிரி எரிச்சல், பேர்னிங் பெயின், இந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் ஆரம்பிக்கும். இது காலில் மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஃபஸ்ட்டு இது காலில் ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து முழங்கால் வரைக்கும் பரவும், சம்டைம்ஸ் கையிலையும் ஆரம்பிக்கலாம், சில சமயங்கள் பார்த்திங்கன்னா வந்து உடம்புல கூட இந்த மாதிரி எரிச்சல்கள் ஏற்படலாம். இந்த மாதிரி கை, கால், உடம்பு இந்த மாதிரி எரிச்சல்கள் ஏற்படுறது என்ன சொல்லுவோம்னா வந்து பெரிஃபரல் நியூரோபதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த சுகர்னால் இந்த பெரிஃபரல் நியூரோபதி மட்டும்தான் வருமானு சொல்லிட்டு கேட்டால் கிடையாது, ஆட்டோனாமிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தானியங்கி மருத்துவத்தில் இருக்கிற நரம்பு மண்டலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இதனால் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்னு கேட்டிங்கன்னா வந்து தலைச்சுற்றல், அதிகமாகவோ கம்மியாகவோ வியர்த்தல், மோஷன் போகிறது, கான்ஸ்டிபேஷன், அது முக்கி முக்கி போகிறது கஷ்டமாக இருக்கும், சில பேருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படும், சில பேருக்கு வந்து யூரின் போகிறதுல பிரச்சனைகள், செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன், இந்த மாதிரி ஒரு சில ஆட்டோனாமிக் டிஸ்ஃபங்க்ஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த விதமான பெரிஃபரல் நியூரோபதியில் வரும். நம்ம எப்படி கண்டுபிடிக்குதுன்னு கேட்டால் வந்து ஆரம்ப காலத்தில் ஃபஸ்ட்டு வந்து காலில் வந்து ஒரு சில சுழுசுல்னு குத்துது, காலில் தரையில் வச்சனா வந்து பஞ்சில் வைக்கிற மாதிரி இருக்கிறது, இல்லை கூழாங்கல்ல வைக்கிற மாதிரி இருக்கிறது, சில பேருக்கு வந்து மணலில் வச்சா எப்படி கூசும் அந்த மாதிரி இருக்கின்ற சிம்டம்ஸோடு வருவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு விட்டமின் குறைபாடுனால இருக்குதா இல்லை வேறு எதுனா இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு வேறு எதுவும் காரணம் இல்லைன்ன போது நம்ம வந்து சுகர் மூலமாக தான் இது இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கட்டுப்படுத்துறது தான் முக்கியமாக தீவிரமாக இருக்கணும். மற்ற சர்க்கரை சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் மாதிரி இந்த நரம்பு பிரச்சனைக்கும் நம்ம வந்து முதல்ல வந்து சுகரை தான் நல்லா கண்ட்ரோலாக வச்சுக்கணும். கூடவே வந்து கொலஸ்ட்ரால், பிபி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு

0: ஒரு வேளை ஆல்கஹால் எடுக்கிறவங்களா இருந்தால் அதை எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரெகுலராக என்ன பண்ண சொல்லணும்னா வந்து கால்களில் வந்து டெய்லி ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கணும். ஏன் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா கால்களில் வந்து நம்மளுக்கு வந்து உணர்ச்சி இல்லாததுனால சீக்கிரமாக எதனா காயம்பட்டாலோ எதனா அடிபட்டாலோ அதை வந்து அவங்க வந்து கண்டுக்க மாட்டாங்க, அது பெருசாக வந்து வலியும் இருக்காது. அதனால் என்ன ஆகும்னா அந்த இன்ஃபெக்ஷன் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகி கால் ஃபுல்லாக பரவி காலை எடுக்கிற அளவுக்கு மோசமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே இந்த சர்க்கரை நோய் மூலமாக ஏற்படக்கூடிய இந்த பரம்பு தளர்ச்சி நோயை ஆரம்ப காலத்திலேயே கண்டுபிடிச்சி ரெகுலராக சர்க்கரை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய பெரிய பெரிய பாதிப்புகளை நம்ம தப்பிக்கலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் டயபெட்டிக் நியூரோபதி என்னும் சர்க்கரை நோயால் ஏற்படும் நரம்பு பாதிப்பு குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ. துரைராஜ் அவர்கள்.
3: நேயர்களின் நினைவிற்கு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியானி 1115 கிலோ ஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்தியானை 1115 கிலோ ஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் மறு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:30.
1: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: இருக்கிற குழப்பத்துல எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு அப்படின்னார் என்னுடைய நண்பர். ஏதோ இதுவரைக்கும் அது பிடிக்காத மாதிரி, என் மனசுல குழப்பமே இல்லை, நான் ரொம்ப தெளிவா தான் இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வைங்க, அது அவருக்கே அவரை பத்தி தெரியாம சொல்ற ஒரு வார்த்தை. இது ஒரு பெரியவர் சொன்ன வழி. அது என்ன தெரியுமா? யாருமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு தனி அறைக்குள்ளே நுழைஞ்சி பூட்டிக்குங்க, ஒரு டேப் ரெக்கார்டரை போட்டு விட்ருங்க, உங்கள் மனசில் வர்றதை கொஞ்சம் கூட மறைக்காமல் சத்தம் போட்டு சொல்லுங்கள். என்னென்ன தோணுதோ அதை அப்படியே சொல்லி முடணும், கொஞ்சம் கூட மறைக்கக்கூடாது, அடுத்தவங்க காதில் விழுந்துருமேலாம் பார்க்கக்கூடாது, நீங்கள் பாட்டுக்கு சொல்லி பண்ணணும், அதில் அர்த்தம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது, ரொம்ப ஃப்ரீயாக பேசுங்க, சத்தம் போடுங்க, ஒரு கால் மணி நேரம் கழித்து நீங்கள் பேசுனதையெல்லாம் போட்டு கேளுங்க. அது எப்படி இருக்கும்னா, பைத்தியம் பிடிச்ச ஒருத்தரோட பேச்சை நீங்கள் கேட்குறது மாதிரியே தோணும். எவ்வளவு அபத்தமான எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்குங்கிறது தெரியும். ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில்லாத துண்டுகள் நம்ம மனசுக்குள்ளே மிதக்கிறதும் விளங்கும். இது வந்து உண்மை, நீங்கள் வேணும்னா நியாயமாக சோதனை பண்ணி பாருங்கள். இப்போ சொன்னது உண்மைன்னு புரியும். இதுக்கு அர்த்தம் என்ன? பைத்தியக்கார விடுதியில் இருக்கிறவனுக்கு 100% பைத்தியம் பிடிச்சிருக்குது, நமக்கு அந்த அளவுக்கு போகலை அவ்வளவுதான். ஆனாலும் நம்ம நிலை வெளியில் தெரியறதில்ல, வெளியில் நாம் சரியான மனநிலையில் இருக்கிறதாக தெரிகிறோம், பார்க்குறதுக்கு அப்படி தெரியும். மற்றவங்கக்கிட்ட நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற அத்தனையுமா பேசிவிடுறோம்? மற்றவங்கக்கிட்ட இருந்து நாம் நிறைய மறைச்சி விட்றோம், நினைக்கிறது பூரா தினமும் பேசிவிடுறதில்ல யாருக்கிட்டேயும். இதுக்காக நாம் தினமும் காலையிலேருந்து ராத்திரி தூங்க போகிற வரைக்கும் சந்திக்கிற நபர்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம முகமூடி மாறிக்கிட்டே இருக்குது, ஒரே மாதிரி எல்லாத்தையும் பேசுகிறதில்ல. இதில் நாம் மற்றவங்களை மட்டும் ஏமாத்துறதில்ல, நம்மளையும் நாமே ஏமாற்றிக்கிறோம். ஆளுக்கு தகுந்த மாதிரி நம்ம முகத்தை மாற்றிக்கிட்டு பொய் முகத்தோடு காட்சி அளிக்கிறோம் அப்படிங்கிறத நாமளே கவனிக்கிறதில்ல. அதனால் நம்ம உண்மையான முகம் எதுங்கிறது நமக்கே புரியாமல் போயிடுது. நம்முடைய பொய்களை நாமளும் நம்பிக்கிட்டு மற்றவங்களையும் நம்ப வைக்கிற காரியத்தை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் பெரியவங்க சொல்லியிருக்கிற கருத்துக்கள். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். மனசிலிருந்து குழப்பங்களை நீக்கிறது எப்படி, நிதான நிலையை அடையிறது எப்படி அப்படின்னு கேட்டால் அதுக்கும் பெரியவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பைத்தியக்காரன் என்ன நினைக்கிறான்? மற்றவங்கள பைத்தியம்னு நினைக்கிறான். தனக்கு பைத்தியம்ங்கிறது அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சுட்டுதுன்னா, அதை அவன் உணர ஆரம்பிச்சுட்டாவே அவன் நிதான புத்தி அடையிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிவிடலாம். அதனால் நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, நாம் நிதானம் தவறிய நிலையில் இருக்கிறத முதல்ல ஒத்துக்கணும். அதை ஒத்துக்கிட்டு அதை நல்லா உணர்ந்துவிட்டால் போதும்,

0: நிதான நிலைக்கு நாம் முன்னேறிடலாம். நமக்கு ஏற்படுற விளைவுகளுக்கு நாம் தான் பொறுப்புங்கிறத மனசில் இருத்திக்கணும். நமக்குள்ள ஒரு சரியான மையத்தை ஏற்படுத்தி அதில் நமக்கு நாமே எஜமானனாக உட்காந்துக்கணும். சரியான திசையில் நம்மளை நாமே கொண்டுகிட்டு போகணும். இந்த வேலையில் நாம் தீவிரமாக ஈடுபட்டால் அதுக்கப்புறம் நாம் பொய் முகத்தோடு அலைய வேண்டிய அவசியம் இல்லை. உண்மை முகத்தோட நிதான வழியில் பேரானந்தம் அடையலாம், சிரித்து வாழலாம். இப்படிலாம் பெரியவங்க சொல்லி வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம லெவலில் எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு முன்னேறலாம். நமக்கு தெரிஞ்ச முகம்லாம் வேறு மாதிரி. ஒரு ஆள் கேட்டான் இன்னொருத்தங்கிட்ட, ஏன் சார் இந்த உலகத்தில் ஒரே மாதிரி முகத்தோடு 9 பேர் வரைக்கும் இருக்கிறதாக சொல்கிறாங்களே, அது சாத்தியந்தானான்னா. சாத்தியந்தான், ஏன் அப்படி கேட்குறேன்னா அவன். அதுக்கு இல்லை, போன மாதம் உங்ககிட்ட நான் வாங்கியிருந்த 1000 ரூபாயை நேற்று ஒன்ன மாதிரியே ஒருத்தன் வந்து திருப்பி வாங்கிட்டு போட்டான், அதனால தான் கேட்டேன் அப்படின்னானா இவன். இப்படி முகங்கள் ஆளுக்கு ஆள் வித்தியாசப்படுது. நாம் என்ன நினைக்கிறோமோ அதை பேசணும். அப்படி பேசினா அதாவது உள்ளத்தில் ஒளி உண்டாகும் அப்படிங்கிறது பெரியவர்கள் சொல்லி கொடுத்துருக்கிற உண்மை. அதனால் நாம் வந்து இந்த உலகத்தில் இந்த சமூகத்தில் பழகும் பொழுது நம்முடைய உண்மையான முகம் எது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்தா வாழ்க்கையில் குழப்பம் இல்லை.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02 8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.

ആകാശവാണി പുതുച്ചേരി, നേരം 7:35. നഗറുള இன்றைய நிகழ்ச்சியில் நாம் ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படும் தமிழ்நாட்டின் சேலம் மாவட்டத்தில் சேர்வராயன் மலைத்தொடரில் அமைந்துள்ள ஒரு அழகிய மலை வாழிடமான ஏற்காட்டினை வலம் வரப்போகிறோம். இது ஏரி மற்றும் காடு என்ற இரண்டு சொற்கள் சேர்த்து ஏற்காடு என பெயர் பெற்றது. ஏற்காடு கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1515 மீட்டர் உயரத்தில் உள்ளது. இதனால் இங்கு ஆண்டு முழுவதும் மிதமான மற்றும் குளிர்ந்த காலநிலை நிலவுகிறது. ஏற்காட்டிலுள்ள முக்கிய சுற்றுலா இடங்கள் படகு இல்லம், அண்ணா பூங்கா, தாவரவியல் பூங்கா, ரோஜா தோட்டம், ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் இருக்கை, பக்கோடா முனை, கிள்ளியூர் நீர்வீழ்ச்சி, சேர்வராயன் கோயில் ஆகியவையாகும். நேர்களே, இப்போது நாம் படகு இல்லம் செல்கிறோம். படகு இல்லமானது மரகத ஏரி என்று அழைக்கப்படும் ஏற்காடு ஏரியில் உள்ளது. நகரின் மையத்தில் அடர்ந்த மலைகளால் சூழப்பட்டு இந்த ஏரி அமைந்துள்ளது. இத்தகைய உயரத்தில் அமைந்துள்ள தென்னிந்தியாவின் ஒரே இயற்கை நன்னீர் ஏரி இதுவாகும். இது ஏற்காட்டில் பார்க்க வேண்டிய இடங்களின் மையமாக விளங்குகிறது. இதன் அமைதியான மேற்பரப்பும் பசுமையான சுற்றுப்புறமும் படகு சவாரி மற்றும் நிதானமான நடைப்பயணங்களுக்காக நம்மை ஈர்க்கின்றன. தெளிந்த நீரில் சுற்றி பார்க்கவும் சுற்றியுள்ள காப்பி தோட்டங்களின் காட்சிகளை கண்டு ரசிக்கவும் இப்படகு இல்லம் நமக்கு உதவுகிறது. இங்கு மிதிப்படகு, துடுப்பு படகு, இயந்திர படகு என 3 வகையான படகு சேவை கிடைக்கிறது. தொடர்ந்து உலாவருவோம் ஒரு பாடலுக்கு பிறகு.

நேயர்களே, இன்றைய நகர்வுலா நிகழ்ச்சியில் நாம் ஏற்காட்டினை உலா வந்து கொண்டிருக்கிறோம். இப்போது அண்ணா பூங்காவிற்கு செல்கிறோம். ஏற்காட்டின் முக்கிய ஈர்ப்புகளில் ஒன்றான அண்ணா பூங்கா அமைதியான ஏற்காடு ஏரிக்கு நேர் எதிரே அமைந்துள்ளது. தோட்டக்கலைத்துறையால் பராமரிக்கப்படும் உள்ளூர் மற்றும் அலங்கார தாவரங்களின் விரிவான தொகுப்பை கொண்டிருப்பதால் இது ஏற்காட்டில் பார்க்க வேண்டிய சிறந்த இடங்களில் ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. பூங்காவின் செழிப்பான பசுமையான புல்வெளிகள், வண்ணமயமான பூச்செடிகள் மற்றும் நிழலான இருக்கைகள் குடும்பங்களையும் இயற்கை ஆர்வலர்களையும் கவரும் அமைதியான சூழலை உருவாக்குகின்றது. இந்த பூங்காவில் நேர்த்தியாக அமைக்கப்பட்ட செடிகள் மற்றும் வளைந்து செல்லும் பாதைகளுடன் அழகாக வடிவமைக்கப்பட்ட ஒரு ஜப்பானிய தோட்டப்பகுதியும் உள்ளது. இது அமைதியான மற்றும் சாந்தமான சூழலை மேலும் அதிகமாக்குகிறது. ஒவ்வொரு ஆண்டும் கோடை விழாவின் போது அண்ணா பூங்கா வருடாந்திர மலர் கண்காட்சிக்கான இடமாக மாறி தோட்டக்கலை ஆர்வலர்களையும் சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கிறது. அடுத்ததாக நாம் செல்லும் இடம் தாவரவியல் பூங்கா. தோட்டக்கலைத்துறை நிர்வகிக்கப்படும் ஏற்காடு தாவரவியல் பூங்கா உள்நாட்டு மற்றும் அயல்நாட்டு தாவர இனங்களுடன் சேர்

நாராயண் மலைகளின் பள்ளியர் பெருக்கத்தை வெளிப்படுத்துகிறது. ஒரு கல்வி மையமாகவும் ரம்மியமான இயற்கை எழில் கொஞ்சம் இடமாகவும் விளங்கும் இப்பூங்கா அரிய வகை ஆர்கிட் மலர்கள், மரப்பேரணிகள் மற்றும் பூக்கும் புதர்களின் இருப்பிடமாக இருப்பதால் ஏற்காட்டில் பார்க்க வேண்டிய முதன்மையான இடங்களில் ஒன்றாக உள்ளது. பார்வையாளர்கள் உள்ளூர் தாவரங்கள் மற்றும் மூலிகை செடிகளை பற்றி அறிந்து கொள்ள வழிகாட்டப்பட்ட சிறு நடைப்பயணங்களை மேற்கொள்ளலாம். நன்கு அமைக்கப்பட்ட பாதைகளும் பார்வை பகுதிகளும் இதனை நிதானமான உலாவுக்கு ஏற்றதாக்குகின்றன. இத்தோட்டத்தின் சிறப்பம்சங்களில் ஒன்றான ஆர்கிட்டேரியத்தில் 250க்கும் மேற்பட்ட ஆர்கிட் மலர் வகைகள் இடம்பெற்றுள்ளன. இது தோட்டக்கலை ஆராய்ச்சியாளர்களையும் சுற்றுலா பயணிகளையும் வெகுவாக ஈர்க்கிறது.

0: டெசர்ட் வந்தாச்சு, ஆனா இன்னும் நம்ம சாம்பியன் வரல.
1: பில் பே பண்றதுக்கு முன்னாடி வந்துருவாள.
0: சோ கேர்ள்ஸ், என்ன நடக்குது?
2: பில் போடுறாங்க.
1: சரி, உன் கார்டு கொடு.
0: பின் என்ன? RBI சொல்லுது, உங்க PIN, OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருக்கும் கொடுக்காதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல் அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க. இந்த சாப்பாட்டு சாம்பியன்ஷிப் நடந்துச்சா? RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: வேலை வாய்ப்பு செய்திகள். தமிழகத்தின் மகேந்திரகிரியில் செயல்படும் இஸ்ரோவின் உந்து விசை வளாகத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. டெக்னீஷியன் 13, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 3, தீயணைப்பு வீரர் 3, குக் 1 என மொத்தம் 20 இடங்கள் உள்ளன.

தகுதி 10ஆம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ. வயது 5/10/2026 படி 18 முதல் 25 வயது வரை, 18 முதல் 35 வயது வரை. தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹750, SC/ST பிரிவினருக்கு ₹500. விண்ணப்பிக்க கடைசி நாள் 5/10/2026. மேலும் விவரங்களுக்கு iprc.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். தேசிய சுற்றுச்சூழல் இன்ஜினியரிங் ஆராய்ச்சி மையத்தில் காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. டெக்னிக்கல் ஆஃபீஸர் 12, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 1 என மொத்தம் 13 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி BE, BTEC, BSc, MBA. வயது 15/10/2026 படி 18 முதல் 30 வயது வரை, 18 முதல் 28 வயது வரை. தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹500. பெண்கள் SC/ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 15/10/2026. மேலும் விவரங்களுக்கு NEERI.RES.IN என்ற இணையதளத்தை பார்வையிடவும். சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் வாரியத்தில் அப்ரண்டிஸ் பணிக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கிராஜுவேட் பிரிவில் சிவில் மெக்கானிக்கல் 52, எலக்ட்ரிக்கல் 24, டெக்னீஷியன் பிரிவில் சிவில் 10, எலக்ட்ரிக்கல் 22 என மொத்தம் 108 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி டிப்ளமோ, BE, BTEC. வயது பிரிவு வாரியாக மாறுபடும். தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு. ஸ்டைஃபண்ட் மாதம் ₹10,900 முதல் ₹12,300 வரை. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். கடைசி நாள் 17/10/2026. மேலும் விவரங்களுக்கு NATS.education.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நகருளா. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் ஏற்காட்டினை உலா வந்து கொண்டிருக்கிறோம். இப்போது ரோஜா தோட்டம் செல்கிறோம். இப்பூங்கா ஏற்காடு பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிலும், ஏற்காடு ஏரியிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் லேடிஸ் சீட் சாலையில் அமைந்துள்ளது. இந்திய தாவரவியல் ஆய்வு மையத்தின் தெற்கு வட்டம் இப்பூங்காவை நிர்வகித்து வருகிறது. இந்த ரோஜா தோட்டத்திற்குள் நுழையும் போது ஹைபிரிட் டீ, ஃப்ளோரிஃபண்டா, கிராண்டி ஃப்ளோரா மற்றும் மினியேச்சர் வகைகள் உட்பட 2500க்கும் மேற்பட்ட ரோஜா வகைகளை கண்டு ரசிக்கலாம். அடுத்ததாக ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் இருக்கையை பார்க்கப் போகிறோம். ஜென்ட் சீட், லேடி சீட் மற்றும் சில்ட்ரன் சீட் என்பவை ஏற்காடு மலைகளில் ஒன்றின் அருகே ஒன்றாக அமைந்துள்ள இயற்கையான பாறை பார்வை முனைகளின் தொகுப்பாகும். ஜென்ட் சீட் எனப்படும் ஆண்கள் இருக்கை ஏற்காடு பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 2.5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு பாறை நிறைந்த காட்சி முனை. இங்கிருந்து வளைந்து செல்லும் மலைப்பாதையையும் இரவில் சேலம் நகர விளக்குகளையும் பரந்த கோணத்தில் காணலாம். லேடி சீட் எனப்படும் பெண்கள் இருக்கை, இது இருக்கை வடிவிலான ஒரு இயற்கையான பாறை அமைப்பாகும். இங்கு ஆங்கில பெண்கள் அமர்ந்து காட்சிகளை கண்டு ரசித்ததாக ஒரு செவி வழி செய்தி கூறுகிறது. இங்கிருந்து தெற்கு சேர்வராயன் மலைகளையும் பள்ளத்தாக்கையும் காணலாம். சில்ட்ரன் சீட் எனப்படும் குழந்தைகள் இருக்கை, இது தாவர்வியல் பூங்கா மற்றும் ரோஜா தோட்டத்திலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு சிறிய காட்சி முனை பகுதியாகும். இதில் பல அடுக்குகள் கொண்ட காட்சி மேடைகள் உள்ளன. அடுத்ததாக நாம் பகோடா முனை அல்லது பிரமிட் முனை எனப்படும் இடத்திற்கு செல்கிறோம். ஏற்காட்டின் கிழக்கு எல்லையில் அமைந்துள்ள பகோடா பாயிண்ட் சேலம் சமவெளிகளின் பிரமிக்க வைக்கும் பரந்த காட்சிகளை வழங்குகிறது. உள்ளூர் பழங்குடியினரால் கட்டப்பட்ட 4 பிரமிடு வடிவ கல் கட்டமைப்புகளிலிருந்து இந்த இடத்திற்கு பெயர் வந்தது. சூரிய உதய காட்சிகளையும் ரம்மியமான சாலை பயணங்களையும் விரும்புவோர் கட்டாயம் பார்க்க வேண்டிய இடங்களில் ஒன்றாக இது உள்ளது. இங்கு வீசும் மிதமான காற்றும் பறந்து விரிந்த காட்சிகளும் சூரிய உதயம் மற்றும் மறைவினை காண்போருக்கு சிறப்பான அனுபவத்தை தருகிறது.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நகருளா. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் ஏற்காட்டினை உலா வந்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக நாம் கிள்ளியூர் நீர்வீழ்ச்சிக்கு செல்கிறோம். ஏற்காட்டின் கிழக்கு சரிவெளியில் அமைந்துள்ள கிள்ளியூர் அருவி பசுமையான காடுகளால் சூழப்பட்ட ஒரு பாறை பள்ளத்தாக்கில் கிட்டத்தட்ட 300 அடி உயரத்தில் இருந்து விழும் ஒரு அற்புதமான இயற்கை அருவியாகும். ஏற்காடு ஏரி மற்றும் அருகிலுள்ள ஓடைகளின் பெருக்கினால் இந்த அருவி உருவாகிறது. இதனால் பருவமழை காலத்திற்கு பிறகு இது மிகவும் கண்கவர் தோற்றத்தை அளிக்கிறது. அருவியின் அடிவாரத்திற்கு சுமார் 15 முதல் 20 நிமிட குறுகிய நடைப்பயணம் செல்கிறது. சில இடங்களில் செங்குத்தாக இருந்தாலும் இந்த வழி மலையேறுபவர்களுக்கு அருமையான புகைப்பட வாய்ப்புகளை வழங்குகிறது. பனிபூட்டம், நீரின் ஓசை மற்றும் பசுமை ஆகியவை இயற்கையோடு இளைப்பாறுவதற்கு ஏற்ற இடமாக அமைகிறது. இறுதியாக நாம் சேர்வராயன் கோயிலுக்கு செல்கிறோம். ஏற்காட்டின் மிக உயரமான இடத்தில் ஒரு குறுகிய குகைக்குள் அமைந்துள்ள சேர்வராயன் கோயில் சேர்வராயன் பெருமானுக்கும் காவேரி தேவிக்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதுடன் சேர்வராயன் மலைப்பகுதியில் குறிப்பிடத்தக்க ஆன்மீக மற்றும் புவியியல் முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. இந்த பழமையான ஆலயம் சுற்றியுள்ள பழங்குடியினருக்கும் மலைகளுக்கும் பாதுகாப்பு அளிப்பதாக நம்பப்படுகிறது. உள்ளே வழிபாட்டுத் தலமாக பயன்படும் இயற்கையாக அமைந்த பாறை அறைக்குள் தினசரி சடங்குகள் செய்யப்படுகிறது. இக்கோயில் அருகிலுள்ள பள்ளத்தாக்குகளின் பிரமிக்க வைக்கும் பரந்த காட்சிகளை வழங்குவதால் ஆன்மீக தொடர்பையும் இயற்கை அழகையும் ரசிக்க நமக்கு வாய்ப்பினை வழங்குகிறது. ஏற்காட்டில் மேலும் பார்க்க வேண்டிய இடங்களாக ஏற்காடு ஏரிக்கரையில் அமைந்துள்ள வனத்துறையால் நிர்வகிக்கப்படும் மான் பூங்கா, மேட்டூர் அணை மற்றும் சுற்றியுள்ள கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் பரந்த காட்சிகளை காண உதவும் கரடியூர் பார்வை முனை, மஞ்சக்குட்டை காட்சி முனை, ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி கோயில் போன்ற இடங்கள் உள்ளன.

0: இன்னைக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முருகன். வளைகுடா, செங்கடல் மற்றும் கருங்கடல் பகுதிகளில் வர்த்தக கப்பல்கள் மற்றும் மாலுமிகள் மீது தொடர்ச்சியாக நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கவலை தெரிவித்துள்ளார். கப்பல் மற்றும் மாலுமிகளின் பாதுகாப்பு மற்றும் நலனுக்கான நண்பர்கள் குழுவின் தொடக்க கூட்டத்தில் பேசிய அவர், கப்பல்கள் மற்றும் மாலுமிகளின் பாதுகாப்பு மற்றும் நலனுக்கு அதிக கவனம் செலுத்துவதற்காக இந்தியாவும் லைபீரியாவும் இணைந்து ஒரு புதிய முன்னெடுப்பை உருவாக்கியுள்ளதாக கூறியுள்ளார். குடிமக்கள், அரசு மற்றும் தொழில்துறை உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் கூட்டு பொறுப்பு தான் நீர் பாதுகாப்பு என ஜல்சக்தி அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார். நேற்று புதுடெல்லியில் நடைபெற்ற 9வது சர்வதேச நீர்வார 2026 நிறைவு விழாவில் உரையாற்றிய அவர், நீர் சேமிப்பில் பொதுமக்களின் பங்களிப்பின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தார். யுபிஐ விவகாரம் தனக்கு வருத்தம் அளிப்பதாகவும், யுபிஐ கட்டணம் நுகர்வோர் மீது சுமத்தப்பட மாட்டாது என்றும் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். 2000 ரூபாய்க்கு குறைவான பரிவர்த்தனைகளுக்கு நிச்சயமாக எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாது என்றும் அவர் உறுதியளித்தார். புதுச்சேரியில் இலக்கிய மற்றும் கலாச்சார திருவிழாவை நேற்று தொடக்கி வைத்து பேசிய அவர், யுபிஐ கட்டணத்தில் அரசுக்கு எந்த பங்கும் இல்லை என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் எதிர்வரும் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை மற்றும் தயார்நிலை நடவடிக்கைகள் குறித்து தலைமைச் செயலர் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நேற்று நடைபெற்றதா. இக்கூட்டத்தில் மழைநீர் வடிகால் மற்றும் கால்வாய் தாழ்வான மற்றும் வெள்ள அபாய பகுதிகள், புயல் மற்றும் கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், அவசர கால மீட்பு மற்றும் நிவாரண ஏற்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதா. தேச மயமாக்கப்பட்ட வங்கிகளின் நாடு தழுவிய வேலைநிறுத்தம் காரணமாக ஏற்படும் சிரமங்களை தவிர்க்கும் வகையில் அனைத்து வங்கி பரிவர்த்தனைகளும் நாளை மேற்கொள்ளப்படும் என்று புதுச்சேரி மாநில வங்கியாளர் குழு தெரிவித்துள்ளது. வாடிக்கையாளர்கள் பணத்தேவைகளை முன்கூட்டியே பூர்த்தி செய்து கொள்ளவும், அவசர பணத்தேவைகளுக்கு அருகே உள்ள ஏடிஎம்களை பயன்படுத்திக் கொள்ளவும் அறிவுறுத்தியுள்ளதா. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறதா. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:02. தகவல் தளம். இன்றைய நிகழ்ச்சியில் வைரங்கள் பற்றிய சில தகவல்களை தெரிந்து கொள்ளப் போகிறோம். வைரங்கள் என்பவை ஒருபடித்தான திடமான இயற்கையாக கிடைக்கும் கனிமப் பொருட்களாகும். கார்பனின் முக்கிய புறவேற்றுமை வடிவமான வைரம் ஜொலிக்கும் தன்மையுடன் அதீத உறுதித்தன்மையையும் பெற்றிருக்கிறது. தொன்மையான கிரேக்க மொழியில் இதற்கு உடையாத என்பது பொருளாகும். வைரம் மிகுந்த உறுதித்தன்மை வாய்ந்தது என்றாலும் இது எளிதில் உருவாவதில்லை. இதற்கு அதீத வெப்பமும் அழுத்தமும் தேவைப்படுகிறது. இத்தகைய சூழ்நிலை பூமியின் ஆழத்தில்தான் இருக்கிறது. அதாவது பூமியின் மேற்பரப்பிலிருந்து சுமார் 190 கிலோமீட்டர் ஆழத்தில் இத்தகைய சூழ்நிலை

இருப்பதால் இங்குதான் வைரமானது உருவாகின்றது. செயற்கையாகவும் வைரம் தயாரிக்கப்படுகிறது. கிராஃபைட்டை அதிக வெப்பம் மற்றும் அழுத்தத்திற்கு உட்படுத்தும் போது இது வைரமாக மாறுகிறது. இதற்கு உலோக வினையூக்கியும், அதாவது கிராஃபைட்டை வைரமாக்கும் வினையை துரிதப்படுத்தக்கூடிய வேதிப்பொருளும் தேவைப்படுகிறது.

இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் வைரங்கள் பற்றிய சில தகவல்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம். வைரமானது கார்பன் தான் என்பதனை 17ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் 1772ஆம் ஆண்டு பிரெஞ்சு நாட்டின் விஞ்ஞானி ஆன்டைன் லவாய்சியர் கண்டுபிடித்தார். வைரம் ஒளி ஊடுருவக்கூடிய ஒரு படிகம். இப்படிக அமைப்பு கார்பன் அணுக்களால் ஆன பல நான்முகி வடிவங்களால் கட்டப்பட்டுள்ளது. நான்முகி என்பது 4 சமபக்க முக்கோணங்களால் ஆனது. இதில் ஒரு கார்பன் அணு மற்ற 4 கார்பன் அணுக்களுடன் சகப்பிணைப்பின் மூலமாக பிணைக்கப்பட்டுள்ளது. சகப்பிணைப்பு என்பது ஒவ்வொரு கார்பன் அணுவும் தலா ஒரு எலக்ட்ரானை கொடுத்து உருவாக்கும் பிணைப்பு ஆகும். இதன் காரணமாகவே அதிக அழுத்தம் கொடுத்தாலும் வைரம் பாதிக்கப்படுவதில்லை.

வைரத்தின் தூய்மை படிக கட்டமைப்பின் ஒழுங்குத்தன்மையை பொறுத்து அதன் உறுதித்தன்மை மாறுபடும். வைரம் சிறந்த வெப்ப கடத்தியாக செயல்படுகிறது. அதே சமயத்தில் இது மின்சாரத்தை கடத்துவதில்லை. இருப்பினும் வைரத்தை செயற்கையாக உருவாக்கும் போது தகுந்த தனிமத்தை இத்துடன் சேர்க்க இது மின் கடத்தியாக செயல்படுகிறது. ஆகவே வைரம் ஒரு குறை கடத்தியாகும்.

0: States, rupee recovers as large public sector banks sell dollars. And finally, Hindustan Times and all other dailies carry the news of India ending its wait for gold in shooting. The headline says, shooters strike gold. India scales new heights with its first pole vault medal. And with that, it's back to you, Anuja.
1: Thank you, Tanvi. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi says gap between cities and villages in India has narrowed significantly over past 12 years. Heavy rain slashed several districts of Uttar Pradesh. Schools closed in many districts following alert for heavy downpour. Chhattisgarh government declares holiday today for all schools in the state due to continuous rain over past 2 days. India raises concerns over repeated attacks on commercial shipping and seafarers in Gulf, Red Sea and Black Sea. Savan Barwal wins silver medal in men's marathon event at Asian Games in Japan. And Dee Gukesh secures India's victory over Germany in ninth round of FIDE Chess Olympiad in Samarkand. And with that, we end the morning news. Have a nice day.
2: Akashvani Puducherry, Neram 8 Mani 30 Nimidam. தகவல் தளம் தொடர்கிறது. இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் வைரங்கள் பற்றிய சில தகவல்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம். செயற்கை வைரங்களை பொறுத்தமட்டில் தயாரிப்பு முறையை பொறுத்து வைரத்தின் கடத்து திறன் அமைகிறது. குறிப்பாக வேதி ஆவி படிம முறையில் தயாரிக்கப்படும் வைரம் மின்கடத்து திறனை பெற்றிருக்கிறது. இதற்கு காரணம் அதன் புறப்பரப்பில் கவரப்படும் ஹைட்ரஜன் தான் என்பது தெரிய வந்துள்ளது. வைரம் அமிலம், காரம், வாயுக்கள் முதலியவற்றுடன் வேதிவினையில் ஈடுபடுவதில்லை. எனவே இது அதிக நிலைப்புத்தன்மை வாய்ந்ததாக உள்ளது. இதுவே வைரத்தை ஆபரணமாக பயன்படுத்துவதற்கு காரணமாக உள்ளது.

வைரத்தின் புறப்பரப்பு நீர்வொட்டா தன்மை கொண்டது. அதே சமயத்தில் எண்ணெயுடன் எளிதில் ஒட்டும் தன்மையை இது பெற்றிருக்கிறது. இப்பண்பின் அடிப்படையில் எண்ணெயை பயன்படுத்தி செயற்கை வைரத்தினை அதன் தயாரிப்பு நிலையிலிருந்து தனியே பிரித்தெடுப்பது எளிதாகிறது.

நேரம் 8:41. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தகவல் தளம். இன்றைய நிகழ்ச்சியில் வைரங்கள் பற்றிய சில தகவல்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக வைரம் நிறமற்றதாகும். இதற்கு காரணம் இது புற ஊதா கதிரை உறிஞ்சிக்கொண்டு கண்ணீர் ஒளியை ஊடுகடத்துவதேயாகும். இருப்பினும் வைரத்தை உருவாக்கும் போது நைட்ரஜன், போரான் போன்ற தனிமங்களை வைரத்துடன் சேர்க்கும் பொழுது நிறம் கொண்ட வைரங்களை உருவாக்க முடியும். நைட்ரஜன் சேர்க்கப்பட்ட வைரம் மஞ்சள் நிறமாகவும், போரான் சேர்க்கப்பட்ட வைரம் நீல நிறமாகவும் காட்சியளிக்கிறது. இது தவிர தகுந்த கதிர்களை பாய்ச்சுவதன் மூலமும் வைரத்தின் நிறத்தை மாற்ற முடியும்.

வைரம் ஆபரணமாக பயன்படுகிறது. மேலும் தொழிற்துறையில் வைரம் பல விதங்களில் பயன்படுத்தப்படுகிறது. அதீத உறுதித்தன்மையின் காரணமாக வைரமானது மிக கடினமான திடப்பொருட்களை வெட்டும் கருவியாக பயன்படுத்தப்படுகிறது. மேலும் குவார்ட்ஸ், கிரானைட் போன்ற கடினமான திடப்பொருட்களை செதுக்குவதற்கும் வைரமானது பயன்படுகிறது. வைரக்கூழ்மம் பாறைக்கற்களை மெருகூட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தகவல் தளம். இன்றைய நிகழ்ச்சியில் வைரங்கள் பற்றிய சில தகவல்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம் நேயர்களே. வைரமானது எக்ஸ்ரே கதிர், நிழற்பட கருவி, லேசர் உள்ளிட்ட சாதனங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது. சிறந்த வெப்பக்கடத்து திறன் காரணமாக வெப்பத்தை குறைக்கும் சாதனமாகவும் வைரம் பயன்படுகிறது. நவீன அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக மருத்துவ உபகரணங்கள், உயிர் உணரிகள், மின்சாதன கருவிகள் என பல விதங்களிலும் வைரத்தை பயன்படுத்தும் முயற்சியில் விஞ்ஞானிகள் ஈடுபட்டுள்ளனர்.

நேயர்கள், இதுவரை தகவல் தளம் நிகழ்ச்சியில் வைரங்கள் பற்றிய முக்கியமான தகவல்களை தெரிந்து கொண்டோம்.

0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது சென்னை அஞ்சல்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை இன்றைய நிகழ்ச்சியில் ஜே பி கீர்த்தனா அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், வி எஸ் ராகவன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் பாபநாசம் சிவன் இயற்றிய கிருதிகளை கேட்கலாம். துவக்கமாக ஸ்ரீ காந்தோ மாதுலோயசிய ஸ்லோகம், தொடர்ந்து நீ இந்த மாயம் வர்ணம், தன்யாசி ராகம் ஆதிதாளம்.

அரங்கி செய்யில் ஜே வி கீர்த்தனா அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், வி எஸ் ராகவன் அவர்கள் மிருதங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் பாபநாசம் சிவன் இயற்றிய கிருதிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இகபரம், ராகம் சிம்ஹேந்திர மத்யமம், ஆதிதாளம்.

0: இன்றைய அரங்கிசையில் ஜே பி கீர்த்தனா அவர்களின் பாட்டு கேட்டோம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், வி எஸ் ராகவன் அவர்கள் மிருதங்கம்.
1: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
2: தினந்தோறும் பகல் 12:30
1: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும்.

0: அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: பிற்பகல் 3:30
0: சங்கீத சாரல்.
2: பத்து மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முருகன். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது எண்ணங்களை இந்தியா மற்றும் வெளிநாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இது பிரதமரின் 138வது மன் கி பாத் நிகழ்ச்சியாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகும். பிரதமரின் ஹிந்தி உரையைத் தொடர்ந்து அந்தந்த மாநில மொழிகளில் பிரதமரின் உரை ஒலிபரப்பாகும். நியூயார்க்கில் இன்று நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் பொது சபையின் 81வது கூட்டத்தொடரின் உயர்மட்ட அமர்வில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் உரையாற்றுகிறார். நம்பிக்கையை மீட்டெடுத்தல், மாற்றங்களை நிர்வகித்தல், அனைவருக்கும் பயனளிக்கும் ஐக்கிய நாடுகள் சபை என்ற கருப்பொருளின் அடிப்படையில் இந்த கூட்டத்தொடர் நடைபெறுகிறது. 193 உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த அதிபர்கள், பிரதமர்கள் மற்றும் உயர்மட்ட பிரதிநிதிகள் இதில் பங்கேற்கின்றனர். யுபிஐ விவகாரம் தனக்கு வருத்தம் அளிப்பதாகவும், யுபிஐ கட்டணம் நுகர்வோர் மீது சுமத்தப்பட மாட்டாது என்றும் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். 2000 ரூபாய்க்கு குறைவான பரிவர்த்தனைகளுக்கு நிச்சயமாக எந்த கட்டணமும் வசூலிக்கப்பட மாட்டாது என்றும் அவர் உறுதியளித்தார். புதுச்சேரியில் இலக்கிய மற்றும் கலாச்சார திருவிழாவை நேற்று தொடக்கி வைத்து பேசிய அவர், யுபிஐ கட்டணத்தில் அரசுக்கு எந்த பங்கும் இல்லை என்று தெரிவித்தார். புதுச்சேரியில் எதிர்வரும் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து தலைமைச் செயலர் திரு சரசௌகான் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நேற்று நடைபெற்றதா. இக்கூட்டத்தில் மழைநீர் வடிகால் மற்றும் கால்வாய்கள், தாழ்வான மற்றும் வெள்ள அபாய பகுதிகள், புயல் மற்றும் கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், அவசர கால மீட்பு மற்றும் நிவாரண ஏற்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆடவர் மராத்தான் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்று இந்திய ஓட்டப்பந்தய வீரர் சவான் பர்வால் வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இதன் மூலம் இப்பிரிவில் 44 ஆண்டுகால இடைவெளிக்கு பிறகு இந்தியா பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 10:02.

நேயர்கள் இனி கேட்கலாம் உங்களின் மனம் கவர்ந்த பாடல்களை முகநூல் வழி தெரிவித்து வானொலி வழியை கேட்டு ரசிக்கும் கேட்டாலே இனிக்கும். இந்நிகழ்ச்சியில் தங்களின் விருப்ப பாடலும் ஒளியேற ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற முகநூல் பக்கம் சென்று தங்களின் பெயர், ஊர், விருப்ப பாடல், இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை தட்டச்சு செய்யுங்கள். அப்பாடலை கேட்டு ரசியுங்கள். இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும். நிகழ்ச்சியில் தனது விருப்ப பாடலை கேட்டு இருக்கும் முதல் நேயர் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி. இவரின் விருப்பமாய் வருவது எங்க வீட்டு பிள்ளை பட பாடல்.

நேரம் 10:11. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில். அடுத்து நாடு வேதபதி ராஜதுரை இவரின் விருப்பமாய் வருவது ஆழப்பிறந்தவன் படப்பாடல்.

இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்றைய நேயர்நேரத்தின் தலைப்பு அன்பெனும் ஆயுதம். நெறிப்படுத்துகிறார் சசிகலா அவர்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்க அழையுங்கள். 0413-2227-5240 அல்லது 0413-2227-5250 என்ற எண்களை. கேட்டாலே இணைக்கும் நிகழ்ச்சியில் அடுத்து திருவாரூர் கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா இவரின் விருப்பமாய் வருவது மின்சார கண்ணா படப்பாடல்.

நேயர்களின் நினைவிற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் அடுத்து திருமுட்டம் நாச்சியார்பேட்டை அன்பழகன் இவரின் விருப்பமாய் வருவது கில்லி படப்பாடல்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேரம் 10:35.

நேரம் 10:43. கேட்டாலே இணைக்கும் நிகழ்ச்சியில் அடுத்து சின்ன காஞ்சிபுரம் ஸ்ரீனிவாச வரதன், இவரின் விருப்பமாய் வருவது எச்சில் இரவுகள் படப்பாடல்.

நேரம் 10:52. கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் அடுத்து சென்னை சிவராம் நாகராஜன் இவரின் விருப்பமாய் வருவது பன்னீர் புஷ்பங்கள் படப்பாடல்.

கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியின் நிறைவாக ஜடேரி வேல்முருகன், கௌசல்யா தண்டபாணி, மதுரை கைத்தறி நகர் குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, வாசுகி, பார்கவி, மணிமாலா, கடலூர் துறைமுகம் சுரேஷ், காட்டூர் சிவகுமார், தூத்துக்குடி பாலசுப்ரமணியன், சென்னை சுகன்யா பரத் இவர்களுக்காக வருகிறது வேட்டையாடு விளையாடு படத்திற்காக ஹரிஹரன் கிருஷ் நக்குள் பாடியிருக்கும் பாடல்.

0: திச்சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முருகன். முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங்கின் பிறந்தநாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். சமூக ஊடக பதிவில் மன்மோகன் சிங் பொது வாழ்வில் பல ஆண்டுகளை செலவிட்டு நாட்டிற்கு அர்ப்பணிப்புடன் சேவையாற்றியதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று பிற்பகல் 2 மணியளவில் கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் அமைந்துள்ள குந்தாராவில் கூட்டுறவுத்துறையில் மகளிர் மேம்பாட்டு திட்டங்களை தொடக்கி வைக்கிறார். பின்னர் அமிர்தபுரியில் நடைபெறும் அமிர்த கீர்த்தி புரஸ்கார் விருது வழங்கும் விழாவிலும் கலந்து கொள்கிறார். இதனிடையே குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாளை கேரளத்திற்கு வருகை தருகிறார். மாதா அமிர்தமையின் மண்டபத்தில் நடைபெறும் கொண்டாட்டங்களில் பங்கேற்கும் அவர் பலராமபுரத்தில் உள்ள எஸ்யூடி மருத்துவ அறிவியல் அகாடமியின் பட்டமளிப்பு விழாவிலும் பங்கேற்கிறார். ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையை நீக்குதல், ஈரானிய எண்ணெய் விற்பனை மீதான தடைகளை விலக்குதல் மற்றும் லெபனானையும் உள்ளடக்கிய போர் நிறுத்தத்தை கடைபிடித்தல் ஆகிய நிபந்தனைகளை அமெரிக்கா நிறைவேற்றினால் ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்கவும் தனது அணுசக்தி திட்டம் குறித்த பேச்சுவார்த்தைகளை 7 நாட்களுக்குள் மீண்டும் தொடங்கவும் ஈரான் முன்வந்துள்ளது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கு வெளியில் செய்தியாளர்களிடம் பேசிய ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி இதனை தெரிவித்தார். புதுச்சேரியில் 40 கிராமங்கள் காசநோய் இல்லாத கிராமங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஜிக்மரில் நடைபெற்ற காசநோய் தொடர்பான தேசிய மாநாட்டின் நிறைவு விழாவில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர்கள், வரிசை எண் மற்றும் அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட சின்னங்கள் பொருத்தும் பணி நேற்று நடைபெற்றது. இப்பணிகளை மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு குலோத்துங்கன் ஆய்வு செய்தார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவர் செய்த நேரம் 11:02. நேயர்கள் கேட்டு பங்கேற்க மற்றும் ரசிக்க இருக்கும் இந்நிகழ்ச்சி நேயர் நேரம். நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் சசிகலா. இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியில் நாம் என்ன தலைப்பை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆயுதம் என்றாலே அழிக்கத்தான் வேண்டும் என்று நினைக்கிறோம், ஆனால் அழிக்காமல் வெல்லக்கூடிய ஒரு ஆயுதம் இருக்கிறது, அது என்ன தெரியுமா நேயர்களே? அன்பு. ஒரு கோபமான மனிதரை கூட அமைதிப்படுத்தும் சக்தி அன்பு கொண்டு, ஒரு கண்ணீரை சிரிப்பாக மாற்றும் மந்திரம் அன்பு கொண்டு, வெறுப்பை நட்பாகவும் பகையை பாசமாகவும் மாற்றும் வல்லமை அன்புக்கு மட்டுமே உண்டு. கையில் வாள் வேண்டாம், வாயில் கடுமையான வார்த்தைகள் வேண்டாம், மனதில் கொஞ்சம் அன்பு இருந்தாலே போதும், இந்த உலகையே அழகாக மாற்றிவிடலாம். அன்பெனும் ஆயுதம். இன்று நம்முடைய நேர் நேரத்தில் அன்பால் வென்ற மனிதர்களையும், அன்பால் மாறிய உறவுகளையும், அன்பின் அருமையையும் பேசிக்கொண்டே உங்கள் மனதோடு இணைக்க வருகிறோம். நீங்கள் கேட்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை. இது உங்கள் அன்பின் அலைவரிசை. நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை, இந்த தலைப்பின் கருத்துக்களை என்னுடன் பகிர டயல் பண்ண வேண்டிய எண்கள் 2275240 மற்றொரு எண் 2275250. நீங்கள் வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா நான் சொன்ன நம்பரோட 0413 என்ற குறியீட்டு எண்ணை முன்னிறுத்தி டயல் பண்ணுங்கள். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நம்ம நேர் நேரம் நிகழ்ச்சியில் முதல் அழைப்பாளர் யார், எங்கிருந்துன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
2: வணக்கம் சார். சொல்லுங்க சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: சொல்லுங்க சந்திரசேகர் சார்.
3: அன்பு அப்படிங்கறது ஒரு சிறந்த பண்பு மேம். அன்பு 1 மடங்கு நம்ம கொடுத்தோம்னா 10 மடங்கு அன்பு அப்படிங்கறது நமக்கு கிடைக்கும்,
2: திரும்பி கிடைக்கும். ஆமா சார், கண்டிப்பா.
3: இந்த உலகமே புத்துணர்வோட இருக்கு, இந்த உலகமே வந்து உயிர்ப்பு தன்மையோட இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணமே அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம்
2: காட்டுறதுதான்.
3: அன்புக்கு சிறந்த முன் உதாரணமாக இருப்பவர்கள் அன்னை தெரேசா அவர்களை சொல்லலாம், மகாத்மா காந்தியடிகளை சொல்லலாம். இவர்கள் எல்லாம் அன்பு அப்படிங்கறது தான் ஒரு சிறந்த அறமாகவும் கொண்டிருக்கிறாங்கல்ல. அதே மாதிரி அன்பு அப்படிங்கிற ஒரு

0: முக்கியம், தாய்க்கு உவமைப்படுத்தப்படுகிறது. இந்த உலகத்துல அம்மா அப்படிங்கிறவங்க தான் ஒரு தூய அன்பு கொண்டவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதே மாதிரி எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அன்பு அப்படிங்கறத வெவ்வேறு வழிகள்ல அவங்க வந்து வெளிப்படுத்துறாங்க. உதாரணத்துக்கு நாய் வந்து நம்ம மேல அன்பா இருந்தா காலை சுத்தி சுத்தி வரும், நம்ம கூட நாவால வருடி கொடுக்கும். பூனை நம்ம மேல அன்பா இருக்கு அப்படின்னா நம்ம மேல தாவி குதிக்கும். இது மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கறது கூட அந்த வாயிலா ஜீவன்களுக்கும் எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியும்.
1: கண்டிப்பா சார்.
0: அதே மாதிரி இந்த உலகத்துல வன்முறை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அழிப்பதற்கான ஒரு சிறந்த ஆயுதமே அன்பு அப்படிங்கிறது தான். நீங்க சொன்னீங்க அருமையா, அணு ஆயுதம் அப்படிங்கிறது உலகத்தை அழிச்சாலும் அந்த உலகத்தை வெல்லக்கூடிய ஆயுதம்னா அது அன்பு தான். அதுதான் உண்மை. அணு ஆயுதத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு எதிர்ப்பு சக்தினா அன்பு மாத்திரம்தான். அதே மாதிரி மேம், நம்ம அன்பு ஏன் இந்த உலகத்துல காமிக்கணும்னா சகோதரத்துவம் அப்படிங்கறது இந்த உலகத்துல வளர்வதற்கு அன்பு காமிக்கணும் மேம்.
1: கண்டிப்பா.
0: அதே போல பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல தவறு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம குத்தம் குறையா சொன்னோம் அப்படின்னா கேட்க மாட்டாங்க. ஆனா அன்பா சொல்லி பாருங்களேன் கேட்பாங்க. இந்த காரியத்தை மிரட்டி சாதிக்க வைக்கணும் அப்படிங்கறத விட அன்பால சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம மத்தவங்களை கீழ் பணிய வைக்கணும், நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவர்களை கேட்க வைக்கணும் அப்படின்னா அன்பையே சில பேரு ஐயோ அன்பாலேயே என்ன கொன்ன என்ன வென்றுறானே அப்படின்னு சொல்லுவாங்க.
1: ஆமா சார், கண்டிப்பா.
0: அன்பு எவ்வளவு ஒரு பெரிய பண்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: நல்லா இருக்கும் சார்.
0: ஆமா. அதே மாதிரி சின்ன குழந்தைங்க கிட்ட பாருங்களேன், நம்ம அன்பா அவங்க கிட்ட நான்கு வார்த்தைகள் சொல்லும் பொழுது அவங்க அவ்வளவு சிறப்பாக கேக்குறாங்க. அப்போ எல்லாருமே இந்த உலகத்துல ஏங்கி தவிக்கிறது எதுக்காக? அன்பு, அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகத்தான். அதனால நம்ம உலகத்துல மத்தவங்க கிட்ட எப்பொழுதுமே அன்பாக இருக்கும் பொழுது நம்ம உலகத்தையே வென்று விடலாம். அதுவே நம்மளுடைய தாரக மந்திரம். எனக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா அன்னை தெரேசா அவர்களுடைய அன்பு, இந்த லெப்ரசி பீப்புளுக்காக அவர்கள் காட்டிய அந்த அன்பு, அந்த பரிவு, அந்த கருணை, அந்த ஒரு லெப்ரசி பீப்புளுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுத்து வாழ்நாளையே அவங்களுக்கு நீடிக்க செய்திருக்கு இல்லையா? அந்த மாதிரியான அன்பு நம்ம மத்தவங்க எல்லார்கிட்டையும் காமிக்கணுங்கிறது என்னுடைய கருத்து.
1: கண்டிப்பா, கண்டிப்பா சார். நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க சார். நிகழ்ச்சியில் நினைவுக்கு மிக்க நன்றி. நன்றி சார்.
0: நன்றி, நன்றி.
1: இணைப்பில் இணையும் அடுத்த நேர் யார் எங்கிருந்துன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: முற்பகல் வணக்கத்துடன் மா கலையரசு நல்லாப்பாளையம்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
2: அதிகாரத்தால் முடியாததையும் அன்பினால் நற்பண்பினால் சாதிக்க முடியும்.
1: கண்டிப்பா சார்.
2: அன்பு பாசம் அப்படிங்கிற ஒரு வழி பாதையில நாம கொடுக்கிற நேரங்கள்ல ஒரு பங்கு கொடுக்கிற நேரங்கள நம்ம பத்து பங்கு வாங்க முடியும். இவர் பாசத்துக்கு உரியவர், அன்பிற்கு உரியவர் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல மதிப்பு நமக்கு, நல்ல மரியாதை நமக்கு சமுதாயத்துல கிடைக்கும்.
1: கண்டிப்பா சார்.
2: அந்த பொறுமை எனும் நகை அணிகிற நேரங்கள்லயும், இணக்கமான நல்லுறவை நம்ம மிகையென கொடுக்கிற நேரங்கள்லயும், இவர் போல எவர்னு சொல்லி சமுதாயத்துல நமக்கு நல்ல ஒரு நற்பதிவு கிடைக்கும். கொடுக்க கொடுக்க குறையாதது
1: மட்டுமே.
2: அன்பு கொடுக்கறதுக்கு
1: கொஞ்சம் கூட கஞ்சத்தனம் காமிக்காம நிறைய அன்பு கொடுக்கலாம்.
2: அதுக்கு இப்ப இருக்கிற காலம் கொடுக்கறது கொஞ்சம் தயக்கமா இருக்கிற காலமா இருக்கு. அது மாதிரி கொடுக்க
1: தயங்கறதுனாலதான்
2: இங்க பாசம் அன்புனா என்னன்னு சொல்ற இடத்துல நம்ம இருக்கிறோம்.
1: புரியுது சார், சொல்லுங்க.
2: பாசத்தை கொடுக்கற போது ஒரு மருமகள் மாமியாருக்கு கொடுக்கற பாசம், ஒரு மகனுக்கு தாய் கொடுக்கற பாசம், ஒரு தாய்க்கு ஒரு மகன் கொடுக்கற பாசம், ஒரு ஒரு ஒரு ஊனமுற்ற மாற்று திறனாளிக்கு நாம கொடுக்கற பாசம், பரிவு, ஒரு உடல் பாதிக்கப்பட்டவங்களுக்கு.

0: ஒருத்தவங்களுக்கு நாம கொடுக்கற பாசம் பணிவு இதெல்லாம் ஒரு ஒரு தேடல். நமக்கு பாசத்தை கொடுப்பாங்களா, ஆறுதலான வார்த்தைகளை கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு தேடல். அந்த ஆறுதலான வார்த்தையும் அந்த பாசமும் மட்டும்தான் அவங்கள எழுந்து உட்கார வைக்கும்.
1: ஆமா சார், கண்டிப்பா
0: அவங்கள பழைய நிலைமைக்கு கொண்டு வரும்
1: கொண்டு வரும்.
0: சிலர் கோபம் மிகுந்தவங்க இருப்பாங்க, எதிர்த்து எழுந்துடுவாங்க. அவங்க அன்பு பாசம்னு சொன்ன அது அளவுல பாத்தீங்கன்னா 100%-க்கு 1% கூட அவங்க கிட்ட இருக்காரு. அவங்க வந்து குறிக்க வட்டத்துக்குள்ளே தொலைஞ்சு
1: போயிடுவாங்க.
0: நான் இப்படிதான் இருக்கேன், நான் யாருக்காக நான் பாசத்தை கொடுக்கணும், அன்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்முனைப்பிலே வாழ்ந்துருவாங்க. என்னை பொறுத்தவரையிலையோ நான் வந்து பாசம் அப்படிங்கிற அன்பை கொடுக்கறது நான் தயங்க மாட்டேன். நான் யாருக்கிட்ட கோபத்தை வெளிப்படுத்த மாட்டேன். அப்படி வெளிப்படுத்தாம போறதுனால்தான் குடும்ப உறவுகள்லயோ பேருந்து பயணத்திலயோ பொது இடத்திலயோ வாடிக்கையோ நல்ல ஒரு மதிப்பு மரியாதைக்கு உரியவனா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்.
1: நல்ல விஷயம் சார்,
0: வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படி வாழ்ந்த ஒரு சிறப்பான வாழ்க்கை. ஒருவர் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தார் என்பதை அல்ல வாழ்வின் அளவீடு, எப்படி வாழ்ந்தார்னு சொல்ற ஒரு வாழ்க்கையை நாம வாழணும் பாரு. அது ஒரு பெருமைக்குரிய ஒரு வாழ்க்கை.
1: கண்டிப்பா கண்டிப்பா சார்,
0: அன்பையும் பாசத்தையும் அது குடுக்கறதுக்கு முதன்மை காரணம் வானொலி அப்படிங்கிற ஒரு ஊடகம். உங்ககிட்ட இருக்கிற அசாத்திய பொறுமை, நாங்க கோபம் ஊற்றும் அளவுக்கு நாங்க பேசினா கூட அதை திருத்தி நல் வழிப்படுத்தி எங்களை ஆதூரமா அரவணைச்சு அந்த அந்த தலைப்புக்கு எங்களை கொண்டு வந்துருப்பாரு. அந்த சாமர்த்தியம் அந்த சம யோசிதம். அதனால நம்ம உண்மைதாரமா இருக்கிறோம். குழந்தைகளுக்கு அன்புனா என்ன, பாசம்னா என்ன, அது எப்படி நேரங்களை எப்படி எப்படி கொடுக்கணும், கொடுக்க மறுக்கிறதுனால நமக்கு என்ன அவ பேர் கிடைக்கும், கொடுக்கறதுனால எவ்வளவு நல்ல பேர் கிடைக்கும் அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். பாபப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது, நிதானம் இழக்கக்கூடாது. இப்படிதான் இந்த வாழ்க்கையில நிறைய விஷயங்களை இழக்க வேண்டிய காலகட்டத்துல வந்துடும். அதனால நாம பொறுமை அப்படிங்கிற விஷயத்த முன்னெடுத்து போகணும். எல்லாவர்களும் தப்பு போல அரவணைக்கணும், எல்லாரையும் மதிக்க கத்துக்கணும் அப்படின்னு சொல்லணும். இந்த அன்பு பாசம்ங்கிறது அதை குடுக்கிற நேரங்கள்ல நமக்கு பிடிச்ச பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு எல்லை கோடு வச்சுக்க கூடாது. ஒரு பகைமை அந்த உணர்வு நம்ம கிட்ட இருக்க கூடாது. சாதி மதம் ஒரு ஒரு பகைமை பிரிவினை இருக்க கூடாது. ஒரு ஒரு பகையாளி கூட நம்ம வாசல் தேடி ஒரு வராதுன்னு வச்சுக்கோ, அவங்களுக்கு வாங்கிட்டு கூப்பிட்டு ஒரு ஒரு குவளை தண்ணி கொடுத்து பாருங்க.
1: ஆமா சார்,
0: பறந்தோடி ஓடி போயிடும். ஏதோ நம்ம ஒரு கோபத்துல அவரு பேசியிருந்தா கூட அடிச்சிருந்தா கூட நாம அவரு வீட்டுக்கு போன நேரத்துல அவர் அன்பா கூப்பிட்டு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்து நம்மள உட்கார வச்சு பேசினா இருப்பாரு. அந்த அந்த பகைமீ தொலைஞ்சு போயிடும். இணக்கமான நல்லுறவு வர நேரங்கள்ல அவங்க உறவுக்கு நட்புக்கு ஒரு இணைப்பு பாலம் அமைச்சு கொடுத்துருவாங்க.
1: கண்டிப்பா சார்,
0: அப்படிப்பட்ட ஒரு ஒரு சமுதாயத்தை தான் நம்ம நிறைய எதிர்பார்க்கிறோம். ஒரு வாழ்வில் விஷயங்களை தான் நம்ம எழுதி பாக்குறோம். இது மாதிரி விஷயங்கள் அன்புங்கிற விஷயம் நிறைய கிடைச்சு போச்சு
1: சொன்னா
0: தம்பி போல் நேசிக்கிற ஒரு மனப்பக்குவம் நம்ம கிட்ட வந்துடும். மன உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கற மாதிரி ஒரு விஷயமும் நமக்கு வந்து சேர்த்துரும்.
1: கண்டிப்பா சார்,
0: மற்றவங்களுக்கு மன உணர்வுக்கு நன் மதிப்பு கொடுக்கற அந்த எண்ணங்கிறது நமக்கு வந்துட்டாலே அந்த அன்பு அப்படிங்கிற பாசம்ங்கிற விஷயம் தான வாசல் தேடி நாடி ஓடி வந்து நிற்கும்.
1: ஆமா சார், ரொம்ப கரெக்டா சொன்னீங்க, நல்ல விஷயம்.
0: இதை தாண்டி இன்னமும் நிறைய செய்தி இருக்கு. இந்த தையல் வேலை இருக்கு.
1: சரிங்க,
0: அதையும் நம்ம கொஞ்சம் கவனிப்போம்.
1: கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். நிகழ்ச்சியில் மிக்க மிக்க நன்றி. நன்றி சார், நன்றி நன்றி. ஒரு வாளால் வெட்ட முடியாத வழியை ஒரு வார்த்தை அன்பால் குணப்படுத்திவிடும். கண்ணீரால் நனைந்த கண்களுக்கு ஒரு துளி பாசம் போதும். தனிமையில் தவிக்கும் இதயத்திற்கு ஒரு அரவணைப்பு போதும். அன்பு கண்ணுக்கு தெரியாத ஆயுதம், ஆனால் அது வெல்லும் இதயங்கள் ஏராளம். அன்பு விதித்த இடத்தில் வெறுப்பு முளைப்பதில்லை, அன்பு பேசும் இடத்தில் பகை நிலைப்பதில்லை, அன்பு நிறைந்த மனதில் இருள் தங்குவதில்லை. அன்பெனும் ஆயுதம் ஆயுதங்களில் அழிக்காத ஒரே ஆயுதம், மனங்களை வெல்லும் மகத்தான ஆயுதம். அந்த அன்பின் அழகையும் அது மனிதர்க்குள் ஏற்படுத்தும் மாற்றங்களையும் தான் இன்று நம்ம நேய நேரத்தில்

0: பேசிகிட்ருக்கோம். இணைப்பில் இணையம் அடுத்த நேர் யார் எங்கேருந்துன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கங்க. வணக்கம்.
0: வணக்கம் சார். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? கண்டிப்பா சார். ஆமா நிறைய பாக்கலாம்.
1: பேசும்போது கடவுள் தான் வரும்னு சொன்னேன்.

0: கண்டிப்பா சார், ஆமா நிறைய பாக்கலாம். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், கேக்குது.
1: ஹலோ
0: சொல்லுங்க சார், கேக்குது கேக்குது சொல்லுங்க.
1: அதாம்மா என்ன பொறுத்தவரை கேட்டீங்க, அந்ததாம செலுத்தணும்.
0: நல்ல நல்ல விஷயம் சார். நீங்க சொன்னீங்கல்ல இறப்பு டைம்ல அப்படி பக்கத்துல வீட்டுல இருக்கவங்க பயங்கரமா ஹெல்ப் பண்ணுவாங்க. அதான ரொம்ப உண்மையான விஷயம் சார். கிராமப்புறங்கள் நிறைய பார்க்க முடியும்.
1: இன்னைக்கு எத்தனை நாகரிகம் வந்து இருக்கமா கிராமப்புறத்துல நடந்துட்டு இருக்கு.
0: ஆமா ஆமா சார்.
1: நன்றி
0: நன்றி நன்றி சார், நன்றி நன்றி. இணைப்பில் இணையம். அடுத்த நேர் யார், எங்கிருந்துன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் புதுவையில இருந்து ஆசிரியர் அம்பி பேசுகிறேன். நலமா மேடம்?
0: ஆ நலமா இருக்கும் சார், சொல்லுங்க சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: புதுவையில இருந்து நலமா இருக்கும் மேடம்.
0: ஆ சொல்லுங்க சார்.
2: என்பிலதனை வெயில் போல் காயுமே, அன்பிலதனை அறம். எலும்பு இல்லாத ஒரு உயிர்லையும் வந்து என்னன்னாக்கா, அந்த வெயில்ல அது எப்படி இது வந்து இப்படி அப்படி நெருங்கி படாத பாடுபடும். அது போன்ற நம் உள்ளத்தில் அன்பு என்று ஒன்று இல்லை என்றால் நாம வந்து, அதாவது நம்ம சிந்தனையும் சரி, நம்ம உடல் ஆரோக்கியமும் சரி, அது எப்படி சொல்லிருக்காங்க பாருங்க, அது வெயில்ல எப்படி அது கஷ்டப்படுமா, அது மாதிரி கஷ்டப்படுமா நம்ம உடல், நம்ம வருத்தி எடுத்துருமா, அது வருத்தி எடுத்துருமா.
0: ஆமா சார்,
2: அது எவ்வளவு ஒரு அனுபவிச்ச ஒரு ஏத மாதிரி அவரு இருக்காரு. அவருடைய அறிவு திறன், அவர் டெய்லி அவரை நம்ம வணங்கணும். காலையில எத்தனையோ தெய்வங்களை வணங்குறோம், அவரு போட்டோ வச்சு வணங்கணும்.
0: ஒண்ணுக்கும்
2: அப்படி இருக்குது. அன்பு என்பது, அன்பு இல்லைன்னா இந்த உலகமே இல்ல. அன்பு என்னும் அச்சாணித்தான் இந்த உலகமே சுத்துது. அன்பு என்னும் அச்சாணித்தான், நீர் இல்லாம எங்க தேவையில்லைன்னா நீர் இல்லாம இருக்க முடியாது. அன்பு இல்லைன்னா அதை இருக்கவே முடியாது. ஒரு உயிருக்கு உயிர் அன்பு இல்லைன்னு சொன்னா எப்படி இருக்க முடியும்? நம்ம ஒரு அன்பு என்றது மனசுல இருக்கிறதுனாலதான் நம்ம உயிரே வாழ
0: முடியும்.
2: வாழ்கிறோம் அப்படின்னா ஒருத்தங்க மேல ஒருத்தங்க உயிர் வச்சு அன்பு வச்சிருக்கிறோம், நம்ம மேல மத்தவங்க அன்பு வச்சிருக்கிறாங்கன்ற உணரும் போதுதான் நம்ம உயிர் வாழ முடியும். நம்ம எப்படி உணர்றோம் பாருங்க, மத்தவங்க நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு. அப்ப நாம அந்த அன்பை வந்து மத்தவங்களுக்கு காட்ட வேண்டும். அன்பு கொடுப்பதற்கு காசும் இல்ல, பணமும் இல்லைங்க.
0: கண்டிப்பா சார், நமக்கு எவ்வளவு வேணுமோ அதை நம்ம கொடுக்க ஆரம்பிச்சாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிரும் சார்.
2: அன்பு குடுக்குறீங்க, அன்பு வாங்கணும், உங்க முகம் காட்டும். அன்னை தெரிய அவங்க முகத்தை பாருங்க, அன்பான முகம். அதே மாதிரி நான் ஒண்ணு உயர்வா சொல்லிக்கணும், என்னுடைய மிஸ்ஸஸ் வந்து எல்லாத்தையும் ரொம்ப அன்பா இருப்பாங்க.
0: அவங்கள
2: வெகுளின்னு கூட சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு அன்பு காட்டுறதுனால அவங்களுக்கு எந்த வித மனசுல எந்த வித ஒரு எப்படி சொல்றது கஷ்டமோ நஷ்டமோ இதெல்லாம் இல்லை மேடம். இன்னைக்கு கேட்டீங்கன்னா நான் நல்லா இருக்கிறேன் பாங்க.
0: சூப்பர் சார்,
2: இதுக்கு காரணமே அன்பு தான் மேடம்.
0: சூப்பர் சார், சூப்பர் சார். அவங்களுக்கு சொல்லிடுங்க, நிலையத்தின் சார்பா நன்றி சொல்லிடுங்க. அப்படியே இருக்க சொல்லுங்க எப்பவுமே.
2: கண்டிப்பா மேடம், யாரோ ஒருத்தவங்க புதுசா வந்தா கூட அவங்க கிட்ட பேசுவாங்க, அவங்களுக்கு என்னன்னு கேட்பாங்க. அவங்க கிட்ட மத்தவங்க பேசாதவங்க பேச மாட்டாங்க, இவங்க பேசுவாங்க பாருங்க. அவங்க வந்து இவங்களை தேடி ஓடியாருவாங்க பாருங்க. அது எதுனாலுமே அன்பின் பால் இழுக்கப்படுகிற சக்தி அது. ஆமா அன்பின் பால் மேடம். ஒரு தடவை இப்போ வெள்ளம் வந்துச்சு, இப்போ நம்ம இதுல கேரளா தமிழ்நாடு பார்டர்ல பயங்கர அழிவு. அப்ப ஒரு அம்மாவும் ஒரு குழந்தையும் இருக்கிறாங்க, அவங்க அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த ஒரு சின்ன குன்று மாதிரி ரெண்டு யானைகள் வந்து அவங்களுக்கு பக்கத்துல இன்னும் கண்ணீர் வடிச்சிட்டு அவங்களை ஒன்றுமே செய்யவில்லை மேடம். அப்படியே இருந்தது மேடம். இவங்களுக்கு யாராவது பாதுகாப்புக்கு வருவார்களா என்று பார்த்து விட்டு மற்ற பாதுகாப்புக்கு வந்தவுடனே அது தானாவே விலகி போய்விட்டது.
0: ஆமா சார்,
2: அன்பு எங்க இருந்து வருது பாத்தீங்களா?
0: ஒரு காட்டு மிருகங்கள்ட்ட கூட அந்த அன்பு கிடைக்குது பாருங்க, அதுதான் பெரிய விஷயம்.
2: உணரணும், காட்டு மிருகங்கள் மிருகங்களே மனிதர்களுக்கு

0: அந்த மனிதராகிய நாம் வந்து அதன் மீதும் அன்பை
1: செலுத்தணும்.
0: நம்ம அன்புக்கு குறைவே இருக்க கூடாது மேடம். அப்படி செலுத்தின அன்பு செலுத்தினாதான் அவன் மனுஷன்.
1: நன்றி. இணைப்பில் இனி அடுத்த நேர் யார் எங்கிருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாகன்.
1: சொல்லுங்க சார். நல்லா இருக்க சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம். இப்பதான் வானொலியை ஓபன் பண்ணேன். என்ன தலைப்புமா
1: சார்? அன்பெனும் ஆயுதம்.
2: அன்பு எனும் ஆயுதம். ஆமாமா, அன்பு ஒன்று இருக்கிறதுனாலதான் உலகமே இயங்கிட்டு இருக்கு.
1: கண்டிப்பா சார்.
2: ஆமா, இன்னைக்கு வந்து இப்ப அன்னை தெரசா, காந்தியடிகள், நபிகள் நாயகம், இயேசுநாதர் இவங்களையெல்லாம் நம்ம வந்து இன்னைக்கும் உயர்வா பேசுறோம்னா அதுக்கு காரணம் என்ன? அவங்க மக்களிடம் வச்சிருந்தா
1: அன்புதான்.
2: ஆமா, அந்த அன்பு ஒன்றுதான். அவங்களுக்கு பல இன்னல்கள் கொடுத்தும் அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு அவங்க மேல வச்ச அன்புனாலதான் இன்னைக்கு அவங்கள நம்ம பேசுறோம்.
1: கண்டிப்பா சார்.
2: ஏன்னா உலகத்திலே ஒரு நபிகள் நாயகம், ஒரு இயேசுநாதர், ஒரு காந்தியடிகள் தான் இருக்காங்க. அதுக்கு பிறகு யாரும் வரல. ஆமா, அதே மாதிரி நம்ம இருக்கக்கூடிய இந்த வாழ்நாட்கள்ல நம்ம எல்லாரிடமும் அன்பை காமிச்சு அன்பை செலுத்தி வாழ்ந்தோம்னா குடும்பத்திலயும் சரி சமூகத்திலயும் சரி நமக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கும்.
1: நீங்க எப்படி சார் உங்க கோபத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவீங்க? உங்களுக்கு இப்ப கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் எப்படி சார் கண்ட்ரோல் பண்ணுவீங்க?
2: கண்ட்ரோல் பண்றதுதான் என்ன, இது இதுக்கு நிறைய மருத்துவர்களாக சொல்லுவாங்க. ஒன்னு ரெண்டு
1: என்னங்க,
2: ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்க, அந்த கோபத்தை ஒரு அளவு கண்ட்ரோல் பண்ணிடலாம்
1: அப்படின்ட்டு.
2: அதாவது கோவப்படலாமா, பட வேண்டிய விஷயங்களுக்கு படமே, எல்லாத்துக்கும் கோபப்பட்டோம்னா தெரியாது. ஆமா, இந்த அன்புனால இந்த கோபம் கூட என்ன ஆயிடும், இதாயிடும். கண்ணை திறத்தா கூட ஆயிடு. எல்லாரும் சொன்னதுதான், ஒரு இதுக்காண்டி ஒரு ட்ரஸ்டுக்காண்டி அவங்க போய் வசூல் பண்ண போனப்ப காடி உமிழ்ந்தாராம். அப்ப அன்னை தெரசா சொல்லிருக்காங்க, எனக்கு குடுக்கறத குடுத்துட்டீங்க, இந்த குழந்தைங்களுக்கு குடுக்கறத குடுங்கன்னு அப்படியே மனசு நெகிழ்ந்துட்டாலாம் அப்படியே. அத மாதிரி கூட சொல்லுவாங்க. அது மாதிரி இப்ப உள்ள நம்ம எல்லாம் போய் இது மாதிரி செஞ்சோம்னா என்ன ஆயிருக்கும் நிலைமை?
1: கண்டிப்பா சார்.
2: ஆமா, அவர் ஒரு வழி பண்ணிட்டு வந்துருவாங்க. அப்படி இல்லாம இல்லாம அது மாதிரி அவங்க பொறுமையாவும் அன்பவும் இருந்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம வந்து அவங்க எல்லாம் பார்த்து பேசிட்டு
1: இருக்கோம்.
2: ஆமா, அதே மாதிரி நான் வானொலி நிலையம் திருச்சிராப்பள்ளிக்கு போனப்ப ஃபர்ஸ்ட் வந்து சிஎம் கமலாந்து ஒரு அம்மா இருந்தாங்க, பண்ணையில ஒளிபரப்புல இருப்பாங்க, நாராத்திரியா நடிப்பாங்க. அப்ப அவங்கள்ட்ட ஆட்டோகிராஃப் வாங்கினப்ப அன்பு ஒன்றை உலகை ஆளும் தான் எழுதி கொடுத்தாங்க.
1: ஓஹோ, சூப்பர் சார்.
2: நான் இன்னும் அந்த நோட்டை இன்னும் நான் பத்திரமா வச்சிருக்கேன்.
1: இன்றைய நேர் நேரம் தலைப்பு அன்பெனும் ஆயுதம். மனிதன் கண்டுபிடித்த ஆயுதங்கள் உடலை தான் காயப்படுத்தின, ஆனால் மனதை வெல்லும் ஒரு ஆயுதத்தை இயற்கையே நமக்கு பரிசாக தந்தது, அதுதான் அன்பு. கல்லாக இருந்த இதயத்தையும் கனிய வைக்கும் சக்தி அன்புக்கு உண்டு. கோபத்தில் எரியும் நெஞ்சையும் ஒரு புன்னகையால் அணைக்கும் வலிமை அன்புக்கு உண்டு. தூரத்தில் இருப்பவர்களை இதயத்தால் அருகில் கொண்டு வருவதும் அன்புதான். உடைந்த உறவுகளை மீண்டும் இணைப்பதும் அன்புதான். அன்பு இருக்கும் இடத்தில் ஆயுதங்களுக்கு வேலை இல்லை. அன்பு பேசும் இடத்தில் வார்த்தைகள் கூட வன்முறை இல்லை. வெல்ல நினைத்தால் வலிமை தேவையில்லை, உண்மையான அன்பு இருந்தாலே போதும். அப்படிப்பட்ட அன்பின் அழகையும் அதன் ஆழத்தையும் மனித வாழ்க்கையில் அது ஏற்படுத்தும் மாற்றங்களையும் இன்று நம் நேரத்தில் மனம் திறந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். அன்பெனும் ஆயுதத்தை ஏந்தி கொண்ட அன்பால் இந்த உலகத்தை வெல்வோம்.

0: இன்றைய நேர் நேரம் தலைப்பு அன்பெனும் ஆயுதம். அன்பு இருக்கும் இடத்தில் ஆயுதங்களுக்கு விலையிலே, அன்பு பேசும் இடத்தில் வார்த்தைகள் கூட வன்முறை இல்லை. வெல்ல நினைத்தால் வலிமை தேவையில்லை, உண்மையான அன்பு இருந்தாலே போதும் அப்படின்னு நேர் நேரம் நிகழ்ச்சியில் இப்ப இனியும் நேர் யார் எங்கிருந்துன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளர் சசிகலா அவர்களுக்கு அன்பான நல்வாழ்த்துடன் விழுப்புரத்திலிருந்து செய்யப்பட்ட
0: சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க சார்?
1: நல்லா இருக்கீங்களா?
0: சொல்லுங்க சார்.
1: அதாவதுமா, இறைவன் வந்து உலகை படைக்கும் போது 100 பண்புகளை படைத்தார். நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். இருந்தாலும் மறுபடியும் ஒரு அல்ல அல்ல குறையாத செல்வம் அன்பு செல்வம், அது அமுது செல்வமா. அந்த 100 பண்புகள்னா அந்த 1 மட்டும்தான் இறைவன் வைத்துக் கொண்டான், அதுதான் அன்பு என்னும் ஆயுதம். அதை அவன் யாருக்கு அளிக்கிறானோ அவனுக்கு தான் அந்த அன்பு என்ன ஆயுதம் கிடைக்கும். எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடையவே கிடையாது. ஆமா, ஒரு முறை வந்து அர்ஜுனனும் தர்மரும் கிருஷ்ணரும் பேசின்னு போறாங்க. தர்மத்தில் சிறந்தவர் யார் அப்படின்னும் போது கர்ணன் என்ற பேச்சு வருகிறது. சரி, எப்படி சொல்றீங்க அப்படின்னு கிருஷ்ண பகவான் கிட்ட தர்மர் கேட்கும் போது, அப்ப அந்த மலை ஒண்ணு அந்த பொண்ணாக்கி, அந்த மலையை பூரா பொண்ணாக்கி என்ன பண்றாருன்னா, இது வந்து மக்களுக்கு கொடுங்க, தானம் தர்மம் கொடுங்க அப்படின்றாரு. யாரு? கிருஷ்ண
0: பகவான்.
1: இவர் வெட்டி வெட்டி வரணும் எல்லாம் கொடுக்கறாரு. சரி, தர்மரை முடிஞ்சு முடிச்சு அவங்க

0: விஷயம் முடிஞ்சிட்டு இன்னும் மழையே இன்னும் கடி ஆகுது அப்படியே தானே இருக்கு. சரி, என்ன பண்றாரு, கண்ணனை கூப்பிடுறாரு. இது நீ தர்மம் தானம் பண்ணுற மலைதா தங்க மலை அப்படின்ட்டு அவரு ஒரே மக்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து கூட்டி இதை வெட்டி எடுத்துக்கிறாரு. இப்ப புரியுதுங்களா எது தர்மம்? அதான் அல்லாம் குறையாத சொல்லும் செல்வமா இருந்தாலும் அன்பு இன்னும் ஆயுதத்தை சொல்லி பாருங்க. அந்த அன்புதான் அங்க வந்து கண்ணன் கட்ட வேண்டியது. இப்ப எதுக்காக இது சொல்றேன்னா, தானத்துல கூட அது வந்து அது கிள்ளி கிள்ளி கொடுக்கல, அவரு அப்படியே எடுத்துங்கன்றாரு. ஒண்ணும் வேணாமா, குடும்பத்திலேயே எடுத்துங்க. நம்முடைய வயதான தாய் தந்தை வயதான வந்து இப்ப முதியவர்கள் வந்து ஒரு மூலையில உட்கார்ந்துருக்காங்க. நம்ம நாம் குழந்தை பருவத்துல இருக்கும்போது நம்ம எடுத்து அந்த பொக்கை வாயாவது நல்லா நன்றாக இருக்கும் அந்த வாயை வந்து முத்தம் கொடுக்குறாங்க, வாரி அணைக்கிறாங்க, வயதான காலத்தை மடங்கி கிடக்குறாங்கன்னு வச்சுங்க. அந்த பாட்டியும் அந்த
1: தாத்தாவோ
0: பேர வந்து போறான். ஒண்ணும் வேணாம், தாத்தா எப்படி தாத்தியா சாத்தீங்களா அப்படின்னு சொல்ல போதும். அந்த பொக்க வாய தொடர்ந்து அந்த பாட்டியும் அந்த தாத்தாவும் நல்லா இருக்கேன்டாப்பா, நீ உடம்பு உடம்ப பாத்துக்க அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அந்த விசாரிப்பு தான்மா அன்பு என்று
1: கரெக்ட் சார்.
0: கண்டு காணாம அவங்க போயிட்டாங்கன்னு வச்சு பேருங்க
1: பாரு.
0: நமக்காக உழைக்கிறாங்களே அவங்க கிட்டீங்க நல்லா இல்லைன்னு சொன்னாரு, உப்பு பேக்காரம் இல்லையே எதுவா இருந்தாலும் நல்லாதான் இருக்குமா
1: அப்படின்னு சொல்லி
0: கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்க. அவ்வளவுதான்,
1: அவ்வளவுதான். கொஞ்சம் கூட குறைச்சல் இருக்கு, நாளைக்கு கொஞ்சம் கூட குறைச்சல பாத்து பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான்.
0: இப்ப கொஞ்சம் நீ சாப்பிட்டு எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுன்னு வச்சுக்க, உடம்பெல்லாம் பூரி போயிடுமா.
1: ஆமா சார், செஞ்சு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம்.
0: என்னடி உப்பு இல்ல காரம் இல்ல சத்து அடினா, என்னடா இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சு நேத்தெல்லாம் நல்லா செஞ்சு கூட சாப்பாடு இப்போ மட்டும் என்ன ஒரு சிறு குறைதானே அப்படின்ட்டு போய் எனக்கு மேரேஜ் ஆகியோ இல்லாதது வந்து 50 வருஷம் தாண்டி போச்சுமா. நானும் அவளும் இன்னும் வந்து அந்த அன்பால தான் இருக்கும்.
1: ஏன்னா
0: நம்ம கொண்டு வந்துட்டோம்.
1: ஆமா சார்,
0: அந்த வேற வீட்டுல இருந்து நம்ம கொண்டு வந்து உட்கார வச்சுட்டோம். அதை ஏன் பாகுபாடு பாக்கணும்?
1: கண்டிப்பா சார்,
0: குணத்தை மட்டும் பாரு, அழக பாக்காத.
1: புரியுது.
0: தாத்தா வந்து அதே மகன் வந்து நம்ம கிட்ட கோச்சினாலும் கமன் வந்துடும். ஆனா பேரன்கள் வழி பார்த்து பாருங்க, அது எவ்வளவு ஏறி கொதிச்சாலும் நம்ம உடம்புல எவ்வளவுதான் தீட்டினாலும் அது வந்து தனியுதுதான். ஏன்னா மகன்கள் எவ்வளவு பேர வந்து சொல்லுவாங்க, என்னடா பையனை கொஞ்சம்
1: முதல்ல
0: குடும்பத்துக்குள்ள பாருங்க, அந்த வட்டத்துக்குள்ள போனாலே பிற வட்டத்துக்குள்ள அந்த அன்பின்
1: ஆயுதம்
0: எல்லா மதங்களும் சேர்த்து சொல்லுது. அதனால்தான் நான் தர்மரை பத்தியும் இது இந்த மாதிரி பல வகைகள் உண்டு.
1: இந்த கதையை உங்க வாயிலிருந்து கேக்கும் போது இன்னும் அருமையா இருக்குது சார்.
0: ஏன்னா
1: சந்தோஷமா
0: நம்ம படிக்கணுமா? நான் படிப்பேன், புராணங்களை படிப்பேன். ஏன் சொல்லக்கூடிய திறமையும் வேணும். படிக்கிறது மட்டும் போதாது, கண்ணால் படிப்பது மட்டும் போதாது, அதை மனதால் உணர்ந்து மனதால் செயல்பட்டு அதை வந்து சேரம் பாருங்க. அந்த காரியங்கள் நான் பலமுறை வந்திருக்கேன், நம்ம நிறைய பலமுறை கடைசியா வந்தது எப்பதுன்னா, நம்ம தட்சிணாமூர்த்தி.

0: இயக்குனர் திரு போது அங்க வரும்போது குமாரமோகன் அவர்களுக்கு நம்முடைய மூத்த சையதாஸ் வந்து உரையாற்றுவாங்க. நான் இப்ப என்ன கேட்டேன்னா, நம்ம நீங்க தான் சார் இன்னும் கண் முன்னாள் அந்த இதெல்லாம் கேமரால புடிச்சிருக்காங்க போட்டோம். நான் எதுக்காக பல முறைகள் வந்து செந்தில்குமார் இயக்குநருக்கு வந்திருக்கேன், எல்லாத்தையும் வந்து. இப்ப நான் வந்து இந்த மூட்டு வழியால நடக்க முடியாதால நான் வரல, இல்லாம கட்டாயமா
1: வந்துடுவோம்.
0: வந்து வந்து இப்ப கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, நிறைய
1: இருக்காங்க.
0: உள்ளத்தால் வர வேண்டியது
1: கண்டிப்பா சார். நன்றி சார், நிகழ்ச்சியில் இருந்து மிக்க நன்றி சார். நன்றி.

0: உலகில் மனிதன் கண்டுபிடித்த ஆயுதங்கள் ஏராளம். வாள், வேல், துப்பாக்கி என்று மனிதனை வெல்ல பல ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஆனால் எந்த ஆயுதத்தாலும் வெல்ல முடியாத ஒரு இதயத்தை அன்பால் வெல்ல முடியும். அதனால தான் அன்பை உலகின் மிகப்பெரிய ஆயுதம் என்று சொல்கிறாங்க. அன்புக்கு வயது இல்லை, மொழி இல்லை, சாதி, மனம், இனம் என்ற வேறுபாடுகளும் கிடையாது. ஒரு சிறிய புன்னகையாகவும் அக்கறையான வார்த்தையாகவும் உதவும் கரமாகவும் மன்னிக்கும் மனமாகவும் அன்பு வெளிப்படுகிறது. பணம் கொடுத்து வாங்க முடியாததும் பகிர்ந்தால் குறையாமல் பெருகுவதும் தான் அன்பு. வன்முறை ஒரு கதவை மூடுகிறது, அன்பு 1000 கதவுகளை திறக்கிறது என்பதை மனித வாழ்க்கை மீண்டும் மீண்டும் நமக்கு உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறது. அன்பின் வலிமை. கோபத்தை கோபத்தால் எதிர்கொண்டால் பகை பெருகும். ஆனால் அதே கோபத்தை அன்பால் அணுகும்போது மனம் மாறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. கடுமையான வார்த்தைக்கு பதிலாக கனிவான வார்த்தை பேசுவது பல பிரச்சனைகளுக்கு தீர்வாகிறது. ஒரு தாய் தன் குழந்தையை கண்டிப்பது கூட அன்பினால்தான். ஒரு தந்தை தன் பிள்ளையின் எதிர்காலத்திற்காக உழைப்பதும் அன்பினால்தான். நண்பன் தவறு செய்யும் போது அதை சுட்டி காட்டுவதும் அன்புதான். பிறர் துயரத்தை பார்த்து உதவ முன்வருவதும் அன்புதான். அன்பு என்பது வெறும் உணர்ச்சி மட்டுமல்ல, அது ஒரு செயல். பசியோடு இருப்பவருக்கு உணவு கொடுப்பது, தனிமையில் இருப்பவரிடம் சில நிமிடங்கள் பேசுவது, முதியவருக்கு உதவிக்கரம் நீட்டுவது, காயப்பட்ட மனதிற்கு ஆறுதல் சொல்வது, இவை அனைத்துமே அன்பின் ஆயுதங்கள் தான். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த இணைப்பாளர் யார் எங்கிறதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையத்திலிருந்து சாகுல் அமிர்தராஜன் மேடம். நலமா இருக்கீங்களா?
0: ஆ, நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க சார்?
1: இறைவன் அதெல்லாம் நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
1: நல்ல ஒரு அழகான தலைப்பு, அன்பு என்னும் ஆயுதம். அதுக்கு நீங்களே ஒரு கவிதை முதல்ல அழகான தொகுப்பை சிறப்பா வழங்கிட்டீங்க. எல்லாமே அதே அடங்கிடுச்சு. நாங்க என்ன சொல்றோம்னு தெரியல, நீங்களே எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க மேடம்.
0: நன்றி,
1: வாழ்த்துக்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.
0: நன்றி, நன்றி சார். சொல்லுங்க.
1: இல்ல மேடம், அன்புங்கிற அந்த 3 எழுத்துலதான் மேடம் ஒரு வாழ்க்கையில ஒரு யதார்த்தமே இருக்குது. அன்புன்னு ஒண்ணு இல்லைண்டா, வாழ்க்கைன்னு எதுவுமே கிடையாது. ஆனா ஆனா வந்து நிதர்சனமான உண்மை என்னவென்றால், அன்பு என்ற அந்த அர்த்தத்துக்கு இன்றைய கேள்வி வந்து ஒரு கேள்விக்குரியதான் மேடம் இருக்கு. இது மறுக்க முடியாத உண்மை. இதெல்லாம் ஒரு காலத்துல நம் முன்னோர்கள், நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் அன்புன்னு அப்படிதான் இருக்கும். ஒரு கூட்டு குடும்பம், ஒரு நண்பர்கள், நம்ம ஸ்கூலுக்கு பள்ளிக்கு

0: பருவம் அப்படின்னு அன்போடவே ஒருங்கிணைந்து பின்னி பிணங்கி வாழ்ந்த காலங்கள்லாம் இப்ப காணா போயிடுச்சு மேடம். அது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனா நிச்சயமா வருத்தமா தான் இருக்குது. ஆனா அன்பு என்பது மனிதர்களுக்கு மட்டும் ஒரு அதை வந்து ஒரு பரிமாற்றம் இல்லை மேடம். அதையும் தாண்டி மத்த ஜீவன்கள் மேலையும் நம்ம வந்து அன்பு காட்டணும். வாயிலா ஜீவன் எவ்வளவோ இருக்கு, அதுக்கு இல்லாம அன்பு காட்ட எல்லாருமே தவறிடும். நிறைய துன்புறுத்துறாங்க பண்றாங்க. ஆனா நேர்கள்லாம் நிறைய அன்பை பத்தி பேசுனாங்க, நீங்களும் அன்பை பத்தி நிறைய விளக்கம் கொடுத்தீங்க. அதனால வந்து எப்போதுமே அன்பு அன்பு என்ற மூன்று எழுத்தில் தான் நம்ம மூச்சு இருக்கு. அதே மாதிரி மூச்சு இருக்கு, அதே மாதிரி அன்பு மூன்று எழுத்து, மூச்சு மூன்று எழுத்து. இந்த அன்போடு பயணிச்சம்டா இறுதி காலம் வரை மூன்று எழுத்து மூச்சோடு அழகா பயணிக்கலாங்கிறது என்னுடைய கருத்து மேடம். அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்து நான்
1: விடைபெறுகிறேன். மிக்க மிக்க நன்றி. அன்பு மனித நேயத்தின் அடையாளம். இன்றைய வேகமான வாழ்க்கையில் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் பேசுவதற்கு கூட நேரமில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அருகில் இருப்பவர்களை முகத்தை பார்ப்பதை விட தொலைபேசி திரையை பார்ப்பதற்கே அதிக நேரம் செலவிடுகிறோம். இந்த நிலையில் ஒருவரிடம் அன்பாக பேசுவது கூட மிகப்பெரிய உதவியாக இருக்கலாம். எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை, கவலைப்படாதீங்க நான் இருக்கேங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை, உங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டுமா அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி, இது எல்லாமே ஒரு சிறிய வார்த்தைகளாக தோன்றினாலும் ஒருவரின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் இல்லைங்களா? நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த அழைப்பாளர் யார் எங்கேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: எம் ராஜு, நலம்பூர்.
1: சொல்லுங்க சார்.
2: எவ்வளோ தலைப்பு இருக்குது, கொடுக்கலாம், கொடுத்ததே கொடுக்குறீங்க.
1: சொல்லுங்க சார்.
2: எனக்கு தூக்கமே வந்துருக்கு இந்த நிகழ்ச்சி வச்ச பிறகு. தூங்கி எழுந்து இப்போ ஒரு கால் போட்டு பேசுறேன்.
1: சொல்லுங்க சார், சொல்லுங்க சார்.
2: கொஞ்சம் காரசாரமா நிகழ்ச்சி இது தலைப்புலாம் இருக்குது, கொடுக்கலாம், இருந்தாலும் வர அடுத்த வாரத்துல இருந்து கொடுங்க.
1: பண்ணிடலாம் சார், பண்ணிடலாம் சார், சொல்லுங்க சார்.
2: நிறைய இந்த தலைப்பு வந்துட்டு நிறைய எத்தனையோ நாள் நாங்களும் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஐடியாவில் பேசிட்டோம்.
1: சொல்லுங்க சார்.
2: அன்புக்கும் உண்டு அடைக்கும் தாய்னு நூறு தரம் கூட இருக்கும் ஏரியாவில் சொல்லிட்டு. புது ஐடியாவை கொண்டு தான் பேசலாம்.
1: பண்ணிடலாம் சார், இது கொஞ்சம் நிறைய தேவைப்படுதுங்க சார். சொல்லுங்க சார்.
2: அதால வந்து கொஞ்சம் தலைப்புக்கு ஒவ்வொரு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு விதமா வினோதமாவே கொடுக்கலாம், இருந்தாலும் நம்ம எதிர்காலத்துல கொடுப்பீங்கன்றது ஒரு நம்பிக்கை இருக்குது.
1: கொடுத்துடலாம் சார், கொடுத்துடலாம் சார், சொல்லுங்க சார்.
2: என்ன சொல்றது என்ன போறதுன்னு ஒண்ணுமே ஐடியாவே வர மாட்டேது. என்னன்னு ஒண்ணுமே புரியல எனக்கு.
1: சரி சரி,
2: திருப்பும் வருது.
1: மிக்க நன்றி. நன்றி சார்.
2: நல்லது நல்லது நல்லது.
1: மகிழ்ச்சி
2: சந்தோஷம். வாழ்க வளமுடன்.
1: நன்றி சார். நன்றி சார்.

அன்பெனும் ஆயுதம் வாளால் வென்றால் வென்றவன் ஒருவன், அன்பால் வென்றால் வென்றவர்கள் இருவர். கோபம் கொடுத்த காயம் காலம் கடந்து வலிக்கும், அன்பு கொடுத்த ஆறுதல் ஆயுதம் முழுவதும் நிலைக்கும். கலையும் கரைக்கும் கனிவான ஒரு வார்த்தை கண்ணீரை துடைக்கும். கருணையான ஒரு பார்வை பகையை மறக்க செய்யும். பாசத்தின் மொழி பிரிந்த இதயங்களை இணைக்கும் அன்பின் வழி. ஆயுதங்கள் எல்லாம் உடலை மட்டுமே வெல்லும், அன்பு மட்டுமே இதயத்தை வெல்லும். அதனால் மனிதனே, உன் கைகளில் ஆயுதம் வேண்டாம், இதயத்தில் அன்பை ஏந்திக்கொள்.

0: பசங்களை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போலாமா? எக்ஸ்கியூஸ் மீ,
1: எக்ஸ்கியூஸ் மீ.
2: எஸ் ஜி, கஹியே.
0: सिद्धार्थ
1: के पापा की तबीयत ठीक नहीं है.
0: पुन्ने कोटी तो बोला ने.
2: आप कौन?
1: माम.
0: पापा.
3: कुंजो.
0: ना कुड़ी क्यों मारता
3: है? It's healthy. It's good for the weather.
0: अब भी ड्रिंक है. சார் குடிக்கிறீங்க?
3: அது சரி.
0: இந்த ஹைனாவை தான் நம்ம தத்தெடுக்க போறோம். இதுக்கு ஒரு பேர் வைக்கணும்னா என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க?
4: எல்சா.
3: கோஸ்ட்.
1: ஹச்சிகோ.
0: நான் ஒரு பேர் சொல்லுவேன், ஆனா நீங்களா சிரிக்க கூடாது.

இன்றைய நேர் நேரம் தலைப்பு அன்பெனும் ஆயுதம். அன்பு எங்கே தொடங்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்பு உலகத்திலிருந்து தொடங்க வேண்டியதில்லை, அது நம்ம வீட்டிலேருந்து தொடங்கணும். பெற்றோரிடம் அன்பாக பேசுவதில் தொடங்கட்டும், உடன் பிறந்தவர்களை புரிந்து கொள்வதில் தொடங்கட்டும், நண்பர்களின் தவறுகளை மன்னிப்பதில் தொடங்கட்டும், சுற்றி உள்ளவர்களின் உணர்வுகளை மதிப்பதில் தொடங்கட்டும். அன்பு என்பது பெரிய செயல்களில் மட்டுமில்லை, ஒரு புன்னகை, ஒரு நன்றி, ஒரு மன்னிப்பு, ஒரு உதவி, இவை எல்லாமே அன்பின் சிறிய விதைகள். அந்த விதைகளை நாம் தினமும் விதைத்தால் நம்மை சுற்றி மனிதநேயத்தின் அழகான ஒரு தோட்டம் உருவாகும்.

உலகத்தை மாற்றுவதற்கு எப்போதும் பெரிய சக்தி தேவையில்லை. சில நேரங்களில் ஒரு சிறிய அன்பு போதும். ஒரு கோபமான மனிதனை அமைதிப்படுத்த அன்பு போதும். ஒரு சோகமான இதயத்தை தேற்ற அன்பு போதும். ஒரு தனிமையான மனிதனுக்கு துணையாக நிற்க அன்பு போதும். ஒரு பகையை நட்பாக மாற்றவும் அன்பு போதும். ஆயுதங்களால் கட்டுப்படுத்தப்படும் உலகம் பயத்தால் இயங்கும். அன்பால் இணைக்கப்படும் உலகம் நம்பிக்கையால் இயங்கும். எனவே நாம் ஒவ்வொருவரும் நம் கைகளில் ஆயுதங்களை அல்ல, அன்பை ஏந்துவோம். நம் வார்த்தைகளில் அன்பு இருக்கட்டும், நம் செயல்களில் அன்பு இருக்கட்டும்.

நம் எண்ணங்களில் அன்பு இருக்கட்டும். ஏனெனில் அன்பு இருக்கும் இடத்தில் பகைக்கு இடமில்லை, அன்பு நிறைந்த இதயத்தில் வன்முறைக்கு இடமில்லை. இந்த உலகிற்கு இன்று மிகவும் தேவைப்படுவது இன்னொரு புதிய ஆயுதம் அல்ல, ஏற்கனவே நம்மிடம் இருக்கும் பழமையான ஆனால் என்றும் தோற்காத ஆயுதம் அன்பு. அன்பை விதைப்போம், மனிதநேயத்தை வளர்ப்போம், அன்பால் உலகை வேள்வோம். இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியில் நம்முடன் பகிர்ந்து கொண்ட அனைத்து நேயர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள். வரும் பாடலுடன் இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 12 மணி.
1: நேர்கள் கேட்க இருப்பது துலாக்கோல், நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு.
2: வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரையும் இன்றைய துலாக்கோல் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பூங்குழலி, இன்னைக்கு நிறைய லெட்டர்ஸ்லாம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
3: ஆமா, நிறைய வந்திருக்கு.
2: சரி, முதல் கடிதமாக நீங்களே ஆரம்பிச்சிருங்களேன்.
1: முதல் கடிதமாக காரைக்கால் திருப்பட்டினம் மதிவாணன் என்ற நேயர் தான் எழுதியிருக்காங்க.
2: சரி,
1: போன மாதம் 30ஆம் தேதி அன்று மாலை 4 மணிக்கு ஒலிபரப்பான காப்பிய செல்வி மணிமேகலை நாடகம் கேட்டேன். மிகச் சிறப்பாக இருந்தது.

0: நாடக மாந்தர்களும் சிறப்பாக நடித்து காப்பிய காலத்திற்கே நம்மை கொண்டு சென்ற உணர்வை ஏற்படுத்தியது. நாடகத்திற்காக உழைத்த அத்துணை பேருக்கும் என் பாராட்டுக்கள் என்று எழுதியிருக்காங்க இந்த நேயர். அடுத்த கடிதமும் காப்பிய செல்வி மணிமேகலை நாடகம் பத்தினதுதான். வணக்கம். சிறப்புடன் தங்கள் நிலையம் தயாரித்து ஒலிபரப்பு செய்த காப்பிய செல்வி மணிமேகலை நாடகத்தை 30ஆம் தேதி மாலை 4 மணிக்கு கேட்டேன். கோவலன் மாதவிக்கு பிறந்த மணிமேகலை ஒரு தெய்வ பெண்ணாக உயர்ந்த வரலாற்றை நாடக ஆசிரியர் மிக மிக சுருக்கமாக எழுதியிருந்தது உண்மையாகவே பெரிதும் பாராட்டுக்குரியது. மணிமேகலை, உதயகுமாரன், மாதவி, கோவலன், அரசமாதேவி என எல்லாருமே பாத்திரங்களாகவே மாறி நடித்திருந்தார்கள். அமைப்பும் அருமை. மீண்டும் ஒருமுறை இதை ஒளிபரப்பலாம் என்றால் இதற்கு காரணம் இதன் வரலாற்றை பலர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. காப்பிய தலைவி மணிமேகலை கண்ணியமாக வாழ்ந்தவர், புத்த மதத்தை போற்றியவர், வாழ்க அவரின் புகழ் என்று எழுதியிருக்கும் நேயர் திருவண்ணாமலை மாவட்டம் குன்னகம் பூண்டி சுரேஷ் என்ற நேயர். அடுத்து யார் எங்கிருந்து எழுதியிருக்காங்க?
1: இம்மாதம் 7ஆம் தேதி அன்று ஒலிபரப்பான எனைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியை பற்றி ஒரு நேயர் எழுதியிருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டம் நரசிங்கன்பேட்டையிலிருந்து ஏஜி ஐயப்பன் என்கிற நேயர் இந்த கடிதத்தை எழுதியிருக்காங்க. இம்மாதம் 7ஆம் தேதி அன்று காலை 6:10 நமது புதுச்சேரி வானொலியின் படைப்பாக ஒலிவலா வந்த எனைத்தானும் நல்லவை கேட்க கேட்டோம். இதில் காற்று என்னும் அமிழ்தம் என்ற பொருளில் பேராசிரியர் அன்புள்ளம் முனைவர் எம் ஏ கிருஷ்ணகுமார் அவர்கள் சிற்றுரை மிகவும் அருமை, பாராட்டுக்கள் என்று இந்த கடிதத்தை எழுதியிருக்காரு. அடுத்த கடிதம் யார் எங்கேருந்து எழுதியிருக்காங்க?
0: அடுத்த கடிதம்
1: தெல்லாரிலிருந்து நா பானு என்கிற நேயர். இம்மாதம் 9ஆம் தேதி அன்று பகல் 12 மணிக்கு நமது நிலையம் தயாரிப்பில் ஒலி உலா வந்த உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியை பற்றி ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. நகை கைவினை பொருட்களை தயார் செய்து விற்பனை செய்யும் ஜி ஷர்மிளா அவர்களுடன் நமது நிலைய கலைஞர் ஸ்ரீனிவாச முருகன் நிகழ்த்திய உரையாடல் நன்றாக இருந்தது. ஜி ஷர்மிளா ஒரு முதுகலை பயிற்சியாளர். எளிமையான முதலீட்டுடன் வலிமையான நெஞ்சுறுதியுடன் இந்த தொழிலில் இவர் இறங்கி சாதனை படைத்துள்ளார் என்பதை அறிந்து மகிழ்ந்தேன். பெண்களும் ஆண்களைப் போல எப்படிப்பட்ட சாதனைகளையும் செய்ய முடியும். உண்மை, நேர்மை, அச்சமின்மை, தொழில் ஆர்வம் இவை நான்கும் இருந்தால் போதும், 4 திசைகளிலும் அவர்களுக்கு பாராட்டுக்கள் குவியும் என்பதை அறிய முடிந்தது. பங்கேற்ற அம்மையார் தம்மிடம் தொழில் கற்று பல பெண்கள் முன்னுக்கு வந்துள்ளார்கள் என்றார். உலகம் மாறிக்கொண்டே வருகிறது, அதற்கேற்ற எதிர்பார்ப்பும் வளர்ந்து வருகிறது. தொழில் நேர்மையுடன் குறைவான லாபத்துடன் விற்பனையை தொடங்கினால் செல்வாக்கை பெற்று சிறப்புடன் வாழலாம் என்பதற்கு இவரே சான்று. இது போன்ற உழைப்பாளர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் நமது வானொலிக்கு வாழ்த்துக்கள் அன்பு நேயர் தெல்லாறு நா பானு என்று இந்த கடிதத்தை முடித்திருக்கிறார்.
0: அடுத்த கடிதமாக இளமங்கலத்திலிருந்து முருகன் என்ற நேயர் எழுதியிருக்காங்க. இந்த மாதம் 10ஆம் தேதி அன்று திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்டேன். இதுவரை நான் பார்க்காத ஒரு திரைப்படம் ருத்ரா. நமது ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையில் நான் கேட்டு ரசித்தேன். திரைப்படம் பார்ப்பது போல் இருந்தது. நன்றி என்று எழுதியிருக்கார் இந்த நேயர். அடுத்த கடிதம் தெல்லாரிலிருந்து நா பானு என்ற நேயர் தான் எழுதியிருக்காங்க.
1: எந்த நிகழ்ச்சியை பற்றி எழுதியிருக்காங்க?
0: எனைத்தானும் நல்லவை கேட்க அந்த நிகழ்ச்சியை பத்தி தான் அவங்களும் எழுதியிருக்காங்க. 14ஆம் தேதி காலை 6:10 நமது நிலையம் தயாரித்தளித்த எனைத்தானும் நல்லவை கேட்க உரையை கேட்டேன். ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி அன்று தமிழ்நாடு, இந்தியா, ஏன் உலகமே பாரத பண்பாட்டு வழியில் வாழ்வோர் அனைவரும் கணபதி, பிள்ளையார், ஆனை முகத்தோன் என போற்றப்படும் ஸ்ரீ விநாயகரை பூஜித்து நல்வாழ்வை வேண்டிக் கொள்வார்கள். திருமந்திரம், தேவாரம் ஆகியவற்றில் ஸ்ரீ விநாயகரின் பங்கு எப்படி உள்ளது என்பதை விவரித்தார். தொடர்ந்து வந்த வழிபாட்டு பாடல் நிகழ்ச்சியில் பிள்ளையார், பிள்ளையார், பெருமை வாய்ந்த பிள்ளையார் என்ற பாடலை ஒலிபரப்பி காலை பொழுதை தெய்வீகமாக மாற்றிவிட்டீர்கள். மிக்க நன்றி. தொடர்ந்து அன்று காலை 7:02 ஒலிபரப்பான விளையாட்டுக்களம் நிகழ்ச்சியில் கராத்தே பயிற்சியாளர் புதுச்சேரி ஜி கரம்சந்த் அவர்களுடன் நமது நிலைய கலைஞர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள் நிகழ்த்திய உரையாடல் மிக அருமை. இன்றைய காலகட்டத்தில் மாணவர்களுக்கு தற்காப்பு கலையான கராத்தே தெரிந்திருப்பது மிகவும் அவசியம். பெண்களே, உங்களுக்கு ஆபத்தான சூழல் ஏற்பட்டால் உங்கள்

0: நகங்களையும் பற்களையும் பயன்படுத்தி கொண்டு தப்பிக்க முயலுங்கள் என்று நம் அண்ணல் காந்தியடிகள் கூறியுள்ளார். அந்த வகையில் இந்த கராத்தே பயிற்சி ஒரு தற்காப்பு கலையாக நாம் அறிந்திருக்க வேண்டும். சுருக்கமாக விளக்கினார் பயனுள்ள உரையாடல். நன்றி என்று எழுதியிருக்கார் இந்த நேயர்.
1: தெல்லாரிலிருந்து நாபானு என்கிற நேயர் இம்மாதம் 14 தேதி அன்று காலை கணபதி உலா நிகழ்ச்சி பற்றி ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. முழு முதற் கடவுள் கணபதி வழிபாடு நம் பாரத நாட்டில் மட்டுமல்ல உலகில் உள்ள பல நாடுகளிலும் மக்கள் வழிபட்டு வருகின்றனர். இம்மாதம் 14 தேதி அன்று ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நமது வானொலி நிலையங்கள் ஒரு வாரத்திற்கு கணபதி உலா என்கிற சிறப்பு நிகழ்ச்சியை நேயர்களுக்கு வழங்கி வருவதை பெரிதும் பாராட்டி வாழ்த்துகின்றேன். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை என திருமூலர் பாடியுள்ளார். பிடியதன் உருவுமை கொளமிகு கரி அது என திருஞான சம்பந்தரின் தேவாரத்திலும் உள்ளது. அந்த வகையில் நமது புதுவை வானொலி குறிஞ்சிப்பாடி கஞ்சமநாதன் பேட்டையில் உள்ள வெற்றி தரும் வேல விநாயகர் ஆலயம் குறித்து அருமையான ஒரு சித்திரத்தை அமைத்து அளித்ததை கேட்டேன். ஆலயத்திற்கு நேரில் சென்று தரிசித்த உணர்வு எனக்கு ஏற்பட்டது. 100 பழமையான ஆலயம். அருட்பிரகாச வள்ளலார் இந்த ஆலயத்தை தரிசனம் செய்துள்ளார். திருமண தடை நீங்கும், மனநலம் பாதித்தவர்களுக்கு அந்த குறை நீங்கும். விநாயக பெருமாளுக்கு எதிரே தானி மரத்தின் கீழ் சனீஸ்வரர் சிலை உள்ளது. அதை பார்த்தபடி விநாயகர் உள்ளார். எனவே இங்கு வந்து தரிசிக்கும் பக்தர்களுக்கு சனி தோஷம் அகன்றுவிடும். நல்ல இயற்கை சூழலில் தல விருட்சம், குளம், பிற தெய்வங்கள் அருளும் ஆற்றல் நிறைந்த ஆலயமாய் உள்ளது இது என்று அறிந்து மகிழ்ந்தேன். நேரில் வந்து தரிசிக்க எண்ணியுள்ளேன். நிகழ்ச்சி அமைப்பில் உதவிய எஸ் ஜெயஸ்ரீ அவர்களுக்கும், அமைத்து சிறப்பித்து குரல் வண்ணம் அளித்த மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோருக்கும், நமது நிலையத்தாருக்கும் என் பக்தி நிறைந்த பாராட்டுக்கள் என்று எழுதியுள்ளார் இந்த நேயர்.
0: இதே நேயர் தான் அடுத்த கடிதத்தையும் எழுதியிருக்காங்க.
1: சரி,
0: இந்த மாதம் 15 தேதியும் 22 தேதி அந்த 2 காலை 7:02 நமது நிலையம் தயாரித்தளித்த மலரும் மொட்டுக்கள் வளரிளம் பருவத்தினருக்கான உரையாடல் பகுதியில் மனநல மருத்துவர் கஜலட்சுமி சிவராமன் அவர்களுடன் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள் பிள்ளைகளை கண்டிப்புடனும் கட்டுப்பாட்டுடனும் எப்படி வளர்க்க வேண்டும் என்ற பயனுள்ள தலைப்பில் சிறப்பானதோர் உரையாடலை நிகழ்த்தினார். இக்கால பருவம் மிக சிக்கலான பருவம். பெற்றோர்கள் பொறுமையோடும் பிள்ளைகளுடன் நட்புணர்வோடும் பழக வேண்டும். அவர்களின் உடல் நலம், மனநலம், நல்லொழுக்கம், பழக்க வழக்கம் போன்றவற்றில் அவர்களை ஆற்றுப்படுத்த வேண்டும். முற்காலத்தில் வீட்டில் 4-5 பிள்ளைகள் இருப்பார்கள். இன்று ஒரு குழந்தை மட்டுமே உள்ளது. அவர்களுக்கு அன்பு காட்டுகின்றோம் என்று அதிக அளவில் அவர்களின் தேவையற்ற ஆசைகளை நிறைவேற்றுவது ஆபத்து. காலத்தின் அருமை, பணத்தின் கஷ்டம் பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும். உரையாடல் மிகவும் சிறப்பு. நன்றி என்று எழுதியிருக்காங்க இந்த நேயர். அடுத்த கடிதம் யார் எங்கிருந்து எழுதியிருக்காங்க?
1: தெல்லாரிலிருந்து நாபானு என்கிற நேயர் தான் இந்த கடிதத்தை எழுதியிருக்காங்க. இம்மாதம் 22 தேதி பகல் 12 நமது நிலையம் தயாரித்தளித்த கலைகளின் சங்கமம் புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூடம் இந்த சித்திரத்தை கேட்டு கடிதம் எழுதியிருக்காங்க. இந்த சித்திரத்தை கேட்டு மகிழ்ந்தேன். நம் தமிழ் மொழியை இயல் இசை நாடகம் என்று முத்தமிழாக போற்றுவார்கள். அந்த வகையில் நம் நாட்டில் மாநில வேறுபாடின்றி முக்கலையும் வளர்ந்து வருகிறது. வெறும் பட்டப்படிப்போடு வாழ்ந்தால் போதும் என்பார்கள் சிலர். ஆனால் இயல் இசை நாடகம் என்ற துறையில் நாம் நுழைந்தால் நமக்கு மன அமைதியும் ஒருமைப்பாடு உணர்வும் இறை நம்பிக்கையும் இனிய வாழ்வும் அமைவது உறுதி. இதை இந்த சித்திரம் உணர்த்தியது. இப்பல்கலைக்கூடத்தில் பணிபுரியும் ஆசிரியர்களும் மாணவர்களும் தங்கள் கலை ஆர்வத்தை எப்படி உயர்த்தி கொண்டார்கள் என்பதை சுருக்கமாக எடுத்துரைத்தார்கள். ஆர்வமும் திறமையும் உடையவர்கள் இந்திய அளவிலும் உலக அளவிலும் புகழ்பெற்று வருகின்றார்கள். கலைமாவணி விருது, தேசிய விருது, திரைப்படத்தில் பங்கேற்பு, இசை நிகழ்ச்சியில் பங்கேற்பு என உயர்ந்துள்ளார்கள். பார்வையற்ற ஒருவரின் அனுபவங்கள் நெஞ்சில் நிறைந்தது. பெற்றோர்கள் பிள்ளைகளின் ஆர்வத்திற்கு ஏற்ப இது போன்ற கலைக்கூடங்களில் சேர்க்க முன்வர வேண்டும். நிகழ்ச்சி அமைத்து பாலமுரளி மற்றும் ஜெயராமன் என்ற பழம்பெரும் இசை கலைஞர்களின் பெயரோடு குரல் வண்ணம் அளித்த மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்களுக்கும் ஸ்ரீனிவாச முருகன் அவர்களுக்கும் பாராட்டுக்கள். வாட்ஸ்அப் படங்கள் மகிழ்ச்சியை மேலும் அதிகப்படுத்தியது. இதன் அடுத்த பகுதியை கேட்க மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் என்று இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார்.

0: கடிதம் நம்ம புதுச்சேரி வானொலி வைர விழா அடியெடுத்து வைக்குது இல்லையா?
1: ஆமா,
0: அதுக்காக ஒரு வாழ்த்து மாடல் அமைச்சிருக்காரு. தெல்லாரிலிருந்து நான் பானு என்ற நேயர் தான் இதை எழுதியிருக்காங்க. வாழ்க வாழ்க புதுவை வானொலி. போற்றுதலுக்குரிய நமது புதுவை வானொலி நிலையம் காற்றோடு உறவு கொண்டு கணக்கற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை தேடி தேடி நேயர்கள் மகிழ முத்தமிழ் கலைகளோடு முக்கணி சுவைகள் கூட்டி நித்தம் நித்தம் வழங்கி வருவதை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். ஆண்டுகள் 59 முடிந்து 60 ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. கோடானு கோடி நேயர்களின் சார்பாக நிலையத்தில் பணியாற்றும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை வண்ண மலர்கள் தூவி இல்லத்திலிருந்தே வாழ்த்துகின்றேன். வாழ்க வாழ்க புதுவை வானொலி, வளர்க வளர்க அதன் அரும்பெரும் சேவைகள் என்று எழுதியிருக்கார் இந்த நேயர்.
2: இதே வைரவிழா ஆண்டுக்கு வாழ்த்து கூறி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தாண்டவமூர்த்தி குப்பம் எம் அபுசாலி என்கிற நேயர் எழுதியிருக்காங்க. மத்தியலை 1215 கிலோஹெட்ஸ் அலைவரிசையில் ஒலிபரப்பாகும் நமது புதுச்சேரி வானொலி நிலையத்திற்கு 59வது ஆண்டு கடந்து 60வது ஆண்டு வைர விழாவில் அடியெடுத்து வைக்கும் நமது புதுச்சேரி வானொலி நிலையத்திற்கு வாழ்த்துக்கள். மற்றும் நிலையத்தில் பணியாற்றும் அனைவருக்கும், பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் நேயர்கள் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இருக்கரம் கூப்பி வாழ்த்தி மகிழ்கின்றேன் என்று கடிதத்தை எழுதியிருக்காங்க. கடிதங்கள் மூலம் கருத்து தெரிவித்த நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பில் நன்றிகள். நேர்களே, நீங்களும் நிகழ்ச்சிகளை பற்றிய கடிதங்களை எழுத வேண்டுமா?
0: நிலைய இயக்குனர், துலாக்கோல் பிரிவு, ஆகாஷ்வாணி, இந்திரா நகர், புதுச்சேரி 605006 என்ற முகவரிக்கு உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்பலாம்.
2: அல்லது aarpandi@gmail.com என்ற மின்னஞ்சலிலும் அனுப்பலாம். அல்லது முகநூல் வழியாக அனுப்பணும்னா பூங்குழி அதை சொல்லிடுங்களேன்.
0: முகநூல் பக்கத்தில் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு போஸ்டர் இருக்கும். அந்த போஸ்டருக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம்.
2: இத்துடன் இன்றைய துலாக்கோல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவோர் எஸ் ஜெயஸ்ரீ,
0: பி பூங்குழலி.
2: வணக்கம் நேயர்களே.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது துலாக்கோல், நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு.
3: நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை வரும் 27ஆம் தேதி நாளை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் அண்ட் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 12:15.
1: நேர்கள் கேட்கவிருப்பது இசை பயிற்சி. நிகழ்ச்சியில் இடம்பெறும் பாடல் எந்துக்கு நிர்தய, இயற்றியவர் தியாகராஜர் அவர்கள். ராகம் ஹரிகாம்போஜி, தாளம் ஆதி. கற்றுத்தருபவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி, கற்றுக்கொள்பவர் பி மாதவி.
2: வணக்கம். வணக்கம். இன்றைய வகுப்பில் மீதி சரணங்களை சொல்லி இந்த பாட்டை நிறைவு செஞ்சிடலாம். முதல் சரணம் பாடலாம்.

0: இந்த கீர்த்தனை இந்த வகுப்போட நிறைவடைகிறது.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: இசை பயிற்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது தியாகராஜர் அவர்கள் இயற்றிய எந்துக்கு நிர்தய என தொடங்கிய பாடல். ராகம் அரிகாம்போஜி, தாளம் ஆதி. கற்றுத்தந்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி, கற்றுக்கொண்டவர் பி மாதவி.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
5: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள், மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை
6: நெஞ்சத்தை அள்ளி கொஞ்சம்
2: தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.
7: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 12:30. நிகழ்ச்சியில் தொடர்வது பன்னிசை மாலை. இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் NC சவுந்தரவள்ளி அவர்கள் பாடிய ஆழ்வார் பாசுரங்கள் கேட்கலாம். பன்னிசை மாலை நிகழ்ச்சியின் முதலாவதாக உயர் வர உயர் நலம் என தொடங்கும் நம்மாழ்வார் பாசுரம்.

பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாவினால் நவிரின்பம் தொடங்கும் மதுர கவி ஆழ்வார் பாசுரம்.

இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் என் சி சவுந்தரவள்ளி அவர்கள் பாடிய ஆழ்வார் பாசுரங்கள் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டு மகளிர் கபடி போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தீவிரவாத செயல்களுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவளித்தால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று இந்தியா எச்சரித்துள்ளது. பாதுகாப்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் ராணுவ பொறியாளர் சேவை பிரிவு முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாகாலாந்தில் விஷச்சாராயம் அருந்தியதில் 19 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினைக்கு 3 மாதத்திற்குள் முழுமையாக தீர்வு காணப்பட்டுவிடும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஆசிய விளையாட்டு மகளிர் கபடி போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் மகளிர் கபடி இறுதி ஆட்டத்தில் இந்தியா 37-31 என்ற புள்ளி கணக்கில் ஈரானை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றியது.

0: once again, Happy India will celebrate this moment. And you've got to hand it over to the other powerhouses, Iran as well, for a great contest. But the tricolour will flutter across this indoor stadium.
1: Well, absolutely. Huge, huge congratulations to all of India.
2: மகளிர் துப்பாக்கி சுடும் குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஸ்குவாஷ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் வேலவன் செந்தில்குமார் ஜோஸ்னா சின்னப்பா இணை வெண்கலப்பதக்கம் வென்றது. இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அனகாத் சிங்கும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அபாய் சிங்கும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் குத்து சண்டை போட்டியின் 90 கிலோ இடைப்பிரிவில் கபில் போகாரையா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் உன்னதி ஹூடாவும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஆயுஷ் ஷெட்டியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம், 11 வெள்ளி, 13 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. ஸ்குவாஷ் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற வேலவன் செந்தில்குமார் மற்றும் ஜோஸ்னா சின்னப்பாவுக்கு தலா 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை தமிழக அரசு அறிவித்துள்ளது. தீவிரவாத செயல்களுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவளித்தால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று இந்தியா எச்சரித்துள்ளது. ஐநா பொது சபை கூட்டத்தில் பாகிஸ்தான் ஆற்றிய உரைக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியா இதனை தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் பாகிஸ்தான் இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிப்பதாக இந்தியா குற்றஞ்சாட்டியுள்ளது. இதற்கிடையே இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அமெரிக்கா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஈரான் மற்றும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர்களுடன் பேச்சு நடத்தினார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச பிரச்சினைகள் குறித்து இந்த பேச்சுகளின் போது விவாதிக்கப்பட்டது. பாதுகாப்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் ராணுவ பொறியாளர் சேவை பிரிவு முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ராணுவ பொறியாளர் சேவை தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். பாதுகாப்பு படைகளை நவீனமயமாக்குவதிலும் இப்பிரிவு ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கோவிட் போன்ற பெருந்தொற்றை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சர்வதேச அளவில் ஒருங்கிணைந்து மேற்கொள்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. அமெரிக்காவில் ஐநா சார்பில் நடைபெற்று வரும் இது தொடர்பான உயர்நிலை குழு கூட்டத்தில் பங்கேற்று பேசிய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்ணியா சலாலி ஸ்ரீவத்சவா, சுகாதார கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு அனைத்து நாடுகளும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்தியாவில் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் இதுவரை இல்லாத அளவிற்கு மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் திருமதி புண்ணியா சலாலி ஸ்ரீவத்சவா தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மாநில அரசு வழங்கும் என்று அம்மாநில துணை முதலமைச்சர் திருமதி சுனேத்ரா பவார் கூறியுள்ளார். நாந்தேட் மாவட்டத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுடன் இன்று அவர் கலந்துரையாடினார். வறட்சி பாதிப்பு குறித்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்திற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திருமதி சுனேத்ரா பவார் கூறினார். இதற்கிடையே மாநிலத்தில் உள்ள 358 தாலுகாக்களில் 265 தாலுகாக்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
2: முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக மன்மோகன் சிங் ஆற்றிய பங்களிப்பை நினைவு கூர்ந்துள்ளனர். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினைக்கு 3 மாதத்திற்குள் முழுமையாக தீர்வு காணப்பட்டுவிடும் என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் மின் விநியோக கட்டமைப்பு வசதிகள் சீரமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மின்துறையில் உள்ள குறைபாடுகள் களையப்பட்டு வருவதாகவும் திரு நிர்மல்குமார் கூறினார். தமிழகத்தில் உள்ள நியாய விலை கடைகளில் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு முகாம்கள் இன்று நடைபெற்று வருகின்றன. குடும்ப அட்டைதாரர்களின் பயோமெட்ரிக் பதிவினை 100% மேற்கொள்ளும் வகையில் இந்த முகாம்கள் நடைபெற்று வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது.

0: நாகாலாந்தில் விஷச்சாராயம் அருந்தியதில் 19 பேர் உயிரிழந்துள்ளனர். மோகோக்சங் மாவட்டத்தில் 8 பேரும் டியோன்சாங் மாவட்டத்தில் 11 பேரும் கடந்த 2 நாட்களில் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்ததாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். நாகாலாந்தில் கடந்த 1990 ஆண்டு முதல் மதுவிலக்கு அமலில் இருந்து வந்த நிலையில் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் சுற்றுலா கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு சங்கர் கோஷ் கூறியுள்ளார். சிலிகுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாகச சுற்றுலாவின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சுற்றுலாத்துறை சார்பில் மாநிலம் முழுவதும் கண்காட்சிகள் நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் உள்ளூர் பொருளாதாரம் மேம்படும் என்றும் திரு சங்கர் கோஷ் தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவது ஏற்புடையது அல்ல என்று உத்தரப்பிரதேச மாநில அமைச்சர் திரு சஞ்சய் நிசாத் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக செயல்படும் அமைப்பு என்று கூறினார். தேர்தல்களை நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்த வேண்டிய பணியை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தல் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் எதிர்க்கட்சிகள் தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டுகளை தெரிவிப்பது தவறானது என்றும் திரு சஞ்சய் நிஷாத் கூறினார். அசாமில் 3வது தேயிலை ஏல மையம் தொடங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. திப்ருகர் மாவட்டத்தில் இந்த மையம் தொடங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஏற்கனவே குவஹாத்தி மற்றும் ஜோர்ஹாட்டில் தேயிலை ஏல மையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் எல்லைப் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் உத்தம்பூரில் நடைபெற்றது. எல்லை சாலை அமைப்பின் தலைமை இயக்குநர் லெப்டினன்ட் ஜெனரல் ஹர்பல் சிங் தலைமையில் இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சாலை பணிகளின் முன்னேற்றம் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மணிப்பூரில் ஒரு தீவிரவாதி உட்பட 3 பேரை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். ஆள்கடத்தல் குற்றச்சாட்டின் பேரில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து பணமும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டிலேயே முதல் முறையாக குற்றச்செயல்களால் பாதிக்கப்படுபவர்களுக்கு உதவும் வகையில் அவர்களுக்கான உரிமை மையம் பாட்னாவில் தொடங்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் இதனை தொடங்கி வைத்தார். குற்றச்செயல்களால் பாதிக்கப்படுபவர்களுக்கு தேவையான அனைத்து சட்ட உதவிகளையும் இந்த மையம் வழங்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குரேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-15 என்ற செட் கணக்கில் குரேஷியாவின் மஜா பிரணிக்கை வென்றார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 9வது சுற்று முடிவில் இந்தியா ஓபன் மற்றும் மகளிர் பிரிவுகளில் 2வது இடத்தில் உள்ளது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-0, 7-6 என்ற செட் கணக்கில் பெல்ஜியத்தின் ரொமைன் ஃபவுகானை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டு மகளிர் கபடி போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தீவிரவாத செயல்களுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவளித்தால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று இந்தியா எச்சரித்துள்ளது. பாதுகாப்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் ராணுவ பொறியாளர் சேவை பிரிவு முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாகாலாந்தில் விஷச்சாராயம் அருந்தியதில் 19 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினைக்கு 3 மாதத்திற்குள் முழுமையாக தீர்வு காணப்பட்டுவிடும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
1: இந்த முஜிக் ஓர் உருகி கொண்டிருக்கிற பேர்வழி என்று ரெப்பினை தொடர்ந்து பார்த்து கொண்டே சொன்னாள் தாய். ஆமாம் என்றாள் சோஃபியா. இவனது முகத்தை போன்ற வேறொரு முகத்தை நான் பார்த்ததே இல்லை. ஒரு தியாகி என் முகம் போல் இருக்கிறது. சரி, நாமும் உள்ளே போகலாம். நான் அவர்களை கவனித்து பார்க்க விரும்புகிறேன். அவனது முரட்டுத்தனமான பேச்சால் நீங்கள் புண்பட்டு போகாதீர்கள் என்று மெதுவாக சொன்னாள் தாய். சோஃபியா சிரித்தாள். நிலவனா, நீங்கள் எவ்வளவு அன்பானவர். அவர்கள் வாசலுக்கு சென்றதும் இக்னாத் தலையை உயர்த்தி அவர்களை விருட்டென பார்த்தான். தனது சுருண்ட தலைமயிரை கலைத்து விட்டு கொண்டே மடியில் கிடந்த பத்திரிகையை பார்க்க தொடங்கினான். ரிப்பின் கூரை முகட்டில் உள்ள ஒரு கீரல் இடைவெளி வழியாக விழும் சூரிய ஒளிக்கு நேராக ஒரு பத்திரிகையை உயர்த்தி

0: கொண்டிருந்தான். படிக்கும்போது அவனது உதடுகள் மட்டும் அசைந்தன. யாகவ் முழங்காலிட்டு தனக்கு முன்னால் குவிந்து கிடக்கும் பிரசுரங்களை பார்த்து கொண்டிருந்தான். தாய் ஒரு மூலைக்கு சென்று உட்கார்ந்தாள். சோஃபியா அவளுக்கு பின்னால் வந்து நின்று தாயின் தோள் மீது ஒரு கையை வைத்தவாறே அவர்களது நடவடிக்கைகளை கவனித்துக் கொண்டிருந்தாள்.
1: மிகாயல் மாமா, அவர்கள் முஜுக்குகளான நம்மை சீண்டி விடுகிறார்கள்
0: என்று எங்கும் பார்க்காமல் யாகவ் அமைதியாக சொன்னான். ரிப்பன் அவனை நோக்கி சிரித்தான்.
1: அவர்கள் நம்மை நேசிக்கிறார்கள், அதனால்தான் என்றான் ரிப்பன்.
0: இக்நாத் ஆழ்ந்த பெருமூச்சு வாங்கிக் கொண்டே தலையை உயர்த்தினான்.
1: இதோ எழுதியிருக்கிறது கேள். மனிதனாயிருந்த விவசாயி இப்பொழுது மாறிப்போனான். மனித குணங்களையெல்லாம் இழந்து விட்டான்.
0: ஆமாம், அவன் மனிதனாகவே இல்லைதான். அவனது தெளிந்த முகத்தில் திடீரென ஒரு கருமை ஓடி பறந்தது. அந்த வாக்கியத்தைக் கண்டு அவனது மனம் சிரித்தது போல் தோன்றியது.
1: அட புத்திசாலிகளா, என் உடம்புக்குள்ளே புகுந்து கொண்டு நீங்கள் ஒரு நாள் பொழுது சுற்றி பாருங்கள். அப்பொழுது தெரியும் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்று.
0: சரி, நான் கொஞ்சம் படுக்கப் போகிறேன் என்று சோஃபியாவிடம் கூறினாள் தாய்.
1: எனக்கு களைப்பாயிருக்கிறது, அதிலும் இந்த நாற்றம் என்னை கிறக்குகிறது.
0: சரி, நீங்கள் என்ன பண்ண போகிறீர்கள்?
1: நான் ஓய்வெடுக்க விரும்பவில்லை.
0: தாய் ஒரு மூலையில் முடங்கி படுத்தாள். உடனே தூங்கத் தொடங்கிவிட்டாள். சோஃபியா அவள் அருகில் உட்கார்ந்து அந்த மனிதர்களை பார்த்து கொண்டிருந்தாள். தாயின் தூக்கத்தை கலைக்க வரும் தேனீக்களையோ குளவிகளையோ கையால் விரட்டிவிட்டுக் கொண்டிருந்தாள். அரை கண் தூக்கத்தில் சோஃபியா தனக்கு செய்யும் சேவையைக் கண்டு உள்ளூர மகிழ்ச்சியுற்றாள் தாய். ரிப்பின் அங்கு வந்து கரகரத்த குரலில் மெதுவாக கேட்டான்.
1: தூங்கிவிட்டாளா?
0: ஆமாம். அவன் அங்கு சிறிது நேரம் நின்றவாறே தாயின் முகத்தையே பார்த்தான். பிறகு பெருமூச்சு விட்டுவிட்டு மெதுவாக சொன்னான்.
1: மகன் சென்ற மார்க்கத்தில் தானும் பின்பற்றி செல்லும் முதல் தாய் இவள்தான் போலிருக்கிறது.
0: சரி, அவளை தொந்தரவு பண்ணக்கூடாது, நாம் வெளியே போகலாம் என்றாள் சோஃபியா.
1: சரி, நாங்களும் வேலைக்கு போக வேண்டியதுதான். உங்களோடு பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் விருப்பம். ஆனால் நமது பேச்சை மாலையில் வைத்துக் கொள்ளலாம். டே பையன்களா, புறப்படுங்கடா.
0: அவர்கள் மூவரும் சோஃபியாவை அங்கேயே விட்டுவிட்டு புறப்பட்டு சென்றார்கள்.
1: நல்லதாய் போயிற்று, இவர்கள் நம் உரிமையோடு பழகிக் கொள்கிறார்கள்
0: என்று நினைத்தாள் தாய். அந்த காட்டு பிராந்தியத்தின் நெடி மனத்தோடு தார் நாற்றத்தையும் சுவாசித்தபடி அப்படியே தூங்கிவிட்டாள் தாய். அந்த தார் எண்ணெய் தொழிலாளிகள் தங்களது அன்றைய வேலை முடிந்த உற்சாகத்தோடு திரும்பி வந்தனர். அவர்களது பேச்சுக்குரல் தாயை எழுப்பி விட்டுவிட்டது. அவள் எழுந்திருந்து புன்னகை செய்து கொண்டும் கொட்டாவை விட்டுக் கொண்டும் வெளியே வந்து சேர்ந்தாள்.
1: நீங்களோ வேலைக்கு போனீர்கள், நானோ அங்கே சீமாட்டியைப் போல் செல்லமாக தூங்கினேன்
0: என்று கூறிக்கொண்டே அவர்களை வாஞ்சையோடு பார்த்தாள்.
1: அதற்காக உன்னை மன்னித்து விடலாம் என்று சொன்னான் ரிப்பின்.
0: அவனது அமித சக்தியை களைப்பு ஆம்கொண்டு விழுங்கிவிட்டது. எனவே அவன் சாந்தமாக இருந்தான்.
1: இக்நாத், கொஞ்சம் தேநீர் சாப்பிட்டால் என்ன? நாங்கள் இங்கே எங்கள் வீட்டு வேலைகளை ஒவ்வொருவராக முறை வைத்து செய்கிறோம். சாப்பாடும் தேநீரும் தயாரிப்பது இன்று இக்நாத்தின் வேலை, அவனது முறை.
0: இன்று நான் என் முறையை யாருக்காவது தாராளமாக சந்தோஷமாக விட்டுக் கொடுக்கிறேன் என்று கூறிக்கொண்டே அவன் அடுப்பு மூட்டுவதற்காக சுள்ளிகளையும் சிராத்துண்டு விறகுகளையும் சேகரிக்க ஆரம்பித்தான்.
1: நமது விருந்தாளிகளோடு இருப்பதற்கு நீ ஒருவன் மட்டுமே விரும்பவில்லை
0: என்று கூறிக்கொண்டே எஃப்எம் சோஃபியாவுக்கு அருகில் உட்கார்ந்தான்.
1: நான் உனக்கு உதவி செய்கிறேன் இக்நாத்
0: என்றான் யாகவ். அவன் அந்த குடிசைக்குள்ளே சென்று ஒரு ரொட்டியை எடுத்து வந்து துண்டு துண்டாக நறுக்கி மேஜை மீது வைத்தான்.
1: கேட்டாயா, யாரோ இருமுகிறார்கள் என்றான் எஃப்எம்.
0: ரிப்பின் தன் காதுகளை தீட்டிக் கொண்டு கூர்ந்து கேட்டான். தலையை அசைத்துக் கொண்டான்.
1: அவனேதான், அந்த உயிருள்ள சாட்சியம்தான் வருகிறது என்று சோஃபியாவிடம் சொன்னான் அவன். என்னால் மட்டும் முடியுமானால் நான் அவனை ஊர் ஊராக அழைத்து சென்று ஒவ்வொரு சந்திலும் அவனை நிறுத்தி அவன் பேச்சை எல்லா ஜனங்களும் கேட்கும்படி செய்வேன். அவன் எப்பொழுதும் ஒரே விஷயத்தை தான் சொல்லிக் கொண்டிருப்பான். ஆனால் அவன் பேச்சு எல்லோரும் கேட்க வேண்டிய பேச்சு.
0: மஞ்சள் வெயில் கருத்தது, அமைதியும் அதிகமாக்கியது. அவர்களது பேச்சுக்குரலும் தணிந்தது. சோஃபியாவும் தாயும் மிகுந்த களைப்பினால் மெல்ல மெல்ல அசைந்து வேலை செய்யும் அந்த முஜுக்குகளையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களும் பதிலுக்கு அந்த பெண்களையே பார்த்து கொண்டிருந்தார்கள். காட்டுக்குள்ளிருந்து ஒரு நெடிய கூனி போன உருவம் கம்பை ஊன்றிக்கொண்டே வந்தது. அந்த மனிதனின் சிரமம் நிறைந்த சுவாசத்தை அவர்கள் அனைவருமே கேட்க முடிந்தது.
1: வந்துவிட்டேன்
0: என்று சொல்லி முடித்தான் அவன். அதற்குள் அவனை
1: குத்திருமல் அலை

0: குதித்து புரட்டியது. அவன் ஒரு பழங்கந்தையான நீள கோட்டை அணிந்திருந்தான். அந்த கோட்டு கால் வரையிலும் தொங்கிக் கொண்டிருந்தது. அவனது அமுங்கி போன வட்டமான தொப்பிக்கு கீழே சிலிர்த்து குத்திட்டு நிற்கும் மஞ்சள் நிற ரோமங்கள் தெரிந்தன. அவனது மஞ்சள் பாரித்த ஒட்டிய முகத்தில் மெல்லிய தாடி அழகு செய்து கொண்டிருந்தது. அவனது உதடுகள் நிரந்தரமாக திறந்து காணப்பட்டன. அவனது கண்கள் ஆழ்ந்து குழிந்து இருண்டு பள்ளத்தில் பதிந்து ஜுரத்தில் பிரகாசித்தன.
1: நீங்கள் புத்தகங்கள் கொண்டு வந்திருப்பதாக கேள்விப்பட்டேன்
0: என்று ரிபன் சோஃபியாவை அறிமுகப்படுத்தி வைத்த போது அவன் சொன்னான். ஆமாம் என்றாள் அவள்.
1: ரொம்ப நன்றி. எல்லா மக்களின் சார்பாகவும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். அவர்கள் இன்னும் உண்மையை புரிந்து கொள்ளவில்லை, ஆனால் எனக்கு அது தெரியும். எனவே அவர்கள் சார்பில் நான் நன்றி கூறுவேன்.
0: அவன் பரபரவென்று சுவாசித்தான். அவனது சுவாசம் ஆசுவாசமின்றி ஆழமின்றி பதைப்பதைப்போடு இயங்கியது. அவனது குரல் அடிக்கடி தடைப்பட்டது. பலமற்ற கரங்களின் எலும்பு விரல்கள் கோட்டு பித்தான்களை மாட்டுவதற்காக நெஞ்சு தடத்தில் தடுமாறி தடவின.
1: இந்த நேரத்தில் நீங்கள் காட்டுப்பக்கம் வருவது உங்கள் உடல்நிலைக்கு நல்லதல்ல. காட்டில் ஈரமாயும் புழுக்கமாயும் இருக்கிறது என்றாள் சோஃபியா.
2: எனக்கு இனி எதுவுமே நல்லதல்ல என்று மூச்சை பிடித்துக்கொண்டு சொன்னான் அவன். சாவு ஒன்றுதான் இனி எனக்கு நல்லது.
0: அவனது குரலை கேட்டாலே நெஞ்சில் வேதனை உண்டாயிற்று. அவனது தோற்றம் முழுவதும் ஓர் அதீதமான அனுதாப உணர்ச்சியையே கிளறிவிட்டது. அந்த அனுதாப உணர்ச்சியால் எந்த பலனும் இல்லாததோடு வெறும் கசப்புணர்ச்சியே மிஞ்சி நிற்கும் என்பது தெரிந்திருந்தும் கூட அனுதாபம் உண்டாகத்தான் செய்தது.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
4: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை
5: நெஞ்சத்தை அள்ளி கொஞ்சம் தினந்தோறும்
4: பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.
6: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீணை இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 1:01. நிகழ்ச்சியில் தொடர்வது மகளிர் நேரம். ஒரு பெண்ணின் சாய்ஸ் அவருடைய வாழ்க்கையின் அழகான அடையாளம். எதை அணிய வேண்டும் என்பதை தொடங்கி எதை படிக்க வேண்டும், எதை தேர்ந்தெடுக்க வேண்டும், எந்த பாதையில் பயணிக்க வேண்டும் என்பது வரை ஒவ்வொரு முடிவிலும் ஒரு பெண்ணின் தனித்துவமான சிந்தனை இருக்கிறது. அந்த சிந்தனைக்கு சிறகு கொடுக்கவும், அவளுடைய விருப்பங்களுக்கு குரல் கொடுக்கவும் பெண்களுக்கான நிகழ்ச்சி மகளிர் நேரம். இது உங்களுக்கான நேரம், உங்கள் எண்ணங்களுக்கான நேரம், உங்கள் தேர்வுகளுக்கான நேரம். வாங்க பெண்களே, நம்ம சாய்ஸை நாமளே கொண்டாடுவோம். உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்க பெண்களே ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசைக்கு டயல் பண்ண வேண்டிய எண்கள் 2275240, மற்றொரு எண் 2275.

2 5 0. நீங்கள் வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா நான் சொன்ன நம்பரோட 04133 என்ற குறியீட்டு எண்ணை ஒன்று எடுத்து டயல் பண்ணுங்கள். பாடல் கேட்கலாம் புதுக்கோட்டை.

0: மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் முதல் அழைப்பாளர் யார், எங்கிருந்துன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: பண்ருட்டி திருவதியிலிருந்து சாந்தி சிவசண்முகம் பேசுகிறேன்.
0: ஆ சொல்லுங்கம்மா.
1: நலமா இருக்கீங்களா?
0: ஆ நலமா இருக்கோம்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்கம்மா?
1: நல்லா இருக்கோம்மா, நல்லா இருக்கோம்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடுறீங்க? ஆ சொல்லுங்கம்மா.
1: நம்ம வானொலியோட வைர விழா வாழ்த்து, எனக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். அன்னைக்கே லைன் கிடைக்கல.
0: அப்படிங்களாம்மா?
1: ஆமா, இல்லைன்னா நான் பேசலான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். எழுதியெல்லாம் வச்சிருந்தேன், இதைதான் பேசணும்
0: அப்படின்னு.
1: அந்த லைன் கிடைக்கல. இன்னைக்காவது வாழ்த்து சொல்லிக்கிறேன்.
0: என்ன படத்துல எந்த பாட்டு வேணுமா உங்களுக்கு?
1: திருமலை தெய்வம் படம், கே பி சுந்தரம்பாள் பாடியது.
0: திருநாளே
1: வரும் நாள் எல்லாம் உங்கள் திருநாள்.
0: வணங்கிடலாமா? கண்டிப்பா கொடுத்துடலாம்.
1: சரி
0: கொடுத்துடலாமா. நிகழ்ச்சியில இருந்து

நேயர்களே, பெண்கள் முதலில் உடல்நலத்தை பாதுகாப்பது மிகவும் அவசியம். தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது, சத்தான உணவுகளை உட்கொள்வது, சிறிய சிறிய உடற்பயிற்சிகளை செய்வது, போதுமான அளவு தூங்குவது, இது எல்லாம் கரெக்டாக இருந்தாலே நம்மளோட உடலும் மனமும் நன்றாக இருக்கும். பாடல் கேட்கலாம். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்தில் இருந்தா சுஜாதா பாடியது.

0: இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த அழைப்பாளர் யார், எங்கிருந்துன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார், எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: நான் சக்தி சரண்யா, பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன்.
0: ஆ, சொல்லுங்கம்மா, எந்த பாடல் எந்த படத்துல இருந்து வேணுமா?
1: புது வசந்தம் படத்துல இருந்து வாருங்கள் வாருங்கள் வானத்து மேகங்களே.
0: சூப்பர் மா, ரெண்டு லைன் பாடுறீங்களா?
1: ஓகே மேம், பாடுறேன்.
0: ஆ, பாடுங்க.
1: இல்ல இல்ல, எனக்கு ஃபர்ஸ்ட் லைன் தான் மேம் தெரியும்.
0: அப்படிங்களா, சரி சரி. இந்த பாடல் உங்களுக்கு மிகவும் பிடிக்கும்?
1: எனக்கு அந்த புது வசந்தம் படமுமே ரொம்ப பிடிக்கும், அதனால அதுல வர எல்லா பாடல்களுமே ரொம்ப பிடிக்கும். அந்த காலத்திலே ஒரு பெண் 5 ஆண்களோடவோ 4 ஆண்களோடவோ தங்கி ஒரு டீசென்ட்டா நாகரிகமா காட்டியிருப்பாங்க அந்த படத்தை.
0: நிகழ்ச்சியில் இருந்து மிக மிக்க நன்றி. உங்களுக்கு பிடித்த பாடல் இதோ.
1: நன்றி மேம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மின் நிகழ்ச்சி மகளிர் நேரம். மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணையும் நேர் யார், எங்கிருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: நான் சண்முக பேசுறேன், தட்டாஞ்சாவடியில இருந்து.
0: வணக்கம்மா. உங்களுக்கு எந்த பாடல், எந்த படத்துல இருந்து கொடுக்கலாங்க?
1: புன்னகை மன்னன்ல இருந்து ஒரு சாங் போடுங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா கொடுத்துடலாம்ப்பா.
1: நிகழ்ச்சி கேளுங்கள்.
0: கவிதை கேளுங்கள். ஓகே ஓகே ஓகே, போடலையே. உங்களுக்கு அந்த சாங் ரொம்ப பிடிக்கும்?
1: எங்க அம்மாக்காக, எங்க அம்மாக்கு பிடிக்கும்.
0: சூப்பருங்க, கண்டிப்பா கொடுத்துடலாம். நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு மிக்க

தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்றுக்கிட்ட தின் தின்னா நாக்கு தின்றுக்கிட்ட தின்னா தின்னா தின்றுக்கிட்ட தின் தின்னா நாக்கு தின்றுக்கிட்ட

0: சகம் நடுங்க என் பதங்களோட ஓம் ததீம் ததீம் பதங்கள் பாட சகம் நடுங்க என் பதங்களோட.
1: நிகழ்ச்சியிலேயும் அடுத்த நேர் யார் எங்கிருந்துன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: மதிய வணக்கம் மேடம். திருவாரூர் மாவட்டம். சொல்லுங்க
1: மேம். வணக்கம்மா, சொல்லுங்க.
2: திருவாரூர் மாவட்டம் கூடூர் மாலாதேவி ரவீந்தர் மேடம்.
1: ஓகே மேம். எந்த பாட்டு எந்த படத்துல இருந்து வேணும் மேம்?
2: தம்பி படத்துல போவோமா ஊர்கோலம் அந்த பாடலை அனைத்து மாவட்ட நேயர்களுக்காகவும் நமது முதன்மை அலைவரிசையில் உள்ள அனைவருக்காகவும் உங்களுக்காகவும் வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம் மேடம்.
1: நன்றி மேம். நன்றி மேம். இதுவும் கேட்ட பாடல். நன்றி.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி மகளிர் நேரம். நமது அன்றாட வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான டிப்ஸ் அப்படின்னு பார்த்தா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வீட்டில் இருக்கிற குப்பைகளை மக்கும் குப்பை மக்காத குப்பை என தரம் பிரித்து வைக்கிறது நல்லது. ஒரு முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை முடிந்தவரை தவிர்ப்போம். தண்ணீர் சேமிப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பயன்படுத்தாத நேரங்களில் குழாயை திறந்து விடாமல் பார்த்துக்கணும். மழை நீரை சேமிக்கிற பழக்கம் இருந்தால் இன்னுமே நல்லது. மின்சார சேமிப்பு அப்படின்றதில் பார்த்தா, தேவையில்லாத விளக்குகள், மின் விசிறிகள் மற்றும் மின் சாதனங்களை அணைத்து வைப்பது மின்சாரத்தை சேமிக்க உதவும். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மின் நிகழ்ச்சி மகளிர் நேரம். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். பம்பாய் திரைப்படத்திலிருந்து கே எஸ் சித்ரா பாடிய பாடல்.

நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை வரும் 27ஆம் தேதி நாளை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் அண்ட் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி மகளிர் நேரம். நேரம் 1:40:38. சாலை பாதுகாப்பு அப்படின்னு பார்த்தோன்னா, இருசக்கர வாகனத்தில் செல்லும்போது தலைக்கவசம் அணிவது மிகவும் அவசியம். வாகனம் ஓட்டும்போது கைபேசியை பயன்படுத்துவதை முற்றிலுமாக தவிர்க்கணும். கைபேசி பயன்பாடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நேரம் தொடர்ந்து திரையை பார்ப்பதை தவிர்த்து அவ்வப்போது கொஞ்சம் கொஞ்சம் கண்களுக்கு ஓய்வு கொடுக்கணும். மாணவர்களுக்கு தினமும் சிறிது நேரமாவது புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை வளர்த்துக்கொள்ளுங்கள். படிப்பதற்கு முன்று அன்றைய பணிகளை திட்டமிடுவது நேரத்தை சிறப்பாக பயன்படுத்த உதவும். மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். பூவெல்லாம் உன் வாசம் திரைப்படத்திலிருந்து ஸ்வர்ணலதா குரலில்.

0: என்றும் இணைவு நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா பாடிய பாடல் பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திற்காக.
1: காற்று வந்ததும் கொடிய

என்றும் நினைவு நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணதாசன் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன், இசையில் பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷிலா, எஸ் பி சந்திரபாபு, எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல் பாத காணிக்கை திரைப்படத்திற்காக.

நம் நெஞ்சில் என்றும் நீங்கா இடம்பிடித்த பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி என்றும் இனியவை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாலி வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி. சுஷிலா பாடிய பாடல் கற்பகம் திரைப்படத்திற்காக.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி என்றும் இனியவை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். பாவ மன்னிப்பு திரைப்படத்தில் இருந்தோம்.

என்றும் இனிவே நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி சுஷிலா மற்றும் டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல் பாலும் பழமும் திரைப்படத்திற்காக.

என்றும் இனிவே நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்கலாம். கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், TM சௌந்தரராஜன் பாடிய பாடல் பாசமலர் திரைப்படத்திற்காக.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: நீலகிரி மாவட்டம் போற்றிமுண்ட் 6 சென்டிமீட்டர், ஹாரிசான், உட்பிரையர், குடலூர் பஜார், மேல்குடலூர், அவலாஞ்சி, நடுவட்டம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. மேல் பவானியில் பதிவான மழையின் அளவு 3 சென்டிமீட்டர். தேவாலா, கிளன்மார்கன், விண்ட்வர்த், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், பார்வுட் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர். தென்காசி மாவட்டம் குண்டாரணை, கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுவாணி அடிவாரம், நீலகிரி மாவட்டம் எமரால்டு, கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி, மதுரை மாவட்டம் சிட்டம்பட்டி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. அதிகளவு வெப்பநிலை கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 37.2 டிகிரி செல்சியஸ் சென்னை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.1 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.2 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை தஞ்சாவூர், மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. சென்னை, திண்டுக்கல், திருவள்ளூர், ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. திருநெல்வேலி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. ஒடிசாவின் தெற்கு உட்பகுதி மற்றும் சத்தீஸ்கரை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வடக்கு வடமேற்கே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒன்று மையம் கொண்டுள்ளது. தற்போது சற்று வலுப்பெற்று அங்கே நிலை கொண்டுள்ளது. அடுத்த 12 மணி நேரத்தில் வலுவிழந்து குறைந்தளவு காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களும் தென் தமிழ்நாட்டிலும் ஓரிரு இடங்களில் லேசான

0: முதல் மிதமான மழை நாளை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழைக்கு நாளை வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் 28ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. 29ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. 30ஆம் தேதியன்று நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கான வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். எங்கும் மழை இராது. நாளை வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மழைக்கு வாய்ப்பில்லை. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று தொடங்கி இம்மாதம் 30ஆம் தேதி வரை அதிகள வெப்பநிலை சற்று உயர்ந்திருக்கக்கூடும். இயல்புக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை பொழிவு ஓரிடங்களில் இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 30.9 டிகிரி செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 25.5 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு
1: தொடர்ந்து विदेश मंत्री डॉक्टर एस जयशंकर ने एआई की संभावनाओं का उपयोग करने के साथ साथ इसके संभावित प्रभावों का अनुमान लगाने और जोखिमों को कम करने की आवश्यकता पर जोर दिया है। वे आज ग्रीस के विदेश मंत्री जॉर्ज गेरा पेट्रिटिस के साथ अंतर्राष्ट्रीय शांति और सुरक्षा के संदर्भ में एआई, विशेष रूप से समुद्री सुरक्षा विषय पर आयोजित कार्यक्रम की सह अध्यक्षता कर रहे थे। एक रिपोर्ट।
2: डॉक्टर जयशंकर ने कहा है कि एआई और समुद्री सुरक्षा संयुक्त राष्ट्र में भारत की महत्वपूर्ण प्राथमिकताएं हैं। उन्होंने कहा कि नई दिल्ली घोषणा में एआई संसाधनों तक लोकतांत्रिक पहुंच, सुरक्षित और भरोसेमंद प्रणालियों के निर्माण, मानव क्षमता में निवेश तथा आर्थिक विकास और सामाजिक कल्याण के लिए एआई के उपयोग पर जोर दिया गया है। उन्होंने ये भी कहा कि समुद्री क्षेत्र में एआई से समुद्री गतिविधियों की निगरानी, खोज और बचाव, आपदा प्रबंधन तथा संदिग्ध गतिविधियों की पहचान में मदद मिल सकती है। एआई का उपयोग जहाजों, संचार नेटवर्क और समुद्र के भीतर महत्वपूर्ण बुनियादी ढांचे को निशाना बनाने वाले साइबर अभियानों के लिए भी किया जा सकता है। भानु की रिपोर्ट के साथ समाचार कक्ष से फरहत नाज।
1: विदेश मंत्री एस जयशंकर आज न्यूयॉर्क में संयुक्त राष्ट्र महासभा के 81वें उच्च स्तरीय सत्र को संबोधित करेंगे। सत्र का विषय है विश्वास बहाली, परिवर्तन प्रबंधन, एक ऐसा संयुक्त राष्ट्र जो सभी के लिए काम करे। सत्र में संयुक्त राष्ट्र के सभी 193 सदस्य देशों के राष्ट्रपति, प्रधानमंत्री और वरिष्ठ प्रतिनिधि भाग ले रहे हैं। ये सभी प्रमुख अंतर्राष्ट्रीय मुद्दों पर अपने अपने देशों की प्राथमिकताओं और नजरिए को रखेंगे। ईरान ने हॉर्मुज जलडमरू मध्य फिर से खोलने और अपने परमाणु कार्यक्रम पर 7 दिनों के भीतर वार्ता दोबारा शुरू करने का प्रस्ताव दिया है। इसके साथ ही ईरान ने अमरीका से ईरान के बंदरगाहों की नौसैनिक नाकाबंदी और ईरानी तेल की बिक्री पर लगाए गए प्रतिबंध भी हटाने को कहा है। ईरान के विदेश मंत्री अब्बास अराक्ची ने संयुक्त राष्ट्र सुरक्षा परिषद के बाहर पत्रकारों को बताया कि इस प्रस्ताव से ईरान के परमाणु कार्यक्रम पर अमेरिका के साथ रुकी हुई वार्ता भी फिर से शुरू हो सकेगी। उन्होंने कहा कि अमेरिका के प्रस्ताव स्वीकार करते ही 7 दिन की समय सीमा शुरू हो जाएगी। श्री अराक्ची ने कहा कि शुरुआती चरणों को पूरा करने में करीब 4 से 5 दिन लगेंगे और 6ठे दिन हॉर्मुज जलडमरू मध्य खोल दिया जाएगा। ओडिशा में कम दबाव की वजह से लगातार हो रही

நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை வரும் 27ஆம் தேதி நாலை காலை 11 மணிக்கும் மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நேரிலே, புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் தட்டாஞ்சாவடி புதுச்சேரி விடுத்துள்ள அறிவிப்பா. புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் 2026-27 நிதியாண்டில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்குதல் என்ற திட்டத்தின் மூலம் தகுதி வாய்ந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு இப்போது குறிப்பிடப்படும் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. ஒரு முறை நிதியுதவியாக தலா ரூபாய் 10 லட்சம் வழங்கப்பட உள்ளது. பயிறு வகைகள், சிறுதானியங்கள் மற்றும் கரும்பு மதிப்பு கூட்டுதல் நிறுவனம் அமைத்திட 35% மானியம் அல்லது ரூபாய் 10 லட்சம் மிகாமல் வழங்கப்படும். பேக்கேஜிங் மற்றும் வர்த்தக முத்திரை உருவாக்குதல் ஆகியவற்றுக்கு ஒரு முறை நிதியுதவியாக ரூபாய் 5 லட்சம் வழங்கப்படும். உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் நிலையான சுய நிர்வாக அமைப்புகளாக செயல்படவும் உழவர்களுக்கான சேவைகளை திறம்பட வழங்கவும் இந்த திட்டம் உதவும். நிதியுதவி பெறுவதற்காக விண்ணப்பங்களை தகுதியுள்ளவர் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் கூடுதல் வேளாண் இயக்குநர் மற்றும் அலுவலகத்தை அணுகி பெற்றுக் கொள்ளலாம். முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணங்களை தேவையான இணைப்புகளுடன் இந்த செய்தியை புதுச்சேரி தட்டாஞ்சாவடி கூடுதல் வேளாண் இயக்குநர் தெரிவித்துள்ளார்.

பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்கலாம். மலையாள மொழி திரைப்பட பாடல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பேட் பாய்ஸ். இப்பாடலை பாடியிருப்பவர்கள் ஹிமேஷ், ராஷ்மையா, பயால்தேவ், ராஜ் பர்மான், அக்ரிதி.

அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 3:30. நிகழ்ச்சி தொடங்கும் முன்
1: நடந்துச்சு.
2: இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்க இருப்பது ஆரோக்கிய மனோஜ் அவர்களது வயலினிசை, உடன் மிருதங்கம் வாசிப்பவர் வி வசந்தராஜா அவர்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக மகாகணபதி முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, நாட்டை ராகம், சதுஸ்ர ஏகதாளம்.

0: சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது ஆரோக்கிய மனோஜ் அவர்களது வயலின் இசை. உடன் மிருதங்கம் வாசித்தவர் வி. வசந்தராஜா அவர்கள்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, N4 இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
5: நேரம் 4:28.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது

0: ஸ்ரீ விஷ்ணு கிரியேஷன்ஸ் வழங்கும் சிட்டுக்குருவி திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் சிவகுமார், ஸ்ரீகாந்த், சுருளிராஜன், செந்தாமரை, வெண்ணிராடைமூர்த்தி, சுமித்ரா, மீரா, மனோரமா, புஷ்பலதா மற்றும் பலர். இசை இளையராஜா, கதை ஆர் செல்வராஜ், திரைக்கதை வசனம் கவிஞர் வாலி, இயக்கம் தேவராஜ் மோகன்.
1: நகரத்தின் பல்வேறு பகுதிகளில் பிரபலமான நகைக்கடைகளிலும் பெரிய பங்களாக்களிலும் சமீப காலமாக நடந்து வந்த கொள்ளைகளை ஆராய்ந்து பார்த்ததில் இதில் ஒரு சமூக விரோத கோஷ்டியே ஈடுபட்டிருக்கிறது என்ற சந்தேகம் ஏற்படுகிறது. அதை ஊர்ஜிதம் செய்யும் வகையில் அந்த கோஷ்டியின் இருப்பிடத்தை தன்னால் தெரிவிக்க முடியும் என்று ஒரு நபரிடமிருந்து காவல்துறையினருக்கு கடிதம் ஒன்று வந்திருக்கிறது. பெயர் விலாசம் ஏதும் இல்லாமல் ஒரு மொட்டை கடிதமாக அது இருப்பதால் எங்களது நடவடிக்கைகளை துரிதப்படுத்த இயலாத நிலையில் இருக்கிறோம். அந்த நபர் தன்னை யாரென்று அறிமுகப்படுத்திக் கொண்டு காவல்துறையினர் நேரில் சந்தித்து விவரங்களை சொன்னால் முன்பு அறிவித்துள்ளபடி பரிசுத் தொகையான ₹10,000 அவருக்கு வழங்கப்படும். மேலும் அவரை பற்றிய விவரங்களும் ரகசியமாக பாதுகாக்கப்படும். பொதுமக்களின் ஒத்துழைப்பும் இந்த விஷயத்தில் கோரப்படுகிறது.
2: வாங்க பாஸ் பாஸ் போன காரியம் என்னாச்சு? அந்த பய மூர்த்தி உங்க கையில மாட்டினானா? எங்க பாஸ்
3: ஹோட்டல்ல
2: என்ன சொன்னா?
3: அவ என்ன சொல்றது? காட்டி கொடுக்கிற பயர்களுக்கு என்ன தண்டனை? நான் முன்னே சொல்லியிருக்கேன், அதேதான் தீர்த்து கட்டிட்டேன். அந்த பயர் நம்ம பத்திர எல்லா விவரங்களையும் போலீஸ்ல சொல்லியிருப்பான். இனிமே ஒரு நிமிஷம் கூட நாம இங்க தங்கியிருக்க கூடாது. எல்லாரும் புறப்பட்டு எங்கேயாவது தலைமுறமா போயிடுங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மறுபடியும் சந்திப்போம்.
2: ஓகே பாஸ்.
3: தமு எஸ் பாஸ் நம்ம கள்ளக்கடத்தல் விவகாரமா ஏற்கனவே நீ ஒரு தடவை போலீஸ்ல மாட்டினவ ஜாக்கிரதை. எங்க இருந்தாலும் எல்லாரும் கவனமா இருங்க. புகை நுழையாத இடத்துல கூட போலீஸ் நுழைஞ்சிடும். சீக்கிரமே எனக்கு வேலை இருக்குன்னு ஊருக்கு போறது மாமாட்ட சொல்லுங்க. எனக்கு பணம் அனுப்ப வேண்டாம், ஏற்கனவே அனுப்புற மனத்துல சீக்கிரமா செலவு பண்ணிக்கிறேன் சொல்லுங்க.
2: நீங்களும்
3: உடம்பு

0: இந்த இன்டர்வியூலயாவது நான் செலக்ட் ஆகி எனக்கு வேலை கிடைக்கும்படி செய்ய.
1: ஹோட்டல் சாம்ராட் 302.
0: ஹோட்டல் சாவி
1: யாரோ தவறு விட்டு போயிட்டாங்களே,
0: முதல்ல கொண்டு போய் கொடுக்கணும். தம்பி அடட பால்காரா, வாங்க வாங்க, இந்த வாரம் பால் தொட்டு தானே ரெடியா வச்சிருக்கேன். இந்தாங்க செக். உங்களுக்கு விஷயம் தெரியுமா
1: என்ன?
0: இந்த செக்கை மாத்துறதுக்கு உங்க பேங்கை தேடி நான் தாம்பரம் போறதில்லை. இதுக்கு பணம் தர இங்கேயே ஆள் ரெடியா இருக்கு. யாரு கொடுக்கறவங்க பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. வரட்டுமா?
2: மாமியார்
0: கோபம் தீரலையா? கைவ சொல்ல ஜோக் இருக்கு, சொல்லட்டுமா?
2: ஆமா, எல்லாத்துக்கும் ஒரு ஜோக் ஒண்ணு வச்சிருப்பேன். இத கேட்டுட்டு இவங்க வாய பொளந்துகிட்டு இருப்பாங்க. வேலையத்தவ நானும் கேட்டுட்டு இருப்பேன். சொல்லு.
0: எனக்கு
2: கொஞ்சம் இருங்க, நீங்க அந்த செக் வாங்கிட்டு தான் பணம் குடுக்கறீங்க.
3: என்ன உமாது, 2 ரூபாய் குடுக்கறதுக்கு செக் வாங்கினா 4 பேர் சிரிக்க மாட்டாங்க?
2: ஒண்ணு சிரிக்க மாட்டாங்க. இது இவருக்கு வாடிக்கை. பக்கத்து வீடு எதிர்த்த வீடு இப்படி எல்லார்கிட்டயும் 2 ரூபாய்க்கு செக் எழுதி கொடுத்து பணம் வாங்குறது இவருக்கு வழக்கம். இந்த சின்ன தொகைக்கு போய் செக் வாங்குறதான்னு சில பேர் திருப்பி குடுத்துருவாங்கல்ல, அதுக்காகத்தான் இந்த ட்ரிக்.
1: இதுல எந்த விதமான ட்ரிக்கும் இல்ல. எனக்கு பணம் கொடுத்தவங்க தாராளமா இதை மாத்திக்கலாம். இது மாத்திர செக் தான், ஏமாத்திர செக் இல்ல.
0: ஒரு கப் காபி அதோட முடியும்.
1: வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் வேலைக்கு சாப்பாடு.
3: ஐயோ, இப்படி இருந்தா உடம்பு ரொம்ப வீக்கா போயிடுமேப்பா.
1: வீக் பூரா பட்டினி இருந்தாலும் இந்த உடம்பு வீக்கா இருக்கிற மாதிரி தெரியாது சார். என் வீக்னஸ் வெளியே தெரியற மாதிரி நான் எப்பவும் நடக்க மாட்டேன். அதை யாராலையும் கண்டுபிடிக்கவும் முடியாது. சுமதி நான் வரேன்.
3: சரிங்க,
1: அப்போ நான் கொடுக்குறேன்மா.
3: கணேஷ், நம்ம டெய்லர்ட்ட பிளவுஸ் கொடுத்துருக்கேன், அதை மத்தியானம் வரும்போது
1: மறக்காம வாங்கி வந்துடுறேன்.
0: கொலையாளி ரூம் சாவி எடுத்துட்டு போயிட்டு ரூம் நம்பர் 302 சாவி இங்க இருக்கு.
4: ஏன்பா பிரபு, இந்த சாவி இங்க எப்படி வந்துச்சு?
5: இப்போ ஒருத்தர் கொண்டாந்து கொடுத்துட்டு போனார்
0: சார். அப்படியா?
5: ஆமா சார், டெல்லில இருந்து பெங்கால் வந்தது, பேசி இருந்தேன். அப்போ ஒருத்தர் கொண்டாந்து சாவியை கொடுத்தாரு, வேலை ஞாபகத்துல மறந்துட்டேன் சார்.
0: ஏ மிஸ்டர் பிரபு, அந்த ஆளை உங்களால அடையாளம் காட்ட முடியுமா?
5: முடியும்னு நினைக்கிறேன்.
0: அப்படியா? ஆல்ரைட், நீங்க எங்க கூட வாங்க.

எந்த மண்ணில் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சிரிச்சு சிணுங்கி விழுந்து புரண்டு விளையாடணும், அதே மண். 15 வருஷத்துக்கு அப்புறம் போலீஸ் தேடுற குத்தவாளியா பிறந்த மண்ணில் மறைஞ்சு வாடுறதுக்காக வந்திருக்கேன். இன்னைக்கு எனக்கு அடைக்கலம் தர்றதுக்காகத்தான் அன்னைக்கே இந்த தளபதி கோட்டையை எவனவும் கட்டி வச்சிருக்கான். இங்க மறைஞ்சிருக்கிற என்ன எந்த போலீஸுமே பிடிக்க முடியாது.

0: அண்ணே, ஆண்டி பட்டி சந்தைக்கு போய் அம்புட்டு மீனையும் சட்டு புட்டு வித்து புட்டு விளக்கு வைக்கும் கட்டு வந்து சேர்ந்துரு.
1: சரி முள்ள, உனக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு
0: வரா? தம்பி குறையாம அப்படியே கொண்டாந்துரு. காதுட்டு அறதுட்டா குருவி சேர்க்கிற மாதிரி நான் எதுக்காக சேர்த்துட்டு வர்றேன்
1: தெரியுமே. இந்த வாட்டி எப்படியாச்சும் அந்த மாந்தோப்பு குத்தகையை ஏலத்துல எடுத்தாகணும். அதுக்காகத்தானே?
0: அதுக்கேதான்.
1: சரி முள்ள, சல்லி காசு செலவு பண்ணாம அப்படியே கொண்டாந்துடுறேன், வரட்டுமா?
0: சரி சரி.
2: அந்த பரிசு கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்க.
1: அக்கறைக்கு போனுங்களா?
2: ஆமா.
1: ஏ புள்ள, என்ன ஐயா அக்கறைக்கு போணுமா? இங்கிட்டு வா, இங்கிட்டு வா.
3: தம்பி, பட்டணக்கரையில இருந்து வர்றீங்களா?
2: ஆமா. நான் யாருன்னு தெரியுதா? சொல்லுங்க பாப்போம்.
4: அறிஞ்ச முகமாவும் இருக்கு, அறியாத முகமாவும் இருக்கு.
2: அறிஞ்ச முகமே தான், அம்மாசி கிழவன்
4: பேரன். அடங்கு புராண ராதா பயலா?
2: ஆமா, அதே பயதான்.
4: தம்பி தம்பி, 80 வருஷாச்சு உன்ன பார்த்து. அரக்கால் சட்டை போட்டுட்டு இருந்தியே அப்ப பார்த்தது. இப்ப சீமத்துற கணக்கா கால் சட்டை கை சட்டை எல்லாம் போட்டுட்டு நிக்கிறப்போ அடையாளமே புரியல தம்பி.
2: சிட்டு எப்படி இருக்கு?
4: சிட்டா அந்த நிக்கிறே, அதான் சிட்டு.
2: அதுவா? அடேப்பா, என்னமா வளர்ந்துருச்சு.
4: சரி சரி, தந்தைக்கு நேரம் ஆகுது, பொழுதோட வந்து உன் கதையை கேட்கறேன்.
2: நீங்க போயிட்டு வாங்க, இனிமே நான் இங்கதான் இருக்க போறேன்.
4: அப்படியா? ரொம்ப சந்தோஷம் தம்பி, வரட்டுமா?
0: முழுசா முழுங்கிற மாதிரி
2: நல்லா பாரு. நான் யாருன்னு தெரியல.
5: அடடட மாமர கிளியே, உன்னை இன்னும் நான் மறக்கலையே.
2: சிட்டு, கடை வந்தாச்சு.
0: உன் தாத்தாவும் பாட்டியோ இனிமே அவ எங்க வரப்போறான்னு புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. இங்கூட்டு வருஷமா எங்களை எல்லாம் விட்டு பிரிஞ்சிருக்க உனக்கு எப்படியா மனசு வந்துச்சு?
2: நான் எங்க இருந்தாலும் நம்ம ஊரை பத்தின நினப்பு என் மனசுல இருந்துகிட்டே இருக்கும். ஆமா, நீ எப்பவாவது என்னை பத்தி நினைச்சிருந்தா?
0: மறந்தா தானே ஏன் நினைக்கிறதுக்கு.
2: இந்த பரிசு தொடு.
0: ஏயா போய குடுத்துட்டு படுத்துக்கோ.
6: வாமாட்டு என்ன எப்படி வருவ?
7: உங்க பேரு ராதா.
6: ராதா
7: பட்டணத்துல வந்துருச்சு.
6: எங்க ராதாவா?
7: ஆமா தாத்தா, நான் தான் ஆட்ட கடந்து பரிசல கொண்டாந்து விட்டேன்.
6: ராதா வீடு வந்து தேன் கட்டியா?
7: இந்த செய்தி உங்ககிட்ட சொன்னோம்ல, ஒரே
6: மாரியாத்தா, இந்த கும்பிட்டதுக்கு பலன் கிடைச்சிருச்சுமா? பலன்
7: கிடைச்சு.
6: நீ எங்க ராதாவா?
8: இத பாரு, நீ போட்ட சூடு.
7: இப்படி சூட்டை போட்டு உன்ன விரட்டி போட்ட அக்கானாலே அந்த பாலா போன மோதிரம் பள்ளிக்கூடத்துல கிடைச்சது. இந்த பாவி பைய மாத்தி வந்து சொன்னப்போ இனி வயசுல எடுத்துட்டேன்.
6: ஒரு குத்தமும் செய்யாத உன்ன
7: குத்தவளையும் நினைச்சு இப்ப இவர் சூட்டை போட்டப்பா, என்ன மன்னிச்சுக்கோ.
8: என்ன பாட்டி, நீங்க எங்கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டீங்க? எப்படி இருக்கீங்க?
6: எதுவும் இருக்கப்பா,
7: மானம் பார்த்த பூமியாட்ட எங்க வாழ்க்கை ஆயிப்போச்சப்பா.
6: அக்கறை போக சலங்க பரிசரில் காத்துட்டு இருக்கோம். சரிமா, போயிட்டு
8: நம்ம கஷ்டத்துக்கு எல்லாம் விடுவிகாரம் வந்துருச்சு.
6: அதேங்கப்பா, ஏடுட்டு பணத்தை இந்த ஓட்ட குடிச்சல வச்சு எப்படி காபந்து பண்றது?
7: கட்டில் கடையில பட்டி வச்சுக்கிட்டு பதையில காக்குற பூதம் நினைக்கா நீதான் உட்காந்துருக்கணும்.
6: ராதா, சீக்கிரமா குடுத்துட்டு சாமி கும்பிட வாப்பா.

0: வந்துட்டியம்மா உமா ராணி, பேப்பரும் கையுமா.
1: ஏதாவது விசேஷம் இருக்கோ, படிச்சு காட்டலாம் அவளுக்கு தலையை வெடிச்சு போயிடுமே.
2: ஆமா அதுக்கு அர்த்தம் வராள. கணேசனை பார்க்க சும்மா வர்றது எப்படின்னு பேப்பரை சுமந்துகிட்டு வரா. நொண்டி குதைக்கு சரக்கு
0: பார்வதிக்கா, பார்வதிக்கா உங்களுக்கு ஒரு நியூஸ் தெரியுமா?
1: என்ன
0: இது? அதிசய செய்தி இல்ல, அதிர்ச்சி தர செய்தி.
1: என்னன்னு சொல்ல,
0: ஹோட்டல் சாம்ராட்ல 302 நம்பர் ரூம்ல நேத்து ராத்திரி ஒரு கொலை நடந்திருக்கு.
1: கொலையா?
0: ஆமா, இன்னைக்கு காலையில கொலகாரனே அந்த ஹோட்டலுக்கு போய் போலீஸ்காரங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு ரூசாவே குடுத்துட்டு வந்திருக்கான்.
1: எப்படி பலி கில்லாடி இல்ல?
3: ஐயோ, அந்த ரூம் சாவிய நாம தானே கொண்டு போய் கொடுத்தோம். நாம தான் கொலகாரன் போலீஸ்ல புடிச்சிட்டாங்கன்னா இப்பவே இன்ஸ்பெக்டர் சார் கிட்ட போய் நடந்ததை நடந்தபடி சொல்லிடுறதா நல்லது. நாம ஒண்ணு இந்த குறைய பண்ணலையே, வழியில இருந்து சாவியை கொண்டு போய் ஹோட்டல கொடுத்தோம். இது எதுக்கு இன்ஸ்பெக்டர் போய் சொல்லணும்? ஏதாவது வம்பு வந்து மாட்டிக்கிட்டா மூச்சு ஆய பொத்திக்கிட்டு போவையா? உனக்கே தான் அந்த வேலை.
4: நிறுத்துறேன்
5: மல்ல மல்ல சத்திரமா உட்காருங்க. போலாம்ங்களா? ஐயா யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்ங்களா?
4: வச்சுக்கிட்டேன் இருக்கையா.
5: தளபதி கோட்டையில ஐயாவுக்கு வேணுங்கிறவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்ங்களா?
4: பட்டாளத்துக்காரர் வீட்டுக்கு.
5: பட்டாளத்துக்காரர் வீட்டுக்குங்களா?
4: ஆமா, சமீபத்துல பட்டணக்கரையில இருந்து யாராவது இந்த பட்டிக்காட்டுக்கு வந்திருக்காங்களா?
5: ராசா தம்பி வந்திருக்குதுங்களா?
4: அது யார் ராசா தம்பி?
5: அதுவா அம்மாசி கிழவன் பேரன். சின்ன வயசுல ஊரை விட்டு ஓடி போய் இப்ப சீமானா வந்திருக்கான். இப்ப கையில கொளுத்த பணம், ஊர் ஜனங்களுக்கு அதிசயமே. இப்ப அந்த புள்ளதா?
4: அப்படியா?
5: ஆமா, குடிச்ச கோபுரம் ஆகுதுன்னா நம்புவீங்களா? ஆனா அம்மாசி கிழவன் குடிச்ச இப்ப கோபுரம் ஆயிருச்சு. எல்லாம் பேரப்பிள்ள வந்த நேரம் தான். பல போட்டாலே பிடிக்க முடியாத மீன வெத்து கையால வெடுக்கனு பிடிச்சு பிட்டீங்களா? கழுவுற தண்ணியில நழுவுற மீனை பிடிக்கிறவன கில்லாடின்னு சொல்லுவாங்க. நான் இப்பதான் பாக்குறேன்
6: பால. நம்ம லட்சுமி அமைஞ்சிருக்கு. அம்மாக்கி ஒரு முறத்துல அரிசி போட சொல்லு.
4: வந்துட்டேன். ஐயர் அரிசி கேட்கிறாரு.
7: ஆணில் முறை இருக்கு, பாத்திரத்துல அரிசி இருக்கு, எடுத்துட்டு போய.
4: நீ எடுத்து கூட, அது வரைக்கும் நான் வேணா அடுப்புறேன்.
7: அட, உனக்கே எந்த வேலை? உவாட்ட இருக்கிற முகத்துல கறி பிடிச்சா என் மனசு தாங்காதியா? இந்த பரத்து படி
6: பரத்து கரத்து துத்திக்கு வை. ஒரு சம்சாரத்தை அழிச்சு கைவே இப்படி வாய்.
7: கழவியம் கழவி, நீங்க ரொம்ப இழவட்டான். ஏப்ப விட்டா இறப்பு வாங்குத.
6: பகவான வேண்டிட்டு அக்ஷதை எடுத்து கலசத்துல போடுங்க. உட்கார்ல ராஜா தம்பி, தும்பல பால் கொண்டாயா? இல்ல வரவிட
4: சிட்டு பால் அரியர் வாங்கி வச்சு.
7: ஏயா, ஒரு குரல் கொடுத்தா நான் கொண்டு வர மாட்டேன். ஒவ்வொரு வாட்டியும் குட்டி போட்டு போன மாதிரி அடுத்த மாதிரியே வந்து சுத்தணுமா?
4: நானே சுத்துற அகிர்ந்து சுத்திட்டு போய் அதை வாங்கிட்டு வாங்கிட்டு
7: அத்தானே அடிக்கடி வரியாக்கும். தெரியுமே, வாயா நானே கொண்டாடுறேன்.
4: அடிக்கணே கல்யாணத்தன்னைக்கு பார்த்த மாதிரியே கெடி.
7: ஈச நரைச்சாலும் ஆசை நரைக்கல. அதான்
4: 15 வருஷமா இருட்டுல இருந்தேன். பொழுது புலர்ந்த மாதிரி இப்பதான் என் வாழ்க்கையும் விடிய ஆரம்பிச்சிருக்கு. பாட்டனும் பாட்டியும் என் மேல பாசத்தை கொட்டுறாங்க. அது எனக்கு சுகமா இருக்கு. வெளுத்ததெல்லாம் பாலு நினைக்கிற சிட்டு என் மேல அன்ப பொழியறா. அது எனக்கு சுவையா இருக்கு. இவங்க யாருக்கும் என் உலகத்துல இருக்கிற பொண்ணுங்கதான் தெரியுதே தவிர என் உள்ளத்துல நடக்கிற போராட்டம் தெரியாது. என்னை சுத்தி இருக்கிற இந்த நல்ல உள்ளங்களை ஏமாத்திட்டு நான் எத்தனை காலம் இப்படியே வாழ்ந்துட முடியும்? இது கட்டி பொண்ணு இல்லை,

0: அக்கா பொண்ணு அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சுட்டா என்ன பாடுபடுவாங்க.
1: என்ன போதும்
2: சுசீலா ஜேசுதாஸ் எல்லாருக்கும் ஜலதோஷம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. கணேஷ் எடுத்துக்கிட்டு போய் வால்வ மாத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிளியர் டோன் கிடைக்குது. அது மட்டுமா, நம்ம சமய கட்ட சுத்தில ஷாக் அடிச்சத அதையும் சரி பண்ணது மிஸ்டர் கணேஷ் தான். வந்து உங்க கொள்ள பக்கத்து கேளியில
1: ஒரு கூட கட்டி பிஞ்சு பிடிச்சிருந்த அதுக்கு பிரசவம் பார்த்து பேரு வச்சுதான் கணேஷ் தான். அப்படித்தானே நல்ல பொண்ணுடி மணி. பிரிஞ்சதுல இருந்து விளக்கு வைக்கிற வரைக்கும் கணேஷ் புராணம் படிக்கலன்னா உன கட்டி போட்ட மாதிரி இருக்கு இல்ல.
2: அஞ்சு இந்த கத்திரிக்காய் சாம்பார் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. உங்க மாதிரிலாம் நம்மளால சமைக்க முடியாதுப்பா.
1: இந்த கத்திரிக்காயும் உங்க கணேஷ் வாங்கிட்டு வந்ததாமா. இப்ப சாம்பாரு

0: பயன்படுத்துகிற அதுக்கு பிரசவம் பார்த்து பேரு வச்சுதான் கலையெடுத்தான். அப்படித்தானே? நல்ல பொண்ணுடி மணி. முடிஞ்சதுல இருந்து விளக்கு வைக்கிற வரைக்கும் கணேஷ் புராணம் படிக்கலன்னா உன கட்டி போட்ட மாதிரி இருக்கு.
1: இந்த கத்திரிக்காய் சாம்பார் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. உங்க மாதிரி நம்மளால சமைக்க முடியாதுப்பா.
0: இந்த கத்திரிக்காயும் உங்க கணேஷ் வாங்கி வந்ததாமா? இப்ப சாம்பாரு ரொம்ப ருசியா இருக்குமே. ஒழுங்கா சாப்பிடு கணேஷ். கணேஷ் கணேஷ்
2: காலையில ஒரு கப் காபி, மத்தியானம் ஒரு பன் ஒரு டீ, ராத்திரிக்கு ஒரு கப் காபி.
3: நீ மீன் குழம்பு வச்சா தேன் குழம்பு மாதிரி நிக்குது. நல்ல வெள்ளத்தை தடவிட்டே சமைக்கிற. அப்படித்தானே?
0: போண்ணே, உன் தங்கச்சிங்கிறதுக்காக ரொம்ப தான்
3: பேசுறேன். சொல்றேன்,
0: அப்ப இன்னும் கொஞ்சம் குழம்பு.
3: இந்த ரசம் ரசம் குழம்புக்கு மேல உப்பும் உரப்பும் சும்மா சிக்கன் இருக்கு. கிட்டே உன்னை கட்டிக்க போறவன் காலம் முச்சுடும். இந்த தோத்துருசிக்கே சொக்கி கிடக்க போறான்.

0: பாசம் கல்யாணம் பாட்டு கச்சேரி அட போய் காலு குருதையில்லே ஊர்கோலா. இது கொஞ்சம் ரசம் வத்து பிள்ள. என்ன பிள்ள? ஆமா, இது ஏது மூக்குத்து? எனக்கு தெரியாம எப்ப குத்திக்கிட்ட?
1: இல்லனே வந்து வந்து
0: சொல்லு, ஏன் மண்ணு முழுகுற?
1: நான் கோட்டை திருவிழாக்கு போயிருந்தேன்ல, அங்க கோட்டை செவத்து யாரு தாண்டுவாங்கன்னு ஒரு சந்தேகம் நடந்துச்சு. அது யாராலையும் முடியாதுன்னு நானு நம்ம காமாட்சி மீனாட்சி எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். அப்போ நம்ம அம்மாச்சி தாத்தா பேரன் இல்ல
0: ராசா பையன்,
1: அந்த ராசா வந்து நான் தாண்டி காட்டுறேன்னு சொல்லிச்சு. நான் முடியாதுன்னு சொன்னேன். தாண்டிட்டா உனக்கு மூக்குத்தி போட்டு விடுவேன் சம்மதமான்னு கேட்டுச்சு. நான் சும்மா நாச்சும் சொல்லுதாக்கு நினைச்சு தரையிட்டேன்.
0: அவன் நெசமாலுமே தாண்டி உனக்கு மூக்குத்தி போட்டு விட்டான். உடைக்கிற மாதிரி சந்தில போட்டு உடைச்சிருவாங்க. சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், சொரணியோட நடந்துட்டேன்.
2: போட்ட மூக்குச்சி காணும் கழட்டியா? நான் போட்ட மூக்குத்தி பிடிக்கலன்னா
3: என்னையும் கணக்கா போறியே?
2: போகாம உங்ககிட்ட நின்று பேச எனக்கு என்ன இருக்கு? மாமனா மச்சானா?
3: இப்ப நீ என்ன பாக்க ஆத்தம் கரைக்கு வந்தியா?
2: நான் ஒண்ணு உன்னை பாக்க வரல, அக்கறைக்கு போகணும், அதுக்காக தான் வந்தேன்.
3: சரி, பரிசுல இரு.
2: உன் பரிசு எனக்கு எதுக்கு?
3: ரொம்ப தான் ரோஸ்கரையா நீ நில்லியா?
2: உன் சங்காத்தமே வேண்டாம்.
3: நான் சொல்றது கொஞ்சம் கேளியா? அண்ணன் சொல்லிச்சு ராசா குத்துன மூக்குத்திய நீ ஏன் போட்டுக்கிட்ட? நாலு பேர் பார்த்தா ஏதாச்சும் இட்டு கட்டி பேசுவாங்க, கைட்டுடுச்சு. உலவாய மூணு நாளும் ஊர்வாய மூட முடியாதுல்ல,
2: அதனால உடனே நான் போட்ட மூக்குத்தி கழட்டிட்டியாக்கோ.
3: கழட்டின என்னையா? மூக்குல போட்ட மூக்குத்திய தானையா கழட்டின? ஆனா மனசுல போட்ட மூக்குத்தியே எப்படியா கழட்ட முடியும்? முடியாது. அது ஏழு ஜென்ம பந்தம். சத்தியமா சொல்றேன், நான் பூசுற மஞ்சளும் வைக்கிற பொட்டும் ஒருத்தனுக்கு தாயா சொந்தம். ஏயா, அக்கறை போல?
2: இக்கரையில் அக்கறை இருக்கும்போது அக்கறைக்கு எதுக்கு போகணும்?
4: என்னடா ஐயா படிக்க உதவி போடுற? வீட்டு பொருள் ஊர்காவலுக்கு போகணும்னு பஞ்சாயத்துல சொல்லியிருக்காங்களே, இன்னைக்கு ஓமறையாச்சா?
5: ஆமா, மறந்தே போயிட்டேன்.
4: கொஞ்சம் எரியா, யாரோ ஒரு சின்ன பிள்ளை வந்து உங்ககிட்ட கொடுக்க சொல்லி ஒரு கடுதாசிய கொடுத்துட்டு போச்சு. என்னப்பா அது?
5: ஒண்ணு இல்ல பாட்டி. ஆமா, இத யார் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தது?
4: யாரே என்னன்னு விசாரிக்கங்காட்டியும் ஓடி போயிடுச்சு அந்த பிள்ளை. எனக்கு தான் கண்ணும் தெரியல மண்ணும் தெரியலையாப்பா.

0: பணக்கெடுத்துக்கலாம்.
1: இதை யார் அனுப்பிச்சிருப்பாங்க? நம்ம மத்தி ஒரு முழு பூச்சிக்கு கொடுத்த யாரு நினைச்சிருக்கோம்? அந்த நிலத்தை எவனோ மாறி பிடிச்சு பார்க்கறான். மாறி போன கேள்வி பார்க்கறேன். விளக்கு பத்து வைக்கல,
0: எரிஞ்சுக்கிட்டாலும் பறக்கு. பறக்குப்பா, ஊரடங்கி போச்சு.
2: ஊரு சனங்களுக்கு ஒரு செய்தி, ஏரிக்கரைக்கு மேற்கால இருக்கிற அம்மங்கோயில் மாந்தோப்பு வர்ற விசாலக்கிழமை வருஷாந்தர குத்தகைக்கு ஏலத்துக்கு வருது. பஞ்சாயத்து ஆபீஸ்ல முன்பணம் கட்டி கேட்கறவங்க கேட்கலாம்.
3: ஆமா, மூக்க மாவ முனியும் தண்டோரா போட்டுட்டு போனா.
0: இந்த தடவை அந்த குத்தகையை நாம் எப்படியாவது எடுத்துனோம். நான் மீன் விட்ட துட்டு, நீ ஓட விட்ட துட்டு, எல்லாத்தையும் புரிவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து 1000 ரூபாய் வச்சிருக்கல, அத போட்டு
3: ஏலம் எடுக்கணுமாக்கோ.
0: ஆமா அண்ணே, நீதான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பியே, என் கண்ணாலத்துக்கு கை காசு பத்தாது, இன்னும் 4 காசு சேர்க்கணும்னு. இந்த மாதிரி ஏதாச்சும் ஏலத்துல போட்டு கொட்டினாதானே சுலுவா சேரும்.
3: அது சரி, ஆனா இதுக்கு நீ தான் மயில் தொகை இருக்கிறாள, அவளுக்கு நீ எவனாச்சும் மயிலர் சிக்குவா, ஒட்டிக்கு ரெட்டியா ஏல தொகையை வசத்திக்கிட்டே போவா, நாம நின்னே நிற்போம். நடக்குமா இதெல்லாம்?
0: போனே, நான் 80 வருஷமா ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், விட்டு பத்தாம தட்டிட்டே போச்சு. இப்ப நான் 1000 ரூபாய் வச்சிருக்கேன், அதுக்கு மேலயா ஏலம் போகுது?
3: சரி, உன் ஆசையை கெடுப்பானே, நாளைக்கே பஞ்சாயத்துல முன்பணத்தை கட்டிடுறேன். சந்தோஷம் தானே?
0: அண்ணன் தான், அண்ணன் தான். பன்னீர் செல்வம், இந்த வருஷம் நான் மாந்தோப்பு குத்தை எடுக்கிறதுக்கு நீ மட்டும் கொஞ்சம் ஒத்தாசை பண்ணு, அப்புறம் பாரு.
4: டோன்ட் வரி, நான் இருக்கல்ல.
0: 3 வருஷமா நான் தான் மாந்தோப்பு குத்தை எடுக்கிறேன், 2 வருஷமா லாஸ். போன வருஷம் தான் காசு. பன்னீரு, என் ஆசையில வெந்நீரை ஊத்திடாத.
4: இதோ பாரு மயில் தோகை, எப்போ எங்க வெந்நீரை ஊத்தணும் தண்ணீரை ஊத்தணுங்கிறது இந்த பன்னீருக்கு தெரியும். டோன்ட் வரி.
0: இது போதும் எனக்கு.
5: எல்லாரும் சத்தம் போடாம இருங்க, ஏலம் தொடங்க போகுது. தலைவர்
6: வந்து கேட்டாரு. அவளா, இந்த புடராணி, அவ என்ன கேட்டான் சார், நம்ம மட்டும் விடவே கூடாது, என்ன நினைச்சிட்டு இருக்காவ?
4: ஏலத்தை ஏத்தி விட்டு போவுமே.
6: மைனர் உட்கார்ந்து இருக்க தோரணியை பார்த்த மாண்டோப்பு என்ன, ஏலக்கா தோப்பையே குத்தகை கெடுக்கலாம் போல இருக்கே.
7: கையில கேமரா வச்சு படம் எடுத்துட்டு இருக்காரு, அந்த ஆள் யாரு?
5: அவரா, வையம்பட்டி ஐயா பிள்ளை இல்ல, அவர் மருமகன், பட்டணத்துல இருந்து வந்திருக்காரு.
7: அங்க செகப்பு தலப்பா கட்டிக்கிட்டு செந்தூர போட்டு வச்சிட்டு இருக்காரு யாரு?
5: அவன் குடுமுடுப்புக்கார. ஆமா, அரண்டவங்களுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி நீ ஏன் தப்பி யார கண்டாலும் யாரவன் யாரவனு கேட்டுக்கிட்டு இருக்கிற?
7: ஒண்ணு இல்ல, சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான்.
8: வணக்கம். முன்பணம் கட்டவங்க எல்லாரும் வந்துட்டாங்களா?
9: எல்லாரும் வந்திருக்காங்க ஐயா.
8: அப்ப ஏலத்தை தொடங்கலாமா?
9: தொடங்கலாம் ஐயா.
8: நம்ம அம்மன் கோயிலுக்கு சொந்தமான மாந்தோப்பு குத்தகை இந்த வருஷம் ரூபாய் 500.
6: மைனரே, 550 கேப்போமா?
9: 750?
6: அடப்பாவி,
9: யாரக்கா சொல்ற?
6: அவனத்தாண்டா, என்னடா எடுத்த எடுப்புல விஷம் ஏற மாதிரி ஏத்தி விட்டுட்டான்.
9: நீ விடாத, அக்கா ஏத்து, அக்கா ஏத்து, அக்கா ஏத்து.
6: மைனரே,
4: டோன்ட் வரி.
6: 800. 850. 900 ரூபாய். 9 ரூபாய். என்ன மைனரு,
9: கூட ஒரு ரூபாய் ஏத்தி இருக்கலாம், அவங்கள படக்கூடாது.
7: அதுக்கு மேல 50 வச்சு கேளு பிள்ள.
6: அதுக்கு மேல 50.
5: 959 ஒரு தரம். மேல யாராவது கேக்குறீங்களா?
6: மைனரு,
4: டோன்ட் வரி, மயில் தொகைக்கா நான் கேக்குற 1050.
5: ஏலத்தை விட்டாச்சு. இந்த பிள்ளை சிட்டு, மிச்ச பணத்தை கொண்டாந்து கட்டு,
10: சடையன் தங்கச்சி சிட்டுன்னு போட்டு ஏலத்தை பதிவு பண்ணி.
7: சரி, மயில் தொகைக்கு வழக்கும் போல ஒருத்தன் ஏலம் கேட்டான், சரி, ஆனா சடையன் தங்கச்சி சிட்டுக்கு இவன் ஏலம் கேட்டான், விஷயம் இல்ல அவங்க இருக்கும்.
6: நீங்க சொல்றது மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கும்.
11: இப்ப அது என்ன பண்ணுது? இந்த ரோசம் தோரணையும் முதல்ல இருந்திருக்கணும். அன்னைக்கு உனக்கு பூக்கத்தி போட்டா, இன்னைக்கு உனக்காக வக்காலத்து வாங்கி ஏலத்தை எடுத்து உனக்காக அவன் எதுக்கு வக்காலத்து வாங்கணும்?
6: எனக்கு என்னன்னு தெரியும், நான் எல்லாம்

0: எல்லாத்தையும் விளையாட்டுத்தனமா நினைச்சிட்டேன். தெரிஞ்சும் தங்கச்சி தப்பு பண்ணுமா பண்ணாதான்னு உனக்கு தெரியாதா?
1: எனக்கு தெரியும் சித்தி, நான் உங்க நெருப்பால வளர்த்திருக்கிறேன். வாய் குளிச்சதோ காய் குளிச்சதோன்னு பேசுற பயல்களுக்கு முன்னாடி நான் வழக்கம் சொல்லிட்டு இருக்க முடியுமா?
0: நடந்தது நடந்தபோது இனிமே நான் புத்தியா பொழிச்சுக்கிறேன். இந்த ஒரு வாட்டு மன்னிச்சுடனே.
1: சரி சரி.
2: மணி சார், பாப்பா கணேஷ், என்ன ஒரே குஷியா இருக்க?
3: ஆனந்த் என் வாழ்க்கையில ஆரம்பம் ஆயிடுச்சு சார். முருகன் அருளால எனக்கு வேலை கிடைச்சிருது.
4: வெரி குட்,
2: கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். ஆமா, எந்த கம்பெனி, என்ன வேலை, என்ன சம்பளம்?
3: மந்த்லி சேலரி 300 ரூபீஸ் சார். 6 மாசத்துக்கு அப்புறம் வேலை பர்மனன்ட் ஆயிட்டா 500 ரூபாய் கொடுப்பாங்க. மாடர்ன் டெலர்ஸ் கம்பெனில சேல்ஸ்மேன். 200 ரூபாய் டெபாசிட் கட்டி வேலையில சேரணும். நல்ல வேலையா என் செக் புக்ல ஒரே ஒரு லீவ் இருக்கு. பேங்க் பேலன்ஸ் கரெக்டா 200 ரூபாய் இருக்கு. நோ ப்ராப்ளம், உங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாலும்
2: நல்லா இருக்கும். வாழ்க்கையில் நீ கண்டிப்பா முன்னுக்கு வந்துருவேன்.
5: கொடுக்கற செக் எல்லாம் யாரும் ஒருத்தர் வாங்கிக்கிறாங்கன்னு மளிகை கடைக்கார பால்காரன்லாம் சொன்னாங்க. அந்த செக் எல்லாம் இது மாத்த வேற இல்ல. யார் அந்த ஆளு?
6: நான் தான் அந்த ஆளு.
5: உமா, நீ எப்படி இங்க?
6: என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்த.
5: அம்மா, எல்லா கிட்ட இருந்து நீதான் செக் வாங்கிறியா?
6: ஆமா.
5: இதெல்லாம் ஏன் இன்னும் மாத்தா வச்சிருக்க?
6: பணம் வாங்குறதுக்காக இதெல்லாம் நான் வாங்கலீங்க. அதுல இருக்கு பாருங்க, உங்க கையை அதை பாத்துக்கிட்டே இருக்கிறதுக்காகத்தான் வாங்கிறேன். இதெல்லாம் நான் எப்பவும் மாத்த மாட்டேன்.
7: இடைவெளிக்கு பிறகு நேயர்கள் கேட்கலாம் சிட்டுக்குருவி திரைப்பட ஒளிச்சித்திரம்.
8: வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா?
9: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினே தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
8: ஆமா அண்ணே.
9: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
8: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
10: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
7: நேரிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை வரும் 27ஆம் தேதி நாளை காலை 11 மணிக்கு மத்திய அலை 6215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 6215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் அண்ட் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நேரம் 4:32:28. தொடர்வது சிட்டுக்குருவி திரைப்பட ஒளிச்சித்திரம்.
2: நீங்க தேனாமட்டு சூப்பர் மார்க்கெட்ல இறங்க வந்தீங்க தானே?
11: ஆமா, வந்தாச்சா?
2: அது போயிடுச்சு சார், இது பாரிஸ் சார். இருங்க இருங்க, எங்க போறீங்க? வந்து பெனால்டி கட்டிட்டு போங்க.
11: என்ன இருக்கு? ஏலம் எடுக்கிறதுக்கு உங்க கையில இருந்த பணம் போதல, அது தெரிஞ்சுதான் என் சிட்டுவுக்காக நான் இருக்கேன்னு காட்டிக்கிட்டேன்.
12: அப்படி காட்டிக்கிட்டதுனால தான் எங்க மானம் மரியாதை எல்லாம் போயிடுச்சு. உனக்கும் எனக்கும் தொடர்பு இருக்குன்னு ஊரு பேசிடுச்சு.
11: உனக்காக ஏல எடுத்ததுல இப்படி ஒரு அர்த்தம் வரும்னு நான் நினைக்கவே இல்லை.
12: நீ நினைக்க மாட்ட, அது எனக்கு தெரியும். ஆனா மத்தவங்க நினைக்கிறாங்களே, 1000 ரூபாய் பெறாத தோப்புக்கு 2000 ரூபாய் கேட்டா அது என்னடா பணம்? நல்ல வழியில சம்பாதிச்ச பணமா? ஒரு பொம்பளைக்காக ஒருத்தர் இப்படி கேட்பானான்னு கேக்குறாங்களே.

0: அத்தி பூத்த மாதிரி. எவனாவது ஒரு பணக்காரன் நல்ல மனசோட ஏழை பாளைங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறவனா இருந்தா அவன் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துது. அவன் இன்னும் பணக்காரனா இருந்தா நமக்கு நல்லதுன்னு நினைக்குது. இந்த ஊரும் உலகமும் உன்னை அப்படி நினைக்கணும் ராஜா.
1: அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லு.
0: நீ பிறந்த இந்த மண்ணில உருப்படியா ஒரு பள்ளிக்கூடமோ கோயிலோ எதுவுமே இல்லை. நெருப்புல போட்டு கொளுத்துறேன்னு சொன்னியே, அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஊர் அம்மன் கோயில நல்லா கட்டு. பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடத்தை புதுசா கட்டி கொடு. இதையெல்லாம் நீ செஞ்சியானா ஊர் உன்னை வாழ்த்தும். உனக்கு பணம் பெருசில்ல, குணம்தான் பெருசுன்னு பேசும். இப்படிப்பட்ட வசந்த மனுஷனுக்கு தான் தங்கச்சியை கட்டி தரணும்னு என் அண்ணனே உன் வீட்டு வாசல வந்து தவம் கிடக்குய்யா. அன்னைக்கு நீ தாலி கட்டு, அதை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். இன்னைக்கு தலை குனிஞ்சு நடக்கிறவன் அன்னைக்கு தலை நிமிர்ந்து நடப்பேன்.

0: ஏங்க, உங்க தங்கச்சி வாய் ஓயாம கணேஷ் கணேஷ் சொல்றாளே, அது ஏன் என்ன எதுக்குன்னு அர்த்தம் புரியுது அவங்களுக்கு?
1: உனக்கு என்ன புரியுது அத சொல்லு முதல்ல.
0: இம்போசிஷன் எழுதுற மாதிரி அவன் பேரை இவ இதயத்துல எழுதி வச்சிருக்கிறான். அத எந்த ரப்பராலே அழிக்க முடியாது.
1: எனக்கும் புரியுது, நான் காவல்துறையில இருந்தாலும் ஓரளவுக்கு காவல்துறையை பத்தி எனக்கு தெரியும்.
0: புரியுது இல்ல, பின் என்ன நாள் பார்க்க வேண்டியதானு.
2: Here's Mr. Ganesh, my sister, my wife.
0: Namaste.
2: Vaanga thappu.
3: Uma, முகூர்த்தத்துக்கே வரலாம் நினைச்சேன். என் வீட்டுக்காரர் அர்ஜென்டா ஈவினிங் பிளைட்ல டெல்லிக்கு போக வேண்டியதா போயிடுச்சு. அவரை வழி அனுப்புற வேலை நாள் பூரா சரியா போயிடுச்சு. லவ் மேரேஜா? மாப்பிள்ள பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமா இருக்கிறாரு.
4: என்ன அப்படி பாக்குறீங்க? நான் தான் பாத்துராம நேத்ராத்திரி மாப்பிடையாளத்துல எதேச்சியா உங்களை பாத்துட்டேன். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா இது, நம்ம பாஸ் போலீஸ் குடும்பத்துல போய் ஜம்மனு மாப்பிடையா போந்துட்டாரு. பாஸ் என்னதா இருந்தாலும் நீங்க கில்லாடி வட்டல் சாம்ராட் மரவளக்கல மாட்டாம தலைமறவா இருப்போம்னு சொல்லிட்டு போலீஸ் ஆபீசர் சாந்தாராம் தங்கச்சிய கல்யாணம் கட்டிட்டீங்களே, உங்க தைரியம் எனக்கு வராது பாஸ்.
1: அப்ப நான் வச்சுங்களா? இருங்க பிரதர், வரவேற்புக்கு வந்துட்டு சாப்பிடாம போனா எப்படி? வாங்க சாப்பிட்டு போறோம். என்ன மன்னிச்சிருவோமா மிஸ்டர் கணேஷ், ஹோட்டல் சாம்ராட் கொலை வழக்கில் நீங்க சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால உங்களை நான் கைது செய்யறேன்.
5: மயில் தோக, மயில் தோக.
6: அடடே வாங்க தாத்தா, என்ன எல்லாருமா சேர்ந்து என்ன பார்க்க வந்திருக்கீங்க?
5: உண்டியல பார்த்தா தெரியல, கோவில் திருப்பணி வேலை நடக்குது. அவங்க அவங்க ஏதாச்சும் காணிக்க போடணும்னு பஞ்சாயத்து முடிவு பண்ணிருக்குது.
6: நான் என்ன ஒரு பெரிய மனுஷியாட்ட என்ன தேடி வந்திருக்கீங்க? ஏதோ புத்தகையில வர்ற பணம் பாய்க்கும் கைக்கும் தான் எட்டுது, உண்டியல நாயனத்து போடுறது.
5: அப்படி சொல்லி புட்டா விட்டுடுவோமா? ஊர்லயே நீ ஒரு முக்கியமான புள்ளி. இத பாரு, அஞ்சோ பத்தோ போடாம நாங்க இந்த இடத்த விட்டு அசைக்க மாட்டோம்.
6: விடவே மாட்டீங்களா? ஒத்த ரூபா தான் தருவேன், அதுக்கு மேல ஜல்லி காசு கூட எங்கிட்ட கிடையாது. இது லாட்டரி சீட்டு வேணும்னா இத போடுறேன், இது மதிப்பு ஒத்த ரூபாதான்.
5: நோட்ட கேட்டா சீட்டா போடுறேன்.
6: எதையோ போடுறனா இல்லையா?
5: சரி பரவாயில்ல, நாங்க வாரோம்.
6: வாங்க,
7: உனக்கு யோகா அடிச்சிருச்சு.
6: என்னடா பஞ்சவரனா, என்ன சொல்ற?
7: என்கிட்ட ஒரு ரூபா கொடுத்து லாட்டரி சீட் வாங்கல, அதுக்கு லட்ச ரூபா விழுந்துருச்சு.
6: லட்ச ரூபாயா?
7: அட ஆமாக்கா, உனக்கு கொடுத்த லாட்டரி டிக்கெட்ட துண்டு பேப்பர்ல எழுதி வச்சிருக்கேன் பாரு. அந்த நம்பரை
6: ஐயோ, லட்ச ரூபா போச்சே, லட்ச ரூபா போச்சே. நான் என்னடா பண்ணுவேன்?
7: இந்த செவத்திலையும் தூள்லயே மாத்தி மாத்தி முட்டிக்க.
6: என்னடா,
7: அடுத்த வாரம் அம்மாச்சி கலரை உண்டியல உடைக்க போறாங்க, அன்னைக்கு உன் கைக்கு சீட்டு வரும். போதுமா?
6: போதுண்டா.

0: நான் இன்னும் நம்பிக்கை எடுக்கல. நம்ம வீட்டு பூஜையில் இருக்கிற சாமி படம் எல்லாம் சும்மாவா பாத்துக்கிட்டு இருக்கும். நாம ஏத்தி வச்ச விளக்கும் சாத்தி வச்ச பூ ஒரு நாளும் வீண் போகாது. எல்லாம் நல்லபடியா நடக்கிறா இல்லையான்னு பாரு.
1: அவர் வந்துட்டாரு, அவர் வந்துட்டாரு. அவரு எங்கன்னா அவரு
0: கேக்குறாள். மத சொல்லுங்க,
2: என்ன என்ன சொல்ல சொல்ற? நாம மூணு பேருமா சேர்ந்து ஒரு அயோக்கியன நல்லவன் நம்பி ஏமாந்தமே, அத சொல்ல சொல்றியா? அவன் தான் அன்னைக்கே சொல்லிட்டானே சார், என்னுடைய வீக்னஸ் வெளியே தெரியறமா நான் நடந்துக்க மாட்டேன், அதை யாராலையும் கண்டுபிடிக்கவும் முடியாது.
1: அவரு தப்பு பண்ணவர் தானா? அவர் விடவே மாட்டாங்களா?
2: எப்படி விடுவாங்க? என் தங்கச்சி புருஷங்கிறதுக்காக விட்டுருவாங்களா? எவனா இருந்தா என்ன, சட்டம் சட்டம் தான்.
0: சட்டம் இனிமே தான் தீர்மானிக்கணும். அவன் தப்பு பண்ணானா இல்லையா?
2: இந்த பா சுமதி, அவன் தப்பு பண்ணினானா இல்லையா அது தீர்மானிக்கப்பட வேண்டிய விஷயம். ஆனா நாம தப்பு பண்ணிட்டோம், அது தீர்ந்து போன விஷயம். இவ அவனோட பழகினது முதல் தப்பு, அதை நீ ஆதரிச்ச பார், அது ரெண்டாவது தப்பு. இது ரெண்டுமே தெரியாத முட்டாளா நான் இருந்திருக்கேன் பார், அது மூணாவது தப்பு. இந்த மூணு தப்பு சேர்ந்து இப்ப கழுத்துல மூணு முடிச்சா போய் விழுந்திருக்க. சுமதி, கல்யாண வரவேற்புல பிடிபட்டவன் இவனை பாசுன்னு சொல்றான், இவனுக்குள்ள பல பேர்ல கணேஷும் ஒரு பேர்னு சொல்றான். அதை விடு, ஹோட்டல்ல வேலை செய்யறவங்க எல்லாம் இவனை கொலையாளின்னு அடையாளம் காட்டுறாங்க. அதே விடு, கொலை நடந்த ஹோட்டல் ரூம் சாரிய கணேஷே அடுத்த நாள் கொண்டு போய் கொடுத்திருக்கான் பார், அதுதான் வினையா போச்சு. கணேஷோட அந்த கைரேகையாவது வித்தியாசமா இருக்கக்கூடாது. நான் வேண்டாத தெய்வத்தை எல்லாம் வேண்டினேன், ஆனா அந்த பழா போன கைரேகையும் ஒரே மாதிரி இருந்து இவ தலையில நெருப்பள்ளி கொட்டிடுச்சேன்.

0: என்னத்துக்கு கோயில் வேலையெல்லாம் ஜரூரா நடந்துகிட்டு இருக்கு, நீ வந்து பாக்கவே இல்லையே.
1: நான் வந்து பாக்கலன்னா என்னய்யா? உன்னை பத்தியும் நீ செய்யற நல்ல காரியங்களை பத்தியும் இந்த ஊரே பேசிட்டு இருக்கிறத நான் கேட்டுட்டு தானேயா இருக்கேன். ஏய்யா, நான் ரொம்ப சின்னவா, சாதாரணமானவா. நான் சொன்னேங்கிறதுக்காகவா இவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சேன்? அப்படின்னா என்னய்யா வசதி?
0: நீ ஒருத்திதான் சிட்டு எனக்கு வசதி. என் தாத்தாவும் பாட்டியும் எங்கிட்ட பாசம் வச்சிருக்கிற பெருசு இல்ல. நீ என் மேல வச்சிருக்கிறையே அன்பு, அதுதான் வசதி. சிட்டு மனம் போல போக்குல வாழ்ந்துட்டு இருந்தவன் நானு, எந்த கூண்டிலையுமே சிக்காம இருந்தவன். இப்போ உன் அன்பு வலையில மாட்டிக்கிட்டேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரா நினைச்சு அன்பு செலுத்துறதுதான் உண்மையான சுகம்னு உன்னாலதான் தெரிஞ்சுக்கிட்டேன். சுருக்கமா சொன்னா, என் மனசை திருத்தி எனக்கு வாழணுங்கிற ஆசை உண்டாக்குனதே நீ தான்.
1: அட போயா, ரொம்ப தான் சொல்றேன், எனக்கு வெக்கமா இருக்கு.
0: கொஞ்சம் இற, அன்பு சாயிர இந்த நேரத்துல இப்படி ஆத்தங்கரையோட உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு போவோம்.
1: எதுக்கு கேணி தண்ணிய வெள்ளமா கொண்டு போயிடுப்போது?
2: தாத்தா, அன்னைக்கு ஒரு புள்ள வந்து உங்ககிட்ட கடுதாசி கொடுக்க சொல்லிட்டு போச்ச, அதே புள்ள இன்னைக்கு வந்து இத உங்ககிட்ட கொடுக்க சொல்லுச்சு.
0: என் பாட்டி?
2: என்னப்பா?
0: நான் வர வரைக்கும் இந்த பையன் நிப்பாட்டி கூடாது.
2: அந்த புள்ள நின்னா தானே, இத குடுத்துட்டு ஒரே ஓட்டமால ஓடி பிடிச்சு. ஆமா, இதெல்லாம் என்ன விஷயம்? ஏதாவது வம்பு தும்பு வந்துருப்போதுப்பா.
0: அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி, எவனோ ஐயா சாமியில ஒருத்த ரொம்ப கஷ்டப்படுறானா, அஞ்ச குடு பத்த குடு அடிக்கடி எழுதி அனுப்பிட்டு இருக்கான். நீ போய் படுத்துக்க. அன்னைக்கு நியூஸ் பேப்பர் கட்டிங், இன்னைக்கு இறந்தவனோட போட்டோ, இதெல்லாம் அனுப்புறது யாரு? யாரா இருக்கும்?
3: என்ன
2: பேர பிள்ள ஒரு மாதிரியா இருக்கிறா
4: கிழவே? அவன் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணும் புகுந்து ஆட்டிக்கிட்டு இருக்கு, அதான் பேரஞ்சவன் கணக்குல இருக்கிறான்.
2: உடம்புக்கு ஏதாச்சும் நோகோ என்னமோ?
4: நீ ஒண்ணு, எல்லாம் வயசு கோளாறுதா, வேற எந்த உடம்பாவது பண்ணாவது
2: சொல்லுங்க.
4: மீச துடிக்கிற வயசுல ஆசை துடிக்கும்னு சொல்லுவாங்க, சீக்கிரம் கல்யாணத்தை செஞ்சு வச்சு போட்டா எல்லாம் சரியா போகும்.
2: ஓஹோ, அதுவா?
5: ஐயோ, என் பொட்டு மகனை நீ திங்கிட்டா,
0: அதனாலதான சீட்டு கிடைச்சது.
5: டேய் பஞ்சவர்ணா, சீட்டுக்கு எப்படா ₹100 கொடுப்பாங்க?
0: அது இருக்கட்டும், முதல்ல 1001 எடு.
5: 1001?
0: அம்மாசி கிழமை இருந்து உண்டியல் எடுத்துட்டு வர்றதுக்கு 501 பேசினது. நான் எடுத்த நீதான்.

0: அதுக்கு பிறகு சாமி அடி சீட்டை வாங்கி கொடுத்ததுக்கு 500, ஆக மொத்தம் 1000 ரூபாய்.
1: அந்த கதையெல்லாம் வேண்டாம், 501 மேல ஒரு பைசா தர மாட்டேன். ஆமா,
0: இந்த வரை மரியாதை 1000 ரூபாய் கொடுத்துரு. இல்ல கோயில் வாசல்ல கூட்டத்தை சேர்த்து இந்த விஷயத்தை சொல்லி சந்தி சிரிக்க
1: வச்சிருவேன்.
0: இந்த லாட்டரி டிக்கெட் இருக்குது,
1: எங்க கொடுத்து எப்படி பணம் வாங்கணுங்கிறது எங்களுக்கு தெரியும், நீங்க போங்க.
0: அது இல்லக்கா, இந்த சீட்ல இருக்கிற நம்பருக்கு பரிசு விழுகல, இதுக்கு அடுத்த நம்பருக்கு தான் விழுந்திருக்குது. நேத்துக்கு தான் பேப்பரை பார்த்தேன்.
1: என்னடா சொல்லு, ஏண்டா ஏண்டா நிஜமா சொல்ற?
0: நிஜமா தாங்க.
1: ஐயோ போச்சே போச்சே, டேய் மரியாதை 1000 கொடுத்துடு.
0: ஆ லொட்டு லொசுக்கு கைக்கு வந்து தருவேனா?
1: ஏண்டா இப்படி கொடுக்க மாட்டேன்.
0: தர மாட்டேன், தர மாட்டேன். கொஞ்சம் நில்லுங்க. இந்தானே மயில் தொகை காணிக்க 1001.
1: அடே அடே அடே அடே போய். ஐயோ
2: கொஞ்ச
3: ஏது இந்த ஏழை குடிசையை தேடி முட்டுறோம்?
2: நல்ல செய்தி சொல்லத்தேன், உட்காரு தம்பி.
3: பஞ்சாங்கக்கார ஐயர் நல்ல நாளுன்னு சொன்னாரு, நேர பேசி முடிச்சிடலாம்னு வந்தோம். விவரமா சொன்னா வளங்க
2: கிழவி சொல்ல. இவங்க பெரிய இடவட்டம் கிடையா, உன் தங்கச்சி திட்டு இருக்குல்ல, அதை என் பேரனுக்கு சம்பந்தம் பேசி பரிசம் போடத்தையும் வந்தோம்.
3: ஆசாவுக்கா? ஆமா, ரொம்ப சந்தோஷம். ஆனா நானும் என் தங்கச்சியும் ரொம்ப ஏழைங்க. இப்போ ராசா தம்பி இருக்கிற இருப்புல இந்த சம்பந்தம் எப்படி ஏக்கம்னு கேக்குறேன். ஆமாங்க, அந்த கவலையே ஒரு இன பொருத்தம் மன பொருத்தம் ரெண்டு, காசு பணம் வரும் போகும் என்னவோ அதை பெருசா பேசிக்கிட்டு. என்ன சித்து கேட்டியா? பெரியவங்க சொன்னத உனக்கு சம்மதம் தானே? முழு சம்மதங்கிறத மகா குறிப்பே சொல்லிடுச்சிங்களே. அப்ப தங்கச்சிய சாமி வழக்கை ஏற்றி கொண்டு அவர் சொல்லு. இந்த வாரம்

0: என்ன செட்டு திடீர்னு மூக்குதி போட்டுக்கிட்டு?
1: இப்பதான் தாத்தாவும் பாட்டியும் வந்து உனக்கும் எனக்கும் கல்யாணம் பேசி பரிசம் போட்டாங்க.
0: பரிசம் போட்டாங்களா?
1: ஆமா, இனிமே நான் மூக்குத்தி போட்டுக்கிறதுக்கு யார் என்ன சொல்ல முடியும்? என்ன ராசா, இந்த செய்தியை கேட்டதும் காட்டி நீ சந்தோஷப்படுவேன் நினைச்சேன், இப்படி மூஞ்சி உம்முறை வச்சுட்டு இருக்கியே.
0: உன் சந்தோஷத்தை நீ வெளிக்காட்டிட்டேன், நான் உள்ளூர நினைச்சு சந்தோஷப்படுறேன்.
1: என்னடா உங்க அண்ணன் தேடுது? ராசா நான் அப்புறமா வர்றேன்.
0: ராஜா, உன்ன நிழலா ஒருத்த பின் தொடர்ந்துகிட்டு இருக்கான். சிட்டு எவ்வளவு சந்தோஷமா கல்யாண செய்தியை சொல்லிட்டு போற பாத்தியா? கள்ளங்கபடம் இல்லாத இந்த பொண்ணை நீ கட்டிக்க போறியா? நீ குற்றவாளிங்கிறது நிரூபிக்கப்பட்டு உனக்கு தூக்கு தண்டனை கிடைச்சா இந்த பொண்ணோட பூவும் போட்டு என்ன ஆகிறது? இப்ப நீ செய்ய வேண்டியது இதுதான். நீ செய்யற நல்ல காரியத்தை எல்லாம் சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடு. அதுக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்க சொல்லி தள்ளி போடு. கல்யாணம் நெருக்கமா வர்றப்போ முடிஞ்சா உண்மையை சொல்லு, இல்ல நல்ல காரியத்தை செஞ்ச திருப்தியோட ஊரை விட்டே ஓடிடு.
2: ராஜா, ராஜா, யார் அது? உனக்கு பேப்பர் கட்டிங் அனுப்புனவன், உன்னால கொலை செய்யப்பட்டவனுடைய போட்டோ அனுப்புனவன், ரெண்டும் நான் தான்.
0: நீ என்ன சிஐடியா?
2: நான் சிஐடி இல்ல.
0: பின்ன ஏன் எனக்கு அதையெல்லாம் அனுப்புன?
2: நான் ஒரு காரியவாதி, ஆடுற மாட்ட ஆடிக்கிறப்பேன், பாடுற மாட்ட பாடிக்கிறப்பேன். உன்னை பிளாக்மெயில் பண்ணாதான் நீ பணிவே எனக்கு தெரியும். அதுக்காகத்தான் உன்னை அடையாளம் தெரிஞ்சு உன்கிட்ட இருக்கேன்னு காட்டிக்க ஆரம்பிச்சேன்.
0: நான் யாரு, என்ன தொழில் செய்யறேன்னு உனக்கு எப்படி தெரியும்?
2: பாம்பின் கால் பாம்பறியாதா? நானும் எனன் தான். இப்ப அதெல்லாம் எதுக்கு? உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும். ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருளை நீ எடுத்துட்டு வா.
0: திருட்டு தொழில இப்ப நான் செய்யறதில்ல, என்ன விட்டுட்டு.
2: விடுறதுக்காக அவனை இவ்வளவு தூரம் விடாப்படியா துரத்துட்டு வந்திருக்கேன்?
0: நான் முடியாதுன்னு சொல்லிட்டா?
2: முடியாதுன்னு சொல்லலாம், என்னோட மோதலாம், என்ன ஒரே அடியில கொன்னு சாச்சிடலாம். அப்படி நீ என்ன கொன்னுட்டா சுலபமா மாட்டிக்குவ. என் லாயர்கிட்ட நான் ஒரு பத்திரம் எழுதி கொடுத்து வந்திருக்கேன். எப்படி, என் உயிருக்கு எப்பவாவது ஆபத்து ஏற்பட்டா அதுக்கு காரணம் தளபதி கோட்ட ராஜாதான். சோ என்ன கொல்றது புத்திசாலித்தனமா இல்ல எனக்கு?

0: உதவுறது புத்திசாலித்தனமான்னு நீயே முடிவு பண்ணிக்க.
1: இத பாரு, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். நான் வந்த வழிக்கு என்னை திரும்பவும் அனுப்பாத.
0: இத பாரு, நான் உன்னை கொலை செய்ய சொல்லல, கொள்ளையடிக்க சொல்லல. சின்ன வயசுலயே நான் எங்க அப்பாவை பிரிஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் சமூக விரோத கோஷ்டியால வளர்க்கப்பட்டேன். எங்க அப்பா சாகுறப்போ என் அடையாளங்கள் எல்லாம் ஒரு உயிரில எழுதி என் மகன் எப்ப திரும்பி வரானோ அப்போ அவன் கையில சொத்தை ஒப்படைக்கணும்னு என் தாய் மாமங்கிட்டையும் குடும்ப வக்கீல்கிட்டையும் கொடுத்திருக்காரு. எங்க மாமா காலமாயிட்டதுக்கு அப்புறம் குடும்ப வக்கீல் பாதுகாப்புல தான் எங்க சொத்தெல்லாம் இருந்துச்சு. ஆனா அவரு போலி உயிர் ஒண்ணு தயார் செஞ்சு தன் தங்கச்சி மகனோட அடையாளங்கள் எல்லாம் அதுல குறிச்சு வச்சுக்கிட்டு எங்க குடும்ப சொத்துக்கெல்லாம் நான் வாரிசு இல்லைன்னு இப்ப எங்கிட்டயே சாதிக்கிறாரு. நியாயமா எனக்கு சேர வேண்டிய சொத்துக்காக நீ மெட்ராஸ்ல அடையாளம் இருக்கிற குடும்ப வக்கீல் வீட்டுக்கு போ. எப்படியாவது அந்த ஒரிஜினல் உயில் எடுத்துட்டு வந்து எங்கிட்ட குடு. இந்த உதவி நீ எனக்கு செஞ்சா என்னால உனக்கு எந்த விதமான ஆபத்து வராது. எது நல்லதுன்னு நீயே யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா.
2: இந்த சோலிக்கு நீ தான் பட்டணம் போகணும். வேற யாரையாச்சும் அனுப்ப கூடாது.
3: அதான ஒரு நாள் நீ இல்லாட்டி எங்களுக்கு கையும் ஓடாது காலும் ஓடாதுப்பா ராசா.
4: பாட்டி, நான் போறது சாமி காரியம். கோயிலுக்குள்ளார பிள்ளையார பிரதிஷ்ட பண்ணணும் பூசாரியா சொல்லிட்டாரு. அவர் சொல்ற சாஸ்திரங்களோட ஒரு சிலையை செஞ்சு முடிக்கணும்னா பட்டணத்துக்கு பக்கத்துல இருக்கிற மகாலுங்க போனாதான் முடியும். கோயிலை கட்டித்தர நாம தானே பாட்டி இந்த ஏற்பாட்டை இங்க பண்ணிக்கணும்.
3: என்னமோப்பா, ரெண்டு நாள்ல திரும்பி வந்துரு. பாத்தா நீதான் துணை இருக்கணும்.

0: இல்லையா? ராபர்ட்ட மீதா பட்டணம் போயிருக்கேன். பட்டாம படுபுள்ள தூங்குறப்போ உங்களுக்கு காக்கா நடத்தம் படுபுள்ள.
1: மறுபடியும் உங்களை பிடிச்சிட்டாங்களா?
0: மறுபடியுமா? அரெஸ்ட் ஆனாலும் நான் இங்குதான் இருக்கேன்.
1: நீங்க தப்பிச்சு என்ன பாக்கிறதுக்காக வெளியே வரல? என்ன
0: ஏதாவது கனவு கண்டியா?
1: இல்லண்ணா, நிஜமா தான் சொல்றேன். இவர் நேற்று நம்ம வீட்டுக்கு வந்தாரு.
2: எப்படி வந்திருக்க முடியும்?
0: வரலவுமா?
1: அப்போ வீட்டுக்கு வந்தது அவர் யாரு?
0: என்ன நடந்தது விவரமா சொல்லு.
1: இங்குதான் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்தேன், காயத்துக்கு தட்டு போட்டேன்.
3: தடையும் கிடைக்கலையே.
4: என்னங்க உங்க கால்கடியில் என்னமோ கிடக்குது, என்னன்னு பாருங்க.
1: என்னது?
3: நீ சொன்னது கரெக்ட், நம்ம கணேஷ் மாதிரி தான் இருக்கா.
0: முன்னாலும்
5: எல்லாம் சரியா போயிடும். மாஞ்சு மாஞ்சு அழுதுகிட்டே இருக்காரம்மா.

0: வந்திருக்கியா? வெரி குட். இதே வழிதான் ராஜா. நீ செஞ்ச உதவிய நான் எப்பவும் மறக்கவே மாட்டோம். கையில என்ன கட்டு?
1: கத்தி குத்து.
0: கத்தி குத்தா?
1: ஆமா. உயிர் எடுத்துட்டு தப்பி ஓடி வரும்போது பங்களா கூர்கா கத்தியால வீசி அடிச்சிட்டான்.
0: ராஜா, எனக்காக நீ எவ்வளவோ கஷ்டப்பட்ட, என் உயிர் உள்ள வரைக்கும் நீ செஞ்ச உதவி நான் மறக்கவே மாட்டேன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி இனிமே என்னால உனக்கு எந்த விதமான ஆபத்தும் கிடையாது.
2: நம்பர் 43/202 பாசனம் ஏக்கர் 250. மிஸ்டர் சந்திரு. எஸ் சார். இந்த ஆயக்கட்டு எந்த மாவட்டத்தில் எந்த கிராமத்தில் இருக்குன்னு உடனே பிடபிள்யூடி ஆபீஸ்ல விசாரிங்க. எஸ் சார்.
3: எதுக்காக கைது செய்யணும்?
4: கொலை குற்றம். சந்தேகத்தின் பேர்ல கைது செய்ய வந்திருக்கேன்.
3: நான் இந்த ஊருக்கு பஞ்சாயத்து தலைவர். என்னுடைய அனுமதி இல்லாம நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது.
4: தெரியும். அதுக்காகத்தான் வாரண்டோட வந்திருக்கேன்.
5: யாழாளம்மா, என் பேர நல்ல காரியம் பண்ணவன். அவனை ஒரு பூச்சி போட்டு தீண்டினாலும் அந்த ஆத்தா சும்மா விட மாட்டான்.
6: என்னங்க, என் பேர ஆத்தாவை ஏன் கைது பண்ணணும்? ஒரு தப்பு தண்டாவுக்கு போகாத பிள்ளையாச்சுங்களே.
4: அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா எங்க இலாக்காவுக்கு இந்த ராஜா ஒரு கொலையில ஈடுபட்டு தலைமறைவா இருக்கான்னு போதிய ஆதாரம் கிடைச்சு
5: இருக்காது. ஒரு நாள் இந்த ராஜா அப்படிப்பட்ட கார் சேர்த்துக்க மாட்டான். நாங்க நம்ப மாட்டோம். அவன் தங்கமான பிள்ளை.
3: எடுங்கடா அருவாள. எங்க ராஜா தம்பி எங்க இருந்து யாரும் அனுப்பிட்டு போக முடியாது. தொட்ட
4: பாருங்க, சும்மா உணர்ச்சி வசப்பட்டு பூச்ச போடாது. சட்டத்தை காப்பாற்ற வேண்டியது எங்க கடமை, அதுக்கு ஒத்துழைக்க வேண்டியது உங்க கடமை. உங்க ராஜா குத்தவாளியா நிரபராதியான்னு கோர்ட்டுதான் தீர்ப்பு சொல்லணுமே தவிர நீங்களோ நானோ இல்லை. நான் ஒரு போலீஸ் அதிகாரி. என் கடமையை செய்ய விடாம தடுக்காதீங்க. அப்படி தடுத்தா இந்த ஊரையே ரத்த கலரி ஆக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுரும். குத்தவாளிய எங்கிட்ட
3: ஒப்படைச்சிருக்க.
4: குத்தவாளியை பிடிக்கிறத தடுக்கிறது குத்தம்.
3: எங்க ராஜா தம்பி தான் கொலை பண்ணிருப்பான்னு உங்களுக்கு யார் சொன்னது?
4: இவனையே கேளுங்க, என்ன சொல்றான்னு கேட்போம்.
6: தம்பி, என்னப்பா இப்படி ஒரு அபாண்டமான பழியை உன் தலைமையில தூக்கி போடுறாங்க? பதில் சொல்லு ராஜா, பதில் சொல்லு.
7: நான ஊரே பலியாயிரம் போல இருக்கப்பா. உன் மேல உயிரே வச்சிருக்கிறாங்க. உனக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கும். இப்ப அவரு வாயை திறந்த விஷயத்தை சொல்லுப்பா.
6: சொல்லுடா ராஜா, நீயா கொலை செஞ்சவன்?
5: ஏண்டா ஐயா வாய மூடிக்கிட்டே இருக்கிற? ஆத்தா இருக்கிற, பயப்படாம சொல்லியா? உன் மனசரி உண்மை என்கிட்ட சொல்லு. நீ கொலை பண்ணதா இவங்க சொல்றாங்களே, அது நிஜமா? நீ செஞ்சியா சொல்லு ராஜா, நீ செஞ்சியா? ஒரே வார்த்தை சொல்லு. செஞ்சிருந்தா செஞ்சேன்னு சொல்லு. இல்லைன்னா செய்யலன்னு சொல்லு. சொல்லு ராஜா, செஞ்சியா இல்லையா?
6: செஞ்ச. உன்னால நான் மனுஷன் ஆயிட்டேன். என்னால நீ தெய்வம் ஆயிட்ட.
8: நேர்கள் இதுவரை கேட்டது

ஸ்ரீ விஷ்ணு கிரியேஷன்ஸ் வழங்கிய சிட்டுக்குருவி திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் சிவகுமார், ஸ்ரீகாந்த், சுருளிராஜன், செந்தாமரை, வெண்ணிராடைமூர்த்தி, சுமித்ரா, மீரா, மனோரமா, புஷ்பலதா மற்றும் பலர். இசை இளையராஜா, கதை ஆர் செல்வராஜ், திரைக்கதை வசனம் கவிஞர் வாலி, இயக்கம் தேவராஜ் மோகன். காற்றலையில் மிதந்து வரும் பாடல்கள்.

0: காத்திருங்கள், தினம்தோறும் இரவு 10 மணிக்கு தேன் மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நமது முதன்மை அலைவரிசையில் கேட்க மறவாதீர்கள் தேன் மழை.
1: நேரம் 5 மணி.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேர்கள் கேட்கவிருப்பது இளைய பாரத். கல்லூரி மாணவர்கள் பங்கு பெறும் சர்வதேச அணு ஆயுத ஒழிப்பு தினத்தையொட்டிய சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இன்னைக்கு நம்ம ஷோல சர்வதேச அணு ஆயுதம் ஒழிப்பு தினத்தை பற்றி பேச போகிறோம். இன்றைக்கி நம்ம கலந்துரையாடல் எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, உலகில் எத்தனை மொழிகள் எத்தனை எல்லைகள் இருந்தாலும் ஆனால் உலக மக்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கிற பொதுவான விஷயம் என்ன அப்படின்னா, ஒற்றுமையும் மனிதநேயும் மட்டும்தான். இந்த ஒற்றுமை மனிதநேயத்துக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் அணு ஆயுதங்களை உலகிலிருந்து முழுமையாக ஒழிக்கணுன்ற ஐநா சபை உருவாக்கியது தான் இந்த செப்டம்பர் 26 அணு ஆயுத ஒழிப்பு தினம். இந்த தினம் எதற்காக அனுசரிக்கப்படுகிறது, எதனால் இது உருவாச்சு என்பதற்கான தான் இந்த கலந்துரையாடல் ஃபுல்லாகவே இருக்க போது. இன்னைக்கு நம்ம கூட இதை பற்றி பகிர்ந்துக்கிறதுக்காக 4 கல்லூரி மாணவர்கள் இணைஞ்சிருக்காங்க. நான் அவங்கள பற்றி சொல்கிறதோட அவங்களே அவங்க குரலில் உங்களை பற்றி பகிர்ந்துருக்கலான்னு நல்ல சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களை பற்றி நீங்கள் பகிர்ந்துக்கோங்க.
3: வணக்கம், நான் யோகேஸ்வரன். நான் எம்எஸ்சி மரைன் பயாலஜி ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில்.
4: வணக்கம், நான் சந்தோஷ்குமார். நான் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் வந்து எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி பண்ணிகிட்டு இருக்கேன்.
5: அனைவருக்கும் வணக்கம், என் பெயர் மாஸ் ரவந்தி. நான் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் புதுச்சேரியில் 4ஆம் ஆண்டு MBBS பயில்கிறேன்.
6: வணக்கம், நான் அக்ஷயஸ்ரீ. நான் இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜில் வந்து 4th year MBBS படிக்கிறேன்.
2: நன்றி, உங்கள் அனைவரும் சேர்ந்து மிக்க மகிழ்ச்சி. முதல்ல நான் யோகேஸ்வரன் உங்களிடம் வந்து ஆரம்பிக்கிறேன். முதல்ல நம்ம அணு ஆயுதத்தோட அடிப்படை பற்றி பேசுவோம். உலக அரசு நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க, அதாவது ஒரு நாடு அணு ஆயுதத்தை தாக்குனா மற்றொரு நாடு திரும்பி அடிக்கும், ரெண்டுமே அழிந்துடும் அப்படின்றது ரொம்ப முக்கியமாகவே பார்க்கப்படுது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க.
3: நம்ம உலகத்தில் இப்போ வரைக்கும் எத்தனையோ ஆயுதங்கள் இருக்குது, அதில் ஏன் அணு ஆயுதம் கொடுமையானதுன்னா, நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடணும் அப்படின்னா நம்மளோட இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம பக்கத்து பக்கத்துலேயோ முகத்துக்கு முகமோ பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு கூடியது அணு ஆயுதம். அணு ஆயுதத்தால் கடல் தாண்டி மலை தாண்டி போய் ஒரு இடத்த வந்து துல்லியமாக தாக்க முடியும். அந்த அணு ஆயுதத்தோட ஆபத்து ஒரு நபருக்கு மட்டும் இருக்கணும்னாலும் அந்தளவுக்கும் துல்லியமாக இருக்க முடியும், இல்லை இத்தனை நபர்களுக்கு, இல்லை இவ்வளோ பெரிய சுற்று வட்டாரத்துக்கு அதோட பின்விளைவுகள் இருக்கணும் அப்படின்னா அந்தளவுக்கு வைக்க முடியும். அதுதான் அணு ஆயுதத்தோட மிகப்பெரிய ஆபத்து. இந்த ஆபத்தை கருத்தில் கொண்டு தான் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நம்ம இதை வந்து வி ஆர் நாட் கோயிங் டு ப்ரொமோட் திஸ் அப்படின்ற மாதிரி ஒரு முன்னிலை எடுத்து அனைத்து நாடுகளையும், உலகத்தில் இருக்க அனைத்து நாடுகளையும் இதை வந்து முன்னெடுத்து பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இங்கே இருக்கிற நான் ஃபோன் மூலமாக எங்கேயோ பேசுகிற மாதிரி, எங்கேயோ ஒரு ஊருக்கு பேசுகிற மாதிரி அணு ஆயுதத்தை அந்த மாதிரி அனுப்புறதுன்றது வந்து அதனால் வந்து மனித குலத்துக்கே வந்து ஒரு பெரிய கேடு. ஏன்னா இப்படி ஒருத்தர் பகை என்றைக்குமே வந்து பகையை முடிச்சு வைக்கவே முடியாது. பகையை வந்து முடிக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதோட பின்விளைவுகள் என்னன்றதை ஒருத்தன் அனுபவித்தா மட்டுமே பகையை முடிக்க முடியும். இந்த காரணத்தினால அணு ஆயுதங்களை வந்து தடை பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் அணு ஆயுதங்கள் தடை பண்ணிட்டா பரவாயில்லையே, மற்ற எது மூலயமா தாக்குனா பரவாயில்லையே அப்படின்னு கேட்டால் அதுவும் தப்பு. ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த ஒரு உலக வரைபடத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு மனித குலத்தை அடுத்த பரிமாணத்துக்கு கொண்டு போகிறது தான் நம்மளோட கடமையாக இருக்கணுமே தவிர, இந்த பேராசை, இந்த அரசியல், இது போன்ற விஷயங்களை தனிநபராக எடுத்து அடுத்தவங்க மேலே திணிக்கிறத தவிர்த்துக்கிட்டாலே இந்த ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இருக்கிற பிரச்சனைகள் வந்து முடிவு பெற்றோம்.

0: அங்கேயே வந்து அணு ஆயுதத்துக்கான தேவை அவசியமாக இருக்காது.
1: நன்றி யோகேஷ், நன்றி யோகேஸ்வரன். இவர்கள் சொல்வது போல இந்த பயம் அக்ஷயா, நான் உங்களிடம் கேட்குறேன், இந்த பயம் தான் உலகத்தை காப்பாற்றிருக்கதா, அல்லது நம்ம ஒவ்வொருவருக்கும் துப்பாக்கி ஏந்து நின்றுக்கிட்டு மிரட்டுற போலி அமைதியால் வாழ்கிறோமா?
2: என்னோட கருத்து எப்படி இருக்குன்னா, வந்து நம்ம வந்து முதல்ல வந்து மேன்ஹட்டன் ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் அப்போ தான் வந்து நியூக்ளியர் பாம்ப் டெஸ்டிங் பண்ணாங்க. ஸோ என்னோட கருத்து என்னென்னா, நம்ம வந்து முதல்ல ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். இரண்டாம் உலக போகிறப்போ மேன்ஹட்டன் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அதாவது ஜெர்மனி வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுருக்காங்கன்றதை தெரிஞ்சுட்டு அமெரிக்கா வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து நம்மளும் வச்சுக்கணும் நம்மளோட பாதுகாப்புக்காக அப்படின்னு தொடங்கப்பட்டது தான் இந்த மேன்ஹட்டன் ப்ராஜெக்ட். அதில் வந்து இருந்தவர் ராபர்ட் ஓப்பன்ஹைமர்ன்றவர். அவர் வந்து முதல்ல வந்து ஹிரோஷிமா அண்ட் நாகசாக்கிக்கு 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 1945 வந்து லிட்டில் பாய் அப்புறம் ஃபேட்மேன் என்ற ரெண்டு அட்டாமிக் பாம் வந்து போட்டாங்க. அப்போ வந்து அவர் பார்த்ததை பற்றி அவர் சொன்னது வந்து, நவ் ஐ பிகம் டெத் தி டிஸ்ட்ராயர் ஆஃப் வேர்ல்ட்ஸ் அப்படின்றத பகவத்கீதையிலேருந்து அவர் பார்த்து சொன்னார். அதாவது கிருஷ்ணர் வந்து அவ்வளோ ஒரு அழிக்க ஆற்றல் கூடிய சக்தியை பற்றி சொன்னதை நான் நேரில் கண்டேன்றத மாதிரி சொன்னார். ஸோ அந்த அளவுக்கு அழிப்பு ஆற்றல் கூடிய சக்தி வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸுக்கு இருக்குது. அது வந்து அப்போ இருக்கிற எஃபெக்ட் மட்டும் இல்லை, அப்போ இருக்கும் போது அது சுற்று வட்டாரத்தில் எல்லாத்தையும் அழிக்கிறது மட்டும் இல்லாமல் பல தலைமுறைகளாக வந்து இப்பயும் ஜப்பானில் வந்து லுக்கீமியா அப்படின்ற ரத்த கேன்சர், அப்புறம் வந்து தைராய்டு கேன்சர், இன்ஃபர்டிலிட்டி இந்த மாதிரி பிரச்சனைகள் இப்பயும் இருக்குது. நம்ம முதல்ல வந்து நியூக்ளியர் டெஸ்டிங் வந்து பொஹரானில் பண்ணோம். அந்த மண்ணில் இப்போ வரைக்கும் கூட இன்னும் வந்து புல் விளையில் எதுவுமே விளைச்சல் தரக்கூடிய அளவுக்கு இல்லை. அழிப்பு ஆற்றல் கூடிய சக்தி இவ்வளோ இருக்கும்போது அதை எதுக்கு நம்ம வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும், நம்மளுடைய முன்னாள் பிரசிடெண்ட் ஜனாதிபதி அவர்கள் அப்துல் கலாம் சார் என்ன சொல்லியிருக்காருனா, பலமுள்ளவர்கள் தான் பலமுள்ளவர்களை மதிப்பாங்க. ஸோ வந்து மற்ற கண்ட்ரீஸ் கிட்ட வந்து இருக்குது நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குன்ற போது, நம்ம எதுக்காக நியூக்ளியர் வெப்பன் வச்சுருக்கோன்னா, நம்ம வந்து நெகோசியேட் பண்ணுறதுக்கும் நம்மளை வந்து பிளாக்மெயில் பண்ணாமல் இருக்கிறதுக்கும், நியூக்ளியர் பிளாக்மெயிலுக்கு நம்ம வந்து ஈடு கொடுக்காமல் இருக்கிறதுக்காகவும், நம்ம பலத்தை நம்ம வச்சுக்கிறதுக்காகவும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் தேவை. ஆனால் இதிலே வந்து ஸ்டெபிலிட்டி இன்ஸ்டெபிலிட்டி பாரடாக்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. அதாவது நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சிருக்கிற நாடுகள் இருக்கிறதுனால தான் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இல்லாத நாட்களும் எங்களுக்கு நியூக்ளியர் வெப்பன்ஸ் வேணும் எங்கள் செக்யூரிட்டிக்காக அப்படின்றது வருது. இப்படி நிறைய நாடுகள் கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கும் போது அது வந்து துஷ்பிரயோகம் பண்ணவும் தனிநபர்கள் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது.
1: நன்றி. அணு ஆயுதங்கள் முழுமையாக ஒழிக்கப்படுறதுக்கு இந்த சர்வதேச நாள் எதற்காக உண்மையிலே கொண்டு வரப்பட்டதுன்றதை ரொம்ப அழகாக சொன்னீங்க சந்தோஷ். இப்போ உங்களிடம் வந்து ஆரம்பிக்கிறேன். உலக நாடுகள் தங்களிடம் இருக்கும் அணு ஆயுதங்கள் அழிக்க வேண்டும் என்று பேசினாலும் நடைமுறையில் இது சாத்தியமா?
3: கண்டிப்பாக அது வந்து சாத்தியமற்ற செயல் தான் இது. ஏன்னா இப்போ நியூக்ளியர் பாம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் கொடூரமானது, நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது தான் வந்து நியூக்ளியர் வெப்பன்றது. இப்போ அதனால் வந்து ரொம்ப பெரிய பேரழிவுகள். இப்போ நம்ம தெரிஞ்சு இப்போ ஹிரோஷிமா நாகசாகின்ற இடத்துல நமக்கு வந்து அந்த பிக் பாய் அந்த ஃபேட் பாயின்ற வெப்பன் யூஸ் பண்ணதால் ரொம்ப பெரிய அழிவு இன்னை வரைக்குமே நம்ம வந்து அதை வந்து பார்த்துட்ருக்கோம். எப்படின்னா இப்போ நம்ம நாட்டோட பாதுகாப்புக்காக நம்ம வச்சுருக்கோம். அதே மாதிரி நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நோ ஃபஸ்ட் யூஸ்ன்ற ஒரு பாலிசி இருக்குது. அதுவும் அந்த பாலிசியில் வந்து நமக்கு எப்படி நம்ம எந்த ஒரு காரணத்துக்கும் ஃபஸ்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு இது இருக்குது. இருந்தபோது நமக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு நாடு நம்ம மேலே வந்து கெமிக்கல் அட்டாக்கு இல்லை பயோ அட்டாக் அது மாதிரி இதை பண்ணாங்க நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதுவும் நம்ம விதி விலக்கு இருக்குது நமக்கு. அதாவது ஒரு சில நாடு வந்து அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கு எங்கிட்ட இருக்குது அப்படின்ற சொல்லியிருக்கு, ஒரு சில நாடு வந்து சொல்லாமல் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நம்மளோட டிஃபென்ஸை பாதுகாக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க வச்சுருக்காங்க. யூஸ் பண்ணல இது வரைக்கும் ஒரு பாதுகாப்புக்காக வச்சுருக்காங்க.
1: நன்றி சந்தோஷ். ஸ்ரவந்தி, இதில் உங்களோட கருத்து என்னவா இருக்கு?
4: சாத்தியமாக யோசிச்சு பார்த்தா ஐ கேன் அந்த அமைப்பு இருந்தாலுமே அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய அனுதங்களை நம்மளே அழிச்சிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு பிற்காலத்தில் பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்கு.
0: ஆமாம், நீங்கள் சரியாக தான் சொல்கிறீங்க. அச்சுறுத்தல்ன்ற ஒரு விஷயம் வந்து உண்மையாலே ஒரு சீரியஸான த்ரெட்டு தான். எப்படின்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நம்ம மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களே வந்து ஒரு இங்கிலீஷ் நியூஸ் சேனலுக்கு பேட்டியில் சொல்லியிருக்கார் என்னென்னா, அணு ஆயுத அச்சுறுத்தலை வந்து இந்தியா வந்து என்றைக்கும் கடந்து போகாது, அதை ஒரு

0: முக்கிய த்ரெட்டாக நாங்கள் எடுத்து ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்ற சொல்லியிருக்காரு. அண்டை நாடுகள்லேருந்து இந்தியாவுக்கோ இந்தியாவோட பாதுகாப்புக்கோ மக்களோட பாதுகாப்புக்கோ எந்த ஒரு அச்சுறுத்தல் வந்தாலும் அது இனிமேல் போராக தான் கருதப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. எப்படின்னு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஆப்ரேஷன் சிந்தூரையும் சொல்லியிருக்கார். நடந்த வன்கொடுமைக்கு எதிரான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து எங்களோடது போராக தான் இருக்குமே தவிர நாங்கள் அதை பேச்சுவார்த்தையாகவும் வேறு எதுவாகவும் கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னாரு. அதுலேயும் அதோட துல்லியத்தன்மையோ அல்ல அதோட ஒரு இன்டென்சிட்டியோ அதிகமாக இருக்கணுன்றதுக்காக ரொம்பவும் போராக போகாமல் இந்த இண்டஸ்ட்ரீட்டி இண்டஸ் நதி நீரை வந்து நம்ம பக்கத்து நாடுக்கு போகிறத தடுத்து நிறுத்தி அது மூலமாக ஒரு பாடம் புகட்டி அது மூலமாக அவங்க செஞ்ச தப்பை உணர வச்சது இந்தியா. இந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை காட்டினா தான் நாளைக்கு வந்து நாம் அண்டை நாடுகளுக்கு நம்ம மேலே ஒரு மரியாதையும் வரும், ஒரு பயமும் வரும். ஆப்ரேஷன் சிந்தூர் மட்டும் இல்லை, நம்மளை பண்ண சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸு, பாலகோட் வான்வழி தாக்குதல், இதெல்லாமே வந்து இந்தியா வந்து அண்டை நாடுகளுக்கு கொடுத்த பதிலடிக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது.
1: நன்றி யோகேஸ்வரன், மிக சிறப்பாக நேர்த்தியாகவும் சொன்னீங்க. இந்த உலகம் அணு ஆயுத உலகம் என்பதிலிருந்து உண்மையான உலக அமைதி நோக்கிய மாற்றம் என்பது மனித வரலாற்றில் மிகவும் முக்கியமாக காட்டமாக இருக்குது. இந்த மாற்றம் என்பது வெறும் போர்கள் இல்லாத நிலையை மட்டும் குறிக்காமல் பரஸ்பர நம்பிக்கை, மனித நேயம் மற்றும் அமைதிக்கான ஒரு வழியாகவே இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க அக்ஷயா.
2: என்னுடைய கருத்து சொல்கிறதுக்கு முன்னாடி, நம்ம 2500 ஆண்டுகளுக்கு நம்ம தமிழர்கள் வந்து புறநானூர்ல சொன்ன ஒரு கோட்டை நான் இங்க சொல்ல விரும்புறேன். அதாவது, கணியன் பூங்குன்றனர் என்றவர் வந்து யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது, எல்லா நாட்டு மக்களும் என் நாட்டு மக்கள் தான், எல்லாருமே என் உறவினர்கள் தான். இது வந்து உலக அமைதிக்கு நம்ம நாடு வந்து அந்த காலத்திலிருந்தே வந்து உடன்பாடோட இருக்குது அப்படின்றத காட்டுது. ஒருத்தவங்களுக்கு வந்து பகை வரகமா இருக்கிறது, அமைதி வரணும்னா வந்து முதல்ல நம்பிக்கை வரணும். ரெண்டு நாடுகளுக்கும் நம்பிக்கை வரணும்னா அதுக்கு வந்து முதல்ல போர்க்கலக்கத்தில் சந்திக்கிறதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை வந்து பண்ணுறதை வந்து நம்ம முதன்மை இதுவாக வந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து கலாச்சார விழாக்கள், விளையாட்டு விழாக்கள் இந்த மாதிரி நடத்தும் போது இரண்டு நாட்டுக்கு நடுவில் இருக்கிற நம்பகத்தன்மை வந்து அதிகரிக்கும். நமக்கு தெரிஞ்சவங்க கிட்டே எப்பயுமே நம்ம வந்து பகை வச்சுக்க மாட்டோம்ல. ஸோ அதனால் வந்து ரெண்டு நாட்டுக்குள்ளே இருக்கிற நம்பகத்தன்மையை வளர்த்தாலே வந்து உலக அமைதி வரும்ன்றது நான் வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன்.
1: நன்றி அக்ஷயா. உலகமே ஒரே குடும்பம், சங்க இலக்கியத்தில் யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு சொல்லிட்டு அக்ஷயா அழகா சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கூற்று நீங்க எப்படி பாக்குறீங்க?
3: அதாவது, நம்ம உலக மக்கள் தொகையில பாத்தீங்கன்னா இளைஞர் தான் பெரும் அளவில் இருக்கிறாங்க. அவங்கள வந்து நம்ம சரியான முறையில் வழி நடத்தணும்ன்றது வந்து என்னோட முதல் இது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கிற வந்து இளைஞர்கள் வந்து போர் முரண்களை வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணிப்பாங்க. அதை வந்து நாம் வந்து முற்றிலுமாக தடுக்கணும். அதை தடுக்கிறது மூலயமா நம்ம வந்து போர் ஏற்படாதவன்னா நம்ம வந்து நிறையா விஷயங்களை வந்து நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாத சமூக ஊடகங்கள், இப்போ வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே எல்லாருக்கிட்டையுமே ஏஐ இருக்குது. ஏஐ மூலயமா பல நாட்டோட போர் உருவாகவும் ஏஐ காரணமாக இருக்குது, பல நாட்டோட போர் நிறுத்துறதுக்கும் ஏஐ காரணமாக இருக்குது. இதை வந்து நம்ம இன்னும் போர் நிறுத்தத்துக்கான இதை வந்து நம்ம ஊக்குவிக்கணும். போர் இல்லாத சூழல், அதாவது இந்த நம்ம காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஏஐ தொழில்நுட்பம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லா நாட்டிலையுமே வந்து எல்லா சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே ஏஐ யூஸ் பண்ணுற அளவுக்கு நல்ல ஒரு திறனில் இருக்கிறாங்க. அவங்கள வந்து நம்ம இன்னும் ஊக்குவிக்கணும். எப்படின்னா, போர் ஏற்படாதவன்னா நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பற்றி நாம் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏஐ மூலயமா நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள்னு இருக்குது. அதை மாதிரி நம்ம நிறையா போர் முரண் சம்மந்தமாக இல்லாமல் நம்ம இது பண்ணணும்.
4: ஆமாம், நீங்கள் சொல்கிறது உண்மைதான். எல்லாருமே சமூக வலைத்தளங்கள்லேயோ இல்லைனா மீடியாவில் பரவுற எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் ரொம்ப சுலபமாக நம்பிடுவாங்க. ஏன்னா மீடியாலேயே வருது அப்படின்னா அது உண்மைதான் என்பதை நம்ம நம்புகிறோம். ஒரு நல்ல விஷயம் பரவுறத விட ஒரு கெட்ட விஷயம்தான் இன்னும் சீக்கிரமாகவே பரவுது. அப்படி பார்க்கும் பொழுது இளைஞர்கள் தான் நிறைய இப்போலாம் வந்து சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்போது ஒரு தவறான செய்தியை பரப்பறக்க முன்னாடி அதோடைய கான்சிக்வன்சஸ் என்னவா இருக்கோ என்கிறத இளைஞர்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும்.
5: நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் பீஸ்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அணு ஆயுதம் ஒழிப்பு தினத்துக்காக நம்ம அந்த அணு ஆயுதங்களை பற்றி மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஆனா இன்டர்நேஷனல் பீஸ் என்பது இப்போ கிளைமேட் சேஞ்ச்னால வர கண்டிஷன்ஸ், லைக் இப்போ திடீர்னு வந்து பல நாடுகளுக்கு வந்து அந்த சுனாமியோ ஏதோ ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர்னால அஃபெக்ட் ஆறாங்க அப்படின்னா அதுவுமே இன்டர்நேஷனல் பீஸை வந்து உடைக்கிற ஒரு விஷயம். இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச்காக போராடுறவங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க, போகலாம்.
1: நன்றி செவந்தி. நிறைய இந்த மாதிரி அச்சுறுத்தல்கள், நிறைய சமூக ஊடகங்களால வந்து பொய்யான தகவல்கள் இருந்தாலும் இப்போ நம்மளோட நட்பு பயணமா இருக்கட்டும், மற்ற நாடுகளிடையே இந்த கூட்டு ஒப்பந்தங்கள் இருக்கு இல்லையா,

0: இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன?
1: கண்டிப்பாக இது வந்து ரொம்பவும் முக்கியமான ஒன்று. நம்ம இதற்கு முன்னாடி காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நம்மளை இந்தியாவை பற்றி ஒரு சில தவறான எண்ணங்களும் இருக்கும், மற்ற நாடுகளுக்கு இருக்குது. ஆனால் வந்து இப்போ சமீப காலமாக வந்து நமது மாண்புமிகு பிரதமர் வந்து பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு, உயர்வாக நினைக்கிறாங்க. இது வந்து ரொம்பவும் வரவேற்கத்தக்கது தான். இப்போ ரொம்ப நம்ம கோவிட் காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டை வந்து ரொம்ப பெருமையாக நிறைய நாடுகள் பேசுனாங்க. இதெல்லாம் ஒரு உதாரணமாகவும் இருக்கும். ஸோ இதை மாதிரியான நட்புறவு நம்ம நாட்டு இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது.
2: இந்த நேரத்தில் நானும் ஒரு விஷயத்தை பகிர நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு கேட்கப்பட்ட கேள்வி இளைஞர்களை பற்றி, அண்ட் நிறைய கல்லூரிகளில் இப்போல்லாம் மாடல் யுனைடெட் நேஷன்ஸ் MUN என்கிற ப்ரோக்ராம்ஸ்லாம் நடக்குது. அதில் இளைஞர்கள், அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்போது நடைமுறையில் ஒரு ஒரு நாடுகளுக்கும் இடையே என்னெல்லாம் ஒப்பந்தங்கள் நடக்குது, ஒவ்வொரு நாடுகளில் என்ன அரசியல் ரீதியாக நடக்குது என்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்தந்த நாட்டு தலைவர்கள் போலவே அவங்க நின்று பேசுகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இளைஞர்கள் தற்பொழுது இருக்கிற நிலைமையை இன்னும் அறிஞ்சிக்கிறாங்க. இதன் மூலம் இளைஞர்கள் நாடுகளுக்கிடையே உள்ள நட்பை பற்றி தெரிந்து கொண்டு உலக அமைதிக்கு வழிவகுக்கிறார்கள்.
0: அழகாக சொன்னீங்க ஸ்ரவந்தி. இப்படி கல்லூரிகளில் நடத்தப்படுற மாடல் யுனைடெட் அசம்பிளி பற்றின விஷயங்கள் அழகாக சொன்னீங்க. இப்போ இளைஞர்களுக்கு உலக அமைதியை கொண்டு வரத்துல அவங்களோட பங்கு என்னவா இருக்கு யோகேஸ்வரன்?
3: என்கிட்ட இளைஞர்களோட பங்கு என்னன்னு கேட்டால், உலக அமைதி கொண்டு வர்றதுக்கான பங்குன்றது நம்ம எல்லார் கையிலையும் இருக்குது. அது குழந்தையிலேருந்து வயசானவங்கள்லேருந்து எல்லார்கிட்டையும் இருக்குது. அதில் ஏன் இளைஞர்கள் வந்து ஒரு முக்கிய பங்குன்னா, ஒன்று வந்து இந்த அந்த டைம் பீரியட், அந்த இளைஞர்னு சொல்கிற டைம் பீரியடில் நாம் தான் வந்து ஆக்டிவாக இருப்போம், நம்மளோட ப்ரோக்ரஸ் வந்து அதிகமாக இருக்கும், நம்மளால் ஒரு அவுட்ரீச்சை வந்து பெட்டராக கொண்டு போக முடியும். நமக்கான அண்டர்ஸ்டாண்டிங்கும் சரி, நமக்கான ஆக்டிவிட்டியும் சரி, வயசானவங்களையும் குழந்தைங்களையும் கம்பேர் பண்ணக்குள்ள நமக்கான அவுட்ரீச் வந்து அதிகமாக இருக்கும். வேர்ல்டு பீஸ் அப்படின்னு பார்த்துட்டா, நாம் வந்து ஓர் அறிவு உயிரினத்துலேருந்து ஆறு அறிவு உயிரினம் வரைக்கும் எடுத்தால் எல்லாத்துக்குமே சமமாக இருக்கிற ஒன்றே ஒன்று இந்த அன்பு, பேரண்டல் கேர், அக்கறை, இது கேர், இது இது ஒன்று வந்து காமனாக எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப்க்குமே இருக்கும். அப்படி தான் வந்து இந்த உலகம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி இந்த உலகம் உருவானப்போ நம்ம இப்போ நம்ம இந்த நாடு நீ அந்த நாடுன்னு பேசுகிறோம், ஆனால் இந்த உலகம் உருவானப்போ நம்ம எல்லாருமே ஒரே லேண்ட்ஃபார்மாக தான் இருந்தோம். பாஞ்சியான்ற ஒரு கட்டமைப்பில் தான் நம்ம எல்லாருமே இருந்தோம். அந்த நிலப்பிரிவினால் வந்த பிரிவுகள் இப்போயுமே கூட நம்ம எல்லாருக்கும் பிரிவுன்னு ஒன்று இருக்கிறது வந்து நிலத்திலேயோ தண்ணியிலையோ உலகத்திலே எதுவுமே எல்லாருக்குமே பிரிவுன்ற நம்ம மனசில் தான் இருக்குது. அந்த பிரிவினைன்றது வந்து நம்ம மனசுலேருந்து என்றைக்கு போதும் அன்றைக்கி அந்த ஒற்றுமைன்றது தானாக வந்து வர ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த பிரிவினைன்றது எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தா, நான் இளைஞர்களுக்கோ இல்லை யாருக்காக இருந்தாலுமே சரி, ஒருத்தவங்களோட உணர்ச்சிகளை புரிஞ்சிக்கக்கூடிய திறன் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அன்பு காட்டணும். அதை விட ரொம்ப முக்கியமானது பொறுமைன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இது மூணுமே இருந்தால் மட்டும்தான் உலக அமைதிக்கு நம்மளால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், அதை ப்ரொமோட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் இளைஞராக வர்றதுக்கு முன்னாடி இளைஞராக இருக்க நமக்கு இது தெரியணும். அப்போ நம்ம பேரண்ட்ஸ் பண்ணலைனாலும் நாம் ஒரு பேரண்ட்டாக ஆகிற ஒரு ஸ்டேஜ் இல்லை. அன்றைக்கி நாம் நம்ம பிள்ளைங்களுக்கு அன்பு காட்டணும், பிரிவினை இருக்கக்கூடாது, எல்லோரும் சமந்தான், நாடு நிறம் இது எல்லா மொழி இது எல்லாத்தையுமே தாண்டி எல்லாருமே உயிரினம் தான், மனிதன் தான். இந்த உலகத்தை கட்டமைக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு மனித குலத்துக்கிட்ட தான் இருக்குது. அதை கட்டி காக்க வேண்டியது நம்ம பொறுப்புன்றதை சொல்லி வளர்த்தாலே உலக அமைதிக்கான கான்ட்ரிபியூஷன் அங்கே இது எடுத்த உடனே நடக்குமான்னு கேட்டால் சாத்தியம் இல்லை. இது நடக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 50-60 இன்னொரு 2 தலைமுறை 3 தலைமுறை ஆகலாம். ஆனால் உலக அமைதின்றது வந்து சாத்தியமில்லாத விஷயம் இல்லை, சாத்தியமான விஷயந்தான். நம்ம எல்லாரும் அதுக்கான அவேர்னஸ் இருந்து நம்ம அது பண்ணால் அது நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் நிறையா இருக்கு.
0: நன்றி யோகேஸ்வரன். உலக அமைதியை நிலைநாட்டத்தில் இளைஞர்களோட பங்கு இன்றியமையதாவது இருக்குது. அவர்களோட துடிப்பான ஆற்றல், நவீன தொழில்நுட்ப அறிவு மற்றும் மாற்றத்திற்கான ஆர்வம் ஆகியவை எல்லாமே உலக அமைதிக்கு முக்கிய உந்து சக்தியாகவே இருக்குது. இதில் உங்களோட கருத்து என்ன அக்ஷயா?
4: இளைஞர்களோட பங்குன்ற சொல்கிறதுக்கு முன்னாடி மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, உலக அமைதியை பற்றி நம்ம உண்மையிலே கற்றுக் கொடுக்கணும்னா நம்ம முதல்ல நம்ம குழந்தைங்கள்கிட்டருந்து கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா குழந்தைகள் ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு கல்லுங்கப்படம் எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய மூளை, அவங்களுடைய சிந்தனைகளை எப்படின்னா ஒரு கலப்படம் இல்லாத விளைச்சல் நிலை மாதிரி நம்ம வந்து யூகிக்கலாம். அதில் நம்ம என்ன பயிரிடுறோமோ அது தான் வரும். நம்ம எண்ணங்கள் போல் தான் வாழ்க்கை. நம்ம அவங்களுக்கு வந்து நல்ல எண்ணங்களை விதைச்சோன்னா நம்மளுக்கு வந்து அவங்க பிற்காலத்தில் வந்து நல்ல எண்ணங்களே வந்து செய்வாங்க. தட் இஸ் அவர் தாட் பிகம் அவர் ஆக்ஷன். அதனால் வந்து இளைஞர்கள்கிட்டேருந்து ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு வந்து சகிப்புத்தன்மைன்றதை வந்து நம்ம முதல்ல சொல்லித்தரணும். அதாவது ரெண்டு பேரோட

0: கருத்துகள் வேறுபாடாக இருந்தாலும் ரெண்டு பேருமே வந்து கரெக்டாக இருக்கலாம், எல்லாருடைய ஒப்பீனியன்ஸ்க்கும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லி வளர்த்தாலே நம்ம வந்து உலக அமைதிக்கு ஒரு முக்கியமான பங்காக வச்சுக்கலாம்.
1: நன்றி அக்ஷயா.
2: ஸோ இன்டர்நேஷ்னல் பீஸ்னா சொன்னால் அது நாடுகளுக்கு இடையே மட்டும் இருக்கிறது இல்லை, இப்போ ஒவ்வொரு நாட்டில் இருக்க குடிமக்களுக்குமே அந்த பொறுப்பு இருக்குது. இன்டர்நேஷ்னல் பீஸ் என்பது இப்போ நம்ம வந்து அணு ஆயுதங்கள் ஒழிப்பு தினத்துக்காக பேசுகிறோம், அதனால் அணு ஆயுதங்கள் பற்றி மட்டும் பேசாமல் உலக அமைதி வெவ்வேறு டொமைன்ஸில் வரலாம். அணு ஆயுதங்கள் பற்றி சொல்லணும்னா, இப்போது அணு ஆயுதம் வச்சுருந்தா நாங்கள் அந்தஸ்து பெற்ற நாடு என்கிற ஒரு ஐடியாலஜி வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் அப்படி பார்த்தோன்னா இப்போது நிறைய வல்லரசு நாடுகள், ஜெர்மனி சிங்கப்பூர் மாதிரி நாடுகள்லாம் அணு ஆயுதங்கள் கிடையாது. ஆனால் அவங்க அவங்களுடைய வளர்ச்சியை வந்து தொழில்நுட்பம், கல்வி போன்ற துறைகளில் காட்டுறாங்க, அண்ட் அதுலேயுமே சாதிக்கிறாங்க. இந்த மாதிரி வெவ்வேறு துறைகளில் அவங்க சாதிக்கிறது தான் உண்மையான வளர்ச்சின்னு நான் சொல்லுவேன். அணு ஆயுதங்களை மட்டும் பார்க்காம இப்போ உலக அமைதி வந்து இப்போது கிளைமேட் சேஞ்ச்னால வர கண்டிஷன்ஸ், லைக் இப்போ திடீர்னு வந்து

0: ஒழிப்பு தினத்துக்காக பேசுகிறோம். அதனால் அணு ஆயுதங்கள் பற்றி மட்டும் பேசாமல் உலக அமைதி வெவ்வேறு டொமைன்ஸில் வரலாம். அணு ஆயுதங்கள் பற்றி சொல்லணும்னா, இப்போது அணு ஆயுதம் வச்சுருந்தா நாங்கள் அந்தஸ்து பெற்ற நாடு என்கிற ஒரு ஐடியாலஜி வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் அப்படி பார்த்தோன்னா இப்போது நிறைய வல்லரசு நாடுகள், ஜெர்மனி, சிங்கப்பூர் மாதிரி நாடுகள்லாம் அணு ஆயுதங்கள் கிடையாது. ஆனால் அவங்க அவங்களுடைய வளர்ச்சியை வந்து தொழில்நுட்பம், கல்வி போன்ற துறைகளில் காட்டுறாங்க, அண்ட் அதுலேயுமே சாதிக்கிறாங்க. இந்த மாதிரி வெவ்வேறு துறைகளில் அவங்க சாதிக்கிறது தான் உண்மையான வளர்ச்சின்னு நான் சொல்லுவேன். அணு ஆயுதங்களை மட்டும் பார்க்காம இப்போ உலக அமைதி வந்து, இப்போது கிளைமேட் சேஞ்ச்னால வர கண்டிஷன்ஸ், லைக் இப்போ திடீர்னு வந்து பல நாடுகளுக்கு வந்து அந்த சுனாமியோ ஏதோ ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர்னால அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்னா அதுவுமே இன்டர்நேஷ்னல் பீஸை வந்து உடைக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ நம்ம இளைஞர்களாக பார்க்கும் பொழுது வி கேன் கோயிங் டு லைக் வேரியஸ் ஃபீல்ட்ஸ், லைக் அந்த சோஷியல் ஆக்டிவிஸ்ட்ஸ் மாதிரி. இப்போது கிரேட்டா தன்பர்க் அவங்களாம் வந்து 13 இயர்ஸ்லேருந்தே வந்து இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச்க்காக போராடுறவங்க அந்த மாதிரியெல்லாம் இருக்காங்க. ஸோ இளைஞர்களே வந்து நிறைய ஆக்டிவிஸ்ட்ஸாக போகலாம் அந்த மாதிரி தான் நான் சொல்ல வந்தேன்.
1: நன்றி செவந்தி. உண்மையாகவே உலக அமைதி என்பது அணு ஆயுதங்களின் அச்சுறுத்தல்கள் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குவது மட்டுமில்லை, அது மனிதர்களிடையே குறிப்பாக நட்பு வளர்த்துவது பரஸ்பர அன்பிலும் நம்பிக்கையிலும் தொடர்கிறது. நம்மிடையே இருக்கும் நட்பின் வலிமையும் இளைஞர்களின் துடிப்பான சிந்தனையும் தொழில்நுட்ப பலமும் இந்த உலகை நல்வழிப்படுத்தும் என்பது இந்த நாளின் மிக முக்கியமாக கருத்தாக பார்க்கப்படுகிறது. இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டு தங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி.
0: நன்றி.
1: நேயர்களே, சர்வதேச அணு ஆயுத ஒழிப்பு தினத்தையொட்டி கல்லூரி மாணவர்கள் பங்கு பெற்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் எம் ஸ்ரவந்தி, கே சந்தோஷ்குமார், எஸ் வி யோகேஸ்வரன், எஸ் அக்ஷயா ஸ்ரீ, நிகழ்ச்சி தொகுப்பாளர் எம் எஸ் நிவேதா ஸ்ரீ, நிகழ்ச்சி அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது இளைய பாரதம்.
2: இனி வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்கலாம். தமிழகத்தின் மகேந்திரகிரியில் செயல்படும் இஸ்ரோவின் உந்து விசை வளாகத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. டெக்னீஷியன் 13, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 3, தீயணைப்பு வீரர் 3, குக் 1 என மொத்தம் 20 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, ஐடிஐ, டிப்ளமோ. வயது 5/10/2026 படி 18 முதல் 25 வரை, 18 முதல் 35 வரை. தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹750, எஸ்சி எஸ்டி பிரிவினர்களுக்கு ₹500. கடைசி நாள் 5/10/2026. மேலும் விவரங்களுக்கு iprc.gov.in. இன்று 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான்வாணி.

மற்றும் ஒரு வேலைவாய்ப்பு செய்தி, தேசிய சுற்றுச்சூழல் இன்ஜினியரிங் ஆராய்ச்சி மையத்தில் காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றனர். டெக்னிக்கல் ஆஃபீஸர் 12, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 1 என மொத்தம் 13 இடங்கள் உள்ளனர். கல்வி தகுதி பிஇ, பிடெக், பிஎஸ்சி, எம்பிஏ. வயது 15/10/2026 படி 18 முதல் 30 வரை, 18 முதல் 28 வரை. தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹500. பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. கடைசி நாள் 15/10/2026. மேலும் விவரங்களுக்கு NEERI.RES.IN.

0: குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய நமது சின்னஞ்சிறு கிளிகள் நிகழ்ச்சியில புதுச்சேரி முருங்கப்பாக்கம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கக்கூடிய பல் சுவை நிகழ்ச்சியுடைய முதற் பகுதியை நம்ம கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி சின்னஞ்சிறு கிளிகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நான் உங்கள் பூர்வி.
2: அப்பாடா, ஓடி வந்து மைக்கு முன்னாடி உட்காந்துட்டேன். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் கேசவர்தன்.
1: ஏன் கேஷோ, ஹோம்ஒர்க் செய்யாம மிஸ் கிட்ட அடிவாங்க, பயந்து ஓடி வரியா?
2: அதெல்லாம் இல்ல பூர்வி, நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு அதிரடியான பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்க போகுது, அதை சீக்கிரம் சொல்லணும் தான் ஓடி வந்தேன்.
1: ஓ, அப்படியா கதை? இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல சுட்டேஸ் எல்லாரும் சேர்ந்து பாட்டு, கவிதை, காமெடி, நாடகம்னு ரேடியோவே எதிர வைக்க போறாங்க.
2: ஆமா, இவங்களோட அசத்த திறமைகளை கேட்க நாங்க எல்லாரும் ரெடி. இதோ நம்ம முருங்கப்பாக்கம் சுட்டிங்களிங்கலாட்டம் ஆரம்பம், கெட்டு மகிழுங்கள்.
1: முதல் நிகழ்ச்சியை நம்ம மூன்றாம் வகுப்பு மாணவர்கள் ஆரம்பிக்கிறாங்க.
2: தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃப்ரெண்ட்ஸா யாரு? நம்ம பர்குணன், அன்ஷித், அபிநந்தன், ஆசினி, கோபிகா, ஐந்து பேர் தான்.
1: அதேதான் கேசவ், இவங்க ஐந்து பேரும் சேர்ந்து நம் வாழ்க்கைக்கு சிறந்தது துரித உணவா அல்லது ஆரோக்கிய உணவா அப்படிங்கிற தலைப்புல ஒரு அதிரடி பட்டிமன்றம் நடத்த போறாங்க.
3: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு ரொம்ப முக்கியமானது. ஒரு பக்கம் கண்ணை கவரு கலர்ல, மூக்க தொலைக்கிற வாசனையில சுட சுட வர துரித உணவு ஃபாஸ்ட் ஃபுட். இன்னொரு பக்கம் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி அம்மா தினமும் தட்டுல வைக்கிற கீரையும் பழமும் கலந்த ஆரோக்கிய உணவு. இது ரெண்டுல எது மனிதனை நிஜமாவே சந்தோஷப்படுத்துது? முதல்ல துரித உணவு தரப்பிலிருந்து பேச வராங்க நம்ம ஆசனி. வாங்க ஆசனி, புரிஞ்சு தள்ளுங்க.
4: வணக்கம் நடுவர் அவர்களே. சமைக்க பொழுது விடியும்னு காத்திருக்க தவளை, அஞ்சு நிமிஷத்துல கையில கிடைக்கிற துரித உணவு தான் பெஸ்ட் நடுவர் அவர்களே. சாயங்காலம் ஆனா அந்த பரோட்டா கடையில பீசற வாசனை இருக்கே, ஆஹா, அந்த சில்லி சிக்கனும் பீஸாவும் பர்கரும் பாக்குறப்பவே நாக்குல எச்சல் ஊறுது. இதை சாப்பிடும் போது கிடைக்கிற சந்தோஷம் இருக்கே, அதுக்கு ஈடுனையே இல்லை. இவங்க சொல்ற ஆரோக்கிய உணவை பாருங்க. காலையில கசப்பான சுக்கு மல்லி காப்பி, மதியம் காரம் இல்லாத கீரை கூட்டு, நைட்டு சப்புன்னு ஒரு சப்பாத்தி, இதெல்லாம் சாப்பிட்டா சந்தோஷமா வரும். அதுக்கிட்டே தான் சாப்பிடணும். வாய்க்குருசியா சாப்பிடறது தான் உண்மையான மகிழ்ச்சி. அதனால் துரித உணவு தான் ஜெயிக்கும்.
3: நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வமேனு சும்மாவா சொன்னாங்க நம்ம பாரம்பரிய உணவே. பெருமை பேச வருகிறார் அபிநந்தன்.
5: நடுவர் அவர்களே, நண்பர் ஆசினி, ஃபாஸ்ட் ஃபுட் வாய்க்கு ருசியா இருக்கும்னு ரொம்ப பெருமையாக பேசினாங்க. ஆனா அந்த ருசி தொண்டை வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அது உடம்பு போனோடனே பண்ற தொந்தரவு இருக்கே, அதை ஏன் சொல்ல மாட்டீங்கள்? இந்த துரித உணவை தினம் சாப்பிட்டா என்ன ஆகுது? சின்ன வயசுலயே தொப்பை விழுது, ஏறி நின்னா வெயிட்டு மிஷின் அலறுது. ஆனா நம்ம பாரம்பரிய ஆரோக்கிய உணவை சாப்பிட்டு பாருங்க. கேழ்வரகு கூறும் கம்பம் கஞ்சியம் குடிச்ச நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் எப்படி 80 வயசுலயே கம்பீரம் நடந்தாங்க. இன்னைக்கு துரிதோ சாப்பிடுற பசங்க 4 படி ஏறினாலே அப்பா அம்மான்னு மூச்சு வாங்குற

0: சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் உடம்ப தெம்பாக வச்சுக்கிறது தான் நிஜமான மகிழ்ச்சி. அதான் ஆரோக்கிய உணவால் மட்டும்தான் முடியும் நடுவராங்களே.
1: ஆரோக்கியம் முக்கியம் தான், ஆனால் அது அவசர உலகிற்கு செட்டாகுமா? இதோ காரசாரமான வாதங்களை அள்ளி வீச வருகிறார் கோபிகா.
2: நடுவர் அவர்களே, ஏதோ 80 வயசு தாத்தா கதையெல்லாம் பேசுறாங்க. இப்ப இருக்கிற அவசர உலகத்துல யாருக்குங்க உட்காந்து சமைக்க நேரம் இருக்கு? வேலை முடிச்சு டயர்டா வரப்போ போனை எடுத்து ஒரு கிளிக் பண்ணா 10 நிமிஷத்துல வீட்டுக்கே சூறான பிரியாணி வந்து கொடுப்பாங்க. அது எவ்வளோ பெரிய ரிலீஃப். அதை விட்டுட்டு வேலை முடிச்சு வரும்போது சாம்பார் இட்லி சமைக்க சொன்னா அங்கே சந்தோஷம் இருக்குமா இல்லை சண்டை நடக்குமா? சுரிதா உணவு தான் இந்த காலத்து மக்களோட டென்ஷனை குறைத்து வாழ்க்கையை ஈஸியாக்குது. நடுவர் அவர்களே,
1: விருந்தே மருந்து, மருந்தே விருந்து என தட்டி இருக்கும் உணவின் தத்துவதை அடுக்க வருகிறார் அஞ்சித்.
3: நடுவர் அவர்களே, கோபிகா சொல்ற ஈஸியான வாழ்க்கை கொஞ்ச நாளைக்குதான். அப்புறம் மாயசு முழுக்க மாத்திரை சாப்பிட வேண்டியதான். அவங்க கொண்டு வந்து தர அந்த துரித உணவுல என்னென்ன கெமிக்கல் சேர்க்கிறாங்க தெரியுமா? பழைய எண்ணெய், அப்புறம் கெட்டு பக்கம் இருக்க சேர்க்கிற பொருள். இதை சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? உண்மையான மகிழ்ச்சி எங்க இருக்குது தெரியுமா? அம்மா கையால சுட சுட செஞ்சு தர இட்லியும் சாம்பாரும் வீட்டில செய்யற முருங்கைக்காய் சூப்பும் தான். அதை சாப்பிட்டா உடம்பும் நல்லா இருக்கும், மனசும் நிம்மதியா இருக்கும். காசை கொடுத்து நோய் விலக்கி வாங்குற துரித உணவு என்னைக்கும் மகிழ்ச்சி தராது நடுவர் அவர்களே.
1: ரெண்டு பக்கமும் தீப்பறி பறக்க பேசுறீங்க. இப்போது தீர்ப்புக்கு வருவோம். துரித உறவு தரப்பு சொன்ன மாதிரி அது பார்க்க அழகா இருக்கு, உடனே கிடைக்குது, நாக்குக்கு ருசியா இருக்கு. உண்மைதான், ஆனா அந்த ருசியை மட்டும் வச்சுக்கிட்டு ஆரோக்கியத்தை அழகு வைக்க முடியுமா? ஆரோக்கிய உணவு தரப்பு சொன்ன மாதிரி 100க்கு 100 உண்மை. சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். உடம்புல ஆரோக்கியம் இருந்தாதான் நம்மள வாழ்க்கை சந்தோஷமா வாழ முடியும். வாய்க்கு ருசியா சாப்பிட்றதை விட உடம்புக்கு சத்தா சாப்பிட்றது தான் நமக்கு நிரந்தர மகிழ்ச்சியை தரும். எனவே மனிதனுக்கு தேவை ஆரோக்கிய உணவு என்று தீர்ப்பு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
4: வா, 3வது ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிய பட்டு மண்டம் சும்மா அதிரி அடியா இருந்துச்சுல பூர்வி. ஹெல்த்தி ஃபுட் தான் சிறந்தது, எனக்கு இப்ப புளிஞ்சிடுச்சு.
5: ஆமா கேஷவ், அவங்க வாதம் அப்படி. சரி, பட்டிமன்றம் முடிஞ்சாச்சு, அடுத்து யூகேஜி ஜாபிஷோட நிகழ்ச்சி.
4: வா, யூகேஜி ஜாபிஷா அவன் மழலை குரல்ல நமக்கு என்ன சொல்லி கொடுக்க போறான் பூர்வி?
5: ஔவையார் பாட்டி எழுதின நற்பண்புகளை கற்றுத்தரும் நீதி நூலான கொன்றை வைந்த வரிகளை தான் ஜாபே சொல்ல போறான்.
4: கொன்றை

0: அக்கமும் காசும் சிக்கன தேடு.
1: அடடா, யூகேஜி ஜாபேஷ் அவனோட மழலை குரல கொன்றை வேண்டும் சொன்னது எவ்வளவு அழகா மனசுல பதிஞ்சிடுச்சுல கேஷவ்.
0: ஆமா பூர்வி, நீ வீணர்களை தொடர்ந்து அடுத்துதான் உலக பொதுமறை வரப்போகுது.
1: உலக பொதுமறையா? அப்படின்னா நம்ம தெய்வ புலவர் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் தானே கேஷவ்?
0: அதே தான் பூர்வி. நம்ம பள்ளியின் யூகேஜி சுட்டி கமலி நமக்காக திருக்குறள் சொல்ல போறாங்க.
2: திருக்குறள் அகர முதல் எழுத்தலம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்க கசட கற்பவை கற்றப்பின் நிக்காகக்கு தகர் தீனா சுட்டப்புன் உள்ளார் மாறாதே நாவினா சுட்டவடு எப்பொருள் யார் யார் வாய்க்கேப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்மது அறிவு என்ன செய்யாரே ஒருத்தல் அவனான நன்னேம் செய்விடல் நன்றி மறுப்பு நன்றென்று நன்றல்லது அன்றே மறுப்பு நன்றி இனியே உருவாக இன்னார குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று செல்வத்தில்

0: மரியவே. தேங்க்யூ.
1: யூகேஜி கமலி மிக அருமையா திருக்குறளை சொன்னாங்க. அடுத்து என்ன நிகழ்ச்சி வரப்போகுது கேஷவ்?
0: அடுத்து நம்ம நிகழ்ச்சியில வரப்போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விழிப்புணர்வு பகுதி.
1: அப்படியா கேஷவ்? அப்படி என்ன ஸ்பெஷல் நிகழ்ச்சி, யார் பண்ண போறாங்க?
0: நம்ம பள்ளியின் 4ஆம் வகுப்பு கவிஷ்கா, பூவி மற்றும் யானி வராங்க. நம்ம எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய குட் டச் பேட் டச் பத்தின ஒரு சூப்பர் நாளத்தை இவங்க நடிச்சு காட்ட போறாங்க.
1: மிக சிறந்த தலைப்பு கேஷவ். குழந்தைகள் நாம எப்படி பாதுகாப்பா இருக்கணும்னு, எப்போ வேண்டாம்னு சத்தமா சொல்லணும்னு கவியும் யானியும் அவங்களோட நானும் நடிப்பு மூலமா உங்களுக்கு புரிய வைக்க போறோம்.
0: ஆமா, அப்போ எல்லாரும் ரொம்ப கவனமா கேளுங்க. இதோ 4ஆம் வகுப்பு நண்பர்களின் விழிப்புணர்வு நாடகம், கேட்டு மகிழுங்கள்.
2: கவிஷ்கா, பூர்வி, இன்னைக்கு எனக்கு ஸ்கூலுக்கு வரதே பிடிக்கல தெரியுமா?
1: யானி, இன்னைக்கு உனக்கு பிடிச்ச பிடி பீரியட் கூட இருக்கே.
2: இல்லடி, இன்னைக்கு காலையில பஸ்ல வரும்போது ஒரு அங்கிள் பக்கத்துல வந்து இடிச்சுக்கிட்டே நின்னாரு. எனக்கு ஒரு மாதிரி பயமா அழுகியா வந்துச்சு.
3: ஐயோ யாழினி, அந்த மாதிரி நேரத்தில் நீ அமைதியாக இருக்கக்கூடாது. நம் டீச்சர் போன வாரம் குட் டச் மற்றும் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்தாங்க தானே?
1: ஆமாம் யாழினி, எனக்கும் ஞாபகம் இருக்குது. நம்ம அப்பா அம்மா டாக்டர், நம்மளை தொடர்த்து குட் டச். ஆனால் யாராவது நம்ம உடம்புல பிரைவேட் பார்ட்ஸில் தொட்டாலோ, இல்லை அவங்க தொடர்ந்து நமக்கு பிடிக்கலனாலோ அது பேட் டச்.
3: கரெக்ட் பூர்வி. யாழினி, அந்த அங்கிள் செஞ்சது பேட் டச். யாராவது அப்படி பண்ணால் நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னதுன்னு தெரியுமா? சத்தமா வேண்டாம், தொடாதீங்கன்னு அப்படியும் கத்தணும்.
2: ஆனால் சுற்றி இருக்கவங்க தப்பாக நினைப்பாங்களோன்னு எனக்கு பயமா இருந்துச்சு கோஷ்கா.
3: தப்பு பண்ணுறவங்க தான் பயப்படும் யாழினி. நாம இல்லை, முதலனோ சொல்லணும், அப்புறம் மதத்தை விட்டு ஓடணும்கோ. மூணாவது உடனே நமக்கு பிடிச்சவங்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிடணும். டெல்,
1: நமக்கு பிடிச்சவங்கன்னா யார் கவிஷ்கா?
3: நம்ம அம்மா, அப்பா, கிளாஸ் டீச்சர், நம் தாத்தா, பாட்டி, இவங்ககிட்டயே அதையும் மறைக்காம உடனே சொல்லிடணும்.
2: ஒருவேளை வீட்டில் சொல்ல பயமா இருந்தா என்ன பண்ணுறது?
3: பயப்படவே கூடாது யாழினி. பெற்றவங்களே நம்மளை கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க. அவங்க கிட்ட சொல்ல முடியல, ஆனால் அரசாங்கம் ஒரு சூப்பர் ஃபோன் நம்பர் வச்சுருக்காங்க, அதுதான் 1098.
1: வா, அந்த நம்பருக்கு கூப்பிட்டா போலீஸ் வருவாங்களா?
3: ஆமாம், குழந்தைகளுக்கு எந்த ஆபத்துனாலும் இந்த 1098 நம்பருக்கு காசு இல்லாமலே ஃபோன் பண்ணலாம். நமக்கு உதவி செய்ய உடனே ஓடி வருவாங்க.
2: கவிஷ்கா, நீ சொன்னது அப்புறம் தானே எனக்கு தைரியம் வருது. இனிமேல் யாராவது அப்படி தப்பா நடந்துக்கிட்ட பயந்து அழமாட்டேன், சத்தமா கத்துவேன்.
1: ஆமா யாழினி, நாம 4ஆம் வகுப்பு படிச்சாலும் நாம ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணுங்க. இனிமே நாம எல்லாரும் பாதுகாப்பா இருப்போம்.
3: சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பெல் அடிக்க போது நம்ம கிளாஸ் ரூமுக்கு போகலாம்.
0: தேங்க்யூ. வாவ், கவி, பூர்வி மற்றும் யானியோட குட் டச் பேட் டச் நாடகம் ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தது. குழந்தைகளே, நம்ம எல்லாரும் கண்டிப்பாக அதை ஞாபகம் வச்சுக்கணும். நாய் கண்டா கல்லை கண்டா கல்லை கண்ணா.
1: என்ன கேஷவ் இது, திடீரெனு பழமொழியெல்லாம் பேசிட்டே இருக்க? இன்னைக்கு நீ தொகுப்பாளர் ஆச்சே.
0: இன்னைக்கு நான் தொகுப்பாளர் மட்டும் இல்லை பூர்வி, நம்ம கிளாஸ் ஃப்ரெண்ட் சர்வேஷ் கூட சேர்ந்து நானும் ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறேன்.
1: அப்படியா, நீயும் சர்வேஷும் சேர்ந்து என்ன பண்ண போறீங்க?
0: நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம தினமும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிற பழமொழியின் தவறான புரிதல், அதன் உண்மை விளக்க பகுதி பேச போறோம்.
1: அடடே, செம ஐடியாவா இருக்கே. நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்ட பல பழமொழிகளுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அறிவியல்
0: பழமொழியும்
1: தவறான புரிதலும். இடம், ஒரு பரபரப்பான கிராமத்து தேநீர் கடை.
4: அண்ணா, ஒரு ஸ்ட்ராங் டீ கொடுங்க. அப்பாடா, விடிய விடிய ஒரே அலைச்சல், உடம்பே அசதியா இருக்கு.
0: என்ன சர்வேஷ், காலையிலே ரொம்ப டயர்டாக்க போல, என்ன விஷயம்?
4: பின்ன என்ன கஷ்டம் சார், ஒரே வேலை பழுதான். டீ கடை அண்ணா ஒரு வடை ஏற்றுக்கிறேன். சே, என்னென்னா வடையுது, உப்பே இல்லை, உப்பில்லா பண்ணம் குப்பையிலே தூக்கி போட்டுற வேண்டியதான்.
0: ஏ சர்வேஷன், இல்லை சாப்பாடை வீணாக்காதே. அந்த பழமொழிக்கும் சமையல் கட்டுக்கு சம்மந்தமே இல்லை தெரியுமா?
4: என்ன சார் சொல்றீங்க, பண்ணா சாப்பாடு தானே, உப்பில்லா சாப்பாடு குப்பைக்கு தான் போகணும்.
0: இல்லை சர்வேஷ், தமிழ் இலக்கியத்தில் பண்ணம்னா நம்மள உடனர்த்தம். உடம்புல உப்பு சத்து குறைஞ்சி நீர் சத்து போயிடுச்சுன்னா அந்த உடம்பு செயலிழந்து குப்பைக்கு, அதாவது சுடுகாடுக்கு போயிடும். இது ஒரு மருத்துவ பழமொழி. அதை போய் வடையில் உப்பில்லாம் தூக்கிப்பட பார்க்கறியே.
4: அடப்பாவே, பழமொழியில் இவ்வளோ சயின்ஸ் இருக்கா? சரி சரி, டீ கடை கடை ஒன்று கொடுத்து விட்டு அடுத்து

0: செட்டு சுட வடை வரத்துக்குள்ள பந்தியில் போய் உட்காரணும். பந்திக்கு முந்தி படைக்கு பிந்தி நம்ம தான் முதல்ல சாப்பிடணும்.
1: அட சர்வேஷு, உன்னோட சோம்பேறித்தனத்துக்கும் சாப்பாடு நம்ம புத்திக்கும் நீ பழமழை துணைக்கு கூப்பிடுறியா?
0: என்ன சார், பந்தி வந்தால் முன்னாடி போய் உட்காரணும், போர் யுத்தம் வந்தால் பயந்து பின்னாடி ஓடணும்.
1: அதுதானுங்களே, இது ஒரு போர் வீடனோட உடல் அசை குறிக்கும் பழமொழி. பந்தியில் சாப்பிடும் போது நம்மளோட வலது கை எப்படி போகும்? முன்னோக்கி சென்று உணவே எடுக்கும். அதுவே போர்க்களத்தில் வில்லை எம்பில் புட்டி நானே கையின் பின்னோக்கி இழுத்து அம்பை செலுத்த வேண்டும். இது கையாசைக்கான இலக்கணம், சீனத்துக்கானது இல்லை.
0: அடேங்கப்பா, சரி சார், போன வாரம் அண்ணன் பையன் தெருவில் விளையாடும் போது ஒரு நாய் தரத்திற்கு அம்பாய்ந்து ஓடி வந்து சொன்னான், கள்ளக்கண்ட நாயக்கான நாயக்கண்ட கள்ளக்கண்டன் சொன்னான், ஆபத்து நேரத்தில் அடிக்க கல் கிடைக்காது, அதானே அர்த்தம்.
1: அடடா, இதுவும் பெரிய தப்பு சர்வேஷ். இது நாய் கல்லடி வாங்குற கிடை கிடையாது, இது ஒரு ஆன்மீக கலை சார்ந்தமான பழமொழியப்பா.
0: கலை சார்ந்த பழமொழியா? கல்லுக்கும் நாய்க்கும் என்ன சார் கலை?
1: ஒரு கோயிலுக்கு போறேன்னு வச்சுக்கோ, அங்க ஒரு அழகான கல் சிறப்பு இருக்குது. அந்த சிலை வெறும் கல்லா மட்டும் பார்த்தா உனக்கு அங்க உருவம் தெரியாது. அதுவே உன்னோட பக்தி கண்ணால் அந்த நாயகனை, அதாவது இறைவனை பார்த்தா உனக்கு அங்க கல் தெரியாது. அதாவது பொருளை பார்க்கிற உன்னோட பார்வை பொத்துதான் ஞானம் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கிறாங்க.
0: ஆஹா, நாய் அடிக்கிற கதையே சிற்பக்கலைக்கே கண்டுபிடிங்களே சார். சரி, அப்ப இன்னொரு பழமொழி, சோம்பேறிகளுக்கு எட்டு காலு, சுறுசுறுப்புக்கு ஒன்பதாம் காலு சொல்லுவாங்களே சார். சோம்பேறிங்க எட்டு கால் பூச்சி மாதிரி மெதுவா நடப்பாங்கன்னு அர்த்தமா சார்?
1: எட்டு கால் பூச்ச என்ன சார் வேஷு, உனது கற்பனை குதிரை இப்படி ஓடுது? இது மனிதனோட உருக்க நேரத்தை குறிக்கும் பழமொழி அப்பா.
0: தூங்குற நேரமா? அது எப்படி சார்
1: கால் அப்படின்னா? இங்க நேர்மணும் ஒரு அர்த்தம் இருக்குது. ஒரு சாதாரண சொம்பி எடுத்துக்கோ, எட்டு மணி நேரம் தூக்கம், அதாவது எட்டு கால் போதும். ஆனா பகல் முழுக்க சுறுசுறுப்பா திடீர்மா அவனுக்கு உடம்பு நல்லா ஓய்வு எடுக்கணும். அதனால அவனுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் சேர்த்து ஒன்பதாம் கால், அதாவது ஒன்பது மணி நேரம் தூக்கம் அவசியம் தேவை.
0: ஓ அப்படியா, அப்ப இன்னொரு பழமொழி சார், இந்த ஊர்ல ஒருத்தரை பத்தி தப்பா பேசுறாங்க, அதை பத்தி பேசும்போது புகைந்து வந்து நெருப்பு இல்லாமல் புகையான்னு சொல்லுவாங்களா சார்? அப்போ ஒருத்தரை பற்றி தப்பாக வந்து வருதுன்னா அவர் கண்டிப்பாக ஏதோ தப்பு செஞ்சுக்கணும்னு அர்த்தம்.
1: இதுதான் இன்றைக்கி உலகத்தில் நடக்கிற பெரிய தப்பு சர்வேஷு. பகந்திக்கும் உண்மைக்கும் சம்மந்தமே உண்மையான பழமொழி என்னன்னு தெரியுமா? நெருப்பு இல்லாமல் புகையாது.
0: ரெண்டு ஒன்று தானே சார்?
1: இல்லை, பழங்காலத்தில் அடந்து காட்டில் வேட்டைக்கு போகிறவங்க அல்லது வழிபோகர்கள் தூரத்தில் புகை வரத பார்த்தா அங்கு நெருப்பு இருக்கு, மனுஷங்க யாரோ சமைக்கிறாங்க அல்லது தங்கியிருக்காங்க புரிஞ்சுக்காங்க. அதாவது ஒரு விளைவு இருக்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு அறிவியல் பூர்வமாக சொன்னாங்க. இதை போய் இன்னைக்கு பகந்தி பரப்புறதுக்கு காரணமாக மாற்றிட்டாங்க.
0: அடப்பாவே, அறிவியல் காரணத்தை வதந்திக்கு மாற்றிட்டாங்களா சார்? கடைசியாக ஒரே ஒரு பழமொழி சார், போன வாரம் ஆஃபீஸில் நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன்னு என் மேனேஜர் திட்டும்போது ஆனைக்கும் அடி சருக்கும் பார்த்து செஞ்சு சொன்னாங்க. யானை அவ்வளோ பெருசாக இருந்தாலும் வழிக்கு விழும், அதே போல் மனிதர்களுக்கும் தப்பு நடக்கும் தானே, அதை தானே அவங்க சொன்னாங்க?
1: அவங்க சொன்னது பொதுவான புரிதல் சர்வேஷு. ஆனால் உண்மையான தமிழ் இலக்கம்படி அது ஆணை என்பது விலங்கு கிடையாது, ஆணை என்பது அரச கட்டளை. எவ்வளவு பெரிய அறிவாளியான அரசனாக இருந்தாலும் அவன் போடும் சட்டத்திலோ அல்லது ஆணையில கூட சில சமயம் சிறு தவறுகள் நேரலாம். சட்டம் போடுவனுக்கு தவறு நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன பழமொழி அது.
0: அற்புதம் சார், அற்புதம். இன்னைக்கு டீ குடிக்க வந்த இடத்துல எனக்கு பெரிய தமிழ் வகுப்பே எடுத்துட்டீங்க. இனிமே நானும் என் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் பழமொழிகளில் சரியான அர்த்தத்தோடு தான் பயன்படுத்துவோம்.
1: ரொம்ப சந்தோஷம் சர்வேஷு, மொழியை சரியா புரிஞ்சுக்கிட்டே நம்ம முன்னோர்கள் சொன்னதை நம்ம சரியா கடைபிடிக்க முடியும். சரி, டீக்கு காசு கொடுத்துட்டு கிளம்புவோமா?
0: கண்டிப்பா சார், இப்போ நான் பழமொழியோட உண்மையான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு தெளிவாக கிளம்புறேன்.
1: தேங்க்யூ.
2: பலே பலே, கேஷவ் மற்றும் சர்வேஷ் சொன்ன பழமொழிகளோட உண்மை விளக்கம் சும்மா அருமையா இருந்தது. என்ன கேஷவ், பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிட்டு திரும்பவும் வந்தாச்சா?
1: ஆமாம் பூர்வி, அடுத்து நம்ம நிகழ்ச்சியில வரது யாரு?
2: அடுத்ததா வரவங்க நமக்கு ரொம்பவே தேவையான, நம்ம வாழ்க்கைய அழகாக்க போற சில விஷயங்களை பத்தி பேச போறாங்க. நம்ம பள்ளியின் ஃப்ரெண்ட் ரச்சிதா வராங்க.
1: வா ரச்சிதாவா? ரச்சிதா நமக்கு என்ன ஸ்பெஷல் டாபிக் கொண்டு வந்திருக்காங்க?
2: ரச்சிதா நமக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் பற்றி ஷார்ட்டாக கொடுக்க போகிறாங்க. காலையில் சீக்கிரம் நேந்திரத்தில் இருந்து பெரியவங்களுக்கு மரியாதை தரது வரைக்கும் பல சூப்பர் டிப் சொல்ல போகிறாங்க. இதோ ரச்சிதா வழங்கும் நல்ல பழக்க வழக்கங்களை பற்றிய ஆங்கில உரை கேட்டு மகிழுங்கள்.
3: குட் ஈவினிங் டு ஆல் அவர் வண்டர்ஃபுல் லிஸ்னர்ஸ். தேர் இஸ் அ ஃபேமஸ் சேயிங், அதை

0: to all success and bad habits are an open door to failure. My name is Sachita and today I am very excited to speak to you about the power of daily good habits. Habits are the small things we do every single day. Without even thinking, when we choose good habits, we build a wonderful future. Simple actions like waking up early, making a bed and brushing our teeth twice a day gives us a happy and organized start to our morning. Good habits also keep our minds and body strong. Eating fresh fruits instead of junk food gives us the energy to run and play in the classroom. Listening carefully to our teachers and finishing our homework on time, learning easy and fun. Even keeping our surroundings clean by throwing trash in the dustbin is a habit that shows we care. We do not need to change our whole life in one day. Small good choices lead to big success. Let us all promise today to pick just one good habit and stick to it. Remember, our habit shape our future. So let's make them great. Thank you and have a fantastic day ahead.
1: வாவ், ரச்சிதா சொன்ன நல்ல பழக்க வழக்கம் எல்லாமே சூப்பர் பூர்வி. இன்னிலிருந்து நானும் சமத்து புளியா மாற போறேன்.
2: அதே முதல்ல பண்ணு கேஷவ். சரி, நல்ல பழக்க வழக்கங்களை பத்தி பேசிட்டோம். அடுத்ததா தமிழ்நாட்டோட ஒரு மாபெரும் தலைவரை பத்தி பேச நம்ம வெற்றிவேல் அண்ட் ஜஷாந்த் வராங்க.
1: மாபெரும் தலைவர யார் பூர்வி? அது மகாத்மா காந்தியா நேரு மாமாவா?
2: இல்ல கேஷவ், நம்ம ஏழை பங்காளர் படிக்காத மேதை கர்ம வீரர் காமராஜர் அவர்களை பத்தி தான் அடுத்த உரை.
1: ஓ, காமராஜர் அவர்களா? நம்ம இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்து ஜாலியா படிக்கிறதுக்கும் மதிய உணவு சாப்பிட்டுக்கும் அவர் தானே பூர்வி முக்கிய காரணம்.
2: மிக சரியா சொன்ன கேஷோ. நமக்கு இலவச கல்வியும் மதிய உணவு திட்டம் தந்த அந்த பெருமகனாரின் வாழ்க்கை வரலாற்றை பத்தி இப்போ கேட்கலாம்.
3: உலகின் தன்மை மிக்க மொழியான தமிழகின் முதல் வணக்கத்தை செலுத்தி அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிராமங்கள் தோறும் பள்ளிக்கூடம் திறந்து வைத்த சைத்திரநாயகன், ஏழைகளின் பங்காளன், கல்விக்கம் திறந்த காமராசர் அவர்களை பற்றி பேசப்போகிறேன். காமராசர் தமிழ்நாட்டின் தலை சிறந்த தலைவர்கள் ஒருவர். அவர் 1903 ஜூலை 15 விருதுநகரில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் குமாரசாமி மற்றும் சிகாமையம்மையார் ஆவர். அவருடைய முழு பெயர் குமாரசாமி காமராஜர். இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று பல முறை சிறை தண்டனையும் அனுபவித்தார். காமராஜர் 9 தமிழக முதல்வராக பணியாற்றினார். கல்வி வளர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். ஏழை மாணவர்கள் பள்ளி செல்ல மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். பல புதிய பள்ளிகள் திறக்கப்பட்டது. அணைகள், தொழிற்சாலைகள் மற்றும் சாலைகள் அமைக்கப்பட்டது. இதனால் இவரது ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்டது. எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார். இவர் கர்ம வீரர் என்று அன்புடன் அழைக்கப்பட்டார். இவரது பிறநாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. நன்றி.
4: என் பேர் ஜெய்சான். காமராசர் பற்றி கவிதை சொல்ல போகிறேன். நாட்டிற்கு உயர்த்த நல்லவர் கர்ம வீரர் காமராசர். கல்லாமை இல்லாமை ஆக்கினவர். ஏழ்மையின் கொடுமை நீக்கினவர். அணைகளை நீரை தேக்கினவர். ஏழாண்மை செழிப்பாய் மாட்டினவர். கிராமின் இன்னலுக்கை ஏற்றினவர். தொழிற்சாலை பாலவும் நாட்டினவர். நேர்மையாய் வாழ்ந்து காட்டினவர் கர்ம வீரர் காமராசர். நன்றி.
5: காமராசர் ஐயா அவர்களை பற்றிய பேச்சு மனதை தொட்டது. கல்வி கண் திறந்த அந்த மாமனிதரை நாம் எப்போதும் மறக்கக்கூடாது.
1: அடுத்து வருவது நம்ம மூளையை குழப்பும் நிகழ்ச்சி.
5: மூளையை குழப்பும் நிகழ்ச்சியா? அப்போ ஏதாவது புதிரா இல்லை விடுக்கதையா கேஷவ்?
1: அதெல்லாம் இல்லை பூர்வி. நம்ம பள்ளியோட காமெடி கிங் சசீந்தரன் வரான். கடி ஜோக் சொல்ல போறான்.
5: ஐயோ, கடி ஜோக்ஸா? சசியோட ஜோக்கு கேட்டு ரேடியோவுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம் ஓடிட மாட்டாங்களே கேஷவ்.
1: வாய்ப்பு இருக்குது பூர்வி. ஆனால் சசியோட ஜோக்ஸ் ரொம்பவே கலகலப்பாக இருக்கும். எல்லாரும் உங்கள் சிரிப்பை அடக்க ரெடியாக இருந்துக்கோங்க.
5: சரி சரி, சசி என்ன தான் ஜோக்கு வச்சிருக்கான்னு கேட்டுடுவோம். இதோ 4 சசி வழங்கும் கலகலப்பான கடி ஜோக்ஸ் பகுதி, கேட்டு மகிழுங்கள்.
6: கடி ஜோக்ஸ். எறும்புக்கும் கரும்புக்கும் என்ன வித்தியாசம்? எறும்பு நம்மளை கடிக்கும், கரும்பு நாம கடிப்போம். யானை தண்ணியில் இருந்தால் என்ன ஆகும்? நீர் யானை ஆகும். கொக்கு எப்போ ஒத்த காலே நிற்கும், அது ஒத்த காலை எப்போ தூக்குதோ அப்போதான் ஒத்த காலே நிற்கும். சாப்பாட்டில் போட முடியாத சால்ட் எது? அசால்ட். யார் அடித்தா நம்மளுக்கு வலிக்காது? வேற யாரு காற்று அடிச்சாதான் வலிக்காது. ஏன் நம்ம தண்ணி தெளிச்சுட்டு கோலம் போகிறோம்? கோலம் போட்டு தண்ணி தெளிச்சோன்னா கோலம் அழிஞ்சிரும். முட்டைக்கு நடுவில் என்ன இருக்குது? லிட்டு தானே இருக்குது. ஏன் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி குட் நைட் சொல்லிட்டு

0: தூங்குறோம். ஏன்னா தூங்கிட்டா குட் நைட் சொல்ல முடியாது. யானைக்கும் எறும்புக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு எறும்பு 100 யானையை கடிக்க முடியும், ஆனால் ஒரு யானை 100 எறும்பு கடிக்க முடியாது. எல்லா லெட்டரும் வர மாதிரி வேறு எது? போஸ்ட் ஆபீஸ் தான், அங்கதான் எல்லா லெட்டரும் வரும். தண்ணியும் இல்லாத கடல் எங்க இருக்கு? வேற எங்க இருக்கு? மேப்ல தான் இருக்கு. தேங்க்யூ.
1: பூர்வி, என்ன கையில் பெரிய இதே வரபாடத்தோட ரெடியா நிக்கிற? எங்க கிளம்பிட்ட?
2: கேஷோ, நம்ம சின்னஞ்சேரி கிளிகள்ல எனக்கும் ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல. நான் நம்ம ஃபோர்த் ஃப்ரெண்ட் லோக பிரசாத் கூட சேர்ந்து ஒரு ஸ்பெஷல் ரவுண்டு வர போறேன்.
1: அடடே, நீனும் லோக பிரசாத் சேர்ந்து அப்படி என்ன ஸ்பெஷலா பண்ண போறீங்க?
2: நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம இந்தியாவின் மாநிலங்கள் மற்றும் அதன் சிறப்புகளை பத்தி ஒரு சூப்பரான பொது அறிவு பயணம் போக போறோம்.
3: பூர்வி, நம் நாட்டில் எத்தனை மாநிலங்கள் இருக்கிறது தெரியுமா?
2: ஓ, தெருமே மொத்தம் 28 மாநிலங்கள் இருக்கிறது.
3: சரியா சொன்ன. இந்த மாநிலங்களின் புகழ்பெற்ற சிறப்பம்சங்கள் பற்றி நாம் இப்போது தெரிஞ்சு கொள்ள போகிறோம்.
2: முதல்ல நான் தென்னிந்திய மாநிலங்களின் பெயர்களை சொல்கிறேன், அவற்றின் சிறப்புகளை சொல்லு பார்ப்போம்.
3: நான்ரெடி, நீன் கேள்.
2: தமிழ்நாடு,
3: பிரம்மாண்டமான கோயில்கள் பரதநாட்டியம் மற்றும் காஞ்சிபுரப்பட்டு.
2: கேரளா,
3: அமைதியான பாடகை வீடுகள், ஈர்க்க எழுக்குந்தம் காயல்கள் மற்றும் கதிர்களின் நடனம்.
2: கர்நாடகா,
3: மைசூரு பட்டு அம்பி வரலாற்று சின்னங்கள், சந்தன மரப்பொருட்கள்.
2: ஆந்திர பிரதேசம்,
3: உலக புகழ் பெற்ற திருப்பதி பாலாஜி கோயில் மற்றும் காரசாரமான ஆந்திர உணவு.
2: தெலுங்கானா,
3: வரலாற்று சிறப்புமிக்க சார்நாத் மற்றும் ஹைதராபாத் பிரியாணி.
2: கோவா,
3: அழகான கரைக்கரைகள் மற்றும் பழமையான போர்த்துகீசிய தேவாலயங்கள். இப்ப நான் வட மற்றும் மத்திய இந்திய மாநிலங்களின் பெயர்களை சொல்கிறேன், நீரன் சிறப்புகளை சொல்.
2: ஓகே.
3: உத்தரப்பிரதேசம்,
2: உலக அதிசயமான தாஜ்மஹால் மற்றும் வாரணாசி ஆன்மீக தலங்கள்.
3: பஞ்சாப்,
2: பொற்கோயில் மற்றும் பங்கரா நடனம்.
3: ராஜஸ்தான்,
2: தார் பாலைவனம், பிரம்மாண்ட அரண்மனைகள் மற்றும் கோட்டைகள்.
3: மத்திய பிரதேசம்,
2: சாஞ்சி ஸ்டூபி மற்றும் அடர்ந்த வனவிலங்கு சரணாலயங்கள்.
3: இமாச்சல பிரதேசம்,
2: பனிப்படர்ந்த மலைகள், ஆப்பிள் தோட்டங்கள் மற்றும் கம்பளி தொப்பிகள்.
3: உத்தரகாண்ட்,
2: இமயமலை சிகரங்கள் மற்றும் புகழ்பெற்ற புண்ணிய தலங்கள்.
3: ஹரியானா,
2: பசுமையான விவசாய நிலங்கள் மற்றும் குருஷேத்திர வரலாற்று தளம். அடுத்தது கிழக்கு மற்றும் மேற்கு இந்திய மாநிலங்கள். மகாராஷ்டிரா,
3: பாலூட் சினிமா, மும்பை, நுழைவாயில் மற்றும் அஜந்தா எல்லோரா கோயில்கள்.
2: குஜராத்,
3: சோம்நாத் கோயில், கச்சி வெள்ள பானைவனம் மற்றும் ஆசிய சிங்கங்கள்.
2: மேற்கு வங்கம்,
3: பிரம்மாண்டமான துர்கா பூஜை, திருவா மற்றும் சுவையான ரசகுல்லா இனிப்பு.
2: ஒடிசா,
3: கோனாக்கு சுரன் கோயில், பூரி ஜெகநாத ரத யாத்திரை மற்றும் ஒடிசி நடனம்.
2: பீகார்,
3: புத்தர் ஞானம் பெற்ற போதகயா மற்றும் மதுபானி ஓவியங்கள்.
2: ஜார்க்கண்ட்,
3: எழுக்குந்தம் நீர்வீழ்ச்சிகள் மற்றும் பழங்குடியினர் கலாச்சாரம்.
2: சத்தீஸ்கர்,
3: தனித்துவமான சுடுமணல் கலை மற்றும் சித்திரகோன் நீர்வீழ்ச்சி. இறுதியாக வடக்கு இந்திய மாநிலங்கள். அசாம்,
2: உலக புகழ்பெற்ற தேயிலை தோட்டங்கள் மற்றும் ஒற்றை கொம்பு காண்டமிருகங்கள்.
3: அருணாச்சல பிரதேசம்,
2: தவாங் மடாலயம் மற்றும் இயற்கை எழில் கொஞ்சம் பள்ளத்தாக்குகள்.
3: மேகாலயா,
2: மரவேர்களால் ஆன பாலங்கள் மற்றும் உலகிலேயே அதிக மழை பெய்யும் சிறப்புஞ்சி.
3: மணிப்பூர்,
2: லொக்டாக் மிதக்கும் ஏரி மற்றும் மணிப்புரி நடனம்.
3: மிசோரம்,
2: மூங்கில் நடனம் மற்றும் இயற்கை மலை குன்றுகள்.
3: நாகாலாந்து,
2: புகழ்பெற்ற ஹான்பில் திருவிழா மற்றும் பழங்குடி மரப்புகள்.
3: சிக்கிம்,
2: கஞ்சன்ஜங்கா மலைசிகரம் மற்றும் பௌத்த மடாலயங்கள்.
3: திரிபுரா,
2: உஜ்ஜயந்தா அரண்மனை மற்றும் உணக்கோடி பாறை சிற்பங்கள்.
3: சூப்பர் பூர்வி,
2: சூப்பர் லோக பிரசாத்,
1: தேங்க்யூ. வாவ், பூர்வி மற்றும் லோகத் குத்த இந்தியாவின் சிறப்புகள் பற்றி தகவல் சும்மா சூப்பரா இருந்தது.
2: தேங்க்யூ கேஷவ். அப்பாடா, பட்டிமன்றம், பாட்டு, நாடகம், கடிஜோக்ஸ்னு நம்ம மாணவர்கள் இன்னைக்கு ஆகாஷ்வாணியே கலக்கிட்டாங்களே கேஷவ்.
1: ஆமாம் பூர்வி, சும்மா அதிரடி சரவடி தான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு நிகழ்ச்சியை சமமா சமாத்திட்டாங்க.
2: நம்ம நிகழ்ச்சிகளை இது வரைக்கும் கேட்டுட்டு இருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஜாலியாக என்ஜாய் பண்ணு இருப்பீங்கன்னு நம்புகிறோம். உங்கள் எல்லாருக்கும் எங்களோட பெரிய தேங்க்ஸ் அண்ட் ஒரு சூப்பர் ஹைஃபை.
1: அண்ட் முக்கியமாக நாங்கள் மைக்கு முன்னாடி நின்று எங்கள் திறமைகளை வெளிப்படுத்த சான்ஸ் கொடுத்த நம்ம ஆகாஷ்வாணி பூச்சேரிக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறோம். தேங்க்யூ வெரி மச்.
2: ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னும் நிறைய பர்ஃபார்மன்ஸோட நாங்கள் உங்களை வந்து பார்க்கிறோம்.
1: அது வரைக்கும் எல்லாம் சமத்தா ஜாலியாக இருங்க. டாடா பை பாய் ஃப்ரெண்ட்ஸ். விடை பெறுவது நான் உங்கள் கேஷவர்தன்
2: மற்றும் நான் உங்கள் பூர்வி. டாடா.

அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியுடைய முதற் பகுதியை கேட்டீங்க. இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை நம்ம மீண்டும் அடுத்த வாரம் கேட்கலாம். பாய் குட்டீஸ்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:05. திரையிசை பாடல்களின் அணிவகுப்பு தொடக்கமாக வருகிறது. சாய் விக்னேஷ் குரலில் சீதாராமம் படப்பாடல்.

0: திரை இசை கேட்டும் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்தி அறிக்கை.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்றுள்ள இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் கபடி அணிகளுக்கு குடியரசுத் தலைவர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 138வது மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாக உள்ளது. ஐநா சபையின் 81வது கூட்டத்தில் பங்கேற்க அமெரிக்கா சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஈரான் மற்றும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் நாடு தழுவிய வேலை நிறுத்தம் காரணமாக வாடிக்கையாளர்களின் சிரமங்களை குறைக்கும் வகையில் நாளை ஞாயிற்றுக்கிழமை அனைத்து வங்கிகளும் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் கபடி அணிகள் ஈரான் அணிகளை வீழ்த்தி தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளன. ஈரானுக்கு எதிராக இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் பலம் வாய்ந்த ஈரான் அணியை எதிர்த்து சிறப்பாக ஆடி தனது சாம்பியன் பட்டத்தை இந்திய பெண்கள் அணி தக்க வைத்துக் கொண்டுள்ளது. 2022 மாஸ்கோவில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளிலும் இந்திய மகளிர் அணி கபடி விளையாட்டில் தங்கம் வென்றது குறிப்பிடத்தக்கது. இந்திய கபடி அணிகளின் இந்த வெற்றிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். கடின உழைப்பால் கிடைத்த இந்த வெற்றி துணிச்சல், நிதானம் மற்றும் தளராத உறுதி ஆகியவற்றை பிரதிபலிப்பதாக அவர் தனது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் 50 மீட்டர் ரைபிள் 3 பொசிஷன்ஸ் குழு பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற திலோத்தமா சென், விதர்சா வினோத் மற்றும் ஆஷி சவுக்ஷி மற்றும் ஸ்குவாஷ் கலப்பு பிரிவில் வெண்கலம் பதக்கம் வென்ற ஜோஸ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமார் ஆகியோருக்கும் குடியரசுத் தலைவர் திருமதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். விளையாட்டு வீரர்களின் இந்த சிறப்பான செயல்பாடுகள் நாட்டிற்கு அளவற்ற பெருமையை கொண்டு வந்துள்ளதாகவும் நாடு முழுவதும் உள்ள எண்ணற்ற இளம் விளையாட்டு வீரர்களுக்கு உத்வேகம் அளிப்பதாகவும் திரு ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். தடகள போட்டிகளில் சமான் பர்வால் ஆண்கள் மராத்தான் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இந்த பிரிவில் 44 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா பதக்கம் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று கபடி, தடகளம், ஸ்குவாஷ், துப்பாக்கி சுடும் பிரிவுகளில் 4 பதக்கங்களை வென்று 4 தங்கம், 11 வெள்ளி, 13 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 10வது இடத்தில் உள்ளது. மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி என்னும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கேற்ப 2047 முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. சேவா சங்கல்ப் அபியான் என்னும் இந்த சிறப்பு தொடரில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை அடிப்படையிலான வணிகம் செய்வதில் எளிமை குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
2: கடந்த 2014 வரை எளிமையான முறையில் வணிகம் செய்யும் நாடுகளின் வரிசையில் உலகின் 142வது நாடாக இந்தியா இருந்தது. இது நேபாளம் மற்றும் பாகிஸ்தானை விடவும் பின்தங்கிய நிலையாகும். ஒரு நிறுவனத்தை பதிவு செய்ய சுமார் 1 மாத காலம் பிடித்தது. வணிக பொருட்களுடன் 3 மாநிலங்களை கடக்கும் ஒரு லாரி 3 விதமான வரிகளை செலுத்தி ஒவ்வொரு எல்லையிலும் காத்திருக்கும் கால அவகாசமும் அதிகம். 60 ஆண்டுகளாக குவிந்து கிடந்த இந்த ஒழுங்குமுறை சுமை ஒழுங்குமுறை கொலஸ்ட்ரால் என்று அழைக்கப்பட்டது. சரக்கு மற்றும் சேவை வரி அமல்படுத்த பிரத்யேக சரக்கு வழித்தடங்கள், புதிய விரைவு சாலைகள் மற்றும் மேம்பட்ட சாலைகள் போன்ற வசதிகள் கொண்டுவரப்பட்டதுடன் காகித பணிகளுக்கு பதிலாக டிஜிட்டல் பரிவர்த்தனைகளும் மேற்கொள்ளப்பட்டதால் போக்குவரத்துக்கான நேரம் குறைக்கப்பட்டதுடன் வணிகம் செய்வதும் எளிமையாக்கப்பட்டுள்ளது. திவால் மற்றும் நொடித்து போதல் சட்டம் மற்றும் ஜன் விஸ்வாஸ் சட்டம் ஆகியவை அறிமுகப்படுத்தப்பட்டு நிறுவன சட்டம் எளிமையாக்கப்பட்டதுடன் தொழில் முனைவோருக்கு ஒரு உத்வேகத்தையும் அளித்தது.

0: இத்தகைய நடவடிக்கைகள் மூலம் 2020 இந்தியா 63rd இடத்திற்கு முன்னேறியது. இது எந்த ஒரு பெரிய பொருளாதார நாட்டையும் விட இந்தியா பதிவு செய்த மிகப்பெரிய முன்னேற்றங்களில் ஒன்றாகும். இந்தியா தற்போது தேவையற்ற கட்டுப்பாடுகளை தகர்த்து தொடர்ந்து முதலீடுகளை ஈர்ப்பதன் மூலம் வணிகங்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கிறது என்றால் அது மிக இல்லை.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது எண்ணங்களை இந்தியா மற்றும் வெளிநாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாக உள்ளது. இது பிரதமரின் 138வது மன் கி பாத் நிகழ்ச்சியாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகும். பிரதமரின் ஹிந்தி உரையைத் தொடர்ந்து அந்தந்த மாநில மொழிகளில் பிரதமரின் உரை ஒலிபரப்பாகும். மனதின் குரல் நிகழ்ச்சியின் தமிழ் வடிவம் நாளை 8 மணிக்கு புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆகாஷ்வாணி நிலையங்களிலும் மறு ஒலிபரப்பு செய்யப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நியூயார்க்கில் நடைபெறும் ஐநா சபையின் 81வது கூட்டத்தில் உரையாற்றுகிறார். 193 உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் சர்வதேச விவகாரங்களில் முன்னுரிமைகள் குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. முன்னதாக சர்வதேச அமைதி மற்றும் கடல்சார் பாதுகாப்பில் செயற்கை நுண்ணறிவு குறித்த கூட்டத்தில் டாக்டர் ஜெய்சங்கர் உரையாற்றினார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தும் அதே வேளையில் அதன் பாதுகாப்பு அபாயங்களை குறைப்பது அவசியம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சர்வதேச சட்டங்கள் மற்றும் கடல் சட்டங்கள் விதிமுறைகளின்படி நியாயமான முறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். வெளிப்படைத்தன்மை, நம்பகத்தன்மை, திறன் மேம்பாடு, தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, சிறந்த நடைமுறைகளின் பரிவர்த்தனைகள் மூலம் செயற்கை நுண்ணறிவை மேம்படுத்துவது அவசியம் என்றும் அவர் கூறியுள்ளார். தீவிரவாத செயல்களுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவு அளித்தால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று இந்தியா எச்சரித்துள்ளது. ஐநா பொதுசபை கூட்டத்தில் பாகிஸ்தான் ஆற்றிய உரைக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியா இவ்வாறு தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் பாகிஸ்தான் இரட்டை நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாகவும் இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. இதற்கிடையே ஐநா பொதுசபை கூட்டத்தில் பங்கேற்க அமெரிக்கா சென்றுள்ள டாக்டர் ஜெய்சங்கர் ஈரான் மற்றும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச பிரச்சினைகள் குறித்து இந்த பேச்சுவார்த்தையின் போது விவாதிக்கப்பட்டது. வார இறுதி நாட்கள் விடுமுறை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வரும் 28ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் நாடு தழுவிய வேலைநிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வாடிக்கையாளர்களின் சிரமங்களை குறைக்கும் வகையில் நாளை ஞாயிற்றுக்கிழமை அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் மண்டல கிராமப்புற வங்கிகளும் வழக்கம் போல் இயங்கும் என்று மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
0: வங்கி தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைந்த கூட்டமைப்பு சார்பில் இம்மாதம் 28, 29 மற்றும் 30ஆம் தேதிகளில் நாடு தழுவிய வேலை நிறுத்தம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வாடிக்கையாளர்களுக்கு ஏற்படும் சிரமங்களை குறைக்கும் வகையில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வங்கிகள் மேற்கொண்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று அனைத்து பொதுத்துறை மற்றும் மண்டல கிராமப்புற வங்கிகளும் இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இணைய வங்கி மற்றும் மொபைல் வங்கி, யுபிஐ, ஏடிஎம் மற்றும் பிற டிஜிட்டல் வங்கி சேவைகளை அதிக அளவில் பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் வங்கி சேவைகள் பாதிக்கப்படுவதால் ஏற்படும் சிரமங்களை பொதுமக்கள் தவிர்க்கலாம் என்றும் நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் போராட்டத்தை கைவிடுமாறு வங்கி சங்கங்களுக்கு மத்திய அரசு வேண்டுகோள் விடுத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு அக்டோபர் 2ஆம் தேதி புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் உள்ள அனைத்து சாராயம், கள் மற்றும் மதுபானங்களுடன் இணைந்த பார்கள், உணவகங்கள் மற்றும் விடுதிகள் இயங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை மீறுபவர்கள் மீது புதுச்சேரி கலால்துறை விதிகளின்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கலால்துறை எச்சரித்துள்ளது. மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் இந்திரா காந்தி தேசிய கலை மையம் மற்றும் புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் சேவை விழா பாரத பிரதமரின் தொலைநோக்கு பார்வையில் வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 நிகழ்ச்சி கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் இன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து வந்தே மாதரம் தேசிய பாடலின் நாட்டிய வடிவ டிஜிட்டல் ஒளிப்பேழையை வெளியிட்டார். மேலும் சேவை விழா 2025 நடத்தப்பட்ட மாநில அளவிலான ஓவிய போட்டியில் பரிசு பெற்ற ஓவியர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார். அதனைத் தொடர்ந்து பரதநாட்டியம் மற்றும் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ராஜவே

0: கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் திரு சக்திவேல், இந்திரா காந்தி தேசிய கலை மையத்தின் மண்டல இயக்குநர் திரு சுமித் தே ஆகியோர் பங்கேற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்றுள்ள இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் கபடி அணிகளுக்கு குடியரசுத் தலைவர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 138வது மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாக உள்ளது. ஐநா சபையின் 81வது கூட்டத்தில் பங்கேற்க அமெரிக்கா சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஈரான் மற்றும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் நாடு தழுவிய வேலைநிறுத்தம் காரணமாக வாடிக்கையாளர்களின் சிரமங்களை குறைக்கும் வகையில் நாளை ஞாயிற்றுக்கிழமை அனைத்து வங்கிகளும் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: நேரம் 6:20. 13 ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையில் தொடர்கிறது மனோரஞ்சிதம். பக்தி மனம் கமிழ வருகிறது பக்தி பாடல்கள். தொடக்கமாக எஸ் சௌமியா பாடிய பாடல்.

0: நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: நேரம் 6:20 13:00. ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையில் தொடர்கிறது மனோரஞ்சிதம். பக்தி மனம் கமிழ வருகிறது பக்தி பாடல்கள். தொடக்கமாக எஸ் சௌமியா பாடிய பாடல்

ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பக்தி மனம் கமழ மனோரஞ்சிதம். அடுத்து பாம்பே ஜெயஸ்ரீ பாடிய பாடல்.

நிறைவு பெற்றது மனோரஞ்சிதம். நேரம் 6:50, 13:00. நிகழ்ச்சி நிரல் ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz இன்றும் நாளையும் ஒலிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு: இன்று இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:35 முதல் 8:58 வரையிலும் திரு இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, மழைக்காலங்களில் சம்பா நெற்பயிரில் ஏற்படும் நோய்களும் அதனை கட்டுப்படுத்தும் முறைகளும் குறித்து பயிர் நோயியல் துறை நிபுணர் முனைவர் எம் தேவநாதன் அவர்கள் வழங்கும் உரை, விதைப்பந்து தயாரித்தல் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி விதை அறிவியல் துறை இணை பேராசிரியர் வி அலெக்ஸ் ஆல்பர்ட் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8:00 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை முன்னிட்ட சிறப்பு நிகழ்ச்சியின் ஒலிப்பதிவு. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலி, 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் வித்வான் சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கத்தில் வழங்கும் லய விநியாசம், வித்வான் சின்ன வெங்கடசுப்பையா அவர்கள் தவிழ் டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிலைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி 102.8 எஃப்எம் ரெயின்போவில் நிகழ்ச்சிகள். இன்று இரவு 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நீயர் விருப்பம், 8:05 மியூசிக் பை த பி வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 முதல் 10 வரையிலும், 10:20 முதல் 11 வரையிலும் தேன் சிந்துதே வானம், 10:20 ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 குறித்த அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 102.8 எஃப்எம் ரெயின்போவில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:30 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அவ்வப்போதைய நிலவரங்களை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை நாளை காலை 11:00 டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி இதர நிகழ்ச்சிகள். நாளை முதன்மை அலைவரிசையில் காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் என் பத்ரி அவர்கள் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகும், 6:35 உழவர்களுக்கான செய்திகள், ஆடு வளர்ப்பில் பசுந்தீவனங்கள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்து உரையாடல், இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 6:55 சூழல் அறிவும் அலமாரியில் துணிமலை அழியும் நம்பூமி வழங்குபவர் சி சுரேஷ் அவர்கள். 7:00 சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை செய்தி மலர், 7:25 நலவாய் வாழ மெனிஜைட்டிஸ் என்னும் மூளை காய்ச்சல் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா, 8:00 உலக ஆறுகள் தினத்தையொட்டி சிறுதுளி அமைப்பின் நிர்வாக அறங்காவலர் அனிதா மோகன் அவர்கள் வழங்கும் உரை, படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8:30 தகவல் தளம், 9:00 அரங்கிசை, மேலப்பட்டாம்பாக்கம் கே சண்முக சுந்தரம் குழுவினர் நாதஸ்வரம், பாதிரி இ கார்த்திகேயன் அவர்கள் தவில், 10:02 ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிலவரத்தின் ஒலிப்பதிவு, 10:22 கேட்டாலே இனிக்கும்

வழி நீர் விருப்பம். நண்பகல் 12 மணிக்கு இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை நித்யஸ்ரீ மகாதேவன் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள் மார்க்சின் கார்கி எழுதி தோமுசியின் ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். பகல் 1 மணிக்கு மகளிர் நேரம். தொலைபேசி வழி நீர் விருப்பம் 2:15 என்றும் இனியவை. 2:30 தாளதரங்கம் எம் வெங்கட் அவர்கள் தவிலில் வழங்கியிருப்பது. இடம்பெறும் தாளம் மிஷச்சாப்போ. 2:55 வானிலை அறிக்கை. 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். பி வசந்தகுமார் வீணை இசை கேட்கலாம். மாலை 4 மணிக்கு சுவரை தீடும் சித்திரங்கள் நாடகம். எழுத்தாக்கம் பிரபாவதி. அமைப்பில் உதவி வி உஷா. அமைப்பு கே காளிமுத்து. படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 7:30 5 மணிக்கு கிராமிய தென்றல். புதுச்சேரி ஆர் ஆனந்தராசு குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற கருவி இசை நிறைவு பகுதி. 5:30 சிறுவர் பூங்கா. புதுச்சேரி அபிஷேகப்பாக்கம் சேத்திலால் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி நிறைவு பகுதி. 6 மணி முதல் 6:10 வரை திரையிசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7 மணி முதல் 7:15 வரையிலும் 8:30 முதல் 8:58 வரையிலும் திரையிசை. 7:30 உழவர் உலகம். கத்தரி சாகுபடி குறித்து கடலூர் மாவட்டம் பன்ருட்டி வட்டம் பன்னிக்குச்சி பாளையம் உழவர் ஜி ஸ்ரீனிவாசன் அவர்களுடன் நீர்முகம். நீர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பன்னிச்செய்தி ஆகியன இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 மணிக்கு ரவி வாஸ்ரிய அகில பாரதிய சங்கீத் சபா. எஸ் சுப்ரா தீப் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும் காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 மணி 3:05 இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 10 மணி 10:53 இரவு 7:58, 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்களை நாளை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி மற்ற நிகழ்ச்சிகள். காலை 7:30 வணக்க மக்களை. 8:02 முதல் 8:15 வரையிலும் 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை. நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அன்பரசி. 8:55 சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நீர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 12:02 பேசுங்க தோழா. 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். 3 மணிக்கு ரெயின்போ கிட்ஸ். 4 மணிக்கு கட் கேமரா ரூலிங் காமெடி ஷோ. 5 மணிக்கு அலையோடு விளையாடு. நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஸ்ரீனிவாசன். மாலை 6:20 முதல் 7 மணி வரையிலும் 7:02 முதல் 7:15 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நீர் விருப்பம். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதர நிகழ்ச்சி. நகர்ப்புறத்தில் நவீன முறையில் மாடு வளர்ப்பும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் குறித்து புதுச்சேரி கால்நடை மருத்துவர் எஸ் சங்கீத் அவர்கள் பங்கேற்கும் நீர்முகம். நீர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். ஊட்டச்சத்துக்கான வீட்டு தோட்டம் அமைத்தல் குறித்து முனைவர் ஆர் நீலாவதி அவர்கள் பங்கேற்கும் நீர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 8:30 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 தீன் சிந்து தீவானம். 10 மணிக்கு 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல். 10:20 முதல் 11 மணி வரை தீன் சிந்து தீவானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 11:05 எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். தமிழில் செய்திகள் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் சென்னையில்

வந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். இதனிடையே காலை 7 மணி முதல் 10 மணி வரை மணிக்குறு முறையும், காலை 10:53 நண்பகல் 12 மணி, பகல் 1 மணி, இரவு 7 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். காலை 9:30, 10:30, பகல் 12:30, 1:30, பிற்பகல் 2:30, 3:30, 4:30, மாலை 6:30 ஆகிய நேரங்களில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அவ்வப்போதைய நிலவரத்தினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசை, நேரம் 7:50.

திரைசி கீட்டு. மீண்டும் திரைசி பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் இன்று இரவு 8:35. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சலாகும். ஆகாஷ்வாணி.

0: செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 10% எட்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சிறுவர்களிடையே போதைப்பொருள் பழக்கம் கவலை அளிப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது தொடர்பான ஈரானின் பரிந்துரையை அமெரிக்கா நிராகரித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8:00 மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். மக்கள் சேவையில் நாட்டின் சேவை என்ற தாரக மந்திர முழக்கத்துடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 25 ஆண்டுகால பொது வாழ்வு பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான தொலைநோக்குடன் மத்திய அரசை சீரிய முறையில் பிரதமர் தொடர்ந்து வழிநடத்தி வருகிறார். உள்ளார்ந்த வளர்ச்சி மற்றும் சமூகத்திற்கான அதிகாரத்தை வலுப்பெறச் செய்து மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான பணிகளையும் திரு நரேந்திரமோடியின் தலைமையிலான அரசு மேற்கொண்டு வருகிறது. பிரதமரின் வெற்றி பயணம் குறித்த தொடரில் இன்று மாணவர்களின் தேர்வு குறித்த அச்சத்தை களைவதற்காக கொண்டுவரப்பட்ட பரீட்சா பே சர்ச்சா குறித்த தொகுப்பு இடம்பெறுகிறது.
1: ஆண்டுக்கு ஒருமுறை தேர்வுகள் தொடங்கும் முன்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தேர்வுகள் குறித்த அச்சத்தை போக்கும் வகையில் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோருடன் கலந்துரையாடி வருகிறார். எவ்வித மன அழுத்தமும் இன்றி தேர்வுகளை லகுவாகவும் சிறப்பாகவும் களிப்புடன் மாணவர்கள் எதிர்கொள்வதற்கான ஊக்கத்தை கடந்த 2015 ஆம் ஆண்டு முதல் பிரதமர் திரு நரேந்திரமோடி அளித்து வருகிறார். தேசிய அளவிலான எக்ஸாம் வாரியர்ஸ் என்ற இயக்கம் மாணவர்களிடையே தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி தேர்வு குறித்த அச்சத்தை போக்கி வருகிறது. தேர்வுகளை மாணவர்களுக்கு அளிக்கப்பட்ட ஒரு வாய்ப்பாகவே உணரும் வகையில் அவர்களுக்கு தொடர் ஆலோசனைகளை பிரதமர் வழங்கி வருகிறார். ஒவ்வொரு ஆண்டும் பரீட்சா பே சர்ச்சா கலந்துரையாடலில் மன உறுதியுடன் தேர்வுகளை மாணவர்கள் எதிர்கொள்வதற்கான ஆற்றலையும் அவர் வழங்கி வருகிறார். பரீட்சா பே சர்ச்சா குறித்து உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஆசிரியர் திரு சச்சின் சர்மா கூறுகையில், மாணவர்களை நம்பிக்கையுடன் தேர்வு எழுத ஊக்குவிக்கும் அர்த்தமுள்ள முயற்சி என்று கூறியுள்ளார். தில்லியைச் சேர்ந்த மற்றொரு ஆசிரியை நீரஜா கூறுகையில், மாணவர்களின் அச்சத்தை போக்கும் நிகழ்ச்சியாக மட்டுமின்றி தேர்வுக்காக அவர்களை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சியாகவும் இது உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் பரீட்சா பே சர்ச்சா கலந்துரையாடல் தேர்வுகளை சிறப்பாக செய்வது மட்டுமின்றி மாணவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் உதவுகிறது என்றால் அது மிகையாகாது.
0: நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 10% எட்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற சென்னை ஐஐடி பழைய மாணவர் சங்க நிகழ்ச்சியில் பேசிய அவர், நவீன தொழில்நுட்பம் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளை அதிக அளவில் கொண்டுவர வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியா மற்றும் சுயசார்பு இந்தியா இயக்கங்களுக்கு உத்வேகம் அளிப்பதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த முடியும் என்றும் அவர் கூறினார். புத்தாக்க தொழில்களை மேம்படுத்துவதன் மூலம் பொருளாதாரத்தை மேம்படுத்தலாம் என்றும் அவர் தெரிவித்தார். வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்களை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டுள்ளதாக கூறிய அவர், வேளாண் உற்பத்தியை அதிகரிக்கவும் விவசாய உற்பத்தி பொருட்களுக்கான சந்தையை விரிவுபடுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். ட்ரோன் தொழில்நுட்பம் விவசாயத்தில் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். சிறுவர்கள் இடையேயான போதைப்பொருள் பழக்கம் கவலை அளிப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். பீகார் தலைநகர் பாட்னாவில் நடைபெற்ற போதை தடுப்பு தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், சிறுவர்கள் பாதுகாப்பிற்கு இது அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறினார். போதைப்பொருள் பழக்கத்திற்குள்ளான சிறுவர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்கி அவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இதில் ஆசிரியர்கள், குடும்பத்தினர், மருத்துவ நிபுணர்கள், சமூக ஆர்வலர்களின் பங்கு முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார். பழக்கத்திலிருந்து மீட்கப்பட்ட சிறுவர்களுக்கு கல்வி அளிக்க வேண்டும் என்று கூறிய திரு சூரியகாந்த், சமூக வேறுபாடு இல்லாமல் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி.

0: திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் அடிப்படையில் கூடுதல் ஆவணங்கள் கோரி நோட்டீஸ் அனுப்பப்பட்ட வாக்காளர்கள் இல்லங்களுக்கு வாக்குச்சாவடி அலுவலர்கள் நேரடியாக சென்று ஆவணங்களை பெற்றுக் கொள்வார்கள் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற தேர்தல் ஆணையத்தின் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது. வாக்குச்சாவடி அலுவலர்கள் கூடுதல் ஆவணங்களை பெற்ற பின் தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் பதிவிடுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: பணிகள் அடிப்படையில் கூடுதல் ஆவணங்கள் கோரி நோட்டீஸ் அனுப்பப்பட்ட வாக்காளர்கள் இல்லங்களுக்கு வாக்குச்சாவடி அலுவலர்கள் நேரடியாக சென்று ஆவணங்களை பெற்றுக் கொள்வார்கள் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற தேர்தல் ஆணையத்தின் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது. வாக்குச்சாவடி அலுவலர்கள் கூடுதல் ஆவணங்களை பெற்ற பின் தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் பதிவிடுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர்கள் நேரடியாக அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழ்நாடு, மேற்குவங்கம் உள்ளிட்ட 20 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் 265 வட்டங்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. சோலாப்பூர், நாசிக், லாத்தூர், அமராவதி, நாக்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த வட்டங்கள் வறட்சியால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இப்பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு நிவாரண நிதியை அறிவித்த மாநில அரசு வேளாண் கடனை திருப்பி செலுத்த கூடுதல் கால அவகாசம் வழங்கியுள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் பயிர் சேதம் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின் அறிக்கை தாக்கல் செய்ய ஆட்சியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இம்மாவட்டங்களில் உள்ள பள்ளி, கல்லூரி மாணவர்களின் தேர்வு கட்டணம் ரத்து செய்யப்பட போவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வறட்சியால் பாதிக்கப்பட்ட இடங்களில் உணவு தானியங்கள், குடிநீர் போன்ற அத்தியாவசிய பொருட்களை தடையின்றி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஒடிஷாவில் தொடர் கனமழை காரணமாக மாநிலத்தின் வட மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஜலாக்கா, பத்ரக் உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் அங்கு வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பத்ரக், ஜெய்ப்பூர் ஆறுகளில் வெள்ளம் அபாய அளவை தாண்டி ஓடுகிறது. ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஜோடா உள்ளிட்ட பகுதிகளில் நேரிட்ட நிலச்சரிவால் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ஹார்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது தொடர்பான ஈரானின் பரிந்துரையை அமெரிக்கா நிராகரித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக அமெரிக்க செய்தித்தாளில் வெளியிடப்பட்ட தகவலின்படி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த பரிந்துரையை ஏற்கவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. ஈரானின் பரிந்துரையின்படி அப்பகுதியில் ஒருவார சண்டை நிறுத்தத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும் ஈரான் துறைமுகங்கள் மீது அமெரிக்காவின் தடையை நீக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருந்தது. மேலும் ஈரான் மீதான எண்ணெய் ஏற்றுமதி தடையை நீக்கவும் ஈரானின் சொத்துக்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அமெரிக்காவை இந்த பரிந்துரையில் கேட்டுக் கொண்டுள்ளது. இதனிடையே ஈராக் விமான நிலையங்களிலிருந்து ஈரான் நாட்டு விமானங்கள் செயல்பட அனுமதி அளிக்க வேண்டும் என்று ஈராக் அமெரிக்காவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கிய 14,000 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நேபாள தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுவரை 1,453 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 5,285 பேர் காணாமல் போனதாகவும் கூறப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட 1,113 பேர் பல்வேறு பகுதிகளில் உள்ள நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் கபடி ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் குண்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் தஜீந்தர் பால் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்தியாவின் பிராச்சி சௌத்ரி வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார். இந்தியா இப்போட்டியில் இதுவரை 4 தங்கம், 12 வெள்ளி, 14 வெண்கலப் பதக்கங்களுடன் 10வது இடத்தில் உள்ளது. பாக்கு சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2, 7-6 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் ஆஸ்கர் பிரவுனை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 10% எட்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சிறுவர்கள் இடையே போதைப் பொருள் பழக்கம் கவலை அளிப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது தொடர்பான ஈரானின் பரிந்துரையை அமெரிக்கா நிராகரித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25. 20 நொடி.

பயிர்களுக்கு நன்மை செய்யும் நுண்ணுயிர்களை கொண்ட உயிரியல் தயாரிப்புகளாகும். இவை பயிர்களுக்கு கிட்டா நிலையில் உள்ள பேரூட்ட, இனியூட்ட மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களை எளிதில் கிட்டும் நிலைக்கு மாற்றியளிப்பவையாகும். பயிர் வளர்ச்சி ஊக்கிகளை சுரந்து பயிர் உற்பத்தி திறனை அதிகரிக்கின்றன. பரிந்துரை செய்யப்படும் அளவு விதை நேர்த்தி 50 மில்லி ஏக்கருக்கு, நாற்று நனைத்தல் 150 மில்லி ஏக்கருக்கு, நேரடியாக வயலில் இடுதல் 200 மில்லி ஏக்கருக்கு. திரவ உயிர் உரங்கள் உபயோகிக்கும் முறைகள். விதை நேர்த்தி முறை 50 மில்லி திரவ உயிர் உரத்தை தேவையான அளவு ஆரிய அரிசி கஞ்சியுடன் 1 ஏக்கருக்கான விதையுடன் கலந்து 30 நிமிடங்கள் நிழலில் உலர்த்திய பின்னர் விதைக்கவும். நாற்று நனைத்தல் முறை 1 ஏக்கருக்கு 150 மில்லி திரவ உயிர் உரத்தை 40 லிட்டர் நீரில் கலந்து நாற்றின் வேர்கள் நனையுமாறு 30 நிமிடங்கள் வைத்து பின்னர் நடவு செய்யவும். நேரடியாக வயலில் இடுதல் முறை 1 ஏக்கருக்கு 200 மில்லி திரவ உயிர் உரத்தை 20 கிலோ மக்கிய தொழு உரத்துடன் கலந்து நடவுக்கு முன்னர் வயலில் இடவும். நீர் வழி உரமிடுதல் முறை 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 மில்லி திரவ உயிர் உரத்தை விதைப்பு செய்யப்பட்ட நாளிலிருந்து 15, 30 மற்றும் 45 நாட்களில் உபயோகிக்கவும். திரவ உயிர் உரங்களினால் ஏற்படும் நன்மைகள். மண்ணில் கட்டுண்டு கிடக்கும் சாம்பல் சத்தினை கரைத்து எளிதில் பயிர்களுக்கு கிடைக்க உதவுகிறது. பயிர் வளர்ச்சியினை தூண்டும் வளர்ச்சி ஊக்கிகள் உயிர் உரங்கள் மூலம் கிடைக்கின்றன. உயிர் உரங்கள் மகசூலை சராசரியாக 10 முதல் 20% வரை அதிகரிக்கின்றன. உயிர் உரங்கள் சாகுபடி செலவை குறைப்பதோடு இரசாயன உரங்களின் பயன்பாட்டினையும் குறைக்கிறது. பூச்சி மற்றும் நோய் தாக்குதலிலிருந்து பாதுகாக்கிறது. பயிர்களின் வேர்பகுதியில் பிற நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளின் பெருக்கத்தினை ஊக்குவிக்கின்றது. மண்ணில் மக்கின் அளவை சீராக பராமரிப்பதால் மண்ணின் நயம் மற்றும் மண் வளத்தை பாதுகாக்கின்றன. இயற்கையுடன் ஒன்றி வாழக்கூடியவை ஆதலால் சுற்றுப்புற மாசுபாட்டை கட்டுப்படுத்த உதவுகின்றன. திரவ உயிர் உரங்களை பயன்படுத்தும்போது கவனிக்க வேண்டியவை: பூச்சி மற்றும் பூஞ்சாணங்கொல்லி பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்யப்பட்ட விதைகளை 24 மணி நேரம் கழித்து உயிர் உரத்தை கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். கலனை திறந்தவுடனே முழுமையாக பயன்படுத்த வேண்டும். உயிர் உரங்களை இரசாயன உரங்களுடனோ அல்லது வேறு மருந்துகளுடனோ கலந்து உபயோகிக்கக்கூடாது. உயிர் உரங்களை பயன்படுத்தும் வரை ஈரம் மற்றும் வெளிச்சம் இல்லாத இடத்தில் பாதுகாப்பாக வைக்க வேண்டும். உயிர் உரங்களை காலாவதி தேதிக்கு முன்னர் பயன்படுத்திட வேண்டும். 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் சேமிப்பது நல்லது.

நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்

0: அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடி தான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: அட இது என்ன, கோழிகளை கூண்டுல அடைச்சிருங்க மச்சான்னு சொல்லிட்டு தானே போனேன்.

0: சந்தோஷமா உட்கார்ந்து பாட்டு பாடிட்டு இருக்கீங்களாக்கும்.
1: ஆமா, மனசு சந்தோஷமா இருந்துச்சு. என்ன அறியாம பாட்டு பாடினேன். ஏன் இதுக்கும் உன்னை கேட்கணுமாக்கும்.
0: இப்படியே பேசி பேசித்தான் நீங்க மூச்சு விட கூட என் கிட்ட அனுமதி வாங்குறாப்புல ஊரே பேசுது.
1: அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாதுமா, நான் யாருகிட்டயும் அப்படி சொல்லையே.
0: அதை விடுங்க மச்சான், இதோ லட்சுமி வீட்டுக்கு போயிட்டு வரேன், கொஞ்ச நேரத்துல கோழிகளை கூண்டுல அடைச்சிருங்கன்னு சொல்லிட்டு தானே போனேன்.
1: ஆமா, ஆனா நீ இவ்வளோ சீக்கிரம் வருவன்னு எனக்கு எப்படி தெரியும்? என் நண்பன் சபரி ஃபோன் பண்ணியிருந்தான், அவங்கிட்ட பேசி முடிச்சுட்டு அப்படியே ஒரு பாட்டை பாடிக்கிட்டு இருந்தேன். சரி, பாட்டு முடிஞ்சதும் நீ சொன்ன வேலையே செய்யலான்னு இருந்தேன், அதுக்குள்ள பாரு நீயே வந்துட்ட.
0: அப்பப்பப்பா, பொழுதன்னைக்கும் கூட்டாளிங்களோட தானே இருக்கீங்க மச்சான், அப்புறம் ஃபோன்லையும் பேசணுமாக்கும்.
1: இங்க பாரு செல்வி, என் கூட்டாளிங்க எனக்கு பக்க பலமா இருக்கிறதுனால தான் நம்ம ஊர்ல முன்னோடி விவசாயிகள்ல நானும் ஒருத்தனா இருக்கேன். இப்ப கூட மழை காலத்துல கழனிக்கு தேவையான முக்கியமான குறிப்பை தான் சபரி கொடுத்துருக்கான். நீ என்னடானா இதை ஏன் செய்யல அதை ஏன் செய்யலங்கிற.
0: சரி சரி சரி சரி மச்சான், தப்புத்தான். ஆமா, அவர் அப்படி என்ன விவரம் சொன்னாரு அது எனக்கும் தான் சொல்லுங்களேன்.
1: வேற ஒண்ணும் இல்ல, மழை காலங்களில் சம்பா நெற்பயிரில் ஏற்படுற நோய்களும் கட்டுப்படுத்தும் முறைகளும் பற்றி பயிர் நோயியல் துறை நிபுணர் முனைவர் எம் தேவநாதன் அவங்க சொல்கிற பதிவை அனுப்பியிருக்கிறாரு, அதை இப்போ வைக்கிறேன். வா, ரெண்டு பேரும் சேர்ந்தே கேட்போம்.
2: இந்த மழை காலத்தில் காற்றில் ஈரப்பதம் அதிகமாகும், அதனால் காற்றின் ஈரப்பதம், மழை நீர் ஆகியவை சில நோய்கள் அதிக அளவில் ஏற்படுவதற்கும் ஒரு வாரத்திற்குள் அதனுடைய நோய் தாக்கம் உட்பட்டு பயிர்கள் அழிந்துவிட வாய்ப்புகள் உண்டு. அந்த வரிசையில் முக்கியமாக நெல் குலை நோய். இந்த நெல் குலை நோய் முதலில் பார்த்தீங்கன்னா இலையில் பழுப்பு நிற கண் வடிவ புள்ளி ஏற்படும். அந்த புள்ளிகளின் நடுப்பகுதி சற்று பழுப்பு நிறத்திலும் அதனுடைய விளிம்புகள் சற்று கருத்தும் காணப்படும். அந்த கண் வடிவ புள்ளிகள் பெரிதாகி அனைத்து புள்ளிகளும் ஒன்று சேர்ந்து பெரிய காய்ந்த இலைகளாக மாறும். அடுத்து இந்த குலை நோய் தண்டு பகுதியும் தாக்கும். தண்டு பகுதியை தாக்கினால் தண்டானது கருத்து காணப்படும், அந்த கணுப்பகுதி. அடுத்தது இந்த மணி வரும்போது, நெல் பூர்த்து மணி உருளும்போது கதிரினுடைய கழுத்து பகுதி தாக்கும். இதனால் கழுத்து பகுதியானது கருநிறமாக மாறும். பிறகு பார்த்தீங்கன்னா அதில் வெண்ணிற பூசணங்கள் தெரிய வரும். இதனால் கழுத்து பகுதி தாக்கப்பட்ட நெல் கதிரானது உடைந்து தொங்கும். இதனால் பயிர்கள் இந்த பால் பிடிக்கும் பருவத்தில் பால் பிடிக்காமல் பதறாகி விடும். இந்த தண்டு பகுதி தாக்கப்பட்டால் நெல் மணிகள் உருளாது, பூக்கள் வராது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தண்டு பகுதி அடுத்து நெல் மணியையும் தாக்கும், இலை உரையையும் தாக்கக்கூடியது. ஆகையினால் இந்த நோய் மிக விரைவாக பரவி மிக அதிக அளவு சேதம் ஏற்படுத்தினால் இதனை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம். பனிக்காலங்களிலும் இதனுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கும். இந்த நோயானது கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் முதலில் வயல்வெளியில் உள்ள உங்களுடைய களைகளை நன்கு கட்டுப்படுத்த வேண்டும். களைகளை இல்லாமல் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அதன் மூலமாகவும் ஒரு பகுதி பரவுகிறது. அடுத்தது விதையை நேர்த்தி செய்ய வேண்டும். இந்த தழைச்சத்தானது பிரித்திட வேண்டும், ஒரேடியாக கொடுக்காமல். பயிர் நடும்போது ஒரு பகுதியும், அடுத்தது தூர் பருவமும், அடுத்தது கதிர் விடுமும் இவள் பிரித்திட வேண்டும். அடுத்தது அதிகமான யூரியாவை இடுவது தவிர்க்க வேண்டும். இந்த விதை நேர்த்திக்கு முக்கியமாக 4 கிராம்

கிராம் அல்லது கார்பன் டசிம் சொல்கிறோம் இல்லைங்களா, அது 2 கிராம் இல்லை 1 கிலோ விதைக்கு என்ற அளவில் விதை நேர்த்தி செய்யலாம். அல்லது பேசிலஸ் சப்டிலிஸ் 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற விதை நேர்த்தி செய்து விதைக்கலாம். இந்த உயிர் விதை உதை மூலம் பரவும் நோய்களையும் கட்டுப்படுத்தக்கூடியது, முக்கியமாக இலைப்புலி நோயும் சேர்த்து கட்டுப்படுத்தும். இதனால் இந்த உயிர் உரங்கள் உள்ளது, முதலில் விதை உயிர் கொல்லி விதை நேர்த்தி செய்து பிறகு உயிர் உரங்களை நீங்கள் செய்யலாம். அடுத்தது நோய் எளிதில் இலக்காகும் ரகங்களை தவிர்ப்பது நல்லது, முக்கியமாக சம்பா பருவத்தில் ADT 43 தவிர்ப்பது நல்லது. IR 50 BBT 5208 ஆகியவை தவிர்ப்பது நல்லது. இது ரகங்கள் இல்லை, இருந்தாலும் சில விவசாயிகள் பயிரிடுகின்றனர். அடுத்தது அம்பை 16 போன்ற ரகங்கள் எளிதில் இலக்காகும். கோ 51 இந்த நோய் தாக்கும், ஆகவே இதனை தவிர்ப்பது நல்லதாகும். ஆடுதுறை 43 அடுத்தது அம்பை 20 கூட இந்த நோய் தாக்கம் அதிகம் காணப்படும். அடுத்தது இதனை கட்டுப்படுத்துவதற்கு முக்கியமாக இந்த TKM 9 CR 1009 சொல்கிறோமே, அவை அதுவும் இந்த நோய்களுக்கு இலக்காகக்கூடியது. அதில் முக்கியமாக சம்பா பருவத்தில், அதுக்கடுத்தது நோய் ஏற்பட்டவுடன் கார்பன் டசிம் 1 ஹெக்டேருக்கு 500 கிராம் என்ற அளவில் 2 முறை தெளிக்கணும், 15 நாள் இடைவெளியில் நோய் தென்பட்டவுடன். அல்லது இந்த ட்ரைசைக்ளசால் அது 500 ml என்ற அளவில் தெளிக்கலாம். இது இல்லை என்றால் இந்த நோயினுடைய தாக்கத்தை எளிதில் கட்டுப்படுத்துவதற்கு இந்த உயிர்கொல்லிகள் பேசிஸில் சப்டிலிஸ்ன்னு சொல்கிறோம், அது 0.2% என்ற அளவில் ஆரம்ப கட்டத்தில் தெளித்து நோய் வராமல் தடுக்கலாம் பயிரை. அடுத்தது இலை உரை கருகல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. இலை உரை கருகல் அதாவது இது நீர்மட்டத்தை அடுத்துள்ள இலை உரைகளின் சிறிய பசுமை கலந்த சாமல் நிற புள்ளிகளாக ஏற்படும். இந்த புள்ளிகளின் நடுப்பாகம் பார்த்தீங்கன்னா சாமல் கலந்த வெண்மையாக இருக்கும், அந்த பழுப்பு நிறமாக விளிம்புகள் இருக்கும். அடுத்தது இது போன்ற புள்ளிகள் எல்லாம் இணைந்து பெரிய படைகளாக காணப்படும். அந்த உரை முழுவதும் அழுகி காணப்படும். காலநிலை சாதகமாக இருக்கும் பொழுது இது இலை உரை மற்றும் அனைத்து பயிரிலும் பாதிக்கப்பட்டு இந்த பயிரானது கரிந்து மடிந்துவிடும். கதிர் தோன்றினாலும் அதில் உள்ள மணிகள் எல்லாம் பதறாகிவிடும். இது முதலில் வயலில் இங்கு ஒன்றும் அங்கு ஒன்றுமாக திட்டாக காய்ந்து காணப்படும், நீர் மூலமாக பரவக்கூடியது. ஆகவே இந்த பாத்தி கட்டி நீர் பாய்ச்சுவது மிகவும் ஏற்றது. அடுத்தது இந்த நோயானது மண்ணில் வாழக்கூடியது. நீங்கள் மண்ணில் நடவு செய்த பின் அதில் ஏற்படும் காயங்கள், களைகள் ஏற்படும் காயங்கள் மூலமாக பரவக்கூடியது. அடுத்தது இந்த நீர்மட்ட பகுதியில் இதனுடைய வித்துக்கள் மிதந்து கொண்டிருக்கும், அது அந்த உரையை தாக்கி அழுகச் செய்கிறது. இது 20 ஆண்டுகள் மண்ணில் வாழக்கூடியது. ஆகவே நீங்கள் பயிர் சுழற்சி செய்து நெல் சாகுபடி செய்வது நல்லது. அடர்வான நடவு முறை குறைந்த காற்றோட்டம் உள்ள பகுதிகளில் உங்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். ஆகவே இதனை கட்டுப்படுத்த நீங்கள் வயர் வளர்ப்புகளை நன்கு சுத்தம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். நீர் மறைய நீர்க்கட்டு அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். நீக்கல்ஸ் போட வேண்டும். நல்ல காற்றோட்டத்தை ஏற்படுத்த வேண்டும். அதுக்கடுத்தது இதனுடைய தீவிரத்தை கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் பேசிலஸ் சப்டிலிஸ் என்ற உயிர்கொல்லியை விதை நேர்த்தி செய்யலாம். 10 கிராம் 1 கிலோ விதைக்கு என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைக்கலாம். அதுக்கடுத்தது இந்த நடவு செய்யும் நாற்றை இந்த 2.5 கிலோ பேசிலஸ் சப்டிலிஸ் 1 ஹெக்டேருக்கு என்ற அளவில் எடுத்து 50 கிலோ எருவோடு கலந்து அதை நாற்றாங்காலில் கிட்டத்தட்ட 2.5 சென்டிமீட்டர் அளவுக்கு நீரை நிறுத்தி அதை நாற்றை அதில் 30 நிமிடம் ஊற வைத்து நடுவது நல்லது. இதனால் நாற்று மூலம் பரவும் நோய்களையும் கட்டுப்படுத்த முடியும். அது இல்லாமல் பேசிலஸ் சப்டிலிஸ் 0.5% என்ற அளவில் 3 முறை தெளிக்கலாம். இது 45 நாட்களுக்கு பின் 10 நாள் இடைவெளியில். இதனை கட்டுப்படுத்துவதற்கு ஆக்சோஸ்ட்ரோபின் 500 மில்லி 1 ஹெக்டேர் என்ற அளவில் 2 முறை தெளித்து கட்டுப்படுத்தலாம். இதை நன்கு கட்டுப்படுத்தக்கூடியது. சூடோமோனாஸ் மண்ணில் இடலாம். நட்ட கிட்டத்தட்ட 30 நாட்கள் கழித்து இந்த பேசிலஸ் சப்டிலிஸ் என்ற உயிர்கொல்லியை 2.5 கிலோ 1 ஹெக்டேர் என்ற அளவில் நீங்கள் தூவி இந்த நோயின் தீவிரத்தை குறைக்கலாம். அதற்கடுத்தது இலை உரை அழுகல் நோய். இந்த இலை உரை அழுகல் என்பது இந்த கதிர் வரும் பருவத்தில் பூக்கும் பருவத்தில் ஏற்படக்கூடியது. இந்த இலை உரை ஆரம்பத்தில் பழுப்பு நிறத்தில் சிறிய நீள்வட்ட ஒழுங்கற்ற வடிவுள்ள புள்ளிகள் தோன்றும். நாளடைவில் இவை விரிவடைந்து இலை உரை முழுவதும் தாக்கி கருகி காணப்படும். இதனால் இந்த இலை உரையில் உள்ள கதிர் வெளிவராமல்
கருகி பதறாகி காணப்படும். இந்த கதிர்கள் உண்டாகும் மணிகள் சரிவர முற்றாமல் சுருங்கி நிறம் மாறிவிடும். கோ 43 என்ற ரகத்தில் இதனுடைய தாக்கம் தீவிரம்.

0: காணப்படும். எல்லா ரகத்தையும் தாக்கக்கூடியது. இந்த ரகங்கள் மிக அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். இதை கட்டுப்படுத்துவதற்கு கார்பன் டசிம் 200 கிராம் ஒரு ஏக்கர், அதாவது 500 கிராம் ஒரு ஹெக்டேர் என்ற அளவில், அல்லது மேன்கோசோப் 1 கிலோ ஒரு ஹெக்டேர் என்ற அளவில் 2 முறை தெளித்து கட்டுப்படுத்தலாம். அல்லது புரொப்பிகோனசால் ஏக்கருக்கு 200 கிராம், அதாவது 500 மில்லி ஒரு ஹெக்டேர் என்ற அளவில் 2 முறை தெளித்து நீங்கள் கட்டுப்படுத்தலாம். அடுத்து பாக்டீரிய இலை கருகல் நோய். இவை இலையின் நுனியிலிருந்து 2 விளிம்பை ஒட்டி நடுநரம்பின் நோக்கி காய்ந்து கொண்டு வரும். இதை காய்வது எப்படியெனில், நுனியிலிருந்து இலையின் அடிப்பகுதிக்கு அலை அலையாக காய்ந்து கொண்டு வரும். நீர்க்கசிவுடன் கூடிய கோடுகளாக தோன்றி கீழ் நோக்கி பரவி நாளளவில் நீண்ட கோடுகளாக ஏற்படும். இந்த நோய் காலை நேரங்களில் பார்த்த லேயர்களில் சற்று வழவழப்பான பிசின் போன்ற திரவங்கள் காணப்படும். இது நோயினுடைய தாக்கத்திற்கான அறிகுறிகள். இலையை வெட்டி காலையில் 6 மணி அளவில் நீங்கள் சுத்தமான தம்ளரில் தண்ணீரில் முக்கி வைக்கும்போது இதனுடைய பழுப்பு நிற வெண்மை கலந்த பால் போல இந்த பிசுபிசுப்பான திரவம் வடியும். தண்ணீருடைய நிறம் பால் போல் மாறிவிடும். இது இந்த பாக்டீரியாவுடைய தாக்கத்தை உணர்த்துகிறது. ஆகவே இதை கட்டுப்படுத்துவதற்கு முக்கியமாக நெல் பயிரை தாக்குவதற்கு முக்கியமான காரணம் அடர் நடவு முறை, குறைவான காற்றோட்டம் போன்றவை இதற்கு ஏற்றது. தழைச்சத்தை பிரித்திடுவது நல்லது, விதை நேர்த்தி செய்வது நல்லது. அடுத்தது தாக்கப்பட்ட வயிறுகளில் நீங்கள் செப்டோமைசின் சல்பேட் 18 கிராம் அல்லது தாமிர ஆக்சிகுலோ 500 கிராம் ஒரு ஏக்கர் என்ற அளவில், அல்லது அக்ரிமைசின் 120 கிராம் தாமிர ஆக்சிகுலோ 500 கிராம் ஒரு ஏக்கர் என்ற அளவில் தெளித்து 2 முறை 18 நாள் தெளித்து கட்டுப்படுத்தலாம். நான் இதுவரை கூறிய இந்த நோய்க்கான அறிகுறிகள், அதனுடைய கட்டுப்படுத்தும் முறைகள், நீங்கள் அதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்து உங்கள் பயிரை பாதுகாத்து அதிக மகசூல் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்களுக்கு 944-30-95-008.
1: ஆஹா, மழை காலங்களில் சம்பா நெற்பயிரில் ஏற்படக்கூடிய நோய்களும் அதனை கட்டுப்படுத்தும் முறைகளும் பற்றி நோயியல் துறை நிபுணர் முனைவர் எம் தேவநாதன் அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்புல அருமையாக எடுத்து சொன்னாங்க மச்சான்.
2: அட ஆமாம்ல, மழை காலத்தில் நெற்பயிரில் என்னென்ன நோயெல்லாம் தாக்கும், அதுக்கு என்னென்ன அறிகுறி, எப்படியெல்லாம் நோய் வரும், எப்படியெல்லாம் அதை தடுக்கலாம் அப்படின்னு நல்லா புரிகிற மாதிரி சொல்லிவிட்டாரே.
1: காத்தோட்ட வசதி சரியா இருக்கணும், விதைகளை நேர்த்தி செய்யணும், ரொம்ப குறிப்பா மழை காலத்துக்கு முந்தி இந்த பராமரிப்பு முறைகளை சரிவர செஞ்சா நோய் பாதிப்புல இருந்து பயிரை பாதுகாத்துக்கலாம்.
2: செல்வி செல்வி, புரிஞ்சிருச்சு நீ என்ன சொல்ல வரன்னு. மச்சான், அவசியம் சரியான நேரத்துல இந்த வழிமுறையை கடைபிடிப்பேன், நீ கவலைப்படாம இரு.

0: மச்சான், நான் லட்சுமி வீட்டுக்கு போயிருந்தேன்ல?
1: ஆமா.
0: அங்க இருந்து நானும் உங்களுக்கு ஒரு செய்தி கொண்டாந்து இருக்கேன்.
1: என்னது?
0: விதைப்பந்து தயாரிக்கிறது இருக்குல்ல?
1: ஆமா.
0: அத பத்தி நமக்கு தெரிஞ்சது தெரியாதது, செய்யக்கூடியது செய்யக்கூடாததுன்னு நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. மதுரை வேளாண் கல்லூரி விதை அறிவியல் துறை இணை பேராசிரியர் வி. அலெக்ஸ் ஆல்பர்ட் அவங்க.
1: பாரு, சுவாரஸ்யமா இருக்கும் போலயே.
0: ஆமா மச்சான், இதோ கேளுங்க விவரத்தை.
2: தமிழ்நாட்டில் விதைப்பந்து அப்படின்னு நம்ம சொல்லலைனாலும் இன்னுமே பார்த்தீங்கன்னா கிராமங்களில் முக்கியமாக அந்த பந்தல் வகை காய்கறி, புடலை, அந்த மாதிரி பறை

தேங்கி சுரை அந்த மாதிரி விதைகளை மட்டும் சாணத்தை வந்து காய வச்சு அதில் வந்து சேமிச்சு அதில் விதைகளை சேமிப்பாங்க. அதை வந்து விதைப்பதுக்காக பயன்படுத்தியிருக்கிறாங்க. நம்ம விதைப்பந்துனா பந்து மாதிரி இருக்கணுன்ற அவசியம் இல்லை, பட் ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரே மாதிரி அந்த விதைத்தட்டு அப்படிங்கிற கான்செப்ட்லேயும் போனால் நம்மளுடைய தமிழகத்தில் அந்த மாதிரி பாரம்பரியங்கள் முன்னாடியிலேருந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இது மாதிரி விதைப்பந்துங்கிற ஒரு முறை வந்து பன்னெடுங்காலமாகவே பல்வேறு பகுதிகளில் பயன்படுத்தப்பட்டு வருது. இப்போ வந்து வேளாண் காடுகள் நம்மளுடைய காடுகளுடைய பரப்பளவை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நாற்றுகளை உற்பத்தி பண்ணி அங்கே போய் நடவு செய்கிறோம். அதுதான் வந்து முக்கியமான ப்ராக்டிக்கல் யூட்டிலிட்டியாக இருந்தது. பட் இதில் விதை பந்துகளை பயன்படுத்தும் போது அது இன்னும் அதிகமான பரப்பளவை வேகமாக காடுகளை உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முறை வந்ததுனால மெயினாக வந்து காடுகளை உருவாக்கும் பணிக்காக இந்த விதைப்பந்துகள் பயன்படுத்தப்பட்டு வருது. அதுலேயும் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக அதில் இன்வால்வ் ஆகியிருக்கிறது அதில் பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள், அதே மாதிரி நிறைய என்ஜிஓஸ், கவர்மெண்ட் வந்து அஃபாரஸ்டேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது இவங்கள்லாம் வந்து இந்த விதைப்பந்து தயாரிப்பதில் ரொம்ப ஆர்வம் காட்டி கிட்டத்தட்ட ஒரு தடவை பண்ணாங்க அப்படின்னா லட்சக்கணக்கில் தான் பண்ணுறாங்க. அந்த விதைப்பந்துகள் பயன்படுத்தப்பட்டு வருது. அது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையாக நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா காடுகளோட பரப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. அதை வந்து நம்ம காட்டோட அளவை பரப்பளவை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது விதைப்பந்துகள் ஒரு முக்கியமான ஒரு பயன்பாடாக பார்க்கப்படுது. அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணுமா அப்படின்னா அப்படின்னு இல்லை. ஏன்னா இப்போ ஒரு திருமணத்திற்கு போகும்போதோ அல்லது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போதோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் கொடுக்குறாங்க, விதைப்பந்துனே கொடுக்குறாங்க. ஏன்னா முன்னாடி வந்து மரக்கன்றுகளை கொடுத்தவங்க இப்போ சீட் பால் கொடுக்குற அளவுக்கு கொஞ்சம் முன்னேற்றம் வந்திருக்கு. அந்த மாதிரி வந்திருக்கும் போது அதில் எல்லாருமே வந்து காடுகளில் பயன்படுத்தக்கூடிய மர விதைகள் வைக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. அவங்க தானியங்களும் வைக்கிறாங்க, பூ விதைகள் வைக்கிறாங்க, அதே மாதிரி காய்கறி விதைகள் வைக்கிறாங்க. அதில் ஆனால் எழுதி கொடுத்துருவாங்க. அது அப்படிங்கும் போது நமக்கு எந்த மாதிரி விதைகள் அதில் இருக்கோ அதை பயன்படுத்தக்கூடிய அளவில் அந்த விதை பந்தோட பயன்பாடு நவீன காலங்களுக்கு ஏற்ற மாதிரி மறுரூபம் எடுத்து இப்போ பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி விதை பந்துனா உருண்டையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சீட் கியூப்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அது சதுரமாக இருக்கும். சில சீட் டிஸ்க்குன்னு சொல்கிறாங்க, அது வட்டமாக ஒரே இதில் பல விதைகள் இருக்கிற மாதிரியும் பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் வந்து நவீன காலங்களில் எப்படி வந்து விதைப்பந்து பயன்படுத்தப்பட்டு வருது அப்படிங்கிறதுக்குரிய உதாரணங்களாக பார்க்கலாம். அடுத்தது விதைப்பந்தாக செஞ்சு ஏன் விதைக்கணும் அப்படின்னா, நீங்கள் விதைகளை போட்டிங்க அப்படின்னா அந்த விதைகள் தனியாக இருக்கும்போது அடுத்து எப்போ ஈரப்பதம் வருதோ அப்போ தான் முளைக்கும். அந்த காலங்களில் நம்ம அது வரைக்கும் அந்த விதையை பாதுகாக்கணும். அப்படியே விதையை பாதுகாக்கணும் போது வெறும் விதையாக விதைச்சிங்க அப்படின்னா அதை மண்ணில் விழும்போது நேரடியான சூரிய ஒளியிலேயோ அல்லது அதிக வெப்பத்தினாலேயோ மண்ணில் இருந்து அந்த உயிர்ப்பு தன்மை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதை பாதுகாக்கிறதுக்காக நம்ம வந்து அதை மண்ணில் போட்டு அதை ஒரு பாலை பண்ணுறோம். இன்னொரு முக்கியமான சேலஞ்ச் என்ன அப்படின்னா, நேரடியாக விதையாக இருக்கும்போது அது மண்ணில் இருக்கக்கூடிய பூச்சிகள் மற்றும் பூஞ்சானங்கள் அதை வந்து பாதித்து அதோட விதையோட தன்மையை உயிர்ப்பு தன்மையை இழக்க செய்யும். அதுக்காக வந்து இந்த விதைப்பந்தா மாற்றி போட்டோம் அப்படின்னா அடுத்து எப்போ மழை வருதோ அது வரைக்கும் அது ஒரு பாதுகாப்பாக இருந்து அதுக்கு வந்து நம்ம விதையை பாதுகாக்கிற ஒரு முறையை பண்படுறதுனால நம்ம வந்து விதைப்பந்துகளை பயன்படுத்துகிறோம். இதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு விதை தேவைப்படும். அந்த விதைக்கே விதை பந்தா மாத்துறதுக்கு நமக்கு வந்து களிமண், செம்மண், இயற்கை வெளி உரம் இது எல்லாத்தையுமே கலந்து விதையை நடுவில் வச்சு அதோட அளவுகள்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 1 இன்ச்லேருந்து 2 இன்ச், மேக்ஸிமம் 3 இன்ச், அதுக்கு மேலே போகக்கூடாது. விதை வந்து சின்னதாக இருந்து விதை பந்தோட அளவு பெருசாக இருந்தாலும் முளைப்பு வந்து பாதிக்கப்படும். அதனால மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்லேருந்து 2 இன்ச் அந்த மாதிரி சின்ன சின்ன விட்டம் அதோட இருக்கிற மாதிரி விதை பந்துகளை உருவாக்கி அதை தண்ணியும் கலந்து தான் பண்ணுறோம். அது ஏன்னா வெறும் மண்ணில் வந்து நமக்கு அந்த உருண்டை பிடிக்க முடியாது. அப்போது நீங்கள் நார்மலாக வந்து விதையை நடுவில் வச்சு மண் கலவையில் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நன்று உருண்டையாக உருட்டி நிழலில் காய வைக்கணும். வெயிலில் காய வச்சிங்கன்னா ரொம்ப ஹார்டாயிரும். இப்போ நிழலில் காய வச்சு அந்த ஈரத்தன்மை போகிற அளவுக்கு வச்சிங்கன்னா ஒரு 2 நாள்லேயே ரெடியாயிரும். ஸோ இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த விதைப்பந்துகள் வந்து எப்போ விதைக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த விதைப்பந்துகளோட பயன்பாடு நம்ம எப்பவும் பயன்படுத்துகிற பண்பட்ட நிலங்களில் விதைக்கிறது கிடையாது. பயன்படுத்தப்படாத தரிசு நிலங்கள், வேலிகள் அல்லது மலைகளில் இருக்கக்கூடிய காட்டுப்பகுதிகள் அந்த மாதிரி இதில் விதைக்கிறோம். அங்கே எப்போ மழை வரும்னு நமக்கு தெரியாது. விதைப்பந்துகள் வந்து வருஷம் பூரா எந்த காலத்தில் வேணாலும் விதைக்கலாம். பட் அதுக்கு உங்களுக்கு பலன் தரணும் அப்படிங்கிறபோது என்ன சிறந்த காலம் அப்படின்னா, ஒரு பருவமழைக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ அல்லது 2 வாரங்களுக்கு முன்னாடியோ அந்த விதைப்பந்துகளை நம்ம விதைச்சோம் அப்படின்னா பருவமழை வரும்போது அது சீக்கிரம் வந்து முளைச்சி உடனே பலன்களுக்கு கூடியதாக இருக்குது. இது ரொம்ப காலமாக அதாவது இந்த பருவமழையை தவற விட்டு
மீதி இருக்கக்கூடிய ஒரு 6 மாசத்துல எப்ப வச்சாலும் பருவமழை எப்போ வருமோ அது வரைக்கும் அது அதே இடத்துல இருந்து அதை தற்காத்து கொள்ளணும். பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்களுடைய பலன் தர்றது குறைவா இருக்கும். எப்போ வந்து நீங்க விதைப்பு வந்து உங்க கைக்கு கிடைச்சாலும் அதை கண்டிப்பா வந்து சரியான முறையில பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு முக்கிய வேண்டுகோளா உங்களுக்கு வைக்கிறேன்.

அடுத்தது பார்த்தீங்கன்னா விதை தேர்வு. விதைப்பந்துகளை பொறுத்த வரைக்கும் மரப்பயிர்கள் தான் நமக்கு இப்போ தேவையானதாக இருக்குது, ஏன்னா அதுதான் பலன் கொடுக்கும். அப்படி பார்த்தா நேட்டிவ் ஸ்பீசிஸ் சொல்லுவோம், அதாவது நம்ம பகுதிகளில் நாட்டு வகை மரங்கள் என்னென்ன மாதிரி இருக்கோ அந்த மாதிரி விதைகளை நீங்கள் தேர்வு பண்ணி அதுக்கு விதைப்பந்து தயாரிப்பதற்கு பயன்படுத்துனீங்க அப்படின்னா அது ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது தமிழக பகுதிகளுக்கு என்ன மாதிரி மரங்கள் நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா அரச மரம், வாகை மரம், கொன்றை அல்லது சரக்கொன்றை மரம், புளிய மரம், பூவரசு, குமிழ், ஆலமரம், வெல்வேல், கத்தி சவுக்கு, இந்த மாதிரி வகைகள் வந்து நம்ம பகுதியில் நல்லாவே வரக்கூடியது. ஈவன் ஒரு சிலது வேம்பு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மர விதைகள் எல்லாமே வந்து முளைக்கிற மாதிரி விதைகளாக இருக்கணும். அதுக்கு எப்படி நம்ம அதை தேர்வு பண்ணணும் அப்படின்னா மர விதைகள் எல்லாமே வந்து டார்மன்ஸின்னு சொல்லுவோம், விதை உறக்கம் ஒரு சில விதைகளில் இருக்கும், அதை நீக்கிட்டு தான் நம்ம வந்து விதைப்பந்துக்கு பயன்படுத்தணும். அப்படியே பயன்படுத்துனீங்க அப்படின்னா அது முளைக்காமையே கூட போக வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலது இறந்த விதைகளாகவும் இருக்கும். அப்போ அதை முளைப்பு திறனை ஒரு சோதனை செஞ்சு பார்த்துட்டு அல்லது நார்மலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா விதைகளை வந்து ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் விதைப்பந்து தயாரித்தாலே வந்து ஓரளவு அந்த விதை உறக்கம் நீங்கிடும். ஒரு சில விதைகளுக்கு மட்டும் ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்தலாம். விதை உறக்கம் அந்த டார்மன்ஸியை ரிமூவ் பண்ணுறதுக்காக செய்யக்கூடிய அந்த முறைகள் ஆணித்தரமாக. இது என்ன விதை உறக்கம்னு தெரியல அப்படின்னா நீங்கள் தாராளமாக 12 மணி நேரம் அந்த விதையை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் விதைப்பந்து செஞ்சீங்க அப்படின்னா அதோடைய முக்கியமான அந்த விதை உறக்க நிலையிலேருந்து முளைக்கிற தருவாய்க்கு அது வந்துடும். ஸோ இது நெடுங்காலமாக பயன் கொடுக்கக்கூடியது. அதாவது நீங்கள் ஒரு நாற்றை உற்பத்தி பண்ணி அதை போய் ஒரு மலையில் நடணும் அப்படிங்கிறது இது ஒரு பெரிய இப்போ டிஃபிகல்ட் டாஸ்க் இப்போல்லாம் வந்து. அப்போ இந்த மலை பிரதேசங்களில் அல்லது காடு பகுதிகளில் க்ரீன் வெஜிடேஷன் அதிகப்படுத்தணும் அப்படின்னா மர வகைகளை இந்த மாதிரி விதைப்பந்து செஞ்சு விதைக்கிறது அதிகமான பலன்களை கொடுக்கக்கூடியது. ஆனால் விதைப்பந்து இப்போ மர விதைகள் மட்டும் வர்றதில்ல, இப்போ ஒரு தானியங்களை வச்சுருக்காங்க, நெல், சோளம், கம்பு இந்த மாதிரி இதில் வச்சு கொடுக்குறாங்க, அல்லது காய்கறி பயிர்கள் தக்காளி, கத்திரி இந்த மாதிரி விதைகளை வச்சு கொடுக்குறாங்க, அல்லது புடலை, அவரை இந்த மாதிரி விதைகள்லாம் வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா நார்மலாக வந்து எப்படி வந்து தொட்டி செடிகளில் பயன்படுத்துகிறோமோ அதில் போட்டு வளர்க்கும்போது நமக்கு பலன் கொடுக்கும். ஒரு சிலர் வந்து இப்போ விதைப்பந்தில் வந்து பூக்கும் தாவரங்களை வச்சு கொடுக்குறாங்க அழகு செடிக்காக, நம்ம வீட்டுக்கு முன்னாடி அதை போடும்போது நமக்கு அது பலன் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த விதைகளை வேணாலும் நீங்கள் விதைப்பந்து பண்ணலாம், ஆனால் அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறத அதுக்கு தகுந்தால் போல் பயன்படுத்தும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இதில் பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா விதைகளுக்கும் விதை பந்துகளுக்கும் ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு, விதை பந்தோட நன்மைகள் என்ன அப்படின்னா விதையாக போடும்போது அதுக்கு நிறைய சவால்கள் இருக்குது. மண்ணில் இருக்கக்கூடிய பூச்சி பூஞ்சானங்கள் மட்டும் கிடையாது, பறவைகள்லேருந்து விலங்குகள் வரைக்கும் அந்த விதையை பாதுகாக்க முடியாமல் அதனால் உங்களுக்கு டேமேஜ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் விதை பந்தாக போடும்போது இந்த எல்லாத்துலேருந்து பாதுகாப்பு அந்த விதைக்கு கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து புவியை பசுமை ஆக்குதலில் வந்து விதைப்பந்துகள் ரொம்ப முக்கியமான வேலையை செய்யுது. வன வளத்தை மேம்படுத்துறதுல ரொம்ப முக்கியமான வேலை செய்யுது. சும்மா கிடக்கிற தரிசு நிலங்கள், வேலிகள் இதில் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் விதை பந்தாக போடும்போது அது விதையாக விதைக்கிறத விட அதிகமான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதுதான் வந்து நமக்குரிய நன்மைகள்னு பார்க்குறது. சவால்கள்னு பார்த்தீங்கன்னா அந்த எவ்வளவு விதைகள் அல்லது விதைப்பந்துகள் நம்ம பண்ணி கொடுத்தாலும் அதை நீங்கள் எந்த இடத்துல விதைக்கிறீங்க, எந்த நேரத்தில் விதைக்கிறீங்க அதை பொறுத்து தான் பலன் கொடுக்கும். ஸோ விதைக்கிறது எல்லாமே வந்து மரமாகுமா அல்லது செடியாகுமா அல்லது கொடியாகுமா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொல்லவே முடியாது. அந்த விதை பந்துகளை எந்த மாதிரி கையாளுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பலன் கொடுக்கும். பட் மரங்களை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்து மர காடுகளை, சமூக காடுகளில் உண்டாக்குறதெல்லாம் இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி பண்ணுறதுல அதிகமான சக்ஸஸ் ரேட் இருக்குது. இப்போ இந்த விதைப்பந்துகளோட பயன்பாட்டை எப்படி வந்து இன்னும் மேம்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நவீன விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸ்னு இப்போ நிறையா இடத்துல ஈவன் ட்ரோனுங்கிற பயன்பாடு வந்து அதிகமாக பயன்பட்டு வருது. அப்படி பார்க்கும்போது இந்த விதை பந்துகளை காடுகள்லையோ அல்லது மலைப்பகுதியிலே விதைக்கிறதுக்கு இந்த ட்ரோன்ஸை பயன்படுத்தணும் அப்படின்னா இன்னும் நம்ம கரெக்டான எங்கெங்கெல்லாம் வந்து மரங்கள் இல்லையோ அல்லது செடிகள் இல்லையோ காடுகள் இல்லையோ எக்ஸாக்டாக அந்த பிளேஸில் வந்து ட்ரோனை வச்சு நம்ம இந்த சீட் பால் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா
கண்டிப்பாக அதனுடைய பயன்பாடு நமக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சாலை உரங்கள் இதிலெல்லாமே வந்து விதைப்பந்துகளை பயன்படுத்தும் போது நமக்கு அந்த க்ரீன் வெஜிடேஷன் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து விதைப்பந்து தயாரித்து நீங்கள் விதைச்சாலும் சரி, அல்லது உங்களுக்கு யாரோ விதைப்பந்தை கொடுத்து அதை விதைக்க சொன்னாலும் சரி, அது சரியான

0: காலங்களில் விதைங்க, சரியான பகுதிகளில் விதைங்க, அப்போ தான் அதனுடைய பலன் வந்து நமக்கு முக்கியமாக கிடைக்கும்.
1: என்ன மச்சான், விதைப்பந்து தயாரித்தல் பற்றி மதுரை வேளாண் கல்லூரி விதை அறிவியல் துறை இணை பேராசிரியர் வி அலெக்ஸ் ஆல்பர்ட் அவங்க எம்புடு தெளிவாக எடுத்து சொல்லிட்டாங்கல்ல?
2: ஆமாம் செல்வி, விதைப்பந்து எப்படி செய்கிறது, எப்போ விதைக்கணும், என்னென்ன பலன்கள் இதனால் கிடைக்கும் அப்படின்னு அழகாக எடுத்து சொல்லிட்டாங்க. அது மட்டுமா, பூச்செடிங்க, காய்கறி செடிங்க, ஏன் மர விதைகளையும் இந்த விதைப்பந்து மூலியமாக கொடுக்கறது நல்ல விஷயம் தானே. இயற்கை வளம் பெருக இது ரொம்ப உறுதுணையாக இருக்கும் பிள்ளை.
1: சரியா சொன்னீங்க மச்சான், இந்த விதைப்பந்து பற்றின தகவல்கள் கேட்க கேட்க வியப்பாகவும் ஆசையாகவும் இருக்கு.
2: ஆசையா இருக்கா?
1: ஆமா மச்சான்.
2: அப்படிங்கிற உன்னோட ஆசையை இந்த மச்சான் எப்படி நிறைவேற்றுறேன்னு பார்.
1: என்ன சொல்றீங்க?
2: நம்ம வீடு கட்டுற வேலை இன்னும் கொஞ்சம் நாளில் முடிஞ்சிடும். புதுமனை புகுவிழாவிற்கு வர சொந்தங்களுக்கு இதே மாதிரி விதைப்பந்த அன்பு பரிசா கொடுத்துருவோம்.
1: ஆஹா, இது ரொம்ப நல்ல யோசனை மச்சான்.
2: அப்ப அடுத்ததா விதைப்பந்து தயாரிக்கிற வேலையை எனக்கு கொடுத்துட்ட.
1: செய்யறதுக்கு என்ன மச்சான், செய்யுங்க. என்னோட ஆசைய நிறைவேற்றுறேன்னு மட்டும் சொன்னா போதுமா?
3: நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
2: ஆஹா, இந்த மழையால என் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
4: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
2: ஆமா சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
5: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
6: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
2: எப்படின்னா,
4: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
6: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
5: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: அமைப்பில் உதவி வி உஷா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

நீர்களே, இதுவரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை முன்னிட்ட சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு கேட்டீர்கள். கேட்டு இந்நிகழ்ச்சி இன்று 7:10 டெல்லி வானொலி நிலையம் ஒலிபரப்பியதன் ஒளிப்பதிவு. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி முதன்மை அலைவரிசை, நேரம் 8:35. 54 நொடி.

நேரம் 8:45. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுவை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் திரை இசை. அடுத்து உன்னை கூட எண்ணி தருவேன், இது பாடலின் படம். பாடலை பாடியிருக்கிறார்கள் உன்னிகிருஷ்ணன், சித்ரா.

நேரம் 8:50. திரையிசையில் அடுத்து உன்னை நினைத்து திரைப்பட பாடலை பாடியிருக்கிறார்கள் பி. உன்னிகிருஷ்ணன், சுஜாதா.

0: கேட்ட அந்த இனிய பாடலோடு நிறைவு பெற்றது திரை இசை. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது எண்ணங்களை இந்தியா மற்றும் வெளிநாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாக உள்ளது. இது பிரதமரின் 138வது மன் கி பாத் நிகழ்ச்சியாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகும். பிரதமரின் ஹிந்தி உரையைத் தொடர்ந்து அந்தந்த மாநில மொழிகளில் பிரதமரின் உரை ஒலிபரப்பாகும். சென்னை அம்பத்தூர் திருமண மண்டபம் ஒன்றில் ஒலிபரப்பப்படும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளார். கேரளத்தின் எதிர்காலத்திற்கு நீல பொருளாதாரம் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது என்றும் கூட்டுறவுத்துறை அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறினார். கேரளத்தின் குண்டாராவில் இந்திய தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பின் கீழ் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடக்கி வைத்து பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். குழந்தைகளிடையே போதைப் பொருள் பயன்பாட்டை ஒரு பொது சுகாதார பிரச்சனையாக மட்டுமல்லாமல் குழந்தை பாதுகாப்பு பிரச்சனையாகவும் பார்க்க வேண்டும் என்று இந்திய தலைமை நீதிபதி சூரியகாந்த் கூறியுள்ளார். இன்று பாட்னாவில் குழந்தை பருவத்தை மீட்டெடுத்தல், போதைப் பொருள் பயன்பாட்டை தடுத்தல் மற்றும் பாதுகாப்பு தேவைப்படும் குழந்தைகளை மீண்டும் சமூகத்தில் இணைத்தல் என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசுகையில் கூறினார். உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு சுற்றுலா தொழில் முனைவோர் சந்திப்பு நிகழ்ச்சி புதுச்சேரியில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற உள்ளது. நாளை காலை 9:30 மணிக்கு தொடங்கும் விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். சர்வதேச கடற்கரை தூய்மை தின பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாகவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் சமூக பங்கேற்பை வலியுறுத்தும் வகையிலும் புதுச்சேரி என்ஐடி என்எஸ்எஸ் அமைப்பு சார்பில் கடற்கரை தூய்மை விழிப்புணர்வு முகாம் மண்டபத்தூர் கிராமத்தில் இன்று நடைபெற்றது. இதில் 120 மாணவர்கள் கலந்து கொண்டு மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பெண்களுக்கான 400 மீட்டர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கம் வென்ற பிராச்சி சௌத்ரி, ஆடவர் குண்டு எறிதல் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற தஜீந்தர் பால் உள்ளிட்டோருக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

இந்த இனிய இரவு பொழுதில் இன்று வெள்ளை தாமரையாய் மலர்ந்திருக்கும் பௌர்ணமி நிலா, அந்த நில ஒளியில் நமது நினைவுகளுக்கு மென்மையாய் வானலையில் தவழ்ந்து வருகிறது நிலவு. இசைப்பாடல்களாய் சங்கீத வானிலை. நிலவி பார்க்கும் ஒவ்வொரு கணமும் ஒரு கவிதை, நிலவி கேட்கும் ஒவ்வொரு நொடியும் ஒரு மெல் இசை. இந்த அழகான பௌர்ணமி இரவில் நிலவோடு சேர்ந்து நம் மனதையும் பயணிக்க வைக்கும் இந்த இசை பயணம்.

இன்று வானத்தில் முழு நிலவு, வெள்ளி வெளிச்சத்தில் இரவு இன்னும் அழகாகிறது. நிலவை ரசிக்க கண்கள் மட்டும் போதாது, அதை உணர மனமும் வேண்டும். அந்த மனதோடு கேட்போம் நிலவின் அழகை சொல்லும் இனிய பாடல்களை. இது ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையின் சங்கீத வானிலை.

0: இது மூடுபனி திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல்.
1: இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே, நினைவிலே புது

இந்த இனிமையான இரவு பொழுதில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுவை முதன்மை அலைவரிசையில் சங்கீத வானிலி. வானத்தில் மின்னும் நிலவு தரி மீது இறங்கி வந்தது போல ஒரு அழகான காட்சி. அந்த காட்சியை இசையாக்கி மனதை மயக்கும் மென்மையான பாடலாக நம் காதுகளுக்கு வருகிறது. நிலவொளியில் நனைந்த இந்த இரவில் காதலையும் கவிதையையும் மெல்லிசையோடு கலந்து தரும் இந்த இனிமையான பாடல்.

நில ஒளி நிறைந்த இந்த இரவில் வானம் எழுதும் கவிதைக்கு நிலவு ஒரு அழகான தலைப்பு. மனம் சொல்லும் உணர்வுகளுக்கு இசை ஒரு இனிய மொழி. அப்படிப்பட்ட நிலவின் இசையில் இரவில் தீன் போல இனிக்கும் வார்த்தைகளோடு மனதை வருடும் ஒரு மெல்லிசை பாடல். நிலவே, நீ பாடினால் இரவுகள் இன்னும் அழகாகிவிடும். இப்போது உங்கள் செவிகளில் இனிமையாக ஒலிக்கிறது. நிலவை ரசித்தபடி, பாடலை உணர்ந்தபடி இந்த இனிய இரவை இசையோடு தொடர்ந்து ரசிப்போம்.

ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது சங்கீத வானிலி. நிலவே மனம் விட்டு சொல்கின்றேன், உன்னை பாடாத கவிஞன் யாரும் இல்லை, பாட மறந்தவன் கவிஞனே இல்லை. நிலவின் கவிதையை படித்து கொண்டே நிலவின் இசையை ரசிக்கலாம். நிலவை பார்த்தால் கவிதை பிறக்கும். அந்த கவிதையை இசையாக்கினால் அது ஒரு அழகான பாடலாகிவிடும். இது மன

இரவின் அமைதியில் நிலவொளி மெதுவாக நகர்ந்து பூமியை வருடும் நேரம். காற்றில் மிதந்து வரும் மெல்லிசை நம் மனதையும் தள்ளாட்டுகிறது. வானம் என்று ஒரு இசை மேடை, அதில் வெண்ணிலவு ஆடும் அழகை கற்பனை செய்து பாருங்கள். இது சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அந்த அழகான பாடல்.

0: ஒலித்தது எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியின் குரல்களில் காக்கி சட்டை திரைப்பட பாடல். இந்த இனிமையான இரவு பொழுதில் நிலவு இசை பயணமாய் ஒலித்தது சங்கீத வானிலே. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நமஸ்கார், ஏ ஆகாஷ்வாணி ஹை, சங்கீத் கே அகில பாரதிய காரியக்ரம் மே ஸ்ரோதாவோ கா ஸ்வாகத் ஹை. ஆஜ் ஹம் பிரஸ்துத் கர் ரஹே ஹை லய விநியாசம். இஸ்மே பஹலே சுனியே வித்வான் சேலம் ஸ்ரீ கே ஸ்ரீனிவாசன் கா மிருதங்கம் வாதன். உஸ்கே பஷாத் ஹம் சுன்வாயேங்கே வித்வான் ஸ்ரீ சின்ன வெங்கட சுப்பையா கா டோலு வாதன். சங்கீத் பரம்பரா மே ஜென்மே வித்வான் சேலம் ஸ்ரீ கே ஸ்ரீனிவாசன் கே பிதா ஸ்ரீ ஜா தா கிருஷ்ணய்ய பாகவதர் பாரம்பரிக் பஜன் சம்பிரதாய் கே காயக்தே. உனோனே அப்னா பிராரம்பிக் சங்கீத் பிரசிக்ஷன் அப்னே தாதா ஜி கே ராமஸ்வாமி பாகவதர் சே பிராப்த கியா. ஆப்னே சேலம் ஸ்ரீ கே கிருஷ்ணமாச்சாரி சே பி சங்கீத் கி சிக்ஷா பிராப்த கி. ஆகே வித்வான் சேலம் ஸ்ரீ கே ஸ்ரீனிவாசன் புதுக்கோட்டை சங்கீத் பரம்பரா கே கலைமாமணி திருச்சி ஸ்ரீயார் தாயுமானவன் சே ககன் பிரசிக்ஷன் பிராப்த கியா. வித்வான் சேலம் ஸ்ரீ கே ஸ்ரீனிவாசன் 1987 மே ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மே பி ஹை கிரேட் கலாக்கார் கே ரூப் மே ஜுடே. ஆஜ் ஆப் டாப் கிரேட் கலாக்கார் கே ரூப் மே சேவாரத் ஹை. ஆப் பாயே ஹாத் சே மிருதங்கம் பஜானே வாலே ஏக் அனோகே அவர் விசிஷ்ட கலாக்கார் ஹை. ஆப்னே தேஷ் விதேஷ் கே அநேக் சங்கீத் சமாரோஹ் மே சுப்பிரசித்த கலாக்காரோ கே சாத் சங்கத் கீ ஹை. ஆப் சங்கீத் சீக்னே மே ருச்சி ரக்னே வாலே சாத்ரோ கோ நா கேவல் மிருதங்கம் அபித்து கடம் கஞ்சிரா அவர் மோர்சிங் ஜெய்சே வாத்தியோ கா பிரசிக்ஷன் பி தே ரஹே ஹை. ஆப்னே ஆகாஷ்வாணி அவர் தூர்தர்ஷன் துவாரா ஆயோஜித் சங்கீத் சம்மேளன் சங்கீத் கே ராஷ்ட்ரிய காரியக்ரம் ஆதி மே பி அப்னி பிரஸ்துதியா தேக்கர் ஸ்ரோதாவோ கோ சங்கீத் கா ரசபான் கர்வாயா ஹை. வித்வான் சேலம் ஸ்ரீ கே ஸ்ரீனிவாசன் அநேக் புரஸ்காரோ

நிகழ்ச்சி நிரல் நீர்களி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை நாளை காலை 11 மணிக்கு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி இதர் நிகழ்ச்சிகள். முதன்மை அலைவரிசையில் நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் என் பத்ரி அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள், ஆடு வளர்ப்பில் பசும் தீவனங்கள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்து உரையாடல். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 6:55 சூழல் அறிவோம். அலமாரியில் துணிமலை, அழியும் நம் பூமி வழங்குபவர் சி சுரேஷ் அவர்கள். 7:00 சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை செய்தி மலர். ஜிப்மரில் நடைபெற்ற காச நோய்க்கான மேம்பட்ட மரபணு அடிப்படையிலான பரிசோதனைகள் குறித்த தேசிய மாநாடு, யுபிஐ பரிவர்த்தனையில் புதிய நடைமுறைகள் குறித்து புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் வங்கி மேலாண்மை தொழில்நுட்பத்துறையின் பேராசிரியர் சுடலைமுத்து தரும் தகவல்கள். அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன். ஏழு 7:25 நலமாய் வாழ, மெனிஜைட்டிஸ் என்னும் மூளை காய்ச்சல் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்டமேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா, 8:00 உலக ஆறுகள் தினத்தையொட்டி சிறுதுளி அமைப்பின் நிர்வாக அறங்காவலர் அனிதா மோகன் அவர்கள் வழங்கும் உரை. படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை, மேலப்பட்டாம்பாக்கம் கி சண்முக சுந்தரம் குழுவினர் நாகேஸ்வரம், பாதிரி இ கார்த்திகேயன் அவர்கள் தவில். 10:02 ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிலவரத்தின் ஒலிப்பதிவு. 10:22 கேட்டாலி இனிக்கும் முகநூல் வழி நீர் விருப்பம். நண்பகல் 12:00 இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை, நித்யஸ்ரீ மகாதேவன் பாட்டு. 12:50 புதின

0: போராட்டங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். பகல் 1 மணிக்கு மகளிர் நேரம். தொலைபேசி வழி நீங்கள் விருப்பம் 2:15 என்றும் இனியவை. 2:30 தாள தரங்கம் எம் வெங்கட் அவர்கள் தவிலில் வழங்கியிருப்பது. இடம்பெறும் தாளம் மிஸ்ர சாப்பு. 2:55 வானிலை அறிக்கை. 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். பி வசந்தகுமார் வீணை இசை கேட்கலாம். மாலை 4 மணிக்கு சுவரை தேடும் சித்திரங்கள் நாடகம். எழுத்தாக்கம் பிரபாவதி, அமைப்பில் உதவி பி உஷா, அமைப்பு கே காளிமுத்து, படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். மாலை 5 மணிக்கு கிராமிய தென்றல். புதுச்சேரி ஆர் ஆனந்தராசு குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற கருவி இசை நிறைவு பகுதி. 5:30 சிறுவர் பூங்கா. புதுச்சேரி அபிஷேகப்பாக்கம் சேத்திலால் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி நிறைவு பகுதி. 6 மணி முதல் 6:10 வரை திரையிசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7 மணி முதல் 7:15 வரையிலும், 8 மணி முதல் 8:58 வரையிலும் திரையிசை. 7:30 உழவர் உலகம். கத்திரி சாகுபடி குறித்து கடலூர் மாவட்டம் பன்ருட்டி வட்டம் பன்னிக்குச்சிப்பாளையம் உழவர் ஜி ஸ்ரீனிவாசன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல் பன்னி செய்தி ஆகியன இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலே. 10 மணிக்கு ரவி வாஸ்ரிய அகில பாரதிய சங்கீத் சபா எஸ் சுப்ரா தீப் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 மணி, 3:05 இரவு, 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியில் இருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 10 மணி, 10:53 மணி, இரவு 7:58, 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by VC Pramod. The Election Commission has reiterated that the decision of the Special Intensive Revision SIR of electoral rolls issued for all the states and UTs was taken unanimously. Addressing a press conference in New Delhi, Director General Media Ashish Goyal said that a meeting of the commission was held today where Chief Election Commissioner Gyanesh Kumar and Election Commissioners Dr. Sukhbir Singh Sandhu and Vivek Joshi were present. He said the order for the SIR issued on the 24th of June last year for all the states and UTs, starting with Bihar, was issued with the unanimous approval of the commission.
2: A meeting of the Election Commission of India was held today. The Chief Election Commissioner, Shri Gyanesh Kumar, and Election Commissioners, Dr. Sukhbir Singh Sandhu and Dr. Vivek Joshi, were present in today's Commission meeting. The Commission unanimously took a number of decisions in today's meeting, which are being shared through today's ECI press note.
1: The Election Commission today said that booth-level officers, BLOs, will visit the homes of individuals who have been issued notices during the ongoing Special Intensive Revision SIR to collect the required documents. The BLOs will subsequently upload the documents on the ECI Net platform. The Commission clarified that such persons will not be called for hearing by Electoral Registration Officer. Chief Justice of India, Justice Surya Kant, today inaugurated the country's first Victim Rights Centre in Patna. The first of its kind Victim Rights Centre in the country is established on the premises of the Bihar State Legal Services Authority. Union Minister for Home Affairs and Cooperation Amit Shah inaugurated several development initiatives under the auspices of the National Cooperative Consumers Federation of India, NCCF, at Kundra near Kollam in Kerala today. These initiatives aim to ensure women's participation in the cooperative sector and strengthen women empowerment. Prime Minister Narendra Modi will share his thoughts with the people of the country and abroad in his monthly radio program Mann Ki Baat on Akashvani at 11 a.m. tomorrow. It will be the 100.